0: इति श्रीमच्छंकराचार्य विरचितं गंगाष्टकं संपूर्णम्।
1: தெய்வீய ராகத்தில் தொடர்ந்து சிதம்பரேஸ்வர ஸ்தோத்திரம் பாடியவர் எஸ் பி பாலசுப்ரமணியம்.

வணக்கம் அன்பு நேயர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 103 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ரவண மாதம் 4 நாள், பராபவ ஆண்டு ஆடித்திங்கள் 4 நாள், 2026 வருடம் ஜூலை மாதம் 20 திங்கட்கிழமை. நேரம் 5:57.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. காங்கிரஸ் இடம்பெற்றுள்ள எந்த கூட்டணியிலும் திமுக இடம்பெறாது என்று அக்கட்சியின் மக்களவை குழு தலைவர் திரு டி ஆர் பாலு தெரிவித்துள்ளார். சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட் போட்டியில் 4 தங்கப்பதக்கங்களை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். முந்தைய அரசுகள் செயல்படுத்திய நலத்திட்டங்கள் ஒருபோதும் நிறுத்தப்படாது என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இஸ்லாமியர்களுக்கு கூடுதல் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று தமிழக அரசிடம் வலியுறுத்தியுள்ளதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கூறியுள்ளது. தமிழகத்தில் தற்போது அமைந்துள்ள கூட்டணி ஆட்சியை மக்கள் விரும்புவதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார். சர்வதேச செஸ் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1966 முதல் கொண்டாடப்படும் இந்நாளை முன்னிட்டு உலகம் முழுவதும் சிறப்பு செஸ் போட்டிகள் நடத்தப்படுகின்றன. சென்னை ஆர்கே நகர் பகுதியில் வெளிமாநில லாட்டரி சீட்டுகளை விற்றதற்காக 3 பேர் கைது செய்யப்பட்டதாக மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் நடைபெற்ற கோடை விழாவில் சிறப்பாக அரங்கு அமைத்ததற்காக ஊரக வளர்ச்சித்துறைக்கு முதல் பரிசு வழங்கப்பட்டது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் வருடாந்திர பராமரிப்பு பணி காரணமாக ரோப்கார் சேவை இன்று முதல் 45 தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பெய்து வரும் பலத்த மழையை தொடர்ந்து நேற்றிரவு ஒரு வீடு இடிந்து விழுந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழந்தனர். தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜோர்டான் மீது கடந்த 17 ஈரான் நடத்திய தாக்குதலில் அமெரிக்க ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்ததை அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புக் கொண்டுள்ளது. ஈரானின் தென்மேற்கு பகுதியில் ஹூசஸ்தான் மாகாணத்தில் கட்டப்பட்டு வரும் அணுமின் நிலையத்தின் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் குறித்து சர்வதேச அணுசக்தி முகமை அறிக்கை கேட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றது. நியூஜெர்சியில் நள்ளிரவு நடைபெற்ற பரபரப்பான இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 1-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவை வென்றது. இந்தியாவிற்கு எதிரான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 27 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 103 இங்க எல்லாமே செம்ம தூளு.
1: இனி அன்பான காலை வணக்கம் அன்பு நேயர்களே, நேரம் 6:40 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய 999 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 103 மெகாஹெர்ட்ஸ் மண்டல வரிசையிலும் இனி தொடர்ந்து கேட்கவிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி காலை தென்றல். அழகாக புரிந்திருக்கக்கூடிய இந்த நாள், இந்த காலை பொழுது மேலும் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் அமையட்டும் என்கிற வாழ்த்துக்கள் வணக்கங்களுடன் இன்றைய காலை தென்றல் நிகழ்ச்சி இனிதே ஆரம்பமாகின்றது. நிகழ்ச்சியில் முதலாவதாக குறளும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் அறத்துப்பாலில் இல்லறவியல் என்னும் பிரிவில் விருந்தோம்பல் என்னும் அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 83வது திருக்குறள், வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவருந்து பாழ்படுதல் என்று.

0: இதற்கான பொருள், தன்னை நோக்கி வரும் விருந்தினரை நாள்தோறும் போற்றுகின்றனுடைய வாழ்க்கை துன்பத்தால் வருந்தி கெட்டுப்போவதில்லை என்பதாகும். குறளும் விளக்கமும் மீண்டும், வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவருந்து பாழ்படுதல் இன்று. தன்னை நோக்கி வரும் விருந்தினரை நாள்தோறும் போற்றுகின்றவனுடைய வாழ்க்கை துன்பத்தால் வருந்தி கெட்டுப்போவதில்லை என்பதாகும். குறளும் விளக்கமும் கேட்டோம். நேரம் 6:05.
1: சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் ஜி சேதுராமன் அவர்கள்.
2: நமது எண்ணங்கள் நமது கதிர்வீச்சு. ஒரு விளக்கை ஏற்றினால் அதன் வெளிச்சம் சில அடிகள் தூரம் வரை பரவும் அல்லவா? அதுபோலவே நம் ஒவ்வொருவரின் எண்ணமும் ஒரு கதிர்வீச்சாய் மாறி பல அடி தூரம் பயணிக்கும். நல்ல எண்ணம், சிந்தனை ஆகியவை நல்லதை ஈர்க்கும். தீய எண்ணம் கெட்டதை ஈர்க்கும் வலிமையுடையது. வள்ளுவர் சொல்கிறார், எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கென்று. செயலை செய்வதற்கு முன் ஒன்றை எண்ணி பார்த்தல் நலம் விளைவிக்கும். செய்த பின் சிந்திப்பது தவறாகவே முடியும் என்கிறார் அவர். அறிவியல் என்ன கூறுகிறது? நம் மூளையில் நாள் ஒன்றுக்கு 1000 எண்ணங்கள் ஓடுவதாக கூறுகிறது. அவை ஒவ்வொன்றும் ஒரு அலை. அந்த அலைதான் நம் வாழ்க்கையை உருவாக்குகின்றது. எண்ணம் என்பது நாம் உலகத்திற்கு அனுப்பும் கதிர்வீச்சு. நாம் எதை அடிக்கடி நினைக்கிறோமோ அதுவே நடக்கும். வேலை கிடைக்காது என்று நினைத்தால் நேர்முகத் தேர்வில் தோல்வியடைவோம். மாறாக வெற்றி பெறுவேன் என்ற எண்ணம் இருந்தால் தோல்வி வந்தாலும் மீண்டு எழலாம். இதைத்தான் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்கிறது வள்ளுவம். நீங்கள் ஒருவரை பார்த்து இவர் சரியில்லை என்று நினைத்தால் உங்கள் முகம், குரல் மற்றும் உடல் மொழி அதை காட்டிக் கொடுக்கும். அவரும் உங்களை வெறுப்பார். மாறாக இவர் நல்லவர் என்று நினைத்தால் அந்த அன்பு அவரை அடைந்து அவர் உங்களுக்கு சாதகமான மனிதராக மாறுவார். நல்ல எண்ணம் இருந்தால் நல்ல சொல் தானாகவே வரும் என்பதை இனிய உளவாக இன்னாத கூறல் என்ற குறளின் வாயிலாக அறியலாம். ஒரு ஆசிரியரின் நேர்மறையான எண்ணம் பல நூறு மாணவர்களை நல்வழிப்படுத்தும். ஒரு தலைவரின் பேராசையானது நாட்டையே கெடுக்கும் வல்லமையுடையது. எண்ணம் தனிநபரிடமிருந்து எழுந்தாலும் சமூகத்திற்கு அதனால் ஏற்படும் விளைவுகள் அதிகம். ஒரு வியாபாரி இந்த மாதம் வியாபாரம் ஆகாது என்று நினைத்தால் கடைக்கு வரும் வாடிக்கையாளரிடம் முகம் சுழித்தால் உண்மையில் அந்த மாத வியாபாரம் நடக்காது. அவர் எண்ணமே அவரை தோற்கடித்துவிடும். இந்திய விண்வெளி அறிஞர்கள் பல தோல்விகளிலிருந்து பாடங்கள் கற்றதால்தான் இன்று பல்வேறு தொழில்நுட்ப சாதனைகளை செய்துள்ளார்கள். அவர்களின் நேர்மறையான கதிர்வீச்சு நமது பாரதத்தை உலக அரங்கில் உயரச் செய்துள்ளது. எண்ணத்தை சுத்தப்படுத்துவது எப்படி? கெட்ட எண்ணம் வந்தவுடன் அதற்கு நில் என்று சொல்லி நான் நல்லது செய்வேன் என்று அதை மாற்றுங்கள். நன்றியுடன் இருப்பது எதிர்மறை கதிர்வீச்சை அழிக்கும் தன்மை வாய்ந்தது. நல்லவர்களின் உறவு நமக்கு நல்ல எண்ணங்களை, சிந்தனைகளை உருவாக்கும். தியான பயிற்சியும் வாசிப்பும் ஒருவனுக்கு நல்ல சிந்தனைகளை, நேர்மறையான எண்ணங்களை உருவாக்கும். எதை எண்ணக்கூடாது என்பதை புறங்கூறி பொய்த்துயர் வாழ்தலின் சாதல் அறங்கருதி கொல்லாமை நன்று என்ற குறளின் வாயிலாக எடுத்துரைக்கிறார் வள்ளுவர். பிறரை பற்றி தவறாக எண்ணி பேசுவதை விட இறப்பதே மேல் என்கின்றார் அவர். பொறாமை, கோபம், பழிவாங்கும் எண்ணம் ஆகியவை நம்மையே அழிக்கும் வல்லமை படைத்தவை. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்க உங்களின் எண்ணம் மிக முக்கியமானது. உங்களின் எண்ண கதிர்வீச்சுதான் உங்கள் எதிர்காலம். எனவே இன்று முதல் சபதம் செய்யுங்கள். நான் நல்லதை மட்டுமே எண்ணுவேன், நல்லதை மட்டுமே பேசுவேன், நல்லதை மட்டுமே செய்வேன் என்று. ஏனென்றால் நமது எண்ணங்களே நமது கதிர்வீச்சு, நமது கதிர்வீச்சே நமது வாழ்க்கை.
1: சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் ஜி சேதுராமன் அவர்கள்.

நேரம் 6:40 எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் வலிக்கு வருகக்கூடிய இந்த நிகழ்ச்சி காலை தண்டு நிகழ்ச்சியில் இனி தொடர்ந்து பக்தி பாடல்கள் கேட்கலாம். இறைவனை அடையும் வழிகளில் மிகவும் முக்கியமானதும் பிரதானமானதும் பக்தி மட்டுமே. நிகழ்ச்சியில் பே சுசீலா பாடியிருக்கும் பாடல்

நேரம் 6:17 எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் ஒலித்துக் கொண்டிருப்பது காலை தஞ்சலில் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில். தொடர்ந்து எஸ் எம் அபுல் பரகத் பாடியது.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

மைல்மார்க் சம்பாரவையின் இதர தயாரிப்புகள்: முழுமையான கோதுமை மாவு, கடலை மாவு, உருட்டு உளுந்து. தயாரிப்பாளர் எம். வன்னியராஜன் & சன்ஸ், கோவை.

0: நேரம் 6:35 நிமிடம்.
1: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை கேட்கலாம்.
2: வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்து வரும் நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 33°C முதல் 34°C ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 23°C முதல் 24°C ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80% முதல் 90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50% முதல் 60% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 12-14 km வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் தூறல் அல்லது லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 10-14 km வீசக்கூடும். மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலான மழை பெய்யக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை மண் ஈரப்பதத்தினை பொறுத்து அளிக்க வேண்டும். லேசான மழை மட்டுமே எதிர்பார்க்கப்படுவதனால் நெல் நடவினை தொடரலாம். லேசான மழையை பயன்படுத்தி ஆகஸ்ட் மாதத்தில் நெற்பயிர் செய்ய இருக்கும் இடத்தில் பசுந்தாள் உரப்பயிர்களான சணப்பு மற்றும் தக்கை பூண்டை விதைத்து 45 நாட்கள் கழித்து மடக்கிவிடலாம். மண் ஈரத்தினை பயன்படுத்தி இரவை மற்றும் மானாவாரியில் பயிரிடப்பட்ட பாசிப்பயிறு மற்றும் உளுந்து பயிர்களில் 1 சதுர அடியில் 33 செடிகள் இருக்குமாறு பாடுவாசி விதைப்பு செய்ய வேண்டும். மழையுடன் காற்றின் வேகமும் 10 km வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் களி உபயோகித்து முட்டுக் கொடுக்க வேண்டும். இதுவரை மஞ்சள் நடவு செய்யாத விவசாயிகள் கிழங்கை, உயிர் பூஞ்சான கொல்லிகள் அல்லது வேதியியல் மருந்துகளை பயன்படுத்தி விதை நேர்த்தி செய்து விதைப்பதன் மூலம் பூச்சி மற்றும் நோய் தாக்குதலை தவிர்க்கலாம். உயிர் பூஞ்சான கொல்லிகளான பேசில்லஸ் சப்டில்ஸ் 2.5 கிலோ என்ற வீதத்தில் 300 கிலோ தொழு உரத்துடன் கலந்து வேர்பகுதியில் இட வேண்டும். ரசாயன மருந்துகளை பயன்படுத்தும் போது 1 லிட்டர் தண்ணீருக்கு கார்பன் டெசிம் 1 கிராம் மற்றும் பாசலோன் 2 மில்லி கலந்த நீரில் நனைத்து நடவுவதன் மூலம் செதில் பூச்சி மற்றும் கிழங்கு அழுகல் நோயை தவிர்க்கலாம். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கரும்பினில் தோகை உரித்து விட்டம் கட்ட வேண்டும். தக்காளி பயிர் செய்ய இதுவே நல்ல தருணமாகும். ஆகவே நிலவும் வானிலையை பயன்படுத்தி நிலம் தயார் செய்யலாம். தக்காளி விதைகளை 4 கிராம் ட்ரைகோடெர்மா விருடி மற்றும் அரிசி கஞ்சியுடன் விதை நேர்த்தி செய்ய வேண்டும். நிலவும் அதிக காற்றின் ஈரப்பதம் காரணமாக மடிவீக்க நோய் வருவதனை தவிர்க்க பால் கறப்பதற்கு முன்னும் பின்னும் பொட்டாசியம் பர்மாங்கனேட் கரைசல் கொண்டு மடியை கழுவ வேண்டும்.
1: இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது.
3: கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பிரதம மந்திரி விகாஸ் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் சிறுபான்மையினர் சமூகத்தை சார்ந்தவர்களின் கனிவான கவனத்திற்கு மத்திய அரசின் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சகத்தின் நிதி உதவியுடன் நபார்டு ஆலோசனை சேவைகள் கழகம் மற்றும் பெங்களூர் ஆதித்யா உட்கட்டமைப்பு மற்றும் பயிற்சி நிறுவனம் இணைந்து நடத்தும் பிரதம மந்திரி விகாஸ் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் மூலமாக எண்ணிம வேளாண் விரிவாக்க மேம்பாட்டாளர், டிஜிட்டல் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன் ப்ரொமோட்டர், மலரியல் வித்தகர்கள் ஃப்ளோரிகல்ச்சரிஸ்ட் மற்றும் அங்கக சாகுபடியாளர்கள் ஆர்கானிக் குரோயர்ஸ் ஆகிய பணி பிரிவுகளில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலுள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் உறுப்பு மற்றும் இணைப்பு கல்லூரிகளில் பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளது. இப்பயிற்சி சான்றிதழ் வகுப்புகளில் சேர்ந்து பயிலுவோருக்கு மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். பயிற்சி காலம் 75 முதல் 105 நாட்கள் வரை நடைபெறும். பயிற்சி நேரம் திங்கள் முதல் வெள்ளி வரை. நாள் 1 குறைந்தபட்சம் 6 மணி நேரம் முதல் அதிகபட்சம் 8 மணி நேரம் வரை நடைபெறும். பயிற்சியாளர்கள் தங்கள் இல்லத்திலிருந்து அருகிலுள்ள பயிற்சி மையத்திற்கு வந்து சென்று பங்கு கொள்ளலாம். உணவு உறைவிட வசதி இல்லை. வயது வரம்பு 14 முதல் 45 வரை. மகளிருக்கு 33

0: விழுக்காடு முன்னுரிமை வழங்கப்படும். பொருளாதார அடிப்படையில் நலிந்தவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி பொதுமக்களுக்கு 25 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படும். பயிற்சி வகுப்புகள் ஜூலை 3வது அல்லது 4வது வாரம் முதல் துவங்கும். விருப்பமுள்ளவர்கள் மேலும் விவரங்கள் மற்றும் விண்ணப்பத்திற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9443572956 மற்றும் 9709013247. இந்த எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்தும் விவரங்கள் பெறலாம். சிறுபான்மையினர் சமூகத்தினர் மற்றும் முன்னுரிமை பொது பிரிவினர் நலனுக்கான இந்த அரிய வாய்ப்பை நழுவ விடாமல் பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.
1: மேட்டுப்பாளையம் வேளாண் காடுகள் வணிக மேம்பாட்டு காப்பகம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மேட்டுப்பாளையத்தில் மூலிகை இயற்கை அழகு சாதன பொருட்கள் தயாரித்தல் குறித்து ஒருநாள் பயிற்சி வரும் 22ஆம் தேதியான புதன்கிழமையன்று நடைபெறவுள்ளது. இப்பயிற்சியில் சார்கோல் குளிரழுத்த முறை சோப்பு, சங்குப்பூ ஈரப்பதமளிக்கும் முகஜெல், ஓட்மில் ஷாம்பு, லிப் பாம், மூலிகை டீடான் முகப்பேக் போன்ற இயற்கை அழகு சாதன பொருட்கள் தயாரித்தல், ஆயுஷ் சான்றிதழ் மற்றும் காஸ்மெட்டிக் சான்றிதழ் பெறும் வழிகள், பிராண்டிங், பேக்கேஜிங் மற்றும் லேபிளிங் முறைகள், இ காமர்ஸ் மற்றும் நேரடி சந்தை குறித்த பயிற்சி அளிக்கப்படும். பயிற்சிக்கு கட்டணம் உண்டு. பயிற்சி நடைபெறும் இடம் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம். பயிற்சியில் கலந்து கொள்வோர்களுக்கு சான்றிதழ், மதிய உணவு மற்றும் சிற்றுண்டி வழங்கப்படும்.
2: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா ஆங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை 7:30 ஒளிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
3: 9949038335
2: அல்லது
3: 8222649459
2: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
3: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066316858288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான யூடிஆர் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
2: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நமது எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz கோவையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள சில முக்கியமான நிகழ்ச்சிகள் பற்றின அறிவிப்புகள். இன்று காலை 7:30 யோகமும் மனித மாண்பும் உரை வழங்குபவர் என் மாலதி அவர்கள். காலை 8:00 ரெயின்போ வைப்ஸ். பகல் 12:00 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம் மனநல மருத்துவர் டாக்டர் உமா மகேஸ்வரி அவர்கள் பங்குவிக்கும் நேர்முகம் கேட்கலாம். இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் மகளிர் சந்தை

வலிக்கும் பிரச்சனைகள் மகளிர் நலன் குறித்து விளக்கம் தருகிறார் மகப்பேறு மருத்துவர் பிளஸ்ஸி அவர்கள். மாலை 3 மணிக்கு கிராமபோனும் 103 நேயர் விருப்பம். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு அனைத்துக் கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். முந்தைய அரசுகள் செயல்படுத்திய நலத்திட்டங்கள் ஒருபோதும் நிறுத்தப்படாது என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் சிறப்பு மருத்துவர்களின் தேவையை கருத்தில் கொண்டு கூடுதல் பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இந்த கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தொடரில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா உள்ளிட்ட பல முக்கிய மசோதாக்கள் தாக்கல் செய்யப்படலாம் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் இந்த கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. முன்னதாக நேற்று மக்களவை அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் பேசிய மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, இந்த கூட்டத்தொடரில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கூறினார். மக்கள் சார்ந்த பிரச்சினைகளை விரிவான மற்றும் பயனுள்ள முறையில் விவாதிக்க அனைத்து கட்சிகளும் முன்வர வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த கூட்டத்தொடரில் விவாதிக்க வேண்டிய விஷயங்கள் அனைத்து கட்சித் தலைவர்களுடன் கலந்தாலோசித்து இறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடகா தடுப்பணை கட்ட முயற்சிப்பது குறித்து நாடாளுமன்றத்தில் பிரச்சினை எழுப்பப்படும் என்று திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் திரு டி ஆர் பாலு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுகுறித்து திமுக சார்பில் ஒத்திவைப்பு தீர்மானம் முறைப்படி வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு வந்த பின்னரும் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட ஒவ்வொரு முறையும் கர்நாடக அரசின் அனுமதியை எதிர்பார்க்க வேண்டிய நிலை நீடிப்பதாக அவர் தெரிவித்தார். காவிரி மேலாண்மை குழு முடிவெடுத்தாலும் கர்நாடகம் தமிழகத்திற்கான தண்ணீரை உரிய அளவில் திறந்து விடுவதில்லை என்றும் திரு டி ஆர் பாலு குறை கூறினார். முந்தைய அரசுகள் செயல்படுத்திய நலத்திட்டங்கள் ஒருபோதும் நிறுத்தப்படாது என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் அமைக்கப்பட்டுள்ள திறந்தவெளி அருங்காட்சியகத்தை நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். அரசு பள்ளிகளில் மாணவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் எந்தவொரு பள்ளியையும் மூடும் எண்ணம் அரசுக்கு கிடையாது என்றும் அவர் கூறினார். கீழடி அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட தொல்லியல் மற்றும் அறிவியல் சான்றுகளை முறையாக தொகுத்து மத்திய தொல்லியல் துறையுடன் இணைந்து உலக அளவில் கீழடியின் பெருமையை பறைசாற்ற அரசு தொடர்ந்து பாடுபடும் என்றும் அவர் கூறினார். கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இஸ்லாமியர்களுக்கு கூடுதல் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று தமிழக அரசிடம் வலியுறுத்தியுள்ளதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கூறியுள்ளது. திருவாரூரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியைச் சேர்ந்த அமைச்சர் திரு ஷாஜஹான், இதுகுறித்து முதலமைச்சரிடம் தமது கட்சியின் சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்த பின்னர் இதுகுறித்து உரிய முடிவெடுக்கப்படும் என்று முதலமைச்சர் உறுதியளித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். காவிரி நதிநீர் பங்கீடு விவகாரத்தில் மத்திய அரசு தலையிட்டு கர்நாடக அரசிடமிருந்து தமிழகத்திற்கு தேவையான தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும் என்றும் திரு ஷாஜஹான் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் தற்போது அமைந்துள்ள கூட்டணி ஆட்சியை மக்கள் விரும்புவதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் அருகே ஐயூர் அகரம் கிராமத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிய அரசு பொறுப்பேற்று 2 மாதங்களே ஆவதால் சட்டம் ஒழுங்கை முழுமையாக சீரமைக்க கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்று கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை

0: சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: அரசு மருத்துவமனைகளில் சிறப்பு மருத்துவர்களின் தேவையை கருத்தில் கொண்டு கூடுதல் பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுகுறித்த அறிவிப்பு வரும் பட்ஜெட்டில் இடம்பெறும் என்று கூறினார்.
2: மருத்துவ பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 97-99% இல்லாதான் இருக்கு. பட் என்னன்னா, இப்ப சிறப்பு மருத்துவர்களுடைய தேவை இருக்கு, அதுக்கான போஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண தேவை இருக்கு. இந்த பட்ஜெட்ல அதற்கான அறிவிப்பை நாங்கள் ஒவ்வொருத்தர் மருத்துவ பயனாளிகளுக்கு அவர்களுக்கு அந்த ஸ்மார்ட் போன் இருக்குன்னு அவசியம் இல்லை. அவங்க வீட்டில் உறவினர்கள் இருந்தாலோ நண்பர்கள் இருந்தார்களோ அவங்க மூலமாவே வீட்டில் இருந்தபடியே நீங்க ஓபி சீட்டை எடுத்துக்க முடியும். இந்த அறிமுகப்படுத்திய இந்த 2 வாரங்களே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் அந்த எடுத்திருக்காங்க. இன்னும் அதிகமான தேவை இருக்கு. கண்டிப்பாக அதை ஒன்றும் மக்கள் மத்தியில் கொண்டு செல்றதுக்கான அனைத்து திட்டங்களும் நாங்கள் செய்து கொடுப்போம். கண்டிப்பாக மக்கள் நலன் சார்ந்த ஒரு அரசை நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம்.
1: தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஜோர்டான் மீது கடந்த 17ஆம் தேதி ஈரான் நடத்திய தாக்குதலில் அமெரிக்க ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்ததை அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புக்கொண்டுள்ளது. ஈரானின் தென்மேற்கு பகுதியில் குசஸ்தான் மாகாணத்தில் கட்டப்பட்டு வரும் அணுமின் நிலையத்தின் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் குறித்து சர்வதேச அணுசக்தி முகமை அறிக்கை கேட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பெய்து வரும் பலத்த மழையை தொடர்ந்து நேற்றிரவு ஒரு வீடு இடிந்து விழுந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழந்தனர். ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் 1 மாவட்டம் 3 தயாரிப்பு பொருட்கள் என்ற திட்டம் உள்ளூர் பொருளாதாரத்தை ஊக்கப்படுத்தும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுக்விந்தர் சிங் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாதுமலையில் நடைபெற்ற கோடை விழாவில் சிறப்பாக அரங்கமைத்ததற்காக ஊரக வளர்ச்சித்துறைக்கு முதல் பரிசு வழங்கப்பட்டது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் வருடாந்திர பராமரிப்பு பணி காரணமாக ரோப்கார் சேவை இன்று முதல் 45 நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. மயிலாடுதுறையில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது ஒரு வியாபாரியிடம் இருந்து 750 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. நீர்வரத்து இல்லாததால் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் உள்ள ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி தற்காலிகமாக மூடப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. சென்னை ஆர்கே நகர் பகுதியில் வெளிமாநில லாட்டரி சீட்டுகளை விற்றதற்காக 3 பேர் கைது செய்யப்பட்டதாக மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றது. நியூஜெர்சியில் நள்ளிரவு நடைபெற்ற பரபரப்பான இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 1-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவை வென்றது. இரு அணியினரும் சமபலத்துடன் விளையாடியதால் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் கோல் விழவில்லை. வெற்றி தோல்வியை தீர்மானிக்க கூடுதல் நேரம் ஒதுக்கப்பட்டபோது 106வது நிமிடத்தில் ஃபெரான் டாரஸ் கோல் அடித்து ஸ்பெயினுக்கு வெற்றிக்கு வழிவகுத்தார். கூடுதல் நேரத்தில் அர்ஜென்டினா 10 வீரர்களுடன் விளையாடியது. 93வது நிமிடத்தில் அந்த அணியின் பெர்னாண்டஸ் மைதானத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார். அர்ஜென்டினா அணியின் கோல் கீப்பர் எமிலியானோ மார்டினஸ் ஸ்பெயின் அணியின் கோல் முயற்சிகளை பல முறை சாதுரியமாக தடுத்து நிறுத்திய போதும் கூடுதல் நேரத்தில் கோல் கம்பத்திற்கு அருகே கிடைத்த வாய்ப்பை ஸ்பெயின் வீரர் அற்புதமாக கோலாக்கினார். 4வது முறையாக கோப்பையை வென்று அந்த பெருமையுடன் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து விடைபெறலாம் என்ற அர்ஜென்டினாவின் முன்னணி வீரர் லியோனல் மெஸ்ஸியின் எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை. ஸ்பெயின் சாம்பியன் பட்டத்தை வெல்வது இது 2வது முறையாகும். ஏற்கனவே 2010ஆம் ஆண்டு அந்த அணி முதன்முறையாக கோப்பையை வென்றது. கோப்பையை வென்றுள்ள ஸ்பெயின் அணியினருக்கு உலகம் முழுவதும் பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன. ஸ்பெயின் வெற்றி பெற்றவுடன் மைதானத்தில் திரண்டிருந்த ரசிகர்கள் உற்சாகமாக ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். ஸ்பெயின் நாட்டிலும் வெற்றி கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்தியாவிற்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 1-நாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 27 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 387 ரன் எடுத்தது. 388 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய இந்தியா 7 விக்கெட் இழப்பிற்கு 360 ரன் மட்டுமே எடுத்தது. துவக்காட்டக்காரர் ரோஹித் சர்மா 138 ரன்னும் சுப்மன் கில் 77 ரன்னும் விராட் கோலி 74 ரன் எடுத்தபோதும் மற்ற வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்ததால் இந்தியா வெற்றி பெற முடியவில்லை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற

0: மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு அனைத்து கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். முந்தைய அரசுகள் செயல்படுத்திய நலத்திட்டங்கள் ஒருபோதும் நிறுத்தப்படாது என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் சிறப்பு மருத்துவர்களின் தேவையை கருத்தில் கொண்டு கூடுதல் பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: டைம் 6:55.
3: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
4: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சரண்ஸ் மருத்துவமனை.
5: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருமாவே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 7340707734.
6: வணக்கம் நண்பர்களே, நான் சரண் நலமே விளைக. இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நம்ம நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, நாம வந்து ப்ரே பண்ணுனா, நான் நேற்றே சொன்னிருந்தேன் ப்ரேயர் எப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, ஆனா நாம ப்ரே பண்ணாலும் நடக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோட நிறைய பேர் இருக்கிறத பாக்குறோம். பொதுவா நிறைய பேருக்கு ஒரு கடவுள் நம்பிக்கை அப்படிங்கறதே ஒரு பெரிய ஒரு 100% நம்பிக்கைங்க இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்கும். இந்த பிரபஞ்சமோ இல்ல கடவுளோ இல்ல நமக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு சக்தியோ அப்படிதான் நம்மளை வழி நடத்துதுங்கிற ஒரு நிதர்சனமான உண்மை எல்லாருக்குமே கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நம்ம இப்ப கடவுள் மறுப்பு கொள்கை இருக்கிறவங்களுக்கு இது அல்ல, மற்ற மேக்சிமம் இருக்கிறவங்களுக்கு நம்ம பேசும்போது இதெல்லாம் என்னன்னா, நமக்கு ஒரு நேர்மறை சிந்தனை உருவாக்கும். நமக்கு ஒரு பெரிய நமக்கு நாமே அப்படிங்கிற சொல்லுவோம் இல்லையா, நமக்கு நாமே திட்டம் மாதிரி நமக்கே நம்ம ஒரு பூஸ்ட் ஆகிக்கிறதுக்கு பல விஷயங்கள்ல இந்த ப்ரேயர்ஸ் எல்லாம் நமக்கு உதவும். பொதுவாக ப்ரே பண்ணும்போது நான் முதலே சொல்லியிருக்கிறேன், ஆனாலும் ஒரு சின்ன கேப்பாக்கு கொடுத்தோம்னா, ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நன்றியுடையவர்களாக இருக்கணும். ரெண்டாவது விஷயம், இந்த உலகத்திற்கு மற்றவர்களுக்குமான ப்ரேயராக இருக்கணும். மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராமிசஸ், நாம் என்னென்ன பண்ணுவோங்கிற ப்ராமிஸ் பண்ணி இந்த பிரபஞ்சத்துக்கோ நமக்கு மேல இருக்கிற சக்திக்கோ கொடுக்கணும். நாலாவது வந்து நமக்கு வேணுங்கிறத நம்ம கேட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பிரேயர் வந்து எனக்குமே சூப்பரா இருக்கும். ஸோ இதுல என்னன்னா, நம்ம கேட்டா கிடைக்குமா அப்படிங்கிற நம்பிக்கையின்மை தான் நிறைய இடத்துல இருக்குது. மழை வரும்னா மழை வருமானா, தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு 10 பேர் ப்ரே பண்ணும் போது, ஒரு கூட்டு பிரார்த்தனை இருக்கும் பொழுது, கண்டிப்பா அதற்கான பலன் இருக்கவே செய்யும். எதுவுமே சுயநலம் இல்லாம ஒரு விஷயத்த நம்ம கேட்கும் போது, அந்த ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம மற்றவர்களுக்காக பண்ணும் போது, இந்த உலகத்திற்கு நாம வந்ததுக்கு, இந்த உலகத்துல நம்ம குடியிருக்கிறதுக்கு நாம கொடுக்கற வாடகை அப்படிங்கிறது உதவி செய்யறதோ இதெல்லாம் தான் நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமாக மாறும். அதான் பண்புடையார் பற்றுண்டு உலகம் அப்படின்னு சொல்றது. அதனால கண்டிப்பா உங்களுடைய பிரேயர்ஸ் மேல என்னைக்குமே நம்பிக்கை வைங்க. இந்த பிரபஞ்சத்தின் மேலேயோ, உங்களுடைய நீங்க சொல்லக்கூடிய கடவுள் அப்படிங்கிற ஒருத்தர் மேலயோ நீங்க உங்களுடைய நம்பிக்கையை முழுசா வைங்க. நான் நிறைய பேர்கிட்ட கவுன்சிலிங் வரும்போது கேட்பேன், ஏங்க நீங்க எனக்கு ரொம்ப பிரச்சனை, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு. அப்போ ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ஒரு கடவுளை நம்புறீங்களா முடிச்சான்னா, அஜோ நான் 5 நேரம் ப்ரே பண்றேன், பயங்கர பவர்ஃபுல்லா இருப்பேன், ரொம்ப ப்ரேயர் பண்றேன், அப்ப ஏன் கடவுள் நம்பிக்கை விட்டுற வேண்டியதானே, இந்த பிரச்சனை கடவுளே பாத்துக்குவாரு தானே அப்படின்னு சொல்றோம். அப்பதான் யோசிப்பாங்க, உங்க காட்டுக்குள்ள போறோம், நம்ம கையில ஒரு பெரிய கன் இருக்குது, நம்மளை நோக்கி ஒரு மிருகம் வரும்பொழுது என்ன சொல்லுவோம், பயந்துக்குமா? ஏன்னா நம்ம கிட்ட சூப்பர் கன் இருக்குது, அடிச்சா 10 மிருகம் விழுகக்கூடிய அளவுக்கு நம்ம கிட்ட கன் இருக்கும் போது நாம பயப்படுவோமா? அதே மாதிரிதான் இந்த நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருக்கும் பொழுது, நம்முடைய என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு தாய்மானவர் சொல்றாரு. நம்ம நம்ம வேலைகளை சிறப்பா செஞ்சுட்டே இருப்போம், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம வேலைகளை சிறப்பா, நம்மளோட உழைப்பை சரியா, நம்ம அன்பை சரியா, நம்முடைய பணிகளை சரியா, எல்லாத்தையுமே கரெக்டா பண்ணிட்டு வரும் பொழுது, எல்லாரும் 100% பர்ஃபெக்டான ஆளு கிடையாது, பட் மேக்சிமம் பர்ஃபெக்ஷனை நம்ம அடாப்ட் பண்ணும் பொழுது, அது ஒரு கொள்கையாக நம்ம வைத்துக் கொள்ளும் பொழுது பெரிய பிரச்சனைகள் நமக்கு வராது. அப்ப நம்ம மாதிரி ஆட்கள் வந்து ப்ரே பண்ணும் பொழுது கண்டிப்பா அது கேட்கப்படும், அதற்கான பலன் இருக்கும். இது நீங்க செஞ்சு பாருங்க, கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை, ஒரு நல்ல ஒரு நேர்மறை சிந்தனையை உங்களுக்கு உண்டாக்கும் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது. நன்றி நண்பர்களே, நாளை மீண்டும் சந்திப்போம்.
4: நேயர்கள்.

0: இதுவரை கேட்டது
1: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சரண்ஸ் மருத்துவமனை.
2: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருவாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 7340707734.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: ஹாய், ஹலோ, வணக்கம், வெரி குட் மார்னிங் டு ஆல். டைம் 7 மணி. எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம் தொடர்ந்து கேட்டு ரசிக்க போகிற இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ.

தொடர்ந்து மூணு பாட்டு கேட்டிருக்கோம். முதலாவதாக பாரதி படத்தில் மது பாலகிருஷ்ணன் பாடியது இசை இளையராஜா, இரண்டாவதாக நம்ம கேட்டது சரணாலயம் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடியது இசை எம் எஸ் விஸ்வநாதன். இப்போ நம்ம கேட்ட பாட்டு கழுகு படத்தில் சூலமங்கலம் முரளி பாடியது இசை இளையராஜா. 7:14 நம்ம கேட்டுட்ருக்கோம் எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில். வணக்கம், கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. நேர்களின் நினைவூட்டலுக்காக இன்று காலை 7:30 யோகமும் மனித மாண்பும் உரை வழங்குபவர் என் மாலதி அவர்கள். காலை 8:02 ரெயின்போ வைப்ஸ்.

0: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட் போட்டியில் 4 தங்கப்பதக்கங்களை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்ட மசோதாவுக்கு மத்திய பிரதேச மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அசாம் மாநிலத்தில் திப்ருகர், தின்சுக்கியா உள்ளிட்ட 8 மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றதை அடுத்து அந்த அணிக்கு வாழ்த்துகள் குவிந்த வண்ணம் உள்ளன. இனி விரிவான செய்திகள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. இந்த மசோதா மீதான விவாதம் இன்று நடைபெறவுள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 34 38 அதிகரிக்க வகை செய்யும் மசோதாவுக்கு கடந்த மே மாதம் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. இந்த கூட்டத்தொடரில் பிறப்பு இறப்பு பதிவு திருத்த மசோதா, வருமான வரி திருத்த மசோதா, சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் மேம்பாட்டு திருத்த மசோதா ஆகியவையும் தாக்கல் செய்யப்பட்டு விவாதிக்கப்பட உள்ளது. மொத்தம் 25 நாட்கள் நீடிக்கும் இந்த கூட்டத்தொடரில் 19 அமர்வுகள் நடைபெறவுள்ளன. சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட் போட்டியில் 4 தங்கப்பதக்கங்களை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சர்வதேச போட்டியில் இந்தியாவின் மிகச்சிறந்த செயல்பாடு இது என்று சமூக வலைதளத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். அணியினரின் திறமை, அர்ப்பணிப்பு மற்றும் அறிவியல் மீதான ஆர்வம் ஒட்டுமொத்த தேசத்தை பெருமைப்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேபோன்று சர்வதேச உயிரியல் ஒலிம்பியாட் போட்டியிலும் இந்திய அணி தங்கப்பதக்கம் வென்றது. அந்த அணியினரையும் பாராட்டியுள்ள பிரதமர், மூலக்கூறு உயிரியல், உயிரி வேதியியல் உள்ளிட்ட 6 பாடப்பிரிவுகளில் இந்திய குழுவினர் அசாதாரணமான அறிவை வெளிப்படுத்தியதாக தெரிவித்துள்ளார். இந்த சாதனை எண்ணற்ற இளம் மாணவர்களை அறிவியலை ஆர்வத்துடன் பயில ஊக்குவிக்கும் என்றும் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்ட மசோதாவுக்கு மத்திய பிரதேச மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. போபால் அருகே ஜெகதீஷ்பூர் நகரில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் இதனை தெரிவித்தார். இந்த மசோதா அனைத்து சமூகத்தினருக்கும் சமமான வாய்ப்புகளையும் உரிமைகளையும் வழங்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறாத வகையில் இந்த மசோதா வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த மசோதாவை தயாரிப்பதற்கு முன்பு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் தலைமையில் ஒரு குழுவை மாநில அரசு அமைத்தது. அந்த குழு பல்வேறு மதத்தினர், அரசியல் கட்சியினர், சமூக அமைப்புகளிடம் கருத்துக்களை கேட்டது. சர்வதேச செஸ் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1966 ஆண்டு முதல் கொண்டாடப்படும் இந்நாளை முன்னிட்டு உலகம் முழுவதும் சிறப்பு செஸ் போட்டிகள் நடத்தப்படுகின்றன. இந்நிலையில் தருமபுரியைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர் தர்மேஷ் செஸ் போட்டி அறிவுத்திறனை வளர்த்துக் கொள்ள பயனுள்ள விளையாட்டு என்று கூறினார்.
1: என்னுடைய பெயர் தர்மேஷ் முகுல். நான் தர்மபுரியில் தனியார் பள்ளியில் 10th ஸ்டாண்டர்ட் படித்து வருகின்றேன். சுமார் 5 வயது முதல் செஸ் பயின்று வருகின்றேன். செஸ் மீது மிகவும் அதிகம் ஆர்வம் கொண்ட மாவட்ட, மாநில, தேசிய சுமார் 100 போட்டிகளில் பங்கேற்று டிராஃபி மற்றும் மெடல்களை பல்வேறு வயது பிரிவில் முதல் மற்றும் 2ஆம் இடத்தை பிடித்துள்ளேன். இன்டர்நேஷனல் ஃபிடரேட்டிங் 1817 புள்ளிகள் பெற்று தர்மபுரி மாவட்டத்தில் முதலிடம் பிடித்துள்ளேன். இன்டர்நேஷனல் செஸ் ஃபெடரேஷன் வழங்கிய அரினா இன்டர்நேஷனல் மாஸ்டர் பட்டத்தையும் பெற்றுள்ளேன். டிசிஷன் மேக்கிங், பொறுமை, விடாமுயற்சி, செல்ஃப் டிசிப்ளின் யூஸ்ஃபுல்லாக உள்ளது. உலக அளவில் கிராண்ட் மாஸ்டர் ஆவது எனது இலக்காகும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால்

0: அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: அசாம் மாநிலத்தில் திப்ருகர், தின்சுகியா உள்ளிட்ட 8 மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக சிராசாகர், சாராய்தேவ் மற்றும் ஜோர்கட் ஆகிய மாவட்டங்களில் நிலைமை மோசமடைந்து வருகிறது. இந்த மாவட்டங்களில் 298 கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்துள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. இதனால் சுமார் 57,000 மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். 3,874 ஹெக்டேரில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளது. இதுவரை வெள்ளத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்களை தங்க வைக்க மாநில அரசு 14 நிவாரண முகாம்களை அமைத்துள்ளது. வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மீட்புப் பணிகளை விரைவுபடுத்த அரசு நிர்வாகத்திற்கு முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா உத்தரவிட்டுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் சட்டவிரோத சுரங்கங்கள் மூலம் வெட்டியெடுக்கப்பட்ட 1,700 மெட்ரிக் டன் நிலக்கரியை மத்திய தொழில் பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது. இதன் மதிப்பு சுமார் 1 கோடி ரூபாய் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். நிலக்கரியை வெட்டியெடுக்கவும் கடத்தவும் பயன்படுத்தப்பட்ட 84 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சட்டவிரோத சுரங்கம் மற்றும் நிலக்கரி கடத்தலில் ஈடுபட்ட 21 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கை 9வது நாளாக தீவிரமடைந்துள்ளது. அந்நாட்டின் ராணுவ திறனை குறைக்கும் நோக்கில் வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக ஹோர்மோஸ் நீரிணை வழியாக செல்லும் வணிக கப்பல்களையும் மாலுமிகளையும் அச்சுறுத்தும் ஈரானின் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை கண்காணித்து அழிக்கும் பணியில் அமெரிக்கா ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்அமெரிக்க நாடுகளில் ஒன்றான கயானாவில் 133 பயணிகளை ஏற்றிச் சென்ற படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதுவரை 67 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். காணாமல் போனவர்களை தேடும் பணியில் ஹெலிகாப்டர்களும் சிறிய விமானங்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மிக பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களிலும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்திலும் மிக பலத்த மழையும் சில இடங்களில் பலத்த மழையும் பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு டெல்லி, ஹரியானா, பஞ்சாப், பீகார், சத்தீஸ்கட், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், மேற்குவங்கம், ஒடிசா மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் சில பகுதிகளில் பலத்த மழை பெய்யும் என்று கூறப்பட்டுள்ளது. கர்நாடகா, தெலங்கானா, ராஜஸ்தான் மாநிலங்களிலும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளிலும் இன்று இடியுடன் கூடிய மழையும் பலத்த காற்றும் வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றது. நியூஜெர்சியில் நள்ளிரவு நடைபெற்ற பரபரப்பான இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 1-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவை வென்றது. இரு அணியினரும் சமபலத்துடன் விளையாடியதால் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் கோல் விழவில்லை. வெற்றி தோல்வியை தீர்மானிக்க கூடுதல் நேரம் ஒதுக்கப்பட்ட போது 106வது நிமிடத்தில் ஃபெரான் டாரஸ் கோல் அடித்து ஸ்பெயினின் வெற்றிக்கு வழிவகுத்தார். 4வது முறையாக கோப்பையை வென்று அந்த பெருமையுடன் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து விடைபெறலாம் என்ற அர்ஜென்டினாவின் முன்னணி வீரர் லியோனல் மெஸ்ஸியின் எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை. ஸ்பெயின் சாம்பியன் பட்டத்தை வெல்வது இது 2வது முறையாகும். ஏற்கனவே 2010 ஆண்டு அந்த அணி முதன்முறையாக கோப்பையை வென்றது. கோப்பையை வென்றுள்ள ஸ்பெயின் அணியினருக்கு உலகம் முழுவதும் பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன. பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் அந்த அணிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். ஸ்பெயின் வெற்றி பெற்றவுடன் மைதானத்தில் திரண்டிருந்த ரசிகர்கள் உற்சாகமாக ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். ஸ்பெயின் நாட்டிலும் வெற்றி கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற பி வி சிந்துவுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்ற வரலாற்றை சிந்து படைத்துள்ளதாக கூறியுள்ளார். போட்டி முழுவதும் சிந்துவின் உறுதியான மனநிலையும் தனித்துவமான திறமையும் வெளிப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் எண்ணற்ற இளம் விளையாட்டு வீரர்களுக்கு இவரது வெற்றி ஊக்கமளிக்கும் என்றும் சமூக வலைதளத்தில் பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 27 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 387 ரன் எடுத்தது. 388 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 7 விக்கெட் இழப்பிற்கு 360 ரன் மட்டுமே எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட் போட்டியில் 4 தங்கப்பதக்கங்களை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்ட மசோதாவுக்கு மத்திய பிரதேச மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அசாம் மாநிலத்தில் திப்ருகர்

தின்சுகியா உள்ளிட்ட 8 மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றதை அடுத்து அந்த அணிக்கு வாழ்த்துகள் குவிந்த வண்ணம் உள்ளன. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: FM Rainbow 103 இங்க எல்லாமே செம்மதுளு.
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நம்ம கேட்டு இருக்கோம் இந்த நிகழ்ச்சி. வணக்கம், கைமுத்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. சென்னை மெட்ரோவில் வந்திருக்கக்கூடிய வானிலை அறிவிப்பு இன்னைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமாங்க. கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும், தொடர்ந்து ஈரோட்டில் 34, திருப்பூரில் 26, சேலம்ல 33, திருச்சியில 37, சென்னையில 28 டிகிரி செல்சியஸும், தொடர்ந்து ஊட்டி, கூடலூர், நீலகிரிஸ் இந்த பகுதிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 17 டிகிரி செல்சியஸும், பாலக்காடு கேரளாவுடைய ஒரு சில பகுதிகளில் 25 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாகக்கூடும் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு.

0: பணக்காரன் படத்தில் எஸ் ஜானகி பாடியது இசை இளையராஜா. 7:32 எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ.
1: யோகமும் மனித மாண்பும் உரை கேட்கலாம். வழங்குபவர் எம் மாலதி அவர்கள்.
2: தேவையற்ற பழக்கத்தை மாற்றிக்கொள்வதற்கான தீர்வுகள். பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையே போராடுபவன் தான் மனிதன் என்பார்கள் தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள். வேண்டாத பழக்கத்திலிருந்து விடுபடுவது கடினம்தான் என்றாலும் எடுத்த முயற்சி போதாது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. முதலில் பழக்கம் எவ்வாறு ஏற்படுகிறது என்பதை பார்ப்போம். பலமுறை உடலால் செய்யப்பட்ட பழக்கப்பட்ட செயல்களை மூளை நியூரான் மூலம் ஒரு பாதையை உருவாக்கிக் கொள்கிறது. மீண்டும் அதே சூழ்நிலை, நேரம், சந்தர்ப்பம் வரும்போது முதலில் மூளையில் பதிவான பழக்கம் எந்த முயற்சியும் இன்றி செயலுக்கு வந்துவிடுகிறது. இதை செய்திருக்கக்கூடாது என்று நம்மை நாம் நொந்து கொண்டாலும் நம்மால் மாற்றிக்கொள்ள முடிவதில்லை. உதாரணமாக, காய்கறி வெட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் மரப்பலகை புதிதாக வாங்கும்போது சுத்தமாக இருக்கும். பலமுறை காய்கறி வெட்டிய பிறகு நாளடைவில் அந்த பலகையில் கத்தியால் வெட்டப்பட்ட தடங்கள் ஆழமாக பதிந்திருக்கும், எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கும். இவ்வாறே பலமுறை செய்த செயல்கள் மூளையில் ஆழமாக பதிந்து வலிமையாக மாறும். எவ்வளவு வலிமையாக பதிகிறதோ அதைவிட வலிமையாக நாம் முயற்சி எடுத்தால் மட்டுமே நாம் தேவையற்ற பழக்கத்திலிருந்து விடுபட முடியும். தேவையற்ற பழக்கங்களை மாற்றும் முயற்சிகளை தற்போது காண்போம். உதாரணமாக, காலையில் உடற்பயிற்சி செய்தால் ஆரோக்கியம் என்று தெரிந்தும் சோம்பேறித்தனத்தினால் அதை தவிர்த்து இருப்போம். ஆனால் பலமுறை சோம்பேறித்தனத்தை மாற்றி உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்று எண்ணியிருப்போம், இருந்தும் நம்மால் மாற்ற முடிவதில்லை. எனவே அதற்கு ஏற்ற ஒரு

0: சங்கல்பத்தை அல்லது உறுதிமொழியை தயார் செய்து கொள்ள வேண்டும். அதை பலமுறை சொல்லி நமது மனதை வலிமைப்படுத்த வேண்டும். தினசரி 10, 20 அல்லது 30 முறைகள் சங்கல்பம் சொல்வதன் மூலமும் எழுதுவதன் மூலமும் ஆழமாக மனதில் பதிய வைக்கலாம். சங்கல்பத்தை அடிக்கடி ஆழமாக அதிக எண்ணிக்கையில் கூறுவதன் மூலம் அதன் வலிமை மேலும் அதிகரிக்கிறது. இது மட்டும் போதாது, மனம் அமைதியாக இருக்கும்போதுதான் அந்த சங்கல்பம் அல்லது உறுதிமொழி அதிக வலிமையடையும். மனதை எவ்வாறு அமைதியாக வைத்துக் கொள்வது என்று பார்த்தால், மனதிற்கு என்று ஒரு குறிப்பிட்ட அலைச்சுழல் வேகம் இருக்கிறது. மனமானது பொதுவாக 1 முதல் 40 வரையிலான அலைச்சுழல் வேகத்தில் செயல்படுகிறது. மன அலைச்சுழல் வேகம் ஒரு வினாடிக்கு 14 சுற்றுகள் கீழே செயல்படும்போதுதான் அது அமைதியாக இருக்கும். அந்த நேரத்தில் ஏற்கும் சங்கல்பத்திற்கு அதிக வலிமை ஏற்படுகிறது. மனதை அமைதிப்படுத்துவதற்கான ஒரே வழி யோக சாதனைகளில் ஒரு பயிற்சியாக சொல்லப்படுகின்ற தியானம் மூலம்தான். தியான பயிற்சியால் எப்பொழுதும் வெளியே பார்த்து பழகிய மனதை நமக்குள்ளாக திருப்பி மனதை கவனிக்க ஆரம்பிக்கும்போது மனதிற்கு அமைதி ஏற்படுகிறது. மனதிற்கு ஆற்றலும் அதிகரிக்கிறது. மேலும் எந்த நேரத்திலும் நாம் ஏற்கும் சங்கல்பத்திற்கு எதிரான எண்ணங்கள், பேச்சுக்கள் அல்லது உணர்வுகள் மனதில் இருக்கக்கூடாது. அவ்வாறு எதிர்மறை எண்ணங்கள் தோன்றும் நேரத்தில் உடனடியாக சங்கல்பத்தை பலமுறை கூற வேண்டும். இவற்றை தொடர்ந்து பின்பற்றினால் தேவையற்ற பழக்கங்களை நிச்சயமாக நம்மால் மாற்றிக்கொள்ள முடியும். மேலும் ஒருவருக்கு ஏற்படும் ஆத்திரம், எரிச்சல், பயம், கவலை போன்ற உணர்வுகளை மாற்றவும், எப்பொழுதும் எதிலும் வருகின்ற எதிர்மறை எண்ணங்களை மாற்றவும் நாம் இவ்வாறான முயற்சியை மேற்கொள்ளலாம். வாழ்க வளமுடன்.
1: யோகமும் மனித மாண்பும் உரை கேட்டீர்கள். வழங்கியவர் எம் மாலதி அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு சௌம்யா.

0: இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில ஆரோக்கியமே ஆனந்தம் மனநல மருத்துவர் டாக்டர் உமா மகேஸ்வரி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம்.
1: இன்று சர்வதேச நிலவு தினம். 1969 ஜூலை 20 தேதி மனிதன் முதன்முறையாக நிலவில் காலடி எடுத்து வைத்த வரலாற்று நாளை நினைவுகூரும் வகையில் ஐக்கிய நாடுகள் சபை ஜூலை 20 தேதியை சர்வதேச நிலவு தினமாக அறிவித்தது. அமைதியான விண்வெளி ஆய்வில் சர்வதேச ஒத்துழைப்பை ஊக்குவிப்பது, நிலையான சந்திர பயன்பாடு குறித்த விழிப்புணர்வை அதிகரிப்பது ஆகியவை இந்நாளின் நோக்கமாகும். இந்தியாவும் சந்திராயன் 3 போன்ற பல்வேறு விண்வெளி திட்டங்கள் மூலம் நிலவுக்கான தனது பங்களிப்பை அளித்து பெருமைக்குரிய இடத்தை பெற்றுள்ளது. சர்வதேச நிலவு தினத்தை சிறப்பிக்கும் விதமாக கோளரங்க காட்சிகள், பல்கலைக்கழக விரிவுரைகள் மற்றும் கருத்தரங்குகள் ஆகியன நடைபெறும். விண்வெளி ஆராய்ச்சியில் புதிய தலைமுறையினரை ஊக்குவிக்கும் சர்வதேச நிலவு தினம் இன்று.
2: இன்று

0: 锵，加加加锵，加个加个锵，加加加锵。
1: வானமே இல்லை படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடியது இசை மரகத மணி.

0: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
1: வணக்கம். வி ஸ்டார்டட் நிழல். இது என்னன்னா ஒரு கியூஆர் பேஸ்டு ஸ்மார்ட் பப்ளிக் சேஃப்டி இனிஷியேட்டிவ். பப்ளிக் இஃப் தே ஆர் பிளானிங் டு கிவ் வெரி குட் இன்ஃபர்மேஷன், உங்க ஐடென்டி ரிவீல் பண்ணுவேன், நீங்க போன் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டான இன்ஃபர்மேஷன், ஐ வில் கால் தெம் டு மை ஆபீஸ் அண்ட் ஐ வில் ரிவார்ட் தெம் அக்கார்டிங்லி. அவங்க கொடுக்கறது இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணிட்டு தே வாண்ட் டு ரிவீல் தேர் போன் நம்பர் அதை கொடுத்துலாம். யாருக்கு போன் நம்பர் கொடுக்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா தே நீட் நாட் கிவ் எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு மீ. அவங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க தேவையில்லை. அவங்க அந்த தகவல் என்ன தகவல் போலீஸ்க்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க விரும்புறீங்களோ அது மட்டும் போலீஸ்க்கு தகவல் சொன்னா போதும். எனக்கு பிஏ பார்ட் ஆஃப் திஸ் ஃபார் எ பெட்டர் அண்ட் சேஃபர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். தேங்க்யூ.
0: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.

0: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். பூமிக்கடையில் இருக்கிற வெப்பம் காரணமாக உருவாகும் இயற்கை வெந்நீர் ஊற்றுகள் வெப்ப ஊற்றுகள் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த ஊற்றுகள் நிலத்தடி நீரானது பூமிக்குள்ள இருக்கும் சூடான பாறைகள்ல பட்டு வெப்பமடைகிறதுனால உருவாகிறது. பூமிக்கடியில் மிக ஆழத்தில் செல்லும் நீர் அங்குள்ள புவியியல் வெப்பத்தால சூடாக்கப்பட்டு மேலே வருது. இது வந்து ஆழமான வெப்ப ஊற்று அப்படின்னு சொல்லப்படுது. தொடர்ந்து நீர் வெளியேறாமல் அவ்வப்போது கொதிக்கும் நீரையும் நீராவியையும் அதிக அழுத்தத்தோட வெளியேற்றும் வெப்ப ஊற்று, அதுக்கு பேரு கீசர்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. இதுல சல்பர், கால்சியம் போன்ற தாதுக்கள் உள்ளடக்கிய சூடான நீரா இருக்கும். இந்த வெப்ப ஊற்று எப்படி உருவாகின்றதுன்னா, மழை நீர் பூமிக்குள்ள கசிந்து செல்வதால் வெப்பமடைகிறது. இந்த நீர் பூமியின் ஆழமான பகுதிகளுக்கு செல்லும் போது அங்கு இருக்க எரிமலை குழம்புகள் அல்லது சூடான பாறைகளால வெப்பமடையுது. வெப்பமடைந்த நீர் அடர்த்தி குறைந்து விரிவடைந்து மீண்டும் தரைப்பகுதிக்கு ஊற்றாக வருகிறது. இந்த வெப்ப ஊற்றுகளால என்ன நன்மைகள் அப்படின்னா, இந்த ஊற்றுக்கள்ல உள்ள தாதுக்கள் தோல் நோய்களை குணப்படுத்தவும் மூட்டு வலிகளுக்கும் நிவாரணம் அளிக்கவும் உதவுது. புவி வெப்ப ஆற்றலை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கப்படுது. பெரும்பாலான வெப்ப ஊற்றுக்கள் உலக புகழ் பெற்ற சுற்றுலா தலங்களாகவும் விளங்குகின்றன.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

விடுதலை இந்த படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி பாடியது இசை சந்திரபோஸ். 7:59:20 நம்ம இதுவரைக்கும் கேட்டு வச்ச இந்த நிகழ்ச்சி வணக்கம் கைமுத்து பிரேக் ஷோ எஃப்எம் ரெயின்போ 103 கோவில. இது இன்னும் சில நொடிகளில் காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கமும், அதனைத் தொடர்ந்து ரெயின்போ வைப்ஸ் வழங்குவதற்காக ஆஜே யாகேல் காத்துட்ருக்காங்க. நன்றி நேர்களே.

0: வேதியியல் ஒலிம்பியாட் போட்டியில் 4 தங்கப்பதக்கங்களை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் இடம்பெற்றுள்ள எந்த கூட்டணியிலும் திமுக இடம்பெறாது என்று அக்கட்சியின் மக்களவை குழு தலைவர் திரு டி ஆர் பாலு தெரிவித்துள்ளார். முந்தைய அரசுகள் செயல்படுத்திய நலத்திட்டங்கள் ஒருபோதும் நிறுத்தப்படாது என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இஸ்லாமியர்களுக்கு கூடுதல் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று தமிழக அரசிடம் வலியுறுத்தியுள்ளதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கூறியுள்ளது. சர்வதேச செஸ் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1966 முதல் கொண்டாடப்படும் இந்நாளை முன்னிட்டு உலகம் முழுவதும் சிறப்பு செஸ் போட்டிகள் நடத்தப்படுகின்றன. சென்னை ஆர்கே நகர் பகுதியில் வெளிமாநில லாட்டரி சீட்டுகளை விற்றதற்காக 3 பேர் கைது செய்யப்பட்டதாக மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாதுமலையில் நடைபெற்ற கோடை விழாவில் சிறப்பாக அரங்கு அமைத்ததற்காக ஊரக வளர்ச்சித்துறைக்கு முதல் பரிசு வழங்கப்பட்டது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் வருடாந்திர பராமரிப்பு பணி காரணமாக ரோப் கார் சேவை இன்று முதல் 45 நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரானின் தென்மேற்கு பகுதியில் ஹுசஸ்தான் மாகாணத்தில் கட்டப்பட்டு வரும் அணுமின் நிலையத்தின் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் குறித்து சர்வதேச அணுசக்தி முகமை அறிக்கை கேட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றது. நியூஜெர்சியில் நள்ளிரவு நடைபெற்ற பரபரப்பான இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 1-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேர்கள் இனி கேட்கலாம் ரெயின்போ வைப்ஸ் நிகழ்ச்சி தொகுப்புல. நான் ஆர்ஜே யாகேல். இன்னைக்கான ஜிகே க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, கடல்ல ஏற்படும் மில்கி சீஸ் எஃபெக்ட் என்ற அரிய நிகழ்விற்கான காரணமான பாக்டீரியா எது அப்படிங்கறது இன்னைக்கான கேள்வி. இதற்கான பதில் நீங்க அனுப்பலாம் 958-5800-103 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எண்கள்ல.

0: கண்டுகொண்டேன் ஃபிலிமில் இருந்த பாடல் கேட்டு ரசோம். தேவனிக்கு அப்புறம் கிளின்டன் டாமினிக் இவங்க பாடியது. பாடலாசிரியர் வைரமுத்து, இசை ஏஆர் ரஹ்மான்.
1: புத்தக பிரியர்களே, உங்களுக்காகவே வந்தாச்சு கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026.
2: ஜூலை 17 முதல் 26 தேதி வரை காலை 10 முதல் இரவு 8 வரை கொடிசியா தொழிற்காட்சி வளாகத்தில் நடைபெற உள்ளது.
1: 300,000+ அதிகமான புத்தகங்கள், 400+ அதிகமான ஸ்டால்கள், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் அண்ட் காம்படிஷன் இடம்பெற உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். வாசிப்பை கொண்டாடுவோம்.
0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 ரெயின்போ வைப்ஸ்ல இன்னைக்கான கேள்விக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இயற்கை நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கொடுத்துருக்கு. அதுல இந்த விஷயம் வந்து என்னைக்கா ஒரு நாள் நடக்கிற அரிதான விஷயமா இருக்கு. அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இந்த இரவு நேரங்கள்ல கடல்ல மிகப்பெரிய பகுதியில இந்த பால் மாதிரி ஒரு பரவியது போல ஒரு விஷயம் நடக்குமா. அது பார்க்கறதுக்கு வெள்ளை நீல நிறத்துல ஒளிரக்கூடிய ஒரு அரிய இயற்கை நிகழ்வை தான் மில்கி சீஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிகழ்விற்கு பின்னாடி யார் இருக்கா, அது இன்னைக்கான பதில் கண்டுபிடிச்சீங்கன்னா 958 58 00 103 வாட்ஸ்அப் எண்களுக்கு அனுப்பலாம்.

அற்புதம் ஃபிலிம்காக அற்புதமான ஒரு பாடல் கேட்டுருச்சோம். மோனி கிருஷ்ணன், கே எஸ் சித்ரா பாடியது, பாடலாசிரியர் பா விஜய், இசை சிவா. ரெயின்போ வைப்ஸில் கேட்டுட்டு இருக்கோம் பாடலோட சேர்த்த இன்ஃபர்மேஷனுக்கான அடிஷ்னல் விஷயங்கள்லாம். ஸோ தொடர்ந்து உங்களோட அழகான பதில்களும் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து நீங்களும் அனுப்பலாம் 9585800103 அப்படிங்கிற நம்மளோட வாட்ஸ்அப் எண்களுக்கு. நேர்களே, இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இளம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம் மனநல மருத்துவர் டாக்டர் உமா மகேஸ்வரி அவர்கள் பங்குபெறும் நேர்முகம். நேரம் 8:14. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 நேர்கள் கேட்டிருக்கீங்க. இது ரெயின்போ வைப்ஸ், அழகான ஒரு நிகழ்வு. இது வந்து எதனால நடக்குது, அதற்கு பின்னாடி இருக்கிற விஷயம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக வந்து எல்லா விஷயத்துக்கும் இன்வென்ட் பண்ணுறக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. அப்படி தான் வந்து இந்த ஒளிர்வுக்கு காரணமான பாக்டீரியாவை முதல்ல பெயரிட்டு அதை வந்து கண்டுபிடிச்சவங்க யார் அப்படின்னு

பார்த்தீங்கன்னா ஜாக்சன் அண்ட் ஷாங் 1936 வந்து இதை வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு பேரிட்டு இவங்களுடைய நினைவாகவே அதை வந்து வச்சுக்கணும் அப்படிங்கறக்காக தான் இந்த மாதிரி ஒரு பெயர் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஞ்ஞானிகள் அதற்கு பின்னாடி 1981 இதோடைய பெயரை மாற்றி வடிவமைச்சு இது இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும்போது இந்த பெயரை வச்சுதான் இதை அழைக்கணும் அப்படிங்கறத வந்து முடிவு பண்ணாங்களாம்.

ரிதம் பிலிம்காக பாடல் கேட்டோம். சாதனா சிர்கம் பாடியது இசை ஏ ஆர் ரஹ்மான், பாடல் ஆசிரியர் வைரமுத்து. இன்னைக்கு ரெயின்போ வைப்ஸ்ல கேட்டிருந்த கேள்வி, கடல்ல ஏற்படுற மில்கி சீஸ் எஃபெக்ட் இதோடைய அரிய நிகழ்வு, இதற்கு காரணமான பாக்டீரியா என்ன அப்படிங்கறத கேட்டிருந்தோம். நிறைய நேர்கள் பதில் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஹர்வி அப்படிங்கிற பாதி பெயர் வந்துட்டு இந்த பாக்டீரியாக்களை கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அவங்களுடைய பெயரையே சூட்டணும் அப்படிங்கிற முடிவுல வந்து பண்ணிட்டாங்க. அப்படி ஒரு பாக்டீரியா கோடிக்கணக்கில் ஒன்னா சேர்ந்து அது ஒளிர்ற காரணத்தினாலதான், அதோட உடம்புல இருந்து இந்த ஒளி உமிழ்வு நிகழ்றதுனாலதான் இந்த அதிசயம் வந்து நிகழுது அப்படின்னு சொல்றாங்க. சரி, நம்ம நேயர்கள் நிறைய பேர் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. யாரெல்லாம் இங்கிறத பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எஸ் ரெயின்போ எஃப்எம்க்கு நன்றியோடு சேர்த்து பூலக்காட்டு பாளையம் ஜெகநாதன் வந்து பாராட்டுகளையும் பதிலையும் வந்து முயற்சி எடுத்திருக்காங்க. சிறுமுகை சோமு கலைவாணி, ரமண முதலிப்புதூர்லேருந்து சுதாகர் ஜீவா அனுப்பியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து மல்லிகா மந்திராச்சலம், பிரியங்கா பெரிய வேப்பஞ்சேரி பகுதியிலிருந்து சரியான பதில் அனுப்ப முயற்சி எடுத்திருக்காங்க. அவங்கள தொடர்ந்து பூபதி, ராஜேந்திரன், ராஜாமணி, இந்திரபிரியா, கல்யா மூக்கனூர்லேருந்தும், தொடர்ந்து பிரமிளா சென்னையிலிருந்து, கணேஷ் சிறுமுகையிலிருந்து, அவங்கள தொடர்ந்து ராயப்பன் அனுப்பியிருக்காங்க. ஜெஃப்ரி, ரீனா எல்லாரும் வந்துட்டு கோவை சாவடியிலிருந்து அனுப்பியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து அடுத்த பதில் யாருடையது, மகேஸ்வரி, கனகராஜ், இந்து, மல்லீஸ்வரன், அபி அனுப்பியிருக்காங்க மூக்கனூர் சாமுண்டிபுரம் பகுதியிலிருந்து. அதனை தொடர்ந்து கோணமலை ஆனந்தன், பீடம்பள்ளி வாசுதேவன், செந்தில், பிரபு, திவ்ய பாரதி, நிர்மலா, சிவசாமி, சண்முகநகர் மூக்கனூர் பகுதியிலிருந்து, தொடர்ந்து புலுப்பாளையம் ஆனந்தமுருகன், கஞ்சம்பட்டி சண்முகானந்த், அடுத்தது அவங்கள தொடர்ந்து அடுத்தது யாரு, அன்னபூர்ணி, கோபாலகிருஷ்ணன் களத்துப்புதூர் பகுதியிலிருந்து, நெக்ஸ்ட் எல் சங்கர ஸ்ரீனிவாசன் பாண்டிச்சேரியிலிருந்து அனுப்பியிருக்காங்க, ராமகிருஷ்ணன் கொழும்புகொண்டான், தொடர்ந்து நாமக்கல் பகுதியிலிருந்து அனுப்பியிருக்காங்க விஜய தென்றல் அவங்க, அடுத்தது யாருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுசாமி தடாகம் பகுதியிலேருந்து அனுப்பியிருக்காங்க, தொட்டாம்பாளையம், கோகிலா, பழனிசாமி, இன்னும் நிறைய நேர்கள் தொடர்ந்து பதில் அனுப்ப முயற்சி எடுத்துகிட்டே இருக்கீங்க. அனுப்பலாம் 9585800103 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எண்களில். சண்முக சுந்தரம் ரமணம் முதலிப்புதூர் பகுதியிலிருந்து நிகழ்ச்சியில் அடுத்ததான்

0: அலி அர்ஜுனா ஃபிலிம்காக பாடல் கேட்டு ரசிச்சோம். எஸ் ஜானகி ஸ்ரீனிவாஸ் பாடியது. பாடலாசிரியர் வைரமுத்து, இசை ஏ ஆர்
1: ரஹ்மான். 103 இசையோடு என்றும் நீங்கள்
2: உங்களுக்காகவே வந்தாச்சு. கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026
3: ஜூலை 17

0: தேதி முதல் 26 தேதி வரை காலை 10 முதல் 8 மணி வரை கொடிஷியா தொழிற்காட்சி வளாகத்தில் நடைபெற உள்ளது.
1: 300,000 அதிகமான புத்தகங்கள், 400 அதிகமான ஸ்டால்கள், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் அண்ட் காம்படிஷன் இடம்பெற உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். வாசிப்பை கொண்டாடுவோம்.
2: தொடர்ந்து நிகழ்ச்சியில் அழகாக நம்மளுடைய நேயர்கள் வந்து பதில் கொடுத்துட்டே இருக்காங்க. குகன் சிந்து கோத்தகரியிலிருந்து, கனக்கம்பாளையம் பாலசுப்ரமணியம், அதுக்கு தொடர்ந்து பார்த்தோம்னா சந்திரசேகர் மனவையிலிருந்து அனுப்பியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து துரைசாமி ஜமீன் குழியிலிருந்து, சிங்கநல்லூர் ஜெயலட்சுமி, தொடர்ந்து சூலூர்லேருந்து கணேஷ் மூர்த்தி அனுப்பியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து குகன் நஞ்சுண்டபுரம் பகுதியிலிருந்து, வீரதுரை அரியலூர்லேருந்து ரத்னபுரி ராஜா முகமது, கோவை மேட்டுப்பாளையம்லேருந்து ஜோதி ரமேஷ் அனுப்பியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து பிரேமா வெள்ளிங்கிரி கரும்பத்தம்பட்டி பகுதியிலிருந்து அனுப்பியிருக்காங்க. நங்கவல்லி ராஜாராம், தென் பொன்முடி ஸ்ரீராம், பிரகதீஷ் அனுப்பியிருக்காங்க. இப்படி நேயர்கள் நிறைய பேர் தங்களோட பதில்களை கொடுத்துட்டே இருக்காங்க. இணைந்திருக்கிறோம் இதாக்கோ ரெயின்போ 103, இது ரெயின்போ வைப்ஸ்.

0: நிறமேட்டு மணி 51 நிமிடம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103.
1: கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் அருவா சைபால், சொரியா திரங்கா சைபால், இதயில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால் சைபால்.
3: ஒரு விவசாயி விதைக்கிறதுக்காக வயல்வெளி பக்கம் போறார். விதைகளை அள்ளி வீசினார். அப்ப என்ன ஆச்சுன்னா, சில விதைகள் வந்து பாதை ஓரத்தில் விழுந்தது, சில விதைகள் முள் செடிகள் மண்டி இருந்த புதருக்கு இடையில் விழுந்தது, சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது. பாதை ஓரத்தில் விழுந்த விதை என்ன ஆச்சுன்னா, அதெல்லாம் பறவைகள் கண்ணில் போட்டுட்டுது, உடனே வந்து உட்காந்து கொத்தி தின்னுட்டு போட்டுது. அதிகமாக மண் இல்லாத பாறை பகுதியில் விழுந்த விதையெல்லாம் லேசாக வேர் விட்டு முளைக்க ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் வேர் கீழேயும் ஆழமாக போக முடியல, மேலேயும் சூரிய வெப்பம் அதிகம் தாங்க முடியல, எல்லாம் காஞ்சி கருகி போட்டுது. புதர் பகுதியில் சில விதைகள் விழுந்தது இல்லையா, முள் செடிகள் காடாக மண்டி போயிருந்தது, அதனால் முளைச்சி வர்ற செடிக்கு நெருக்கடி அதிகமாக போட்டுது, சரியாக வளர முடியல, விளைச்சலும் சரியாக இல்லை. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் மட்டும் நல்லா முளைச்சிது, நல்லா வளர்ந்தது, விளைச்சலும் பிரமாதமாக இருந்தது. இந்த கதையை சொல்லிவிட்டு, கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் அப்படிங்கிறார் இயேசு பெருமான். ஆமாம், இயேசு கடலில் நின்ற படகு ஒன்றில் உட்காந்துருக்கிறார். கடற்கரையில் ஏராளமான மக்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் இயேசு வந்து ஓமைகள் மூலமாக மக்களுக்கு பல உண்மைகளை சொல்லிகிட்டு இருக்கிறார். மக்கள் அந்த கதையை கேட்டுட்டு ஒன்றும் புரியாமல் முழிக்கிறாங்க. அதை கவனித்த இயேசு அந்த ஓமையை விளக்க ஆரம்பித்தார். இதில் அந்த விதைக்கிறவர் தான் இறைவன். அவருடைய வார்த்தைகளை விதைக்கிறார். அந்த வார்த்தைகளை கேட்கிற மக்கள் அந்த விழுந்த விதைகள் மாதிரி 4 வகையானவர்கள். சில பேர் பாதை ஓரத்தில் விழுந்த விதைகள் மாதிரி இறைவன் வார்த்தைகளை அவங்க கேட்குறாங்க, ஆனால் தீய எண்ணங்கள் செய்கைகள் மூலமாக விதைக்கப்பட்ட வார்த்தைகள் அழிஞ்சு போடுது. இறைவன் வார்த்தைகளை கேட்ட உடனே மகிழ்ந்து போய் உடனே சில பேர் அதை ஏற்றுக்கிறாங்க. இவங்கள்லாம் அந்த பாறை பகுதியில் விழுந்த விதைகள் மாதிரி, அதனால் இவங்கள்லாம் வேர் இல்லாதவங்க. கொஞ்ச காலத்துக்கு இறை வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பாங்க, அதனால் ஏதாவது இடைஞ்சல் ஏற்பட்டால் உடனே தடுமாறுவாங்க, தங்கள்கிட்ட இருக்கிற நல்ல பண்புகளை விட்டுட்டு பாவ வழிகளுக்கு போயிடுவாங்க. முள் செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகள் மாதிரி உள்ளவங்க யாருன்னா, இவங்களுக்கு உலக கவலை உண்டு, செல்வத்தின் மீது மயக்கம் உடையவர்கள், உலக ஆசைகள் இவங்களுக்குள்ள பூந்துடுறதுனால அங்கே இருக்கிற நல்ல பண்புகள் வந்து மறைஞ்சு போயிடுது, அதனால் அவங்களும் உபயோகம் இல்லாதவங்களாக ஆயிடுறாங்க. நல்ல மனிதர்கள் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானவர்கள். இவங்க வந்து இறை வார்த்தையை கேட்குறாங்க, அதை ஏற்றுக்கிறாங்க, அவங்களும் நல்லபடியாக வாழ்கிறாங்க, அடுத்தவங்களுக்கும் உபயோகமாக இருப்பாங்க. இதுதான் இயேசு சொன்ன விளக்கம். நல்ல வார்த்தைகளை கேளுங்கள், நல்ல வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள், அடுத்தவங்களுக்கு உபயோகமாக இருங்க. இதுதான் பெரியவங்கள்லாம் நமக்கு சொல்லுகிற உபதேசம். ஒரு அப்பா தன்னுடைய மகனுக்கு உபதேசம் பண்ணார். இதை பாருப்பா, நல்ல வார்த்தைகளை கேட்கணும், எப்போதுமே மகன் வந்து அப்பா பேச்சை கேட்கறது நல்லது அப்படின்னாராம். நீ ஏதாவது ஒரு தப்பு பண்ணால் என் தலையில் ஒரு முடி நிறச்சி வெள்ளையாக போடும்ப்பா, நீ செய்கிற ஒவ்வொரு தப்புக்கும் என் தலையில் ஒவ்வொரு முடி வெள்ளையாயிடும் அப்படின்னாராம். பையன் யோசித்தான், அப்பா இப்போ தான் எனக்கு புரியுது, தாத்தாவோட தலைமுடி பூராவும் வெள்ளையாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்ங்கிறது எனக்கு இப்போ தான் புரியுது அப்படின்னானா.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103. எனக்கான கேள்விக்கு பதில் தெரிய வேண்டிய நேரம். என்ன பதில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விப்ரியோ ஹார்வி அப்படிங்கறதான் வந்து அந்த பாக்டீரியாவோட பெயரு. நேர்கள் நிறைய பேர் சரியான பதில் கொடுத்திருந்தீங்க. அந்த வகையில பாத்தோம் அப்படின்னா, ஸ்ரீராம் ஸ்ரீ ராஜாராம் சுந்தர் அனுப்பியிருந்தாங்க, அவங்கள தொடர்ந்து கண்ணையன் ராமசாமி, சோமஸ் கந்தமூர்த்தி இவங்களும் அனுப்பியிருந்தாங்க, அவங்கள தொடர்ந்து வணக்கத்தோட சேர்த்து வி என் இளங்கோ சாமி செட்டிப்பாளையம் பகுதியிலிருந்து, புவனேஸ்வரி கும்பகோணம் மனோகரன் அனுப்பியிருந்தாங்க, சேரன் மாநகர், ராஜேஸ்வரி ராஜேஷ் பதில் கொடுத்திருந்தாங்க, அவங்கள தொடர்ந்து காந்திபுரம் ஜஸ்டின் திரவியம், திருப்பூர் கணபதி பாளையம் பகுதியிலிருந்து யசோதா கோவிந்தராஜ், பட்டுக்கோட்டையிலிருந்து அனுப்பியிருந்தாங்க ராபர்ட் இளமாறன் பதில் வந்து கரெக்டாக கொடுத்திருந்தாங்க. தொடர்ந்து அடுத்ததா உதயகுமார் பானுமதி, பாண்டி நகர்லேருந்து ரங்கராஜ் வீரேஸ்வரி, சித்ரா நாகராஜ், சுரேஷ் வான்மதி இவங்க பதில் கொடுத்திருந்தாங்க. அவங்கள தொடர்ந்து மதுக்கரை பெரியசாமி, அமராவதி கோணமலை பகுதியிலிருந்து பாரதி மகாலிங்கம் கல்லிவலசிலிருந்து, தொடர்ந்து கோவை தேவராயபுரம் சுகம் ராஜா. இன்னும் நிறைய நேர்கள் வந்து பதில் கொடுத்துட்டே இருந்தீங்க. முகநூல் பக்கம் வாயிலாகவும் உங்களோட பதில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தீங்க. இன்னைக்கு பதில் சொல்ல எல்லா நேர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அதாவது நிறைவான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாலுமிகள் கடல்ல போகும்போது ஒரு பால் கடல்ல கப்பல் பயணிக்கிறது போல இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜினேஷன் இந்த நிகழ்வு கொடுக்கும், அந்த அரிய நிகழ்வு கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அரிய நிகழ்வை பார்க்கறதுக்காகவே மாலுமிகள் வெயிட் பண்ணுவாங்களாம். 8:59 இதுவரையில் இணைந்திருந்தோம். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 ரெயின்போ வைப்ஸ் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் ஆர்ஜே அகில். நேரம் 8:59 இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு அனைத்துக் கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 34 38 உயர்த்த வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட் போட்டியில்

நான்கு தங்கப் பதக்கங்களை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் இடம்பெற்றுள்ள எந்த கூட்டணியிலும் திமுக இடம்பெறாது என்று அக்கட்சியின் மக்களவை குழு தலைவர் திரு டி ஆர் பாலு தெரிவித்துள்ளார். தலைநகர் தில்லியில் இன்று ஊர்வலங்கள் ஆர்ப்பாட்டங்களுக்கு அனுமதி இல்லை என்று காவல்துறை அறிவித்துள்ளது. முதலமைச்சரை அவதூறாக பேசியதாக திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் விளாத்திக்குளத்தில் இன்று காலை கைது செய்யப்பட்டார். முந்தைய அரசுகள் செயல்படுத்திய நலத்திட்டங்கள் ஒருபோதும் நிறுத்தப்படவாது என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

நாளை கைது செய்யப்பட்டார். முந்தைய அரசுகள் செயல்படுத்திய நலத்திட்டங்கள் ஒருபோதும் நிறுத்தப்படவாது என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான பொது கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாதுமலையில் நடைபெற்ற கோடை விழா நேற்று நிறைவடைந்தது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் வருடாந்திர பராமரிப்பு பணி காரணமாக ரோப்கார் சேவை இன்று முதல் 45 நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரானின் தென்மேற்கு பகுதியில் உஸ்பெகிஸ்தான் மாகாணத்தில் கட்டப்பட்டு வரும் அணுமின் நிலையத்தின் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் குறித்து சர்வதேச அணுசக்தி முகமை அறிக்கை கேட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றது. நியூஜெர்சியில் நள்ளிரவு நடைபெற்ற பரபரப்பான இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 1-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவை வென்றது. இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 27 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 103 இங்க எல்லாமே செம்மதுளு.
1: ஒன்ஸ் அகைன் வணக்கம் அண்ட் வெரி குட் மார்னிங் டு ஆல். 9:02 இஃப் எம் ரெயின்போ 103 கோவில நாம தொடர்ந்து கேட்டு ரசிக்க போறோம் இந்த நிகழ்ச்சி. இது உங்கள் சாய்ஸ். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கோவை மாவட்ட நேயர்கள் மட்டுமே பங்கு பெறலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து டயல் பண்ணுங்க 2313 2316 312 இல்லைனா 2317046 அப்படிங்கிற நம்பர்ஸில் வெளியில் வந்து கூப்பிடுறவங்களும் செல்ஃபோன் வந்து ட்ரை பண்ணக்கூடியவங்களும் காயமுத்தூரோட எஸ்டடி கோடான 0422042 அப்படிங்கிற இணைப்பெண்களையும் சேர்த்து டயல் பண்ணலாம்.

0: புத்தக பிரியர்களே, உங்களுக்காகவே வந்தாச்சு கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026.
1: ஜூலை 17 முதல் 26 தேதி வரை காலை 10 முதல் இரவு 8 வரை கொடிசியா தொழிற்காட்சி வளாகத்தில் நடைபெற உள்ளது.
0: 300,000 அதிகமான புத்தகங்கள், 400,000 அதிகமான ஸ்டால்கள், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் அண்ட் காம்படிஷன் இடம்பெற உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். வாசிப்பை கொண்டாடுவோம்.
2: நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பர நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 மணிக்கு ஒலிபரப்பாகும்.

0: இது உங்கள் சாய்ஸ் கேட்டுருக்கோம். 9:10 நம்ம கிட்ட பேச காத்திருக்கக்கூடிய நேர் யார் எங்க பேசுறாங்க? வணக்கம், யார் பேசுறீங்க?
1: காலை வணக்கம் சந்தீப் சார்.
0: வணக்கம், நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க?
1: கணேஷ் சிறுமுகையிலிருந்து பேசுறேங்க.
0: சொல்லுங்க கணேஷ், என்ன பாட்டு கேட்கலாம்
1: இன்னைக்கு? வந்து என்னுடைய விருப்ப பாடல் வந்துங்க, சார்லி சாப்ளின் 2ல.
0: சரிங்க,
1: சின்ன மச்சான் அந்த பாட்டு வேணுங்க.
0: சரிங்க, உங்களுக்காகவும் எல்லாத்துக்காகவும் பாடல் வந்துட்டே இருக்கு. அழைத்ததுக்கு நன்றி.
1: நன்றிங்க.

0: இது உங்கள் சாய்ஸ் கேட்டிருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் 2010 இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய வெளிவந்த படங்கள்லேருந்து பாடல்கள் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். ஸோ கால் பண்ணுங்கள் 2316312 இல்லை 2317046 அப்படிங்கிற நம்பர்ஸில் நம்ம கிட்ட பேச காத்திருக்கூடிய நேயர். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம், இனிய காலை வணக்கம் சார்.
0: வணக்கங்க.
1: வணக்கம் சார், எனக்கு பாட்டு வந்து சார், கூலி படத்துல இருந்து மோனிகா பாட்டு போடுங்க சார்.
0: சரிங்க, மோனிகா பாட்டு போட்டலாம். யார் பேசுறீங்க?
1: சின்ன
0: வந்து நல்லிக்கொண்ட பாட்டு வந்து செல்வராஜ் மஞ்சள் பேசுறேங்க சார். செல்வராஜ் சின்ன வதம்பி, உங்களுக்காக எல்லாத்துக்காகவும் பாட்டு வந்துட்டு இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் காலிங்.

0: 9:12 எஃப்எம் ரெயின்போ 103 கோவில, இது உங்கள் சாய்ஸ், கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த நேயர் வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், ஹலோ.
1: ஹலோ,
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நடுப்பாளையத்திலிருந்து ஸ்ரீமதி பேசுறேன்.
0: நடுப்பாளையம் ஸ்ரீமதி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஸ்ரீமதி?
1: காலேஜ்.
0: சரிங்க, என்ன பாட்டு கேட்கலாம் இன்னைக்கு?
1: டியூட் படத்துல இருந்து நல்லா இருக்கும்.
0: டியூட் படத்துல இருந்து
1: நல்லா இருப்போம்.
0: நல்லா இருப்போம். சரி, ஓகே, உங்களுக்கு பாட்டு கொடுத்துடலாமா?
1: ஆ, ஓகே.
0: அடுத்ததுக்கு நன்றி.

0: 9:23 எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நம்ம கேட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க.
1: திருமூலிலிருந்து கலைவாணி பேசுறேன் சார்.
0: கலைவாணி, சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம் இன்னைக்கு?
1: ஜில்லாவிலிருந்து கண்டாங்கி கண்டாங்கி.
0: உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் காலிங்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் ஜூலை 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெற உள்ளது.
2: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
1: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
2: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418874111.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி, இது உங்கள் சாய்ஸ். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம். சார், நான் கஞ்சம்பேட்டை இருந்து சண்முகானந்தம் பேசுறேங்க.
0: சண்முகானந்தம் சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: செக்க சிவந்த வானம் படத்தில் இருந்துங்க, நீலமலை சாரல் அப்படின்னு ஏஆர் ரஹ்மான் பாட்டு கொடுங்க.
0: உங்களுக்காக எல்லாத்துக்காகவும் பாட்டு வந்துட்டே இருக்க, அழைத்ததுக்கு நன்றி.

0: சொல்லுங்க பூபதி, என்ன பாட்டு கேட்கலாம் இன்னைக்கு?
1: என்னங்க சார்?
0: என்ன பாட்டு வேணுங்க?
1: துப்பாக்கி படத்துல இருந்து கூகுள் கூகுள் பண்ணி பார்த்தேன்.
0: சரிங்க, உங்களுக்காகவும் எல்லாத்துக்காகவும் பாட்டு வந்துட்டே இருக்கு. அழைத்ததுக்கு நன்றி.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: 9:44 நிமிஷம் எஃப்எம் ரெயின்போ 103 கோவில நம்ம கிட்ட இருக்கோம் இந்த நிகழ்ச்சி. இது உங்கள் சாய்ஸ். யார் பேசுறீங்க?
1: ஹலோ, வணக்கங்க.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: கோயில்பலத்திலிருந்து துரையன் பேசுறேன். நல்லா
0: இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் துரையன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேங்க.
0: என்ன பாட்டு கேட்கலாம் இன்னைக்கு? பாட்டு வந்துட்டே இருக்கு. அழைத்ததுக்கு நன்றி. இன்னைக்கு இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில கோவை மாவட்ட நேயர்கள் மட்டுமே பங்கு பெறலாம்.

0: 9:52 விஷயம் எஃப்எம் ரெயின்போ 103 கோவில நம்ம கேட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி, இது உங்கள் சாய்ஸ். இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்ட நேர்கள் மட்டுமே பங்கேற்கக்கூடிய நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியாக. வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், குட் மார்னிங், இது உங்கள் சாய்ஸ், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் சார், திருமூர் வெள்ளிக்குப்பத்திலிருந்து சங்கரேஸ்வரன் சார். நல்லா
0: இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேங்க சார்.
0: என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு?
1: அமரன் படத்துல இருந்து உங்களுக்கு.
0: ஓகே, அமரன் படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. அழைத்ததுக்கு நன்றி.
1: நன்றி சார், தேங்க்யூ.

0: இன்னும் சில நொடிகளில் காலை 10 மணிக்கான செய்தி சுருக்கம். அதனைத் தொடர்ந்து போவோமா ஊர்வலம் நிகழ்ச்சியை வழங்குவதற்காக அஜய் யாகேல் காத்துட்டு இருக்காங்க.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்திய இளைஞர்கள் பொறுமை, தன்னம்பிக்கை மற்றும் அயராத கடின உழைப்பின் மூலம் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை அடைந்து வருகின்றனர் என்றும், இதுவே வளர்ந்து வரும் இந்தியாவின் மாபெரும் பலம் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு அனைத்துக் கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 34 to 38 உயர்த்த வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கவுள்ள நிலையில் காங்கிரஸ் நாடாளுமன்ற கட்சிக் கூட்டம் இன்று காலை புதுதில்லியில் நடைபெற்றது. தலைநகர் தில்லியில் இன்று ஜந்தர் மந்தர் பகுதி தவிர மற்ற பகுதிகளில் ஊர்வலங்கள் ஆர்ப்பாட்டங்களுக்கு அனுமதி இல்லை என்று காவல்துறை அறிவித்துள்ளது. முதலமைச்சரை அவதூறாக பேசியதாக திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் விளாத்திக்குளத்தில் இன்று காலை கைது செய்யப்பட்டார். பழனி கோவிலுக்கு சொந்தமான நிலம் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டது தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று அஇஅதிமுக கோரிக்கை விடுத்துள்ளது. பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான பொது கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது. முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் 72 உள்ளது. தேனி மாவட்டம் மேகமலை அருவி பகுதியில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் சுற்றுலாப் பயணிகள் செல்ல தடை நீடிக்கிறது. நீலகிரி மாவட்டம் மசினகுடியில் வாகன போக்குவரத்து கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்துள்ளன. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் உயர்ந்து 1,500,200 விற்பனையாகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம்

குறைந்துள்ளன. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் உயர்ந்து 105,200 விற்பனையாகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தியதால் அந்நாட்டில் மின் நிலையங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்றுள்ள ஸ்பெயின் அணிக்கு உலக தலைவர்கள் வாழ்த்துகள் தெரிவித்துள்ளனர். இந்தியாவிற்கு எதிரான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 27 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேர்கள் இனி கேட்கலாம் போவோமா ஊர்கோலம். சரி, எப்பயும் போல நம்ம வந்து ஏதாவது ஒரு பிளேஸ்க்கு போகணும் அப்படின்னா அதுக்கு தேவையான டிரான்ஸ்போர்ட்டு அதையெல்லாம் தாண்டி நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னைக்கு போக போகிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா வெல் பிளான்டாக இருக்கிற அழகான ஒரு சிட்டி. ஸோ போயிட்டு வரும்போது அப்பாடா எப்படி இருந்தது அப்படின்னு யோசிக்கிற அளவு தான் இருக்கும். நம்மளோட தமிழ்நாட்டில் ரொம்ப வித்தியாசமான ஒரு இடம் அப்படின்னா இந்த இடம் தான். இதுக்கு பேர் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், கல்பாக்கம். ரீசியர் சாலையிலேருந்து அப்படியே மெதுவாக நடந்து போனோம்னா கதலோட காத்து அப்படியே அடிக்கும் பாருங்க, அப்படியே ஜில்லுன்னு அந்த நகரத்துக்குள்ளே போக முடியும். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த காற்று தான் நம்ம மேலே வந்து படும், அந்த பட்ட உணர்வே நமக்கு தெரியும் நம்ம கல்பாக்கத்துக்குள்ளே வந்துட்டோம் அப்படிங்கிறத நமக்கு சொல்லி கொடுத்துரும். இது என்ன நகரமா இல்லை வில்லேஜா, இது எப்படி இது இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கும், அப்படியே அங்கே ஆரஞ்ச் சவுண்டு கேட்கும். இந்த சைடு பார்த்தோம்னா நிறையா டீ ஷாப்ஸ் இருக்கும். என்ன அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோம்னா எங்கே இங்கே வந்திருக்கோம், இதுன்னு இவ்வளோ பிளான்டாக இருக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போதே போயிட்டு இருக்கும்போது ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா நல்ல வேலியெல்லாம் போட்டு மரம்லாம் வளர்த்தி அழகான ஒரு டவுன்ஷிப் நமக்கு தெரியும். ஸோ இப்படியே நம்ம போயிட்டுருக்கோம், போயிட்டு இருக்கும்போது என்னென்னலாம் நமக்கு இடையில வருது அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருக்கிறோம், இது போவோமா ஒரு குலம்.

ஏழுமலை பிலிம்காக பாடல் கேட்டு ரசிச்சோம். எஸ்பி பாலசுப்ரமணியம், சுஜாதா மோகன் பாடியது. பாடலாசிரியர் வாலி, இசை மணிஷர்மா. எல்லாரும் அவசர அவசரமா போயிட்டு இருக்க மாதிரி இருக்கிற இந்த மண்டே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம போயிட்டு இருக்க கல்பாக்கம்ல எல்லாரும் சைக்கிள்ல பொறுமையா அப்படியே பாருங்களேன் நேரம் போய்கிட்டே இருக்கிறாங்க. சைட்ல ரெண்டு பக்கம் பார்த்தா நம்ம சொன்ன மாதிரி ரொம்ப வெல் பிளான்டான அழகா செடியெல்லாம் நட்டு வச்சு அந்த கார்டன்லாம் ரொம்ப கிளீனா இருக்கிற ஒரு சிட்டியை நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாகவே கல்பாக்கம் அப்படின்னாலே அணுமின் நிலையம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நினைவுல வர ஒரு பெரிய விஷயம். அங்க வந்து போய் நீங்க பாத்தீங்கன்னா தான் தெரியுது உங்களுக்கு. நீங்க அங்க பார்த்தாலே தெரியும், சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அணுசக்தி நகரம் மட்டும் இல்ல, இயற்கையும் சேர்ந்து அறிவியலும் வந்து அழகா அந்த இடத்துல வந்து பிரதிபலிக்குது நிறைய விஷயங்களை அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியும். சாலைகளை நம்ம பாக்குற இடங்கள்லாம் பாருங்களேன், மரங்களை, சைக்கிள் போற மக்களை, ரொம்ப ஒழுங்கான குடியிருப்புகள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப பிளான்டா உருவாக்கப்பட்டிருக்க அந்த சிட்டி, இது எல்லாமே நம்மளால பார்க்க முடியுது. என் போயிட்டு இருக்கும் போதே நம்ம பாட்டுல வந்த மாதிரி சில்லுன்னு ஒரு காத்து, இது வந்து வெயில் அடிக்குதா குளிர் அடிக்குதா அப்படின்னு யோசிக்கிற அளவு இருக்கு. என் கொஞ்ச தூரம் போயிட்டே இருக்கும் பார்த்தோம் அப்படின்னா, உங்களோட ரைட் சைட்ல ஒரு நினைவு சின்னம் மாதிரி வச்சிருக்காங்க பாருங்களேன். இது வந்து பாத்தீங்கன்னா நினைவு சின்னம் தான், கிட்டத்தட்ட அங்க நடைபெற்ற சில விஷயங்களுக்காக, அதாவது சுனாமி வந்த காலங்கள்ல அதை நினைவு கூறுற விதமா அதை வந்து வச்சிருக்காங்க. எனக்கு கொஞ்சம் தூரம் அப்படியே நீங்க போயிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு வழி பிரியுது. பிரியற இடத்துல பாத்தாங்கன்னா எந்த சைடு வந்து அணுமின் நிலையத்துக்கு போறது அப்படிங்கறத அவங்க எழுதியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி போற வழியிலே ஒரு சின்ன பெட்ரோல் பங்க் நம்மளால பார்க்க முடியுது. இந்த பெட்ரோல் பங்க் பார்த்தோம் அப்படின்னா மற்ற பெட்ரோல் பங்க்ல இருக்கிற மாதிரி தான் இங்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா சிஸ்டம் அப்படி இல்லைங்க. இங்கே ஒரு வித்தியாசமான சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ரைட், அப்படியே அங்கே போட்டுட்டு தொடர்ந்து அப்படியே போகலாம். பசிக்குதுன்னு நினச்சிங்கன்னா டவுன்ஷிப் முன்னாடியே வந்து நிறைய ஹோட்டல்ஸு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது, ஹோட்டல்ஸ் இருக்குது, நீங்கள் அங்கே சாப்பிட்டே அப்படியே நம்ம பயணிக்கலாம். இந்த காத்தோட அந்த காத்தே வித்தியாசமாக இருக்குது, அப்படியே ஹாப்பியாக அந்த பயணத்தை தொடரலாம். இங்கே வீசுகிற இந்த காற்று பார்த்தீங்க அப்படின்னா வங்கக்கடலுக்கு மிக அருகில் கடலில் வந்து இருக்கிறனால அந்த வீசுகிற காற்று ரொம்ப மனசுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்குற மாதிரி இருக்கு. அப்போ அப்படி ஒன்றும் கூட்டம் எதுவும் இல்லைங்க.

பீச்சுக்கு போகிறோம் அப்படின்னா பொதுவாக கூட்டம் இருக்கும், நிறைய வாகனங்களோட சத்தம் இருக்கும். நீங்கள் கேட்குறீங்களா, அந்த மாதிரி எந்த சத்தமும் இல்லை, அமைதியான ஒரு இடத்துல நம்ம வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து நம்ம இந்த கல்பாக்கத்தை நோக்கி பயணிக்கலாம். எங்கெல்லாம் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத கேட்டுகிட்டே பயணிக்கலாம். இணைந்திருக்கிறோம், இது ஆகாஷ்மணி கோயம்புத்தூர் FM 93.3. போவோமா ஒரு கோலம் டெம்ஸ் ஆஃப் இந்தியா.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும்.
2: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 நேர்கள் கேட்டுருக்கீங்க. எது போகோமா ஊர்குளம் கல்பாகத்தில் இறங்கி நின்றுட்டு இருக்கோம். அப்படியே நம்ம பயணிச்சு போய்கிட்டே இருக்கோம்னு வைங்களேன், டூ வீலரில் போகிறோம். அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, பார்த்து பார்த்து பத்திரமா போங்க. ஸ்பீட் பிரேக்கர்லாம் எதுக்காக அப்படின்னா, அங்கங்கே இருக்கிற முக்கியமான ஸ்பாட்டுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மக்கள் கடந்து போகிறக்கு ஒரு கேப் வேணும் இல்லையா. நம்ம பாட்டுக்கு அப்படியே அழகாக ரசித்து போகும்போது மக்கள் வர்றது பார்க்காம போயிட்டோமா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் இடையில நிறைய டிவைடர்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் தூரம் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பாலம் தென்படுது, எல்லோரும் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். அங்கே போகணும்னு காற்று ரொம்ப வித்தியாசமாக அடிக்குது பார்த்தீங்களா. அது என்னன்னா பாலத்துக்கு கீழே ரிவர் போகுது. அப்படியே அங்கே நின்று எட்டி பார்த்துக்கிறதுனா பார்த்துக்கோங்க, ரொம்ப அழகான ஒரு ஸ்பாட்டு. ஏன்னா கல்பாக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப அழகான ஸ்பாட்னா இதையும் சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்க அதாவது போலீஸ் ட்ரைனிங் சென்டர் இருக்குது, அங்கேருந்து நிறைய பேர் கும்பலாக ஓடி வர மாதிரி இருக்கும் காலையில். என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு காலையில் பிடிஐ வரை அங்கே தான் நடக்கும். அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன ஸ்கூல் இருக்குது, அது அதாவது அந்த அனுமதி

நிலையத்தோட சேர்ந்த அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸோட குழந்தைங்களாம் படிக்கிற ஸ்கூல் ரொம்ப நியர்பை இருக்குது. அங்கேயும் வந்து என்சிசி கேம்பெயின் நிறைய நடக்கும். அங்கேயும் குழந்தைங்க வந்து பிடி ஹார்ஸில் அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அங்கே வெளியேருந்து வந்து இந்த பாலத்து வழியாக கடந்து போகும்போது அப்பா காலையில் அவ்வளோ ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக இருக்கும். ரெண்டு பயிற்சியுமே நடக்கும், இங்கேயும் காக்கி அங்கேயும் காக்கிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதை பார்த்துட்டிங்கன்னா அதை அப்படியே கடந்து நம்ம போகலாம். ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கும், ரெண்டு பக்கம் அழகான மரங்கள் நிழல்கள் வந்து நமக்கு கிடைக்குது. ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா நமக்கு வேறு எங்கேயும் ஸ்பாட் இல்லைங்க, அங்கேயே உட்காந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஒரு ஸ்பீட் பிரேக்கருக்கு பக்கத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிக்னல், டிராஃபிக் சிக்னல் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது அப்படின்றாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வெல் பிளான் சிட்டி இல்லையா, ஸோ எந்த அசம்பவம் இதுவும் நடந்துடக்கூடாது, அங்கே இருக்கிற மக்களும் வந்துட்டு ரொம்ப செக்யூராக இருக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த ஒரு விஷயம் வந்து அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. கல்பாக்கத்தை சுற்றி இன்னொரு அழகான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கடுத்தது நம்ம அங்கெல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம போகிற வழியில் இதெல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா, அதுக்கடுத்து கொஞ்சம் தூரம் போகும் போகிறோம் அப்படின்னா அதுக்கான பிளான் முன்னாடியே போட்டுக்கணும். கல்பாக்கத்தை சுற்றி இன்னொரு அழகான விஷயம்னா அங்கே இருக்கிற சதுரங்கப்பட்டினம் அப்படிங்கிற இடம், டச்சு கோட்டை இருக்கிற இடங்க. வரலாற்றை வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கும், இஷ்டம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துக்கு கண்டிப்பாக நம்ம போகணும், போகிறோம். இதுக்கப்புறம் அப்படியே நம்ம போவோம். ஈசிஆர் சாலையில் வந்து பயணம் போகிறதே வந்து ஒரு மிகப்பெரிய தனி அனுபவம் தான். பக்கத்தில் கடல், இன்னொரு பக்கம் வந்து பசுமையான அப்படியே ஆஹா அப்படி இருக்குது. இந்த பயணமோட பெரிய ஹைலைட்டே வந்து இது தாங்க. கல்பாக்கத்துக்கு போகிறோம் அப்படின்னா கட்டிடங்கள், அணு அலைகள் அப்படியெல்லாம் இல்லாமல் இன்னொரு பக்கம் அப்படின்னா பசுமை, அதுக்கப்புறம் அந்த கடலுடைய அழகான சாரல் காற்று, இதெல்லாமே சேர்த்து தான் 10:23 நிமிஷத்தில் இணைஞ்சிருக்கோம். இது போகுமா ஒரு கோலம்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: புத்தக பிரியர்களே, உங்களுக்காகவே வந்தாச்சு கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026.
2: ஜூலை 17 முதல் 26 தேதி வரை காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை கொடிசியா தொலைக்காட்சி வளாகத்தில் நடைபெற உள்ளது.
1: 3 லட்சத்திற்கும் அதிகமான புத்தகங்கள், 400க்கும் அதிகமான ஸ்டால்கள், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் அண்ட் காம்படிஷன் இடம்பெற உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். வாசிப்பை கொண்டாடுவோம்.
3: KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் ஜூலை 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெற உள்ளது.
4: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
3: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
4: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418887411.
5: நேர்கள் வந்து இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து கல்பாக்கத்திற்கு நம்ம பயணிச்சது பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். ஸோ ஒரு ஒழுங்கான இடம், இயக்க வாழ்க்கையெல்லாம் வந்து ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப சில மணி நேரம் வந்து நம்ம இருந்தாலும் மன அழுத்தம் இதெல்லாமே குறைஞ்சிருங்க, இந்த உணர்வு கண்டிப்பாக வரும். சுற்றுலா அப்படிங்கிறது பெரிய பெரிய மலைப்பகுதிகள், பெரிய நகரங்கள் இதெல்லாம் அதிலையும் தாண்டி நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா மன அமைதி வேணும். அங்கே கல்பாக்கம் வந்து கண்டிப்பாக இயற்கையும் அறிவியலும் சேர்ந்து நமக்கு தரும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமே இல்லை. இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM Rainbow 103, நேரம் 10:30.
6: உங்களுக்கு என் அன்பான வணக்கம். காதல் என்பது இரு இதயங்களின் சங்கமம் மட்டுமல்ல, அது இரண்டு கனவுகளின் சந்திப்பும் கூட. ஒரு பெண் காதலிக்க தொடங்கிய பிறகு அவளது உலகமே மாறிவிடுகிறது. அவள் காணும் ஒவ்வொரு காட்சியிலும் அவனே தெரிகிறான். அவள் கேட்கும் ஒவ்வொரு ஒலியிலும் அவனது குரலே ஒலிக்கிறது. காத்திருப்பதும் ஒரு சுகம், கனவு காண்பதும் ஒரு கவிதை என்று உணர வைக்கும் அந்த இனிய மனநிலையை சில அற்புதமான திரைப்பட பாடல்கள் வழியாக இன்று ரசிக்கப் போகிறோம். கவிதையும் கானமும் நிகழ்ச்சியில் உங்களோடு இணையும் நான் உங்கள் அன்பு நண்பன் அரவிந்த்.

காதல் பிறந்தவுடன் உலகையே பார்க்கும் பார்வை மாறிவிடுகிறது. காதலனை காணாத கண்களுக்கு உலகமே வெறுமையாக தோன்றுகிறது. அவன் இல்லாத இடத்தில் மலர்களுக்கும் மனம் இல்லை, நிலவிற்கும் ஒளி இல்லை. காதலியின் மனநிலையை எளிய வார்த்தைகளில் ஆனால் ஆழமான உணர்வோடு சொல்லும் கவிதை இது. காதல் என்றால் என்ன என்பதை ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால் இந்த பாடலின் தொடக்க வரியே போதும்.

இதய கமலம் படத்திலிருந்து பி. சுஷீலா பாடியதை கேட்டோம். காதல் என்பது வெறும் ஈர்ப்பு அல்ல, அது உறுதியும் கூட. எந்த சூழ்நிலையிலும் உன் கையை விடமாட்டேன் என்று ஒரு பெண் மனதார எடுத்துக்கொள்ளும் முடிவு காதலின் உச்சமாகிறது. காதலி தனது காதலை ஒரு வாக்குறுதியாக மாற்றுகிறான். அவளுக்கு காதலன் ஒரு மனிதன் மட்டுமல்ல, அவளது வாழ்வின் அர்த்தம். அந்த உறுதியை கிராமத்து மண்வாசனையுடன் இனிமையான கவிதையாக நமக்கு தருகிறது இந்த பாடல்.

அரண்மனை கிளிப்படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடியதை கேட்டோம். ஒவ்வொரு பெண்ணின் மனதிலும் திருமணம் என்பது ஒரு நிகழ்ச்சி மட்டுமல்ல, அது ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கம். நெற்றியில் குங்குமம் மலர்வது அவள் இதயத்தில் கனவுகள் நனவாகும் தருணம். இந்த பாடலில் காதலி தன் வாழ்க்கையில் மலரப்போகும் அந்த மங்களமான நாளை மனக்கண்களில் வரைகிறாள். குங்குமம் இங்கே ஒரு சின்னம் மட்டுமல்ல, அன்பு, நம்பிக்கை, இல்லறம் ஆகியவற்றின் அடையாளம்.

0: கிழக்கு வாசல் படத்திலிருந்து சித்ரா குழுவினரோடு பாடியதை கேட்டோம்.
1: புத்தக பிரியர்களே, உங்களுக்காகவே வந்தாச்சு கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026.
2: ஜூலை 17 முதல் 26 தேதி வரை காலை 10 முதல் இரவு 8 வரை கொடிசியா தொலைக்காட்சி வளாகத்தில் நடைபெற உள்ளது.
1: 300,000 அதிகமான புத்தகங்கள், 400,000 அதிகமான ஸ்டால்கள், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் அண்ட் காம்படிஷன் இடம்பெற உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். வாசிப்பை கொண்டாடுவோம்.
3: 103 இசையோடு என்றும் நீங்கள்.
0: காதலில் சில உணர்வுகளை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அருகில் இருக்க வேண்டும், பேச வேண்டும், சிரிக்க வேண்டும், வாழ்நாள் முழுவதும் அந்த ஒருவரோடு இருக்க வேண்டும் என்ற ஏக்கம் மட்டுமே இருக்கும். ஒரு பெண் தன் காதலனிடம் மனதை முழுமையாக திறந்து பேசும் கவிதை, எளிமையான சொற்கள், ஆழமான காதல், மென்மையான உணர்வுகள் இந்த பாடலை காலம் கடந்த காதல் கவிதையாக மாற்றியிருக்கின்றன.

மின்னலே படத்திலிருந்து பாம்பே எஸ் ஜெயஸ்ரீ பாடியதை கேட்டோம். காதல் சில நேரங்களில் சொல்லாமல் வாழும் ஒரு ரகசியம். அது

இதயத்தின் ஆழத்தில் அமைதியாக மலர்கிறது. அந்த உணர்வை வெளியில் சொல்ல முடியாமல் உள்ளத்தில் ஆயிரம் முறை வாழ்ந்து பார்க்கும் ஒரு பெண்ணின் மனப்பதிவுதான் வரும் பாடல். காதலின் இனிமையையும் சிறு பயமும் எதிர்கால நம்பிக்கையும் ஒன்றாக கலந்த கவிதையாக இதோ இந்த பாடல் நம்மை தொடுகிறது.

வள்ளி படத்திலிருந்து ஸ்மரணலதா குழுவினரோடு பாடியதை கேட்டோம். ஒரு பெண்ணின் காதல் பெரும்பாலும் வார்த்தைகளால் அல்ல, உணர்வுகளால் எழுதப்படும் கவிதை. காத்திருப்பதிலும் காதல் இருக்கிறது, கனவுகளிலும் காதல் இருக்கிறது, நம்பிக்கையிலும் காதல் இருக்கிறது என்பதை இன்று கேட்ட பாடல்கள் நமக்கு நினைவூட்டுகின்றன. இந்த இனிய இசைப்பயணத்தில் உங்களோடு இணைந்திருந்த நல்வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பு நண்பன் அரவிந்த்.

இந்தியாவின் வளர்ச்சிப் பாதையை உறுதிப்படுத்த நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடத்தப்பட வேண்டியது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு அனைத்து கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 34 உயர்த்த வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்னும் சட்ட நேரத்தில் தொடங்கியிருக்கும் நிலையில் காங்கிரஸ் நாடாளுமன்ற கட்சிக் கூட்டம் இன்று காலை புதுதில்லியில் நடைபெற்றது. இந்திரா காந்தி தேசிய திறந்தவெளி பல்கலைக்கழக மாணவர் சேர்க்கைக்கான கடைசி தேதி இம்மாதம் 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சரை அவதூறாக பேசியதாக திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் விளாத்திக்குளத்தில் இன்று காலை கைது செய்யப்பட்டார். பழனி கோவிலுக்கு சொந்தமான நிலம் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டது தொடர்பாக சிபிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு இன்று தொடங்கியது. தென்காசி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் இன்று தொடங்கி வைத்தார். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 72 அடியாக உள்ளது. தேனி மாவட்டம் மேகமலை அருவி பகுதியில்

சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை நீடிக்கிறது. நீலகிரி மாவட்டம் மசினகுடியில் வாகன போக்குவரத்து கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்துள்ளன. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தியதால் அந்நாட்டில் மின் நிலையங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்றுள்ள ஸ்பெயின் அணிக்கு உலகத் தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 103 இங்க எல்லாமே செம்மதுளு.
1: 11:02 வணக்கம் நண்பர்களே, எஃப்எம் ரெயின்போ 103 கோவில நம்ம கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி இன்றைய நேயர் நிகழ்ச்சியாக கலந்து கொண்டு நம்முடைய நிகழ்ச்சி சிறப்பிக்கு காத்து கொண்டிருக்கக்கூடிய யாருன்னு சொல்லி பார்த்தலாம் வாங்க. வணக்கம், யார் பேசுறீங்க? உமாவதி கள்ளப்பாளையத்திலிருந்து. சொல்லுங்க உமாவதி, இன்னைக்கு நீங்க தான் இன்றைய நேயராக தெரிவு செய்யப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுகளும் கூட.
2: நன்றிங்க சார்.
1: என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா?
2: நீங்களே
1: சொல்லிட்டீங்க. சரிங்க, நான் இன்னொன்று வந்து எப்பவுமே கேட்காத ஒன்று கேட்க போறேன்
2: இப்போ.
1: சரி, இன்றைய நேர் நிகழ்ச்சிக்காக யார் வந்து உங்களோட பேர் போட்டு மெசேஜ் அனுப்பிச்சாங்க நமக்கு? உங்க பொண்ணு தான் அனுப்பிச்சாங்களா? சரிங்கம்மா, சந்தோஷம். எப்படி நீங்க வந்து இன்னைக்கு வந்து நீங்க இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறுவீங்க அப்படின்னு சொல்லி உங்க இருந்துச்சா, உங்களுக்கு தோணுச்சா இன்னைக்கு திடீர்னு கூப்பிடுவாங்க? என்ன பாட்டுலாம் வந்து கேக்கலாம் இன்னைக்கு உங்களுடைய தெரிவாக? என்ன பாடல்கள் கொடுக்க போறீங்க?
2: முதல் பாடலாக தர்மத்தின் தலைவன் இருந்து, தர்மத்தின் தலைவன் பாடல்
1: சார். தென்மதுரை
2: சார்.
1: ஓகே ஓகே.
2: இரண்டாவது பாடலும் சார், மந்தையிலிருந்து உனை நினைத்து நான் நினைமேறது, அதுதான் நன்றி பாடல்.
1: சரிங்க.
2: மூணாவது பாடல் சார், எனக்கு ரெண்டு பொண்ணும் சார், பொண்ணுகளுக்கு வேண்டி சின்ன கண்ணம்மா படத்துல என்ற வாழ்க்கையில் அர்த்தம் கொண்ட அந்த பாடல்
1: சார். சரிங்க.
2: நான்காவது பாடல் சார், என் பையனுக்கு வேண்டி சிங்கம் போட்டு கவுண்டர்ல இருந்து பூங்கார் அந்த பாடல் சார்.
1: சரிங்க.
2: ஐந்தாம் பாடல் சார், என் ஃப்ரெண்டுக்கு வேண்டி படிக்காதன் படத்துல இருந்து தோடி கிளி எங்கே சொல்ல சொல்லு. ஐந்தாவது பாடல் சார், எனக்கு வேண்டி கடலோர கல்வியில இருந்து சார், கடலோர கல்வி அடி ஆத்தாடி மனசு ரெட்டை கட்டி பாருக்கு.
1: ஒரு முக்கியமான ஆளா விட்டுட்டீங்களே.
2: யாருங்க சார்?
1: வேற யாரெல்லாம் விட்டீங்க பாட்டு கொடுக்காம?
2: எல்லாத்துக்கும்
1: சொல்லிட்டீங்க. ஓகே, சரிங்கம்மா. ஓகே, நிகழ்ச்சியில பங்கு பெற்று தன்னுடைய விருப்பமான பாடல் தெரிவுகளை வந்து பகிர்ந்து கொண்டிருக்காங்க நம்ம கூட. இன்னைக்கு உமாவதி உமாவதி வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்காங்க கள்ளப்பாளையம் பகுதியிலிருந்து. அவங்களோட விருப்பமான பாடல்களை நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம் வாங்க.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: புத்தக பிரியர்களே, உங்களுக்காகவே வந்தாச்சு கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026.
2: ஜூலை 17 முதல் 26 வரை காலை 10 முதல் இரவு 8 வரை கொடிசியா தொழிற்காட்சி வளாகத்தில் நடைபெற உள்ளது.
1: 300,000 அதிகமான புத்தகங்கள், 400,000 அதிகமான ஸ்டால்கள், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் அண்ட் காம்படிஷன் இடம்பெற உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். வாசிப்பை கொண்டாடுவோம்.
3: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: கோடி மக்கள், 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 மணிக்கு ஒலிபரப்பாகும்.

0: எஃப்எம் ரெயின்போ 101. இங்கே எல்லாமே எப்பவுமே செம்மதொழு.
1: பதினோரு மணி 11:17 எஃப்எம் ரெயின்போ 103 கோவில நம்ம கேட்டிருக்கோம் இந்த நிகழ்ச்சி. இன்றைய நேயர் இன்றைய நேராக பங்கு பெற்று தன்னுடைய விருப்பமான பாடல் தெரிவுகளை நம்மோட பகிர்ந்து கொண்டிருக்கிறார். கள்ளப்பாளையத்திலிருந்து உமாவதி

டைம் 11:29 எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நம்ம கேட்டுரைச்ச இந்த நிகழ்ச்சி இன்றைய நேயன்றி நேராக பங்கு பெற்று தன்னுடைய விருப்பமான பாடல் தெரிவுகளை இன்றைக்கி நம்மோடு பகிர்ந்து கொண்டாங்க. கள்ளப்பாளையத்திலிருந்து உமாவதி, இவருக்கு மீண்டுமாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவிச்சுக்கலாம். நீங்களும் இதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய அலைபேசி எண்ணை எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லைனா வந்து கடிதம் வாயிலாகவோ தெரியப்படுத்துங்கள். உங்களுக்கான அழைப்பு எங்களிடமிருந்து கட்டாயமாக ஒரு நாள் வரும். அந்த நேரத்தில் நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை உங்களுடன் ஆர்ஜே சந்தி.

0: புத்தக பிரியர்களே, உங்களுக்காகவே வந்தாச்சு கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026.
1: ஜூலை 17 முதல் 26 தேதி வரை காலை 10 முதல் இரவு 8 வரை கொடிசியா தொழிற்காட்சி வளாகத்தில் நடைபெற உள்ளது.
0: 3 லட்சத்திற்கும் அதிகமான புத்தகங்கள், 400க்கும் அதிகமான ஸ்டால்கள், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் அண்ட் காம்படிஷன் இடம்பெற உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். வாசிப்பை கொண்டாடுவோம்.
2: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் ஜூலை 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெற உள்ளது.
2: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
1: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
2: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418 7411.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம் தொடர்ந்து கேட்டு ரசிக்க போகிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ கிளாசிக்ஸ். சில பாடல்கள் கேட்கும் பொழுது அது ஒரு மெலடி மட்டுமில்லை, நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதோ மறந்து போன ஒரு இனிய சந்திப்பை மீண்டும் நினைவுபடுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான விஷயங்களாகவும் அந்த பாடல் வரிகள் அமைஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட காலத்தால் அழியாத பாடல் தான் நம்ம அடுத்ததாக முதலாவதாக நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம். 1966 வருடம் வெளியான சித்தி திரைப்படத்திலிருந்து வரக்கூடிய இந்த பாடல் காதலுடைய பரபரப்பையும் மனதுடைய மென்மை

எதிர்பார்ப்பையும் மிகவும் அழகாக வெளிப்படுத்துகிறது. இந்த பாடல்ல ஒரு தனி அழகு இருக்கிறது. காதல் என்றால் பெரிய வார்த்தைகள் தேவையில்லை, ஒரு பார்வை, ஒரு புன்னகை, ஒரு சந்திப்பு போதும் என்பதை மிகவும் நாகரிகமாக சொல்லக்கூடிய பாடல் இது.

இது ரெயின்போ கிளாசிக்ஸ், 11:36:25. சில பாடல்கள் காதுல மட்டும் ஒலிக்காது, மனதுக்குள்ளே குடியேறிவிடக்கூடும். அந்த வகையில அப்படிப்பட்ட காலத்தால் அழியாத ஒரு சில பாடல்கள் எப்பொழுதுமே உண்டு. அந்த வகையில நம்ம அடுத்ததாக கேட்கக்கூடிய பாட்டும் 1963 வெளிவந்த ஆனந்த ஜோதி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்தான். ஒரே ஒரு வரி, ஆனால் எத்தனை பேருடைய வாழ்க்கை கதையை சொல்லிவிடுகிறது. நினைவுகள் இல்லாத வாழ்க்கை கிடையாது, ஆனால் சில நினைவுகள் நம்மை சிரிக்க வைக்கும், சில நினைவுகள் கண்ணீர் வரவழைக்கும். இந்த விஷயத்தை தான் வந்து கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் மிக எளிய வார்த்தைகள்ல ஆழமான தத்துவமாக சொல்லியிருக்கிறார். இந்த பாடலின் ஒவ்வொரு சரணத்திலும் ஒரு கேள்வி: பழகு தெரிந்த உயிரே உனக்கு விலகு தெரியாதா, எடுக்க தெரிந்த கரமே உனக்கு கொடுக்க

தெரியாதா, இந்த மாதிரி எல்லாம் வெறும் காதல் வரிகளா, இல்லை மனித வாழ்க்கைக்கு பொருந்தும் கேள்விகள் உறவுகளில், நட்பில், அன்பில், விட்டு கொடுப்பதில் எத்தனை அர்த்தங்களை இந்த வரிகள் சுமந்து செல்கின்றன. இதோ நினைவுகளின் கதவை மெதுவாக திறக்கும் மனதை வருடும் அந்த இனிய பாடல் இப்பொழுது.

டைம் 11:42 எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நம்ம கேட்டு வச்சுருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ கிளாசிக்ஸ். சில பாடல்கள் காதலை மட்டும் சொல்லாது, மனசுக்குள்ள அமைதியாக வந்து அமர்ந்து விடக்கூடிய வகையில் இருக்கும். அப்படிப்பட்ட காலத்தால் அழியாத இனிய

ஒரு பாடல் தான் அடுத்ததாக நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். இந்த பாட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா, இந்த பாடலுடைய துவக்கமான ஒரு வரியே காதல் என்னும் உணர்வுடைய முழு விளக்கத்தையும் சொல்லிவிடக்கூடும். காதல் வந்துவிட்டால் அமைதியாக இருந்த மனமும் உற்சாகமாகிறது. சொல்ல முடியாத உணர்வுகள் கண்களில் பேச தொடங்குகின்றன. இதை வந்து மிக எளிமையான வார்த்தைகளில் கவிஞர் பதிவு செய்திருக்கிறார். இந்த பாடலுடைய இன்னொரு சிறப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மென்மையான இசையுடன் தேன் போன்ற குரல் இந்த இரண்டும் ஒன்றாக கலந்ததால் பாடலை கேட்கும் ஒவ்வொருவரும் அந்த காதல் உணர்வுக்குள்ளாக கண்டிப்பாக பயணம் செய்வார்கள் என்பதில் மறுக்கவும் மறக்கவும் முடியாத நிதர்சனமான உண்மையாக அமைஞ்சிருக்கு. சரி நேயர்களே, மனதை மெதுவாக வருடக்கூடிய அந்த இனிய மெலடியை இப்போ கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம் வாங்க. 11:43 ரெயின்போ கிளாசிக்ஸ் கேட்டுட்ருக்கோம். ஸ்டே டியூன்.

டைம் 11:47, ரெயின்போ கிளாசிக்ஸ் எஃப்எம் ரெயின்போ 103 கோவில கேட்டு வச்சிட்ருக்கோம். நேர்களின் நினைவுகளுக்காக நேர்களை இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம் மனநல மருத்துவர் டாக்டர் உமா மகேஸ்வரி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். தொடர்ந்து இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் மகளிர் சந்திக்கும் பிரச்சனைகள் மகளிர் நலன் குறித்து விளக்கம் தருகிறார் மகப்பேறு மருத்துவர் பிளஸ்ஸி அவர்கள். ரெயின்போ கிளாசிக்ஸ் சில பாடல்கள் காதலை கேட்க வைப்பதில்லை, அதை உணர வைக்கின்றன. நினைவுகள், ஏக்கம், சந்திப்பு, பிரிவு, இந்த எல்லா உணர்வுகளையும் ஒரே பாடலுக்குள் அழகாக சொல்லிவிடக்கூடிய பாடல்கள்ல ஒன்றுதான் நம்ம அடுத்ததா கேட்க போற இந்த பாட்டு. இந்த பாட்டை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த பாடலுடைய முதல் வரி, இதற்கு முன்பாக சொன்ன பாடலும் சரி இந்த பாடலும் சரி, பாடலுடைய முழு உணர்வையும் எடுத்துரைக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கும். தான் காதலித்த நேசித்தவருடைய முகம் கண்களுக்கு முன்பாக இல்லாவிட்டாலும் கூட அது நெஞ்சில் என்றும் வாழ்கிறது. காதல் நினைவுகள் என்றுமே அழியாதவை என்பதை கவிதை போல சொல்கிறது இந்த பாடல். இன்னைக்கும் பழைய பாடல்களை விரும்பக்கூடிய இசை ரசிகர்களின் பட்டியலில் தவறாமல் இடம்பெறக்கூடியது இந்த பாடல். காதல் என்பது நினைவுகளுடைய மொழி என்பதை காது வழியாக மனதில் பதிய வைக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கக்கூடிய வரிகள் இதோ.

11:55 ரெயின்போ கிளாசிக்ஸ் கேட்டுருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நிகழ்ச்சியோடு நிறைவாக நிகழ்த்துக்கு வந்துட்டோம். ஒரு சிற்பி கல்லை பார்க்கும் பொழுது மற்றவர்கள் பார்ப்பது போல ஒரு கல்லை மட்டும் பார்ப்பதில்லை, அந்த கல்லுக்குள்ளாக வரைந்திருக்கக்கூடிய அழகிய சிலையை அவர் தன்னுடைய மனக்கண்ணால் காண்கிறார். அதே போலவேதான் ஒரு கலைஞன் சாதாரண விஷயங்களிலும் அற்புதமான அழகை கண்டுபிடிப்பான். அந்த எண்ணத்தை மிக அழகான வார்த்தைகளில் வடித்த ஒரு பாடல் தான் நம்ம அடுத்ததாக கேட்க போறோம். இந்த பாடல்ல கல் அப்படின்னு சொல்லி சொல்லப்படக்கூடியது வெறும் பொருள் மட்டும் கிடையாது, மனிதனுடைய படைப்பாற்றலுக்கான அடையாளமாகவும் சாதாரண கல்லுக்குள்ள கலையை பார்க்கும் பார்வை இருந்தால் மட்டுமே தான் ஒரு சிற்பம் உருவாகும். அதுபோல வாழ்க்கையிலும் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் மறைந்திருக்கக்கூடிய திறமையை கண்டறியும் பார்வை நமக்கு தேவை என்பதை இந்த பாடல் நயமாக சொல்கிறது. இதோ கல்லிலே கலைவண்ணம் கொண்ட கலையை, தமிழிசையின் அழகிய பாடல் இதோ இப்பொழுது.

காதலின் சந்திப்பில் தொடங்கி கலைவண்ணத்தில் நிறைவுபெறுகிறது இன்றைய ரெயின்போ கிளாசிக்கின் பாடல்கள். இன்றைய ரெயின்போ கிளாசிக்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்ததுக்கு காலத்தால் அழியாத இனிய பாடல்களும் நம்மோடு சேர்ந்து பயணித்தன. அதனை கேட்டு ரசித்துக் கொண்டிருந்த அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொண்டு இதே போல மீண்டுமாக ஒரு பொன்னான இசை பயணத்தில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் இசையோடு இணைந்திருங்கள். நிகழ்ச்சி தொகுப்பில் அதுவரைக்கும் உங்கள் கூட அஜய் சந்தீப்.

0: புத்தக பிரியர்களே, உங்களுக்காகவே வந்தாச்சு கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026.
1: ஜூலை 17 முதல் 26 தேதி வரை காலை 10 முதல் இரவு 8 வரை கொடிசியா தொழிற்காட்சி வளாகத்தில் நடைபெற உள்ளது.
0: 3,00,000 அதிகமான புத்தகங்கள், 400 அதிகமான ஸ்டால்கள், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் அண்ட் காம்படிஷன் இடம்பெற உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். வாசிப்பை கொண்டாடுவோம்.

0: நேரம் 12:01.
1: வசந்த இல்லம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்த இல்லம். இன்றைய வசந்த இல்லம் நிகழ்ச்சியில ஆரோக்கியமே ஆனந்தம். நேர்களே, கடந்த வார நிகழ்ச்சியின் தொடர்ச்சியா இன்னைக்கும் மனநல மருத்துவர் டாக்டர் உமா மகேஸ்வரி அவர்களுடைய நேர்முகத்தின் அடுத்த பகுதியை கேட்கலாமா? டாக்டர், இப்ப வந்து இன்றைய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 80-90%

சதவீதம் பெண்கள் வந்து வேலைக்கு போகிறாங்க அல்லது ஏதோ ஒரு தொழில் செய்கிறாங்க, சுய சம்பாத்தியம் இருக்குது. ஒரு 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து நிறைய பேர், ஆல்மோஸ்ட் 50% வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அப்படின்னு பட்டம் கொடுக்கப்பட்டு வீட்டில் மனைவியாக இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து இன்றைக்கி ஏஜ்டு பர்சனாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சுய சம்பாத்தியம் இல்லை. இன்றைக்கி ஒரு 60 வயசு 70 வயசுல இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருந்த லேடிஸ் ஒரு ஹெல்ப்லெஸ், ஒரு யூஸ்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறாங்கடா. அந்த மாதிரி வயதான பெண்களுக்கு

0: ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருந்த லேடிஸ் ஒரு ஹெல்ப்லெஸ் ஒரு யூஸ்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறாங்கடா. அந்த மாதிரி வயதான பெண்களுக்கு அவங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கா டாக்டர்? ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யாரையோ ஒருத்தர் சார்ந்து தான் இருக்காங்க, ஒன்றா கணவரோ இல்லை மகனையோ மகளையோ. ஒரு யாருமே என்னை வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இந்த ஒரு அபவ் 60-70ல இருக்கக்கூடிய ஆஃப்டர் மெனோபாஸ் இருக்கக்கூடிய பெண்கள்னு சொல்லலாம்.
1: அது வயசான அந்த எல்டர்லி ஃபீமேல்ஸ்ன்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்களுக்குன்னு எல்டர்லி குரூப்புக்கே வந்து சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக இருக்குதுங்க. அது ஒர்க்கிங்கோ அன்எம்ப்ளாய்டோ சரி, அதாவது யூஸ்வலாக பார்த்தோம்னா அந்த காலத்தில் டீச்சராக இருந்தேன், ஹெச்எம்மாக இருந்தேன், பேங்க் எம்ப்ளாயாக இருந்தேன், அதுக்கப்புறம் அந்த ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நிறைய பேர் மன அழுத்தத்தில் போகிறாங்க. அது ஒரு திடீர்னு ஒரு ஜாப் இல்லாமல், ஒரு சேலரி இல்லாமல், ஒரு ஐடென்டிட்டி இல்லாத மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு ப்ராப்பர் ரிட்டையர்மெண்ட் பிளான் இல்லாமல் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக குழந்தைங்களை பார்த்துக்கணும், பேரம்பேத்திங்களை பார்த்துக்கணும், வீட்டோடு இருக்கணும், முன்ன மாதிரி யாரும் மதிக்கிறது இல்லை, அந்த ஆஃபீஸ் கோயிங்க்கு இருந்து அந்த ஒரு ஐடென்டிட்டி இல்லைங்கிற மாதிரி மன அழுத்தத்துக்கு போவாங்க. நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃபாகவே இருந்துட்டு வந்திருப்பாங்க, ஏதோ அந்த லைஃப் ஸ்டைல்னால ஓடிட்டே இருந்து ஒரு இந்த டார்கெட் ரீச் பண்ணணுன்ட்டு வந்துடுவாங்க. திடீர்னு எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிரும் அவங்களுக்கு உண்டன். அடுத்து வந்து அவங்க அவங்க குழந்தைங்க அவங்களோட குழந்தைங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டோம், இப்போ நம்மளை யாரும் மதிக்கிறது இல்லை, வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், இதனால நான் இவ்வளோ நாள் என்னோட படிப்பு வேஸ்ட் பண்ணிட்டேன், கிராஜுவேஷன் வேஸ்ட் பண்ணிட்டேன், எனக்குன்னு ஒரு சம்பாதியம் இல்லாமல் போயிடுச்சுங்கிற மாதிரியான மன அழுத்தத்துக்கு வராங்க. ப்ளஸ் அந்த சமயத்தில் சின்ன சின்ன மெடிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கும். சுகரு, நீ பெயின், ஜாயின் பெயின், முன்ன இந்த மாதிரி ஆக்டிவாக எனர்ஜெட்டிக்காக இருக்க முடியாது. அந்த சமயத்தில் யாராவது பக்கத்தில் இருந்து பேச மாட்டாங்களான்னு தோணும், பட் வீட்டில் உள்ள எல்லாருமே வந்து ஒர்க்கிங்காக இருப்பாங்க. ஸோ அந்த சமயத்தில் அவங்க வந்து மன அழுத்தத்துக்கு போகிறாங்க.
0: ஓகே,
1: ஸோ அந்த எல்டர்லிக்குங்கிறதுக்கே ஒரு மன அழுத்தம் வருது நிறைய பேத்துக்கு.
0: இந்த ஜீரியாட்ரிக் மெடிசின்ங்கிறதே வந்து இப்போ ஒரு தனித்துறையாக வந்துருச்சு டாக்டர், வயதானவர்களுக்கான மருத்துவம். ஸோ வயதானவர்களுக்கான ஒரு மனநல மருத்துவராக உங்களுக்கு அவங்களோட அட்வைஸ் என்ன டாக்டர்? ஒரு ஆஃப்டர் 60 இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு,
1: பெண்மணிகளுக்குன்னு ஒரு அட்வைஸ் உண்டு, அவங்கள பார்த்துக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் கண்டிப்பாக ரெஸ்பான்சிபிலிட்டி ஈக்குவலாகவே உண்டு. ஸோ ஃபீமேல்ஸ் வந்து ஹெல்தி மைண்டு, ஃபிசிக்கல் ஹெல்த், இது ரெண்டுமே வந்து ஆரம்பத்துலேருந்தே நம்ம வந்து அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். நம்ம எவ்வளோதான் நம்ம ஓன் ஃபேமிலி அதுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தாலும் நம்ம மேலே இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு ரெகுலர் லைஃப் ஸ்டைல் வந்து ஆரம்பத்துலேருந்தே ஃபாலோ பண்ணணும். மார்னிங்லேயோ ஈவினிங்லேயோ ஒரு 1 hour 1.5 hours வாக் போகிறோம், இல்லை யோகா பண்ணுறோம், நமக்குன்னு ஒரு குட்டியை வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் வச்சுருக்கிறோம், நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் நம்ம மனசு கஷ்டமாக இருந்தால் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறோம், அவங்க நமக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க, மாதம் ஒருக்கு அவங்கள வந்து மீட் பண்ண போகிறோம், நமக்குன்னு சின்னதாக ஒரு ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் வச்சுருக்கிறோம், இல்லாட்டி ஒரு சின்ன குரூப் அடிக்கடி கோயிலுக்கு போகிறதுக்கு, பஜன் பண்ணுறதுக்கு, பார்த்துக்கிறதுக்கு, மீட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துக்கலாம். திடீர்ன்ட்டு ஏதோ எங்கேயோ காட்டில் விட்ட மாதிரி மன அழுத்தத்துக்குள்ளே போக மாட்டோம். ப்ளஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ், எவ்வளோதான் நம்ம வந்து இந்த காம்படிட்டிவ் என்விரான்மெண்ட்டில் ஓடிட்டே இருந்தாலும் கொஞ்சம் டெய்லி ஒரு 10 minutes சாப்பிட்டியம்மா, தூங்கினியம்மா, இன்னைக்கு டாக்டர் போய் பார்த்தியா, எப்படி இருக்குதுன்னு கேட்டோனாலே அவங்க பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க.
0: இந்த மன அழுத்தம் தவிர வேறு மாதிரியான சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் வயதானவர்களுக்கு வருமா?
1: யூஸ்வலாக ரொம்ப காமனாக மன அழுத்தம் வரும், அதை தாண்டி அந்த ஏஜுக்கு உண்டான அந்த ஞாபக மறதி நோயின்னு சொல்லுவாங்க. ஒரு 65-70 மேலே சில பேருக்கு இந்த அல்ஜிமர் டிசீஸ், ஞாபக மருதி நோய்கள் வர வாய்ப்புகள் உண்டு.
0: பட் அதுக்கு வந்து எந்த அதுக்கு வந்து க்யூரும் கிடையாது, அதை மேனேஜ் தான் பண்ணிக்கணும்.
1: க்யூருன்னு இல்லாத விட கண்ட்ரோலபிள் தான் அது. யூஸ்வலாக ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா வந்து ஒரு 1 year 2 years சிவியர் ஆயிரும். நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பித்தோம்னா வந்து அந்த சிவியர் டியூரேஷன் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஒரு 5 years 6 yearsங்கிற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து பெட்டராக இருக்கும். இந்த டிமென்ஷியாக்கு வந்து மெயினாக வந்து சேஃப்டி ஃபேக்டர்ஸ் தான் ரொம்ப முக்கியம். சேஃப்டி ஃபேக்டர்ஸ்னால் திடீர்னு பழக்க தோஷத்தில் வெளியில் பக்கத்து கடைக்கு போயிட்டு வரேன்னு போவாங்க, பார்த்து தெரியாது, மறந்துடுவாங்க, எங்கேயாவது காணாமல் போயிடுவாங்க, அடுப்பு ஆன் பண்ணி சமைச்சிட்டு இருப்பாங்க, ஆன் சமைச்சிட்டு இருக்கோங்கிறதே மறந்துடுவாங்க, ஆஃப் பண்ண மறந்துடுவாங்க, இன்னொரு இடத்துக்கு போகிறது பதிலாக வேறு இடத்துக்கு போயிடுவாங்க, டோர் லாக் பண்ணி குளிப்பாங்க பட் ஓப்பன் பண்ண மறந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சேஃப்டி இஷ்யூஸ் அவங்ககிட்ட ரொம்ப வரும். ஸோ அந்த சேஃப்டி இஷ்யூஸ்க்கெலாம் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குன்னு சில கைட்லைன்ஸ் இருக்குது, டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா அதை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா அந்த சேஃப்டி பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். அது வந்து முதல்ல அந்த நோயை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்.
0: ஓ, இது வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்காடா? இப்போ நீங்கள் சொன்னீங்க நம்ம முதல்லேருந்தே ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு, அந்த
1: ஞாபக மருதி நோய் வரும்னா வந்து தான் ஆகும், பட் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபேமிலியிலே வந்து தாத்தா பாட்டிக்கு ஞாபக மருதி நோய் இருக்குது அப்படின்னா வந்து நமக்கு வந்து அந்த ஒரு ஜெனட்டிக் டெண்டன்சி இருக்குதுங்களா,

0: அதனால யூஸ்வலாக ஸ்க்ரீனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. லேட் ஒரு 50 55 அந்த ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் எல்லாம் இருக்கும், மெமரி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஏஜ் அப்ராப்ரேட்டாக இருக்கா இல்லை அதோட கொஞ்சம் கம்மியாக இருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணோம்னாலே அந்த ஒரு இயர்லி சைன்ஸ் எம்சேன்னு சொல்லுவாங்க, மைல்டு காக்னேட்டிவ் இம்பேர்மெண்ட்டுன்னு, அதை ஐடென்டிஃபை பண்ணி அப்புறம் மெடிசின்ஸ் ஆரம்பிக்கலாம். ப்ளஸ் இந்த பிரெயின் எக்ஸசைஸ்லாம் நிறைய பண்ணலாம், சுடக்கு, செஸ்ஸு, ரீடிங்கு, அதெல்லாம் பண்ணும்போது அந்த ஒரு மெமரி ப்ராப்ளம் அந்த ஆன்செட் வந்து கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம், சிவியாரிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்.
1: நம்மளே உணர்ந்துக்கலாமா டாக்டர்? அது
0: இனிஷியலா தெரியும்,
1: நமக்கு என்ன எல்லாம் மறக்குதே அப்படின்னு ஒரு
0: இனிஷியலா தெரியும், இன்னும் மருந்து மருந்து போறது கஷ்டமா இருக்கும், அதனால ஒரு கோபம் வரும், டென்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் போக லேட் ஸ்டேஜஸ்ல வந்து நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இனிஷியல் ஸ்டேஜ்ல அந்த ஒரு இன்சைட் இருக்கும், ஐயோ நமக்கு என்ன இப்ப அடிக்கடி மறக்குது, இவ்வளோ நேரம் நம்ம தேடுறதுலே டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஒரு டிப்ரெஷன்லாம் வரும் ஆரம்ப ஸ்டேஜ்ல.
1: எந்த ஏஜ்ல தோராயமா ஆரம்பிக்கும் டாக்டர்?
0: யூஷுவலா 65 60 65 எல்டர்லி
1: 60 65. அதுக்கு முன்னாடி மறக்கறதெல்லாம் இந்த கணக்குல வராது இல்லையா?
0: யூஷுவலா வராது அன்டில் அன்லெஸ் வேற ஏதாவது ஜெனெடிக் ஃபேக்டர் ஸ்ட்ராங்கா இருக்குது, அங்கன்னா ரொம்ப இயர்லி ஆன்செட் வரும், அது கம்மி தான். பட் யூஷுவலா 60 65 அபோவ் தான் வரும். ஓகே, ஏஜ் இன்க்ரீஸ் ஆக ஆக அதோட இன்சிடென்ஸ் ஜாஸ்தி, 75 மேல இன்னும் ஜாஸ்தி வரும், 85 மேல இன்னும் ஜாஸ்தி வரும், அந்த மாதிரி.
1: ஏதாவது ஒரு பிராக்டிசஸ் அந்த மாதிரி இருக்கா? ஏன்னா நான் பார்த்த ஒரு பெரியவர் வந்து நோட்ல வந்து ஏதோ ராமா ராமாவோ அந்த மாதிரி ஏதோ ஒன்னு எழுதிக்கிட்டே இருப்பாரு. ஏன்னா எனக்கு வந்து இந்த ஞாபகம் மறதி நோய் வராம இருக்கிறதுக்கு நான் வந்து இதை எழுதுவேன், டெய்லி 10 பக்கம் அந்த மாதிரி எழுதுவாரு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா டாக்டர்?
0: பிரெயின் எக்ஸசைஸ் தாங்க மேம், ஆக்சுவலாக கம்ப்யூட்டர் பேஸ்டாகவும் இருக்கலாம், இல்லாட்டி ரேண்டமாக வீட்டில் பண்ணுறதும் இருக்கலாம். வீட்டில் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த புளி வச்சு கோலம் போடுவாங்க, அதெல்லாமே வந்து ஒரு பெரிய பிரெயின் எக்ஸசைஸ் தான். அந்த கரெக்டாக ஃபார்மேஷன் பண்ணுறது, கலர் பண்ணுறது, ஸ்டிச் பண்ணுறது, எம்ப்ராய்டரி, இதெல்லாமே வந்து பிரெயின் எக்ஸசைஸ் தான். அப்புறம் வந்து கால்குலேஷன் சம்மந்தமாக நம்ம செஸ் கேம் விளையாடுறது, சுடோக்கு விளையாடுறது, ரீட் பண்ணுறது, யூஸ்வலாக இந்த ஹை லிட்ரஸி இருக்கும், நிறைய படிக்கிறவங்களுக்கு வந்து இந்த மெமரி ப்ராப்ளம்ஸ்லாம் கம்மி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிரெயின் எக்ஸசைஸ் தான் இது எல்லாமே வந்து. ஸோ ரெகுலர் ரொம்ப இந்த டிவி ஸ்க்ரீன் டைமு ஐடியலாக இருக்கிறத காட்டிலும் இந்த மாதிரி பண்ணும்போது அதோட சிவியாரிட்டி ப்ரிவென்ஷன் இதெல்லாமே வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் டயட்டு, ப்ராப்பர் பேலன்ஸ்ட் டயட்டு, இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்னு சொல்லுவாங்க, அது விட்டமின் B12, விட்டமின் டி, கால்சியம், அயன், இதெல்லாமே வந்து பிரெயின் பூஸ்ட் பண்ணுறது தான்.
1: இதெல்லாம் நம்ம ரெகுலராக பண்ணிட்டு
0: ரெகுலராக பண்ணி அது வந்து ப்ராக்டிஸ், எக்ஸசைஸு, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எக்ஸசைஸு, இதெல்லாம் பண்ணும்போதுமே வந்து அந்த மெமரி ப்ராப்ளம்ஸ் வந்து கம்மியாக வரும், ப்ரிவென்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
1: ஓகே, ஆரோக்கியமே ஆனந்தம்.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி FM 103. ஒலித்துக் கொண்டிருப்பது வசந்த இல்லம். இன்றைய வசந்த இல்லத்தில் மனநல மருத்துவர் டாக்டர் உமா மகேஸ்வரி அவர்கள்.
2: அப்புறம் டாக்டர், யாரை பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ஸு, இது ஸ்ட்ரெஸ்னால தான் எனக்கு எல்லா பிரச்சனை, எதை பார்த்தாலும் ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிறாங்க. குழந்தைங்க கூட ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படிங்குது, இது வந்து உண்மையா டாக்டர்? இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது எல்லாருக்கும் வருமா?
3: ஆக்சுவலாக ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஒரு யூனிவர்சல் லாங்குவேஜ் ஆகிப்போச்சு, யாரை கேட்டாலும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வருமா அப்படின்னு ஆச்சரியப்படலாம், பட் டெஃபினட்டாக உண்டு. அதாவது சைக்கியாட்ரியில் ஒரு டேர்ம் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது பிறந்த குழந்தை தாய்ப்பால் குடிக்கிற ஒரு பாப்பா, ஒரு 2 மந்த்ஸோ இல்லை 1 மந்த் ஓல்டு பாப்பாவோ திடீர்னு அந்த அம்மா இல்லை சில காரணங்கள்னால தவறிட்டாங்க அப்படின்னா, அந்த குழந்தை வந்து சரியாக பால் குடிக்கிறது இல்லை, சரியாக தூங்குறது இல்லை, அழுதுகிட்டே இருக்கும், ஏங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுவுமே வந்து ஒரு விதமான டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிறந்த குழந்தை அந்த டிப்ரெஷன் இருக்கும்போது கண்டிப்பாக ஸ்கூல் ஏஜ் சில்ட்ரன், காலேஜ் போகிறவங்க எல்லாத்துக்குமே வந்து அந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் வரதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இது வந்து ஒரு எமோஷன்

0: அட்டென்ஷனல் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம பெரியவங்களாயிட்டோம், நமக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது, கடன் இருக்குது, நிறைய விஷயங்கள் நம்ம யோசிக்கிறோம், அதனால தான் டிப்ரெஷன் ஆகிறோம் அப்படின்னு பொதுவான கருத்து இருக்குது. பட் அந்தந்த ஏஜுக்கு அந்தந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் வந்து டெஃபினட்டாக இருக்கும். அது எதனால குழந்தைங்க எல்லாம் யூஸ்வலாக சேர்ஃபுல்லாக தான் இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, நம்ம சொன்னாலுமே கூட சில விஷயங்கள் அவங்கள வந்து ஸ்ட்ராங்காக பாதிப்போம். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை இருக்கு, அவங்க வீட்டில் அப்பா அம்மா வந்து அடிக்கடி சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க, இல்லை அவள் ஒரு ஸ்கூலுக்கு போகிறா, அங்கே போதுமான இவளுக்கு ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸ்னால அவளே மற்றவங்களோட கம்பேர் பண்ணிக்கிறான், இல்லை ஸ்கூலில் ஏதாவது அவளை வந்து இன்சல்ட் பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வந்து புள்ளி பண்ணுறாங்க, நீ குண்டா இருக்கிற ஒல்லியாக இருக்குன்னு. ஸோ அவளை பொறுத்த வரைக்கும் அவளோட வந்து அவளோட இன்டெகிரிட்டி வந்து டச் ஆயிடுச்சு, அவளால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ டெஃபினட்டாக அந்த குழந்தைக்கு அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஃபேக்டராக தான் இருக்கும், அதனால அது டிப்ரெஷன் மன அழுத்தத்துக்கு உள்ளாகிற வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதாவது நம்ம மன அடல்ட்ஸ்ன்னு சொன்னோம் அப்படின்னா வந்து நான் சோகமாக இருக்கேன், மன அழுத்தத்தில் இருக்கேன்னு அவங்கவுங்களாலே கண்டுபிடிச்சிப்பாங்க. பட் குழந்தைகளுக்கு வந்து அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியாது, சோகம்னா என்ன, ஹாப்பினஸ்னா என்னன்ட்டு அவங்களோட பிஹேவியர்ஸில் இருந்தால் நம்ம வந்து வாட்ச் பண்ண முடியும். இப்போ நம்ம அடல்ட்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து சோகமாக இருப்பாங்க, ஆனால் குழந்தைகள்னு பார்த்தோம்னா அந்த சோகத்தை விட ரொம்ப இரிட்டபிளாக இருப்பாங்க, சரியாக தூங்க மாட்டாங்க, எதுக்கெடுத்தாலும் அழுதுகிட்டே இருப்பாங்க, சரியாக சாப்பிட மாட்டாங்க, அந்த மாதிரி ரொம்ப இரிட்டபிள் மூடுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க, கோவப்படுவாங்க, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம பேசணும் அப்படின்னா அடிக்கடி அழுறது, எதுவுமே பண்ண பிடிக்கல, ரொம்ப டிமாண்ட் பண்ணுறது, அடிக்கிறது, இந்த மாதிரியான பிஹேவியர்ஸ் இருக்கும். சில நல்லா இருந்த குழந்தைகள் சில காரணங்கள்னால ஒரு 2 weeks 3 weeks இந்த மாதிரியாக ரொம்ப இரிட்டபுளாக இருக்கிறாங்க, சாப்பிட மாட்டேங்கிறாங்க, தூங்க மாட்டேங்கிறாங்க, வெயிட் லாஸ் ஆகுது, ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறாங்க, படிக்க மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி தொந்தரவுகள் இருந்தால் அது வந்து குழந்தைகளுக்கு உண்டான டிப்ரெஷன் நோய்க்கு உண்டான அறிகுறிகள். ஸோ டிப்ரெஷன் பொதுவாகவே வந்து கேட்டகரைஸ் பண்ணுவாங்க, ஒரு மைல்டாக இருக்கா, கம்மி டிப்ரெஷனாக இருக்கா, இல்லை ரொம்ப சிவியர் டிப்ரெஷனாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் ஒரே மாதிரியான ட்ரீட்மெண்ட் தான். ஸோ ரொம்ப மினிமல் சிம்டம்ஸ், மைல்டு டிப்ரெஷன் இருக்குது அப்படின்னா யூஸ்வலாக வந்து கவுன்சிலிங்லேயே வந்து சரி பண்ண வந்து ட்ரை பண்ணுவாங்க. கவுன்சிலிங்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது, அந்தந்த இண்டிவிஜுவலுக்கு என்ன தேவையோ அந்த கவுன்சிலிங் வந்து இனிஷியேட் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் இந்த டிப்ரெஷன் ஒரு மாடரேட் லெவலில் டச் ஆயிடுச்சு அப்படின்னா போத் கவுன்சிலிங் ப்ளஸ் மெடிக்கேஷன்ஸ் ரெண்டுமே வந்து தேவைப்படும். சிவியர் டிப்ரெஷன் போனால் கண்டிப்பாக மெடிக்கேஷன் ப்ளஸ் கவுன்சிலிங், அதை தவிர மற்ற விதமான ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுமே வந்து மாடரேட் சிவியர் டிப்ரெஷனுக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து வெறும் கவுன்சிலிங் பத்தாது, மெடிக்கேஷன்ஸ் குழந்தைங்களுக்கும் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ மெடிக்கேஷன்ஸுங்கும் போது அது குழந்தைங்களுக்கு கொடுக்கணுமா, அந்த மாதிரியான நிறைய மிச்ச நம்மளோட மூட நம்பிக்கைகள் நம்மளோட சொசைட்டியில் இருக்குது. ஸோ எப்படி நம்ம குழந்தைக்கு காய்ச்சல் வந்தால் நம்ம பாராசிட்டமால் சிரப் கொடுக்குறோம், ஃபிட்ஸ் வந்தால் மாத்திரைகள் கொடுக்குறோம், அது குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணதே தவிர அவங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் காஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் ஒன்ஸ் குழந்தைங்க ஒரு 4th 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பாப்பாக்கு டிப்ரெஷன் இருக்கும்போது அவங்க பாடி வெயிட்க்கு ஏற்ற டோசேஜஸ் வந்து இன்டர்நேஷ்னலி அப்ரூவ் டோசேஜஸ் வந்து கால்குலேட் பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அந்த டிசீஸ்லேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் அவங்க பார்த்துட்டு மானிட்டர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மெடிசின்ஸை கம்மி பண்ணி ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால லிவர் டேமேஜ் ஆயிரும், கிட்னி டேமேஜ் ஆயிரும், அதெல்லாம் சும்மா மூட நம்பிக்கை, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி நம்ம மெடிக்கேஷன் சாப்பிட்டு நிறுத்தினோம்னா எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸுமே கிடையாது.
1: ஆரோக்கியமே ஆனந்தம்.

0: பட் அந்த ஸ்க்ரீன் டைம்னால வரக்கூடிய பிரச்சனைகள் கட் அக்ராஸ் ஏஜஸ் எல்லாருக்கும் வருது
1: இருக்கு.
0: அதை பத்தி சொல்லுங்க.
1: மெயினாக வந்து ப்ரிவென்ஷன் தாங்க மேம். நம்ம ஆரம்பகட்ட காலத்தில் இப்போ ஸ்கூல் சில்ட்ரனே இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து அந்த ஸ்க்ரீன் மேல அந்த ஒரு போதை வராமல் இருந்ததுன்னா நாளடைவில் அவங்களுக்கு அந்த ஒரு பிரியமே வராது. இப்போ வந்து ஒரு 7 வயசு 8 வயசு குழந்தை நிறைய நேரம் பார்க்கில் விளையாடுறாங்க, பாட்டு பாடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, இல்லை ஸ்கேட்டிங் போகிறாங்க, ஃபுட்பால் போகிறாங்க, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஒரு டிவி மொபைலு இல்லாமல் ஒரு 10th 8th வரைக்கும் வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு பெருசாக அதில் விருப்பம் வராது. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து அந்த ப்ளெஷர் எல்லாம் மற்ற ஆக்டிவிட்டீஸ்லேருந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால இயர்லி இன்டர்வென்ஷன் தான் ஐடியல் குழந்தைங்கள்லேருந்து ஆரம்பிக்கும் போது. ஆல்ரெடி ஸ்க்ரீன் டைமுக்கு டிவிக்கு பழகிட்டவங்க கொடுக்கக்கூடாது. அது ஆக்சுவலாக அது வந்து யூஸ்வலாக நிறைய சொல்லுவாங்க, இந்த லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டுக்குமே அது ப்ராப்ளம் வரும். நிறைய இந்த ரீல்ஸ் பார்க்குறாங்க, அந்த ஒரு பொறுமை இல்லாமல் போயிடுது, உடனே ரிசல்ட் வேணுங்கிற மாதிரி ஒரு இம்பல்சிவ்னஸ் வந்துடுது. ஒரு முன்னாடிலாம் வந்து ஒரு புக்ஸ், அந்த புக்ஸ் கடைசி தான் வந்து அவங்களுக்கு ஒரு கிளைமேக்ஸே இருக்கும்போது உட்காந்து அந்த புக்கை ரீட் பண்ணும்போது அந்த ஒரு பொறுமை வருது, கிரியேட்டிவிட்டி வருது. இந்த எண்டு இருக்குமா, அப்படி எண்டு இருக்குமா, இப்படி எண்டு இருக்குமான்னு யோசிக்கிறாங்க. இப்போ ரீல்ஸ் ஆரம்பித்து முடிஞ்சிருதுங்கிற அதுதாங்கிற மாதிரி அந்த ஒரு பொறுமையே இருக்க மாட்டேங்குது. ஒரு 2 hours ஸ்லோ மூவியை இப்போ யாரும் வாட்ச் பண்ணுறதே இல்லை. 2 minutes கொண்ட ரீல்ஸ் தான் வாட்ச் பண்ண, இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு வருது. ஸோ அந்த ரீடிங் ஹேபிட் எல்லாம் வந்து நல்லா என்கரேஜ் பண்ணணும். ஸ்போர்ட்ஸு இதெல்லாம் என்கரேஜ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த பொறுமை பக்குவம் வந்துடும், டக்குன்னு ப்ளஷர் கொடுக்குற விஷயத்துக்கு போக மாட்டாங்க. ஆல்ரெடி இதானவங்க வந்து டீடாக்ஸ் பண்ணிக்கணும். அவங்களுக்கு இந்த ஆல்கஹாலுக்கு எப்படி நம்ம டீடாக்ஸ் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு டைம் செட் பண்ணி அப்போ மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி பார்க்கணும்.
0: கரெக்ட். சொன்ன மாதிரி இந்த மது பழக்கமோ போதை பழக்கமோ வந்து டாக்ஸிக், நம்மளுக்கு வந்து விஷம் மாதிரி அதுன்னு சொல்கிறோம் டாக்ஸிக்னு. ஸோ இந்த ஸ்க்ரீன்

0: டைம், அதாவது டிவி எஸ்பெஷலி இந்த செல்போன் பார்க்கறதுமே
1: டாக்ஸிக் வந்து ஒரு அடிக்ஷன். அது புது கேட்டகரி பிஹேவியர் அடிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது, அது ஃபோன் யூசேஜாக இருக்கலாம் இல்லை ஃபோனுக்குள்ளே என்ன கண்டென்ட் பார்க்குறோங்கிறது. ஸ்க்ரீனில் வந்து கேம் அடிக்ஷனாக இருக்கலாம், இல்லாட்டி நிறைய பேர் ட்ரேடிங் அடிக்ஷனாக இருப்பாங்க, நிறைய பேர் லோன்ஸ் வாங்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாமே வந்து ஒரு விதமான டைப் ஆஃப் கண்டென்ட், வித்தியாசமாக இருக்கலாம், பட் வந்து இதுமே ஒரு அடிக்ஷன், கெமிக்கல் இல்லாத ஒரு அடிக்ஷன், பிஹேவியல் அடிக்ஷன்.
0: கரெக்ட். ஒரே விஷயத்த நம்ம திரும்ப திரும்ப செய்யறோம், அந்த விஷயத்தை
1: அது இல்லாம இருக்க முடியறது இல்ல, அது பண்ணியே ஆகணும்னு தோணிட்டே இருக்குது. அது இல்லாட்டி தூக்கம் வர மாட்டேங்குது, மைண்டு டென்ஷன் ஆகுது, அதனால ஃபேமிலிக்குள்ள ப்ராப்ளம்ஸ் வருது. அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லா அடிக்ஷன் கிரைட்டீரியாவும் ஃபுல்ஃபில் ஆகும். முன்னாடி மற்ற ஹாபீஸ்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது, இப்போ இல்லை, ஃபுல்லாக ஃபோன்லயே உட்காந்துருக்காங்க அப்படின்னா எல்லாம் பிஹேவியல் அடிக்ஷன்,
0: எல்லாமே அதுதான். ஸோ இதுக்கு வந்து மருந்து வந்து நாமளே அதை ரியலைஸ் பண்ணி நம்மளே வந்து டீடாக்சிஃபை பண்ணிக்கணும்,
1: பண்ணணும். பண்ண முடியாத பட்சத்தில் ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுத்துக்கணும்.
0: ஓகே. இந்த ஸ்க்ரீன் அடிக்ஷன் பேசும்போது இப்போ அது வந்து இந்த பிஹேவியரல் ப்ராப்ளம், அதாவது நம்மளுடைய நடத்தையில் மாற்றம், நம்மளோட சுபாவத்தில் மாற்றம், இது தவிர ஃபிசிக்கலாக ஏதாவது பிரச்சனைகள்,
1: ஐ ஸ்ட்ரெயின், கான்சன்ட்ரேஷன் ப்ராப்ளம், மெமரி ப்ராப்ளம் வரும், ஆங்கரு, பதட்டம், இரிட்டபிலிட்டி, ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ், இதெல்லாம் வரும்.
0: இந்த ஸ்க்ரீன் டைம் டீடாக்சிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து டிப்ஸ் கொடுங்க டாக்டர், எப்படி பண்ணணும், எங்கே ஆரம்பிக்கணும்?
1: அடிக்ஷன் லெவல் போயிடுச்சு அப்படின்னா வந்து ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுக்கிறது தான் பெட்டர். டீடாக்ஸுங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து ஆஃப் ஆல்கோ, எப்படி ஆல்கோஹால் இல்லாமல் ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஃபோன் வந்து சில பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். கால் வந்தால் அட்டன் பண்ணணும், எல்லா சோஷியல் மீடியாலேருந்து வந்து எக்ஸிட் ஆயிடணும், அந்த அன்னெசரி சோஷியல் மீடியாவுக்குள்ளே வந்து போகக்கூடாது. ப்ளஸ் பெட் டைம்க்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து ஸ்க்ரீன் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு பர்டிகுலர் டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கட் டவுன் பண்ணணும். 5 hours ஒரு நாளுக்கு ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா 4 hours, 3 hours, 2 hours, 1 hour கட் பண்ணிக்கணும். அதுக்குள்ளார எதுனால யூஸ் பண்ண போகணும், ஆன்சைட்டி இருக்குதா, டிப்ரெஷன் இருக்குதா, இல்லை நிறைய டைம் இருக்குதா, மற்ற ஹாபீஸ் எல்லாம் என்ன ஆச்சுன்னு அந்த ஒரு மாடிஃபிகேஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும்.
0: டாக்டர், ஒரு சைக்கியாட்ரிஸ்டாக சொல்லுங்க, ஒரு நாளைக்கு இவ்வளோ மணி நேரம் யூஸ் பண்ணால் நீங்கள் அடிக்ஷனுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னு, அந்த மாதிரி அவர் கணக்கு ஏதாவது இருக்கா?
1: அவர் கணக்குன்னு எதுவுமே இல்லை, பட் ஆனால் நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி நமக்கே தெரியும். ஒரு நாளைக்கு வந்து நான் இவ்வளோ நேரம் வந்து நான் பிஸியாக இருப்பேன், ஒரு மாதத்துக்கு ஒரு புக்காவது படிச்சிருப்பேன், ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டே இவ்வளோ நேரம் நான் பேசிகிட்டு இருப்பேன், இப்போ பையன் வர அவன் ஒரு பக்கம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டுருக்கான், நான் ஒரு பக்கம் ஃபோன் பார்த்துட்ருக்குறேன், உனக்கு வேறு வேலையே இல்லாமல் ஃபோன் பார்த்துட்டே இருக்கிறேன்னு சொல்கிறாங்கும்போது அதெல்லாமே வந்து அடிக்ஷனுக்குள்ளதான் நம்மளாம் இல்லை, நம்ம நமக்கே முக்கியத்துவம் கொடுக்காம அந்த ஃபோனில் உள்ள ஏதோ ஒரு விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். அப்படின்னா அதை கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும்.
0: ஓகே, அந்த ஸ்டேஜுக்கு நம்ம போயிட்டோங்கிறத நம்மளே டெஸ்ட் பண்ணி பார்த்து உணர்ந்துக்கணும். அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபோன் எடுத்து அந்த பக்கம் வச்சுருந்தோம்.
1: மெயினாக அடிக்ஷன்ஸ்க்கு போகிறது காரணம் வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ப்ளெஷருக்காக, ஒரு கியூரியாசிட்டிக்காக, அதில் என்ன தான் இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக போகிறாங்க. ஸோ மீறி உங்களுக்கு அந்த அடலசன்ட் ஏஜில் அப்படி தோணாலும் தயவுசெய்து அடிக்ஷன் பக்கம், அந்த சப்ஸ்டன்ஸ் பக்கம் போகவே வேணாம். தைரியமாக நோ சொல்ல பழகிக்கோங்க. மீறி அதுக்கு பழகிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் கூச்சப்படாமல் ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் வீட்டில் யாராவது பசங்க இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்கன்னா நம்ம உடனே அவங்கள அடிக்கிறதோ திட்டுறதோ லேபிள் பண்ணுறதோ இல்லை ஸ்ட்ரிக்டாக இனிமேல் காலேஜ்க்கே போவோம், நான் ஃப்ரெண்டோடே போக வேண்டாங்கிற மாதிரி பிஹேவ் பண்ணாமல், பசங்க யூஸ்வலாக ஃபஸ்ட் டைம் மிஸ்டேக் பண்ணும்போது நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் அவங்க திரும்ப மிஸ்டேக் பண்ணாமல் இருப்பாங்க. அப்போ உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. புரிஞ்சிருச்சு ஏதோ காரணத்தினால இந்த மாதிரி ஆயிடுச்சு, திரும்ப நடக்காமல் நம்ம பார்த்துக்கலாங்கிறத ஒரு ஹோப், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்தீங்கனாலே அவங்க உங்கள் பக்கம் வந்துடுவாங்க. ஸோ இதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம்.
0: டாக்டர், இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்கள் இன்றைய காலகட்டத்துக்கு தேவையான எஸ்பெஷலி இந்த அடிக்ஷன் பற்றி பேசினோம். ஒரு மது பழக்கமாக இருக்கட்டும், போதைப்பொருள் பழக்கமாக இருக்கட்டும், இன்றைக்கி பரவாயில்ல எல்லாருக்கிட்டையும் காணப்படுறது இந்த ஸ்க்ரீன் டைம் அடிக்ஷன், இதை பற்றி நிறைய விஷயங்கள் எடுத்து சொன்னீங்க. நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர்.
1: தேங்க்யூ மேடம்.
0: நேர்களே, இதுவரை மனநல மருத்துவர் டாக்டர் உமா மகேஸ்வரி அவர்களுடைய நேர்முகத்தின் நிறைவு பகுதியை கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு தேவகி ஸ்ரீனிவாசன், நிகழ்ச்சி அமைப்பு சௌம்யா.

0: ஐஎம்சிஹெச் மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் ஜூலை 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெற உள்ளது.
1: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
0: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
1: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் கேஎம்சிஹெச் மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418887411.
2: புத்தக பிரியர்களே, உங்களுக்காகவே வந்தாச்சு கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026.
3: ஜூலை 17 முதல் 26 வரை காலை 10 மணி முதல் 8 மணி வரை கொடிசியா தொலைக்காட்சி வளாகத்தில் நடைபெற உள்ளது.
2: 300,000+ அதிகமான புத்தகங்கள், 400+ அதிகமான ஸ்டால்கள், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் அண்ட் காம்படிஷன் இடம்பெற உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். வாசிப்பை கொண்டாடுவோம்.
4: நேரம் 12:39. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.

ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். உலக பொருளாதாரம் நெருக்கடியை சந்தித்துள்ள போதிலும் இந்தியாவின் வளர்ச்சி 7.7% உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 38 உயர்த்துவதற்கான மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. பிஎம் சேது திட்டத்தின் கீழ் ஐடிஐ தொழில் பயிற்சி நிறுவனங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி கூறியுள்ளார். அசாம் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் மக்கள் பயன்பெறும் வகையில் ஆக்கப்பூர்வமானதாக அமைய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்திற்கு வெளியே இன்று காலை செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பருவமழையும் மழைக்கால கூட்டத்தொடரும் சிறப்பாக இருந்தால்தான் நாட்டு நலனும் மக்கள் நலனும் பாதுகாக்கப்படும் என்று குறிப்பிட்டார். உலக அரங்கில் இந்தியா நன்மதிப்பை பெற்றுள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர், இளைஞர்களின் ஆற்றலும் எதிர்பார்ப்புகளும் விண்ணை தொடும் அளவிற்கு உயர்ந்திருப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த ஒரு மாதத்தில் பல துறைகளில் சாதனை படைத்து நம் ஒவ்வொருவரையும் பெருமையடைய செய்திருப்பதாக அவர் தெரிவித்தார். விண்வெளித்துறையில் இந்தியா அடைந்துள்ள சாதனைகளையும் பிரதமர் குறிப்பிட்டார். புத்தாக்க தொழில்களில் இளைஞர்கள் ஆர்வமுடன் ஈடுபட்டு வருவதாகவும், தனியார் துறையின் பங்களிப்போடு ராக்கெட் தொழில்நுட்பத்திலும் அண்மையில் சாதனை படைத்திருப்பது விண்வெளித்துறையில் மைல்கல்லாக திகழ்கிறது என்றும் அவர் கூறினார். மேற்காசியா உள்ளிட்ட பல பகுதிகளில் ஏற்பட்டுள்ள போர் சூழல் கவலை அளிக்கும் வகையில் இருப்பதாக கூறிய பிரதமர், எரிசக்தி உள்ளிட்ட பெரிய சவால்களையும் இந்தியா உறுதியுடன் கையாண்டு வருவதாகவும் தெரிவித்தார். பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு, ரசாயன பொருட்கள் ஆகியவற்றில் தட்டுப்பாடு ஏற்படாமல் மிகுந்த கவனத்துடன் அவற்றின் விநியோகத்தை மேற்கொண்டதாகவும் பிரதமர் கூறினார். பல்வேறு சவால்களை சந்தித்த போதிலும் நாட்டின் வளர்ச்சி 7.7% உள்ளது என்றும், உலகின் விரைந்து வளர்ச்சி பெறும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா தொடர்ந்து பயணிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் இலக்குகளை எட்டுவதற்கு விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், தொழில் முனைவோர் மற்றும் உழைக்கும் வர்க்கத்தினர் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை செலுத்தி வருவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. மக்களவையில் ஈரான் உயர்தலைவர் அயத்துல்லா அலி காமேனி மற்றும் மறைந்த உறுப்பினர்களுக்கு இரங்கல்

0: தெரிவிக்கப்பட்டது. பின்னர் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுந்து நின்று பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மக்களவை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை கூடியபோது உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 38 உயர்த்துவதற்கு கொண்டுவரப்பட்டுள்ள அவசர சட்டத்திற்கான மாற்று மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் மீண்டும் அமளியில் ஈடுபட்டதால் அவை நடவடிக்கைகள் 12:30 வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை இன்று காலை தொடங்கியதும் புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். அதன் பின்னர் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கோஷங்களை எழுப்பினர். பிஎம் சேது திட்டத்தின் கீழ் ஐடிஐ தொழில் பயிற்சி நிறுவனங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். இன்று மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், இதன் அடிப்படையில் 1000+ மேற்பட்ட ஐடிஐ தொழில் பயிற்சி நிறுவனங்களில் ஸ்மார்ட் வகுப்பறைகள், நவீன ஆய்வுக் கூடங்கள், டிஜிட்டல் கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார். வேலைவாய்ப்பை ஏற்படுத்தித் தரும் வகையில் புதிய படிப்புகளும் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். சத்தீஸ்கட், ஒடிஷா உள்ளிட்ட மாநிலங்களில் அதிக அளவில் ஐடிஐ தொழில் பயிற்சி நிறுவனங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. இந்தியர்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஐரோப்பிய நாடான மோல்டோவா சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அந்நாட்டு அதிபருடன் இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு குறித்து பேச்சு நடத்த உள்ளார். அந்நாட்டின் நாடாளுமன்ற அவைத் தலைவர் திரு இகோர் குரோசுவையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அவர் சந்தித்து உரையாட உள்ளார். இந்தியா மோல்டோவா நாடாளுமன்றங்களுக்கு இடையிலான உறவை வலுப்படுத்தும் வகையில் இந்த சந்திப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மோல்டோவா பயணத்திற்கு பின் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாளை வடக்கு மேசடோனியா செல்கிறார். புதுதில்லி வந்துள்ள ஐநாவின் பருவநிலை மாற்றம் தொடர்பான செயலர் திரு சீமன் ஸ்டீல் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவை இன்று சந்தித்து பேசினார். இதுகுறித்து அமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பருவநிலை சவால்களை எதிர்கொள்வது, தொழில்நுட்ப மாற்றம், பருவநிலை செயல்பாடுகளுக்கான நிதி, உலகளாவிய ஒத்துழைப்பு உள்ளிட்டவை குறித்து தாம் விவாதித்ததாக தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் பருவநிலை சவால்களை எதிர்கொள்ளவும் திறம்பட செயலாற்றி வருவதாக தாம் எடுத்துரைத்ததாக கூறியுள்ளார். குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பே பல பணிகள் முடிக்கப்பட்டுள்ளதையும் அவரிடம் தெரிவித்ததாக திரு பூபேந்தர் யாதவ் குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் ராமர் கோவிலுக்கு அளிக்கப்பட்ட நன்கொடை முறைகேடு தொடர்பான வழக்கை விசாரித்து வரும் சிறப்பு புலனாய்வு பிரிவினர் இன்று உச்சநீதிமன்றத்தில் தற்போதைய நிலவரம் குறித்த அறிக்கையை அளித்தது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான 3 நீதிபதிகளை கொண்ட அமர்வில் இந்த அறிக்கை சீலிட்ட உரையில் அளிக்கப்பட்டுள்ளது. ஹோர்மோஸ் நீரிணை பகுதியில் அமெரிக்கா மற்றும் ஈரான் படைகளுக்கு இடையே 9வது நாளாக சண்டை நடைபெற்று வருகிறது. அவ்வப்போது ஏவுகணை தாக்குதல் இருப்பதால் அப்பகுதி முழுவதும் பதற்றம் நீடித்து வருகிறது. ஜோர்டன், குவைத், பஹ்ரைன் ஆகிய நாடுகளை குறிவைத்து ஈரான் தாக்குதல் மேற்கொண்டு வரும் நிலையில் தென்மேற்கு ஈரான் பகுதியில் உள்ள ஹோர்மோஸ் நகரை குறிவைத்து அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தி வருகின்றன. மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் எபோலா வைரஸ் தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 930 அதிகரித்துள்ளது. அந்நாட்டின் சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தற்போது 2343 பேர் வைரஸ் தாக்குதலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 37 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எபோலா வைரஸ் தொற்று வேகமாக பரவி வரும் நிலையில் இதனை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான குறிப்பிட்ட சிகிச்சை முறையோ தடுப்பூசியோ அங்கீகரிக்கப்படவில்லை. அசாம் மாநிலத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. அபாய அளவை கடந்து ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் பல மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்திய ராணுவம், தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ள ஷிவ்சாகர், சாரியோடியோ, ஜோர்கட் ஆகிய மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். மாநில அமைச்சர் திரு விமல் போரா வெள்ள பாதிப்பு குறித்து ஆய்வு மேற்கொண்டார். அங்கு நடைபெற்று வரும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து கேட்டறிந்தார்.

ஷிவ்சாகர் மாவட்டத்தில் மட்டும் 510 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கூடுதலாக மீட்புப் படகுகளும் ராணுவ ஹெலிகாப்டர்களும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அசாமில் 8 மாவட்டங்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு விமல் போரா கூறினார். ஜம்மு காஷ்மீரிலும் தற்போது பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை உடனுக்குடன் ஒருங்கிணைத்து மேற்கொள்ளும் வகையில் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா 6 மணி நேரத்திற்கு ஒருமுறை மழை நிலவரம் குறித்து தெரிவிக்குமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் பெய்து வரும் மழை வெள்ளத்தை கருத்தில் கொண்டு நிவாரணப் பணிகளை மேற்கொள்வது குறித்து ஜம்முவில் உள்ள தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். எல்லையோர மாவட்டங்களான பூஞ்ச் மற்றும் ரஜோரியில் நிலச்சரிவினால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்தும் மீட்புப் பணிகள் குறித்தும் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். சாலைகள் மற்றும் வீடுகள் சேதமடைந்திருப்பது குறித்து கேட்டறிந்த திரு உமர் அப்துல்லா உடனுக்குடன் நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளையும் முடுக்கிவிட்டுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் சட்டவிரோத சுரங்கங்கள் மூலம் வெட்டியெடுக்கப்பட்ட 1700 மெட்ரிக் டன் நிலக்கரியை மத்திய தொழில் பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது. இதன் மதிப்பு சுமார் 1 கோடி ரூபாய் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். நிலக்கரியை வெட்டி எடுக்கவும் கடத்தவும் பயன்படுத்தப்பட்ட 84 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சட்டவிரோத சுரங்கம் மற்றும் நிலக்கரி கடத்தலில் ஈடுபட்ட 21 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக பொருளாதாரம் நெருக்கடியை சந்தித்துள்ள போதிலும் இந்தியாவின் வளர்ச்சி 7.7% உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 38 உயர்த்துவதற்கான மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. பிஎம் சேது திட்டத்தின் கீழ் ஐடிஐ தொழில் பயிற்சி நிறுவனங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். அசாம் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 நேர்கள் இனி விளையாடலாம் லஞ்ச் டைம். எஸ் இன்னைக்கு லஞ்ச் டைம் நிகழ்ச்சியில நான் உங்க ஆர்ஜே அகில் சேர்ந்து விளையாட இருக்கேன். நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா கால் பண்ணி பேசலாம். 2311-6312 2311-7046 இந்த எங்களோட 0422 அப்படிங்கிற முன் இணைப்பு என சேர்த்துட்டு விளையாடலாம். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்ல உங்களோட பதில்களை கொடுக்கலாம். 9858-0003 அப்படிங்கிற நம்ம வாட்ஸ்அப் எண்களில் தொடர்ந்து நம்மளுடைய முன்னல் பக்கம் வாயிலாகவும் உங்களோட பதில்களை போஸ்ட் பண்ணலாம். இன்னைக்கான விளையாட்டு எப்படி அமைய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வேர்டோட பகுதி சொல்லுவேன், மற்ற பகுதி நீங்கள் சொல்லணும். அதாவது வாட்ஸ் தி நெக்ஸ்ட் அப்படிங்கிறதான் இன்னைக்கான விளையாட்டாக இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், குடை அப்படின்னு சொன்னனா நீங்கள் மிளகாய் அப்படின்னு சொல்லலாம். வெண் அப்படின்னா நீலா, பால் அப்படின்னா பாயாசம், அப்படி ஏதாவது வித்தியாசமா நீங்க யோசிச்சலாம். ஆனா முன்னாடி இருக்கிற சில எழுத்துக்கள் கூடிய வார்த்தையை நான் சொல்லுவேன், பின்னாடி அமையக்கூடியதை நீங்க சொல்லணும் அப்படிங்கறத சொல்லிட்டே இருக்கும்போது நிகழ்ச்சியில நான் தான் முதல்ல வருவேன் அப்படின்னு யாரோ வந்திருக்காங்க. யாருன்னு பாத்திரலாம். வணக்கம். இல்ல நான் இல்ல, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு வேற இடத்துக்கு போயிட்டாங்க போல. நீங்க கால் பண்ணி பேசலாம். இதுதான் இன்னைக்கான விளையாட்டு, வாட் தி நெக்ஸ்ட் அப்படிங்கறது தான் விளையாட்டு. சிறந்த நிகழ்ச்சியில இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
2: ஹலோ,
1: யார் பேசுறீங்க? வணக்கம்
2: மேடம். முடுமலை.

0: ஈஸ்வரன் விளையாட தயாராயிட்டீங்களா?
1: சரி,
0: உங்களுக்கான கேள்வி மழை.
1: எப்படி மேடம்?
0: மழை.
1: மழை வருது.
0: வருதா?
1: ஆமாங்க,
0: வருகிறது. சரி, நிலா.
1: வெண்ணிலா.
0: பூ.
1: ரோஜா பூ.
0: பின்னாடி இருக்கிறது சேர்த்தனும், முன்னால் தான் சேர்த்துறீங்க. பின்னாடி இருக்கிற எழுத்துக்கள், அதாவது பின்னாடி வார்த்தை சேர்த்தனும். கடல்.
1: ஹலோ,
0: கடல். கடல். கேள்வி கேட்டாயிற்று.
1: புரியல கேள்வி. புரியல.
0: கடல். கடல்.
1: கடல். கடல்
0: இல்லையே, மீண்டும் முன்னாடி தானே
1: சேர்த்துறீங்க. கடல். ஆமை.
0: கடல் அலை ஏதாவது சொல்லலாம். சரிங்களா?
1: கடல் ஆமை, கடல் அலை.
0: ஓகே. வீட்டு.
1: கேள்வி புரிய மாட்டேங்குது.
0: வீட்டு.
1: புரியலைங்க.
0: வீட்டு. வீட்டு.

0: கடல் ஆமை.
1: கடல் அலை ஏதாவது சொல்லலாம் சரிங்களா?
0: கடல் ஆமை, கடல் அலை.
1: ஓகே. வீட்டு
0: கேள்வி புரிய
1: மாட்டேங்குது.
0: புரியலைங்க.
1: வீட்டு, வீட்டு அப்படிங்கறது வார்த்தை. வீட்டு,
0: வீட்டு வாசல்.
1: வீட்டு வாசல், ரைட். முதல் நேரம் வந்து சூப்பரா விளையாண்டீங்க, நன்றி. சரி, நான் விளையாண்டுட்டேன் அப்படின்னு வந்துட்டு கிளம்பிட்டாரு. நிகழ்ச்சியில அடுத்ததா இணையக்கூடிய நேயர், வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: சூரிய வெப்பம்,
1: தேன்,
2: தேன் கிண்ணம்,
1: மலை,
2: மலை சாரல்,
1: ஆறு,
2: ஆறு குளம்,
1: பறவை,
2: பறவை கூட்டம்,
1: மண்,
2: மண், மண் சரிவு,
1: காற்று,
2: காற்று அலை,
1: மர,
2: மரக்கிளை,
1: புது,
2: புது அறிவு, புது ஏடுகள்,
1: புது,
2: புது ஏடுகள் இல்ல அறிவு, புது காடு,
1: எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம்ன்றீங்க. கரும்பு,
2: கரும்பு வில்,
1: கரும்பு வில்,
2: கரும்பு தோட்டம்.
1: முத சொன்னதுதானே எடுத்துக்கப்படும், பட் இருந்தாலும் ரொம்ப அதிகமா சீக்கிரமா
2: விளையாடுங்க.
1: ஆமா, ரொம்ப அழகா விளையாடுங்க, ரொம்ப நன்றிங்க.
2: வாய்ப்புக்கு நன்றிங்க, நன்றி.
1: நாங்க இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த விளையாட வந்துகிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில நேயர்கள் அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சுட்டாங்க. வணக்கம். கோகில விளையாட தயாராயிட்டீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? சரி, உங்களுக்கான கேள்வி, வெள்ளி,
3: வெள்ளி நிலா,
1: காது,
3: காது,
1: காது மடல், கால்.
3: ஹலோ,
1: கேக்குதுங்களா? கால் கால். சரி, உங்களுக்கான லைன்ல ஏதோ நமக்கான மிஸ்டேக் இருக்குது, அதனால வந்து தோழி தொடர்ந்து விளையாட முடியல அவங்களால. ரைட், இப்படிதான் இன்னைக்கான விளையாட்டு போக இருக்கு. வாஸ் த நெக்ஸ்ட், வாஸ் த ஹாஃப் அப்படிங்கிற மாதிரி. ஸோ தொடர்ந்து நம்ம ஆங்கிலம் அதுக்கப்புறம் தமிழ் இரண்டுலையுமே விளையாடலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யார் அப்படிங்கிறத பார்த்தலாம். வணக்கம்
4: சகோதரிக்கு, மாலை வணக்கம்.
1: மதிய வணக்கம். யாருங்க?
4: நான் இங்க பாண்டியன் சிவசங்கர் பேசுறேன். நல்லமா இருக்கீங்களா?
1: எல்லாம் நிலையத்துல சுகங்க. சரி, விளையாட தயாராயிட்டீங்களா?
4: கண்டிப்பா.
1: சரி, உங்களுக்கான கேள்வி, அண்ணன்,
4: தம்பி,
1: கிளி,
4: மூக்கு,
1: குயில்,
4: கிளிமூக்கு,
1: குயில்,
4: அடுத்து
1: குயில்,
4: அடுத்தது
1: குயில்,
4: தீனிங்களா?
1: குயில், குயில்,
4: குயில், மயில்,
1: குயில் மயில்னு ஒரு வார்த்தை இருக்குங்களா?
4: கூவும், கூவும், கூவும்.
1: ஒத்துக்க முடியாது. நன்றி,
4: நன்றிங்க.
1: குயில் கோவம், அது எல்லாருக்குமே தெரியும். அடுத்த பாதி எது இருந்தா கேட்டிருந்தோம். ஸோ அப்படியே நிகழ்ச்சியில நேயர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க, உங்களோட பதில்களை கொடுக்கவும் ஆரம்பிச்சிட்டீங்க. வாட்ஸ்அப்லயும் நம்முடைய நேயர்கள் அடுத்தடுத்து இந்தா வந்துட்டோம் பதில் சொல்றதுக்கு அப்படின்னு நேயர்கள் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கிறாரு அந்தோனிராஜ் சென்னையிலிருந்து. தொடர்ந்து யார், ஏ ஹரிஹரன் பெங்களூர்லேருந்து கொடுத்துருக்காரு. ராமகிருஷ்ணன் கொலுமங்கொண்டான்லேருந்து உங்களோட பதில் இந்தாங்க வச்சுக்கங்கன்னு. தொடர்ந்து அடுத்ததா கோணமலை ஆனந்தன் கொடுத்துருக்காரு. நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். முயற்சி எடுத்துட்டீங்க. சரி, விளையாட தயாராயிட்டீங்களா? உங்களுக்கான கேள்வி, எலுமிச்சை,
3: எலுமிச்சை பழம்,
1: திராட்சை,
3: திராட்சை முந்திரி,
1: திராட்சை முந்திரியா,
3: திராட்சை பழம்,
1: ரெண்டு டைம் பழம் சொல்லக்கூடாதே. அது நீங்க வந்து யோசிச்சுதான் சொல்லணும், இருந்தாலும் இரண்டாவது முறையா வந்தனால இன்னும் ஒரு கேள்வி மட்டும் சொல்லலாம். சரி, தேங்காய்,
3: தேங்காய்,
1: தேங்காய் தொட்டி, தயிர்,
3: தயிர்,
1: நான் சொல்லலாம் தயிர்,
3: தயிர் புளிக்கும்,
1: தயிர் புளிக்கும் இல்ல, நிகழ்வு சொல்ல சொல்லல, நான் அது கூட சேர்த்து அடுத்த பாதி ஏதோ ஒரு வார்த்தை சொல்லணும், சரியான வார்த்தை. இருந்தாலும் இரண்டாவது மூன்றாவது முயற்சி ஆயிப்போச்சு, பட் இருந்தாலும் ரொம்ப பெரிய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். மீண்டும் மீண்டும் முயற்சி எடுத்து நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்டதுக்கு நன்றிங்க. சரி, இன்னைக்கு என்ன விளையாட்டு அப்படிங்கறத ஒரு டைம் சொல்லிடலாம். இப்பதான் நான் ஆன் பண்ணேன், லஞ்ச் டைம் சாப்பிட்றதுல பிஸி ஆயிட்டேன் அப்படின்னு நீங்க யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லிடலாம். வாட்ஸ் த நெக்ஸ்ட், வாட்ஸ் த ஹாஃப் தான் விளையாண்டுகிட்டு இருக்கோம். அதாவது ஒரு

0: சொல்லுவோம். அதற்கு பின்னாடி எந்த வார்த்தை இணைத்தால் சரியான பொருள்படுமோ அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லணும். பழ சாறு, கனி சாறு, நண்டு குழம்பு, மீன் தொட்டி, அந்த மாதிரி. ஸோ இடையில வந்துட்டு நீங்களா நம்மளாம் அந்த புதுசு புதுசாக டிசைன் டிசைனாக கண்டுபிடிப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணக்கூடாது. என்ன சரியான கேள்வியோ அதற்கான கேள்வியை கேட்டுட்டு உங்களோட பதில்களை கொடுக்கலாம். வாட்ஸ்அப்பில் யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். நான் வந்துட்டேன் ஜெய கிருஷ்ணாபுரம், சஹானா ஆதிரன், நெபுலா யோகவர்ஷினி, அவங்கள தொடர்ந்து நான் ஓடிட்டேன் அப்படின்னு சொல்லி யாரது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சையத் ரசூல் கொடுத்துருக்காரு. தேங்காய்பூ அப்படின்னு சொல்லி பதில் கொடுத்துருக்காரு வி இளங்கோவன். விஎன் இளங்கோ சாமிசெட்டிப்பாளையம்லேருந்து, கணேஷ் சிறுமுகையிலேருந்து கரெக்டான பதில், எங்களுக்கு தனியாக கேள்வி கேளுங்க அப்படின்னு திருப்பூர் பாலா சொல்லியிருக்காரு. உங்களுக்கான கேள்வி இதை வந்துக்கிட்டு இருக்குங்க. ஸோ அடுத்தது ரமண முதலிப்புதூர்லேருந்து யார், சுதாகர் ஜீவா, எலுமிச்சை பழம், தேங்காய் தொட்டி அப்படின்னு கொடுத்துருக்காரு. மூக்குனூர் சண்முகநகர் சிவகுமார், மலர்கொடி, சபரிப்ரியா, சரோஜினி பதில் கொடுத்துருக்காங்க. திராட்சை கொடி சொல்லலாம். ஓகே, வரதராஜ் கீதா சண்முகநகர் மூக்குனூர் பகுதியிலேருந்து, பாண்டியநகர் இந்திராணி, மலை முகுடு அப்படி அப்படி வாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. யாரது பருப்பு மீதி எங்க காணோம் வார்த்தையா? ஜெயகிருஷ்ணபுரம், சஹானா ஆசிரன், நெபுலா யோகவர்ஷினி, உங்களோட பதில் கொடுத்துருக்கீங்க. ரைட், உங்களோட பதில்களை கொடுக்கலாம். 9585800103 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எண்களில் தொடர்ந்து அழைத்து பேசலாம். 2313 1632 2334402 அப்படிங்கிற முன் இணைப்பு என சேர்த்துட்டு உங்களோட பதில்களை கொடுக்கலாம். இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103, இது லஞ்ச் டைம்.
1: पीएम जय अब गरीबों की जय बन गई है।

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நமதாகாஷ்வரி கோயம்புத்தூர் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும்.

0: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
1: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
0: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418874111.
2: புத்தக பிரியர்களே, உங்களுக்காகவே வந்தாச்சு கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026.
3: ஜூலை 17 முதல் 26 தேதி வரை காலை 10 முதல் இரவு 8 வரை கொடிசியா தொழிற்காட்சி வளாகத்தில் நடைபெற உள்ளது.
2: 300,000 அதிகமான புத்தகங்கள், 400,000 அதிகமான ஸ்டால்கள், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் அண்ட் காம்படிஷன் இடம்பெற உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். வாசிப்பை கொண்டாடுவோம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: வாங்க விளையாடலாம். இது லஞ்ச் டைம், ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 திறந்த நிகழ்ச்சியில இணையக்கூடிய நேர் யாருன்னு பாக்கலாம். இன்னைக்கு என்ன விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வார்த்தை நான் சொல்லுவேன், அதுக்கு ரிலேட்டடான வார்த்தை நீங்க பின்னாடி இணைத்து அதை சரிப்படுத்தணும். இப்போ இங்கிலீஷ்ல வந்து விளையாட போறோம், தமிழ் இங்கிலீஷ் ரெண்டும் சேர்த்து தான் விளையாட போறோம் நிகழ்ச்சியில. அடுத்ததான் இணையக்கூடிய நேர் கூட இங்கிலீஷ்ல விளையாடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: செலவராஜ் பேசுறேன் மேடம்.
0: சரிங்க, சரி விளையாடலாமா?
1: விளையாடலாம் மேடம். நீங்க முதல்ல சொன்ன மாதிரி சொல்லுங்களேன்.
0: சரி, உங்களுக்காக கேள்வி இது. சரி, ஞாபகப்படுத்திடலாம். ரைட்டு, உங்களுக்கு கேள்வி சொல்லிடலாங்களா?
1: சரிங்க மேடம்.
0: கை.
1: கைக்குட்டை.
0: புது.
1: என்னங்க மேடம்?
0: புது.
1: புதுங்களா?
0: ம்,
1: புது துணி.
0: அது யாரு பின்னாடி டபுள் டபுள் வாய்ஸ்ல கேக்குது?
1: எங்க சம்சாரம் தான்
0: பாத்தீங்களா, எக்கோ கேக்கும் போது வித்தியாச வாய்ஸ்ல கேக்குது. மீன்.

0: கடல் மீன்.
1: முன்னாடி சேர்த்தக்கூடாது, இல்லை பின்னாடி தானே சேர்த்தணும். மனைவின்னு சொன்னோன்னு மறந்துட்டீங்களே ஐயாங்கிற மாதிரி இருக்கு. அப்படி இருந்தாலும் விளையாட்டில் வந்து மீன் தூண்டில், அது வந்து நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் சொன்னீங்க. ரெண்டு பேருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன், முயற்சிக்கு வாழ்த்துக்கள். போங்க, உங்கள் நன்றியும் நீங்களும் வச்சுக்கோங்க நீங்களேங்கிற மாதிரி அமைதியாயிட்டார். ரைட்டு, சரி விளையாட்டுருக்கோம். ஸோ இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலுமே நம்ம விளையாடுறோம். நீங்கள் பண்ண வேண்டியது 0422 அப்படிங்கிற முன் இணைப்பை நான் சேர்த்துட்டு 2331632 2317046 இந்த எண்களுக்கு அழைத்து என்னோட சேர்ந்து விளையாடலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைக்கூடிய நேர் வணக்கம்.
2: ஜெயலட்சுமி மனோகரன்.
1: சரி, விளையாட தயாராயிட்டீங்க. உங்களோட ரேடியோ சவுண்டு கம்மி பண்ணிக்கணும். சரி, குழந்தை.
2: குழந்தை பராமரிப்பு.
1: அடேங்கப்பா, எவ்வளவு பெரிய வார்த்தை. பொங்கல்.
2: என்னங்க?
1: பொங்கல்.
2: பெண்கள் கல்வி.
1: பொங்கல்.
2: என்னங்க?
1: பொங்கல். பொங்கல்
2: பெண்கள் தானுங்க?
1: இல்லீங்க, பொங்கலுங்க.
2: பொங்கல். பொங்கல். பொங்கல் டிஃபன்.
1: பொங்கல் டிஃபன். வித்தியாசமா இருக்கு வார்த்தை, அதனால இப்போதைக்கு நம்ம பாய் பாய் சொல்லிக்கலாம். நன்றி. ஸோ வந்து பொங்கல் டிஃபன் அதுதான் தெரியுமே எல்லாத்துக்கும். நம்ம வார்த்தை தானே கண்டுபிடிக்கணும். ரைட்டு, அடுத்த நேயர் யாருன்னு பார்த்தலாம். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் மேடம்.
1: யார் பேசுறீங்க?
3: மருதமலை தந்திரன் தேன்மொழி மேடம்.
1: சரி, விளையாடுதா ரைட்டிங்க நினைக்கிறேன். உங்களுக்கான கேள்வி, நண்டு.
3: நண்டு.
1: நண்டு.
3: வண்டு.
1: இல்லையே, அடுத்த வார்த்தை என்னது?
3: ஓ, அப்படிங்களா? சாரி மேடம்.
1: இட்ஸ் ஓகே
3: மேடம், எனக்கு சரியா கேட்கல மேடம். இப்ப சொல்லுங்க மேடம்.
1: இப்பயும் நண்டு தான்.
3: நண்டுங்களா?
1: ம்.
3: நத்தை. நாரை.
1: இல்லையே, இது என்ன வித்தியாசமான விளையாட்டு? நீங்க ஏதாவது புது விளையாட்டு கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த விளையாட்டுல நான் இதை பயன்படுத்திக்கிறேன். நன்றி.
3: சரி மேடம்.
1: அவங்களுக்கே சிரிப்பு தாங்க முடியல. இது என்னடா, நம்ம வித்தியாசமா புதுசா கொண்டு போய்கிட்டு இருக்கோன்னு கட் பண்ணிட்டாங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். ரைட்டு, சரி. நம்மளோட நேயர்கள் வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு புதுசாக ஒன்று சொல்லுங்க அப்படின்னாங்க. உங்களுக்கான கேள்வி வாட்ஸ்அப் நேயர்களுக்கு இங்கிலீஷில் கேட்டுருவோம். ஸோ உங்களுக்கான கேள்வி என்னன்னா, ரெயின் ஃபுட் சன். ரெயின் ஃபுட் சன். இந்த மூன்று வார்த்தைகளுக்கு பின்னாடி வர வார்த்தையை சரியா பொருத்தி அனுப்புங்க. வாட்ஸ்அப்ல அனுப்புற நேயர்கள், ரெயின் ஃபுட், இட்ஸ் நாட் டி டி, டி ஃபார் டாய், ஃபுட் சன், எஸ்யூஎன். இதுக்கு அடுத்த பகுதியில் இருக்கிற வேர்ட்ஸை சேர்த்துட்டு நீங்கள் அனுப்பலாம் வாட்ஸ்அப்பில் 9585800103 அப்படிங்கிற இந்த எங்களுக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
4: நான் செல்வபுரத்துல இருந்து சுமதி பேசுறேங்க.
1: சரிங்க. ரைட்டு, உங்க உங்களுக்கும் அதே தான் இன்ஸ்ட்ரக்ஷன், ரேடியோட சவுண்ட் கம்மி பண்ணிக்கணும், விளையாடலாம். சரிங்க. உங்களுக்கான கேள்வி, குதிரை.
4: குதிரை பந்தயம்.
1: யானை.
4: யானை நடை.
1: யானை நடை. சரி. மயில்.
4: மயில் ஆட்டம்.
1: கிளி.
4: கிளி பேச்சு.
1: மாம்பழ.
4: மாம்பழ சுவை.
1: காபி.
4: காபி ருசி.
1: காபி ருசிங்களா? காபி. இன்னொன்னு என்ன சொல்லலாம்?
4: காபி டிகாசன்.
1: அடேங்கப்பா, அதாவது மற்ற பொருள் சொல்லக்கூடாது, அதை கம்ப்ளீட் பண்ணிடணும்ல, ஒரு வார்த்தையா முடிச்சிடணும்ல. காபி என்ன சொல்லுவோம்?
4: அருமை.
1: சரி, காபி தூள்.
4: ஓ சரி.
1: நன்றி இனிப்பில் இருந்ததுக்கு. வணக்கம். சரி, நாங்கள் போயிட்டு ரெஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டு வரோம் அப்படின்னு நீங்கள் சொன்னதுனால உங்களுக்காக அடுத்த பாட்டு வர காத்திருக்கு. வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பலாம். நம்ம முன்னாடி சொன்னது போல் இங்கிலீஷில் மூன்று வார்த்தை கொடுத்துருந்தோம், அதோட நிறைவு வார்த்தையை சேர்த்துட்டு நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம். உங்களுக்கான வார்த்தை என்னென்னா, வாட்ஸ்அப்பில் பதில் சொல்கிறவங்களுக்கு ரெயின் ஃபுட் சன், இந்த மூணுக்கும் பின்னாடி வர வார்த்தையை சேர்த்து அனுப்பி கரெக்டான வார்த்தையை நீங்கள் அனுப்பலாம். நிகழ்ச்சியில் எடுத்ததா உங்களுக்காக.

0: உங்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் ஜூலை 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெற உள்ளது.
3: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
2: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
3: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418877411.
4: புத்தக பிரியர்களே, உங்களுக்காகவே வந்தாச்சு கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026.
5: ஜூலை 17 முதல் 26 வரை காலை 10 மணி முதல் 8 மணி வரை கொடிசியா தொழிற்காட்சி வளாகத்தில் நடைபெற உள்ளது.
4: 300,000 அதிகமான புத்தகங்கள், 400,000 அதிகமான ஸ்டால்கள், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் அண்ட் காம்படிஷன் இடம்பெற உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். வாசிப்பை கொண்டாடுவோம்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 லஞ்ச் டைம் போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் நிகழ்ச்சியில் நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம்னா, நெக்ஸ்ட் ஹாஃப் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருந்தோம். இங்கிலீஷில் கொடுத்த கேள்விக்கான பதிலை வந்து கரெக்டாக நம்ம நேயர்கள் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய நாயக்கன் பாளையம் விம்சன் முத்துராஜ். அடடா, போய்கிட்டே இருக்குதே, என்ன பாட்டு பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி சிறுமுகை சோமு கலைவாணி நண்டு சூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப் இட்ஸ் அன் இங்கிலீஷ் வேர்ட். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, அதுக்கு வேறு ஏதாவது ஒரு வார்த்தையை வந்து போடலாம் அப்படிங்கிறத தயவு கூர்ந்து சொல்லிட்டு நிகழ்ச்சியில் அடுத்ததாக இணையக்கூடிய நேர் யார் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, செந்தில் பிரபு, திவ்ய பாரதி, நிர்மலா, சிவசாமி, சண்முகநகர் முக்குனூர் பகுதியிலேருந்து நண்டு குழம்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர், இது கரெக்ட். சிங்கநல்லூர் ஜெயலட்சுமி, மனோகரன், விடை வந்து ரெயின் ஃபால் சன் ரேஸ் ஃபுட் கோர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பருங்க. ரெயின்போ யாரது ரெயின்போவோட நிறுத்திருக்கீங்க, செந்தில்குமார் அம்னமுதலி புதூர்லேருந்து சன்ரைஸ் மட்டும் கொடுத்துருக்காரு. அடுத்தது பூபதி, ராஜேந்திரன், ராஜாமணி, இந்திரபிரியா, அகல்யா முக்குனூர்லேருந்து ரெயின்போ ஃபுட்பால் சன்ரைஸ் கொடுத்துருக்காங்க. சரி, நிகழ்ச்சியில் அடுத்ததாக இணையக்கூடிய நேயர் யார்? வணக்கம். வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: ஹலோ, வணக்கங்க.
0: யார் பேசுகிறீங்க?
1: மோகனப்பிரியன், கொங்குருவாளையத்திலேருந்துங்க.
0: மறுபடி சொல்லுங்க.
1: தொடர் வண்டி பயணம் விமான நிலையம் மலர் கண்காட்சி
0: விலங்கு
1: சரணாலயம்.
0: சரி, சூப்பரா விளையாண்டீங்க. எந்த கிளாஸ்ல படிக்கிறீங்க?
1: எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு.
0: ஓ சாரி சாரி. சூப்பர், சரி சரி சரி, சூப்பரா விளையாண்டீங்க. ஆனா நன்றி.
1: தேங்க்யூ.
0: என்னங்க ஒரு குழந்தை வந்து பேசுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்ட அடடா இல்லைங்கன்னு அக்காங்கட்டாங்க. சரி, நிகழ்ச்சியில் அடுத்தது இன்னைக்கு நேயர் வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம். ரைட்டு, சரி, அடுத்ததான் வந்து நிகழ்ச்சியில் யாரெல்லாம் பதில் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தலாம். அன்னபூர்ணி, கோபாலகிருஷ்ணன் களத்துப்புதூர் பகுதியிலிருந்து பதில் சொல்லியிருந்தாங்க. அடுத்தது யாருங்க, பிரமிளா சென்னையிலேருந்து கொடுத்துருக்காங்க. ரமணமிழி புதுவையிலேருந்து சுதாகர் ஜீவா, மழை வருது புட்டு சாப்பாடு சன் வெயில் பயங்கரம். தமிழ்லேயே டிரான்ஸ்லேட் பண்ணி அதுக்கு ஒரு இன்னொரு வார்த்தையும் சேர்த்துருக்காங்க. இல்லைங்க, சுதாகர் ஜீவா, நான் இங்கிலீஷில் கொடுத்ததுக்கு இங்கிலீஷ் வேர்டை தான் நீங்கள் வந்து சேர்த்துட்டு நீங்கள் சொல்லணும்னு சொல்லியிருந்தோம். இருந்தாலும் நீங்கள் முயற்சி எடுத்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். அந்தோனிராஜ் சென்னையிலேருந்து ரெயின்போ ஃபுட் பாத் சன்செட் கொடுத்துருக்காங்க. புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து யார், தே வெங்கடேஷன்

மற்றும் பிருந்தா கொடுத்துருக்காங்க. ரைட், உங்களுக்கோட இணையிற நேயர் யாருன்னு பார்த்தலாம். வணக்கம். சரி, நாங்கள் வந்து கொஞ்சம் லைன் பிஸி, அதனால் நாங்கள் போயிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு நம்பர் மீண்டும் ஞாபகப்படுத்திடலாம், 2311632, 2311046. இதான் நம்மளோட எண்கள். இது கூட 0422 அப்படிங்கிற முன் இணைப்பு என்ன சேர்த்துட்டு அழைத்து பேசலாம். ரெயின்போ ரெயின்கோட் ஃபுட்பால் சன்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாரது அண்ணாமலை அனுப்பியிருக்காரு. ரைட், எங்கேருந்து அனுப்பியிருக்காங்க? கோவிலேருந்து அனுப்பியிருக்காங்க. கணேஷ் சிறுமுகையிலேருந்து எனக்கு தெரியாதுங்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் தமிழில் சொல்கிறதுக்கு எங்களுக்கு பதில் அனுப்பலாம். திருப்பூர் வெள்ளியங்காடு மகேஸ்வரி தர்மராஜ் ஹரிஸ். நான் சொன்ன வார்த்தைகள்லாம் வந்து நம்ம யூஸ்வலாக கேள்வியை காதில் கேட்டு தான், நம்ம நிறைய ரெகுலராக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு சின்ன முயற்சி தான், கற்றுக்கலாமே சில வார்த்தைகளை அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டு, அடுத்தது முயற்சி செய்து பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அவினாஷி பிரபுதேவி ஸ்ரீஷாய் அனுப்பியிருக்காங்க. 1:34 நிமிடம். தொடர்ந்து நிறைய நிறைய நேர்கள் நமக்கான பதில்களை கொடுத்துட்டே இருக்காங்க. அதற்கு முன்னாடி அழகான பாடல் நிகழ்ச்சியில் உங்களுக்காக காத்திருக்க விளையாடலாம் வாங்க. இதெல்லாம் லஞ்ச் டைம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM Rainbow 103.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: 1:40 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 இது லஞ்ச் டைம் விளையாண்டுட்டு இருக்கோம். சோ நேயர்கள் வந்து நிறைய பேர் தங்களோட பதில்களை வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பியிருந்தாங்க. எஸ் பாலசுப்ரமணியம் திருப்பூர்ல இருந்து அனுப்பியிருந்தாரு. அவங்கள தொடர்ந்து திருப்பூர் நகர் பி ராஜேஷ், அதை தொடர்ந்து அடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா முருகன் அனுப்பியிருக்காரு பொள்ளாச்சியிலிருந்து. கஞ்சம்பட்டி சண்முகானந்தம் அவங்கள தொடர்ந்து அடுத்தது யாரு, ஜெயகிருஷ்ணபுரம் சஹானா அனுப்பியிருந்தாங்க. ஏ ஹரிஹரன் சாமி செட்டிப்பாளையம் பெரிய கிணறு வீதி கவினிக்கா அனுப்பியிருக்காங்க. அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா கோணமலை ஆனந்தன் பதில் கொடுத்துருக்காரு. பாண்டியநகர் சிவசங்கர் இந்திராணி, தொடர்ந்து சாமி செட்டிப்பாளையம் வி என் இளங்கோ, ராமகிருஷ்ணன் கொலம்பங்கொண்டான்லருந்து. அடுத்தது சிபு சோமஸ் காந்தமூர்த்தி அனுப்பியிருக்காரு. பெல்லம்பட்டி சிவகுமார் புவனேஸ்வரி. ரைட், இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைய நேயர்கள் வந்து பங்கெடுத்துக் கொண்டீங்க. முகநூல் பக்கம் வாயிலாகவும் வந்தீங்க, நம்மளோட நேர்லையிலும் நிறைய நேர்கள் வந்தாங்க. ரைட், இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே நம்ம மட்டும்தான் சேர்ந்து வந்து நம்ம தனியா இருந்து ஷைன் ஆயிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இல்ல இல்ல, உங்களோட இன்னொரு பாதியும் சேர்த்துட்டீங்கன்னா, அதாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ தெரிஞ்ச நண்பர்களோ யாரை சேர்த்துனாலும் ஒரு புது ஒரு லைஃப் நமக்கு கிடைக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, ரெண்டு பேரும் சேர்ந்து ஷைன் ஆகலாம் அப்படிங்கறத விஷயம். ஒரு வார்த்தையில பாத்தீங்க அப்படின்னா, ஒரு வார்த்தை ஃபார் எக்ஸாம்பிள் பறவை அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பறவைக்கு மாத்திரம்தான் வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, அதுக்கு பின்னாடி இருக்கிற இன்னொரு ஏதோ ஒரு வார்த்தை சேர்த்து பறவை கூடு அப்படின்னா, ஒரு அடுத்த சொசைட்டிக்கு அடுத்த தலைமுறைக்கு ஒரு வார்த்தையை நம்ம கண்டுபிடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதனால இன்னைக்கோட விளையாட்டுக்கு பின்னாடி இருக்கிற உள்ளர்த்தம் இதுதான். அது இங்கிலீஷ் ஆகட்டும் சரி தமிழாகட்டும், வார்த்தைகள்ல இருக்க சின்ன சின்ன நுணுக்கங்களும் புது புது வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறதும் மொழியுடைய ஆளுமையை இன்னும் அதிகப்படுத்தும் அப்படிங்கறதான் விளையாட்டுடைய நிறைவு கருத்து. ஸோ அதனால வந்து இன்னைக்கு நான் இங்கிலீஷ்ல விளையாடல தமிழ்ல விளையாடு அப்படிங்கறதான் தாண்டி, விளையாட்டு வந்து எப்பயுமே விளையாட்டா முடியாம அதுல இருக்கிற சின்ன சின்ன ஐடியாஸையும் ஐடியாலஜிஸும் எடுத்துட்டோ வாழ்க்கையில சிறப்பா முயற்சி எடுத்து அடுத்த கட்டத்தை நோக்கி நம்மளால பயணிக்க முடியும். இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கொண்ட எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லிட்டு பை பை சொல்லிக்கிறதுனா உங்க ஆர்ஜி யாகில். இதுவரையில் இணைந்திருந்தது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM Rainbow 103 லஞ்ச் டைம்.

செய்வதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் ஃபோர்ட் கார் உற்பத்தி நிறுவனம் மேற்கொள்ளும் திட்டங்களுக்கு அரசு அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்கும் என்று முதலமைச்சர் திரு விஜய் உறுதியளித்துள்ளார். பொறியியல் படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு தமிழகத்தில் இன்று தொடங்கியது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலின் ரோப்கார் சேவை பராமரிப்பு காரணங்களுக்காக இன்று முதல் 45 நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கிய நிலையில் நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட பிரச்சினைகளில் அமளி காரணமாக இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மக்களவையில் அவைத்தலைவர் கேள்வி நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றபோது காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாடி கட்சியைச் சேர்ந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் வினாத்தாள் கசிவு பிரச்சினையை வலியுறுத்தி குரல் எழுப்பினார்கள். அவையின் மாண்பை காத்து அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா அறிவுறுத்தினார். ஆனால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபடவே மக்களவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே பிரச்சினை எதிரொலித்ததால் பிற்பகல் 2 மணி வரை மாநிலங்களவையும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இரு அவைகளிலும் மறைந்த முன்னாள் உறுப்பினர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, பருவமழை செழிப்பை போலவே நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரும் ஆக்கப்பூர்வமாக இருந்தால் அது மிகுந்த பயனளிக்கும் என்று குறிப்பிட்டார். மழையும் மழைக்கால கூட்டத்தொடரும் ஆக்கப்பூர்வமாக அமையும் போது நாட்டு மக்கள் பயனடைவதோடு நாடும் வளர்ச்சி பெறும் என்று எடுத்துரைத்தார். இந்தியாவின் ஆற்றல் உலகளாவிய அங்கீகாரத்தை பெற்றிருப்பதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். நம் நாட்டு இளைஞர்களின் ஆற்றலும் எண்ணங்களும் பறந்து விரிந்துள்ள வான்வெளியைப் போல எல்லையற்ற சக்தி கொண்டது என்ற செய்தியை இது பறைசாற்றுவதாக பிரதமர் பெருமிதம் வெளியிட்டார். கடந்த ஒரு மாதத்தில் நம் தேசம் பல்வேறு சாதனைகளை படைத்திருப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்த பிரதமர், தேச சர்வதேச விண்வெளி நிலைகளில் பெருமை கொள்ளும் தருணமாகும் இது என்றும் குறிப்பிட்டார். சர்வதேச தேக்க நிலையின் மத்தியிலும் நம் நாட்டின் வளர்ச்சி விகிதம் 7.7% பராமரிக்கப்பட்டு துரிதமாக வளரும் பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். தேசத்தின் வலிமையையும் எழுச்சியையும் புதிய உச்சத்தை எட்டுவதற்கான எண்ணத்தையும் இது பிரதிபலிப்பதாக பிரதமர் சுட்டிக்காட்டினார். இத்தருணத்தில் மழைக்கால கூட்டத்தொடர் புதிய சக்தியுடனும் எழுச்சியுடனும் செயல்படும் என்று அவர் நம்பிக்கை வெளியிட்டார். நம் நாட்டில் கொண்டுவரப்பட்ட சீர்திருத்தங்களால் இளையோர் வெற்றிகளை குவிக்க முடிவதாகவும் அவர் எடுத்துரைத்தார். ராஜஸ்தானில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், புதிய செமிகண்டக்டர் ஆலை, பசுமை ஹைட்ரஜன் திறனுடன் கூடிய ரயில் இயக்கம் போன்றவற்றை எடுத்துரைத்த பிரதமர், விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், படைப்பாற்றல் திறனாளர்கள், பணியாளர்கள் ஆகிய அனைவரின் தேச வளர்ச்சிக்கான பங்களிப்பிற்கு இது எடுத்துக்காட்டாக திகழ்கிறது.

0: என்று கூறினார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான சட்ட திருத்த மசோதாவை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் மக்களவையில் இன்று அறிமுகம் செய்தார். தற்போதுள்ள 33 நீதிபதிகள் என்ற எண்ணிக்கையை 37 அதிகரிக்க இந்த மசோதா வகை செய்கிறது. இதனிடையே நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய ஐக்கிய ஜனதாதள் கட்சியின் தலைவர் திரு சஞ்சய் ஜா, நாடாளுமன்றம் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஆக்கப்பூர்வமான பிரச்சனைகளை எழுப்ப வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். மேற்காசிய நெருக்கடி நிலைமையிலும் மத்திய அரசு சிறப்பாக செயலாற்றி தடையற்ற சமையல் எரிவாயு, பெட்ரோல் டீசல் விநியோகத்தை உறுதி செய்ததுடன் விலையையும் கட்டுக்குள் வைத்ததாக சுட்டிக்காட்டினார். மத்திய அமைச்சர் திரு எஸ் பி சிங் பாகேல் செய்தியாளர்களிடம் பேசுகையில், நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் கீழ் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பெருமளவில் அதிகரித்துள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். நம் நாட்டு இளைஞர்கள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மற்றும் விண்வெளி துறைகளில் தனி முத்திரையை பதித்திருப்பதாகவும் அவர் எடுத்துரைத்தார். நாட்டில் 8 கோடிக்கும் மேற்பட்ட கையெழுத்து பிரதிகள் அறிவுசார் பாரத இயக்கத்தின் கீழ் மின்னணு மயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மான்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். மக்களவையில் துணை கேள்விகளுக்கு இன்று பதிலளித்த அமைச்சர், ஆராய்ச்சியை ஊக்குவித்து பொதுமக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த இயக்கத்தை மத்திய அரசு தொடங்கியதாக எடுத்துரைத்தார். இதுவரை 1 கோடிக்கும் மேற்பட்ட பிரதிகள் மீது ஆய்வு நடத்தப்பட்டிருப்பதாகவும், 374,000 பிரதிகள் பதிவேற்றம் செய்யப்பட்டதாகவும் எடுத்துரைத்தார். 3 நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக மால்டோவாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, அந்நாட்டு அதிபர் மியா சாண்டு இருதரப்பு உறவுகள் குறித்து தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். வர்த்தகம், முதலீடு, கலாச்சாரம், மக்கள் பரிவர்த்தனை உள்ளிட்ட பரஸ்பர நலன் சார்ந்த பிரிவுகளில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. நாட்டின் பட்டய கணக்காளர் தணிக்கை அலுவலகமும் இந்திய சமூக ஆராய்ச்சி குழுவும் இணைந்து இளங்கலை, முதுகலை, முனைவர் பட்ட மாணாக்கருக்கான தேசிய ஆராய்ச்சி ஆய்வு கட்டுரை போட்டியை நடத்த உள்ளது. பொதுநிதி, ஆளுமை, நிதித்துவ கூட்டாண்மை, நீடித்த வளர்ச்சி உள்ளிட்டவற்றில் மாணவர்களின் பங்களிப்பை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டு இந்த போட்டி நடத்தப்படுகிறது. பட்டய கணக்காளர் தணிக்கை அலுவலக அறிக்கைகளை ஆய்வுக்கு பயன்படுத்திக் கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. போட்டி விவரங்கள் குறித்து அறிய cag.gov.in உள்ளிட்ட இணையதளங்கள் மூலமாக தெரிந்து கொள்ள வகை செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அமெரிக்காவின் ஃபோர்ட் கார் உற்பத்தி நிறுவனம் தமிழ்நாட்டில் மேற்கொள்ள உள்ள உற்பத்தி திட்டங்களுக்கு தமிழக அரசு அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்கும் என்று முதலமைச்சர் திரு விஜய் உறுதியளித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை இன்று சந்தித்த ஃபோர்ட் நிறுவன உயர்மட்ட குழுவினர் மாநிலத்தில் மீண்டும் தங்களது உற்பத்தி திட்டத்தை தொடங்குவது குறித்து நடந்த ஆலோசனையின் போது முதலமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார். ஃபோர்ட் நிறுவனத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையேயான 30 ஆண்டுகால உறவை நினைவு கூர்ந்த முதலமைச்சர், மறைமலை நகர் உற்பத்தியை முழு அளவில் பயன்படுத்திடும் வகையில் இந்நிறுவனம் விரிவாக்க திட்டத்தை மேற்கொண்டு உற்பத்தியை பெருக்க கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்வில் மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா உள்ளிட்ட உயரதிகாரிகள் பங்கேற்றனர். தமிழ்நாட்டில் சுற்றுலாத்துறை சார்ந்த பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது. சுற்றுலாவை மேம்படுத்துவது குறித்து இதில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. உலக சதுரங்க தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தமிழகத்தைச் சேர்ந்த இளைய சதுரங்க வீர வீராங்கனைகளுக்கு தமிழக அரசு அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சதுரங்க விளையாட்டால் பள்ளி மாணாக்கரின் நினைவாற்றல் மேம்படுவதோடு பிரச்சனைகளை துணிச்சலுடன் எதிர்கொள்ளும் திறனும் அதிகரிக்கும் என்று திருச்சி தேசிய கல்லூரியின் உடற்கல்வித்துறை இணை பேராசிரியர் டாக்டர் பூபதி கூறியுள்ளார்.
2: சதுரங்கம் விளையாடும் குழந்தைகளுக்கு கவனத்திறன், நினைவாற்றல், கணக்கிடும் திறன், பிரச்சனைகளை தீர்க்கும் திறன் மற்றும் தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறது. தோல்வியை ஏற்றுக்கொண்டு மீண்டும் முயற்சி செய்யும் மனப்பக்குவத்தையும் இந்த விளையாட்டு வளர்க்கிறது. எனவே பள்ளி மாணவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் சதுரங்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும்.
0: தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு இன்று தொடங்கியுள்ளது. அடுத்த மாதம் 30 தேதி வரை 3 சுற்றுகளாக இந்த கலந்தாய்வு நடைபெறவுள்ளது.

0: உள்ளது. 418 கல்லூரிகளில் 198,825 இடங்கள் உள்ள நிலையில் 236,000 மாணாக்கர் கலந்தாய்வில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பழனி முருகன் கோவில் நில மோசடி விவகாரத்தில் சிபிசிஐடி போலீசார் 5ஆம் நாளாக இன்று விசாரணையை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். நியாய விலை கடைகளில் செயல்படுத்தப்படும் தாயுமானவர் திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடக்க கூட்டுறவு பணியாளர் சங்கம் சார்பில் தமிழகத்தில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாமக்கல், விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இக்கோரிக்கைகளை வலியுறுத்தி பணியாளர்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பிற்கு ஏற்ப மாவட்ட மோயார் சிங்கார விபூதிகளில் வெளியூரை சேர்ந்த வாகனத்திற்கான வனத்துறையின் தடை இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இதனையடுத்து உள்ளூர் வாகனங்கள் மட்டுமே அந்த சாலைகளில் இயங்குவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் வனவிலங்குகளை காண வரும் சுற்றுலா பயணிகளுக்காக தனியார் சார்பில் ஜீப் சஃபாரி இயக்கப்படுகிறது. சென்னை உயர்நீதிமன்றம் முக்கிய தீர்ப்பு வழங்கியுள்ளது. அதன்படி மசன்குடி மாயார், மசன்குடி சிங்காரா மற்றும் பொக்காபுரம் விபூதிமலை சாலைகளில் அங்கீகரிக்கப்பட்ட ஜீப் சஃபாரி வாகனங்கள் மற்றும் உள்ளூர் கிராம மக்களின் வாகனங்கள் மட்டுமே செல்ல அனுமதிக்க உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இன்று முதல் வெளியூரை சார்ந்த சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் இப்பகுதிக்குள் நுழைய தடை விதிக்கப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் வருடாந்திர மறி பணிகள் காரணமாக ரோப்கார் சேவை இன்று முதல் 45 நாட்களுக்கு நிறுத்தப்படுவதாக கோவில் நிர்வாகம் இன்று அறிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் கசிவு பிரச்சினையில் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டன. நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமாக நடைபெற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் ஃபோர்ட் கார் உற்பத்தி நிறுவனம் மேற்கொள்ளும் திட்டலுக்கு அரசு அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்கும் என்று முதலமைச்சர் திரு விஜய் உறுதியளித்துள்ளார். பொறியியல் படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு தமிழகத்தில் இன்று தொடங்கியது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் ரோப்கார் சேவை பராமரிப்பு காரணங்களுக்காக இன்று முதல் 45 நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: நேரம் 1:56. சென்னை மெட்சென்டர்லேருந்து வந்த வானிலை அறிக்கை கேட்கலாம். கோயம்புத்தூரில் 31 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 24 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பநிலை பதிவாயிருக்கு. ஈரோடில் 34 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 25 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. திருப்பூரில் 33 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 24 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. தொடர்ந்து சேலம்ல 33 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 24 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. பாலக்காடில் மழைக்கான வாய்ப்புகள் அதிகம். காற்றின் ஈரப்பதம் 71% காணப்படுது. 29 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 25 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. நீலகிரியும் மழைக்கான வாய்ப்புகள் அதிகம். 67% காற்றின் ஈரப்பதம் காணப்படுது. 22 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் 16 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பநிலை பதிவாயிருக்கு. நேர்கள் கேட்டது சென்னை மெட்சென்டர்லிருந்து வந்த வானிலை அறிக்கை.
1: Yamabu.

0: புத்தக பிரியர்களே, உங்களுக்காகவே வந்தாச்சு கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026.
1: ஜூலை 17 முதல் 26 தேதி வரை காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை கொடிசியா தொழிற்காட்சி வளாகத்தில் நடைபெற உள்ளது.
0: 300,000+ அதிகமான புத்தகங்கள், 400+ அதிகமான ஸ்டால்கள், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் அண்ட் காம்படிஷன் இடம்பெற உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். வாசிப்பை கொண்டாடுவோம்.
2: மத்திய அரசின் மகத்தான திட்டங்களோடு திரைகாணம் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம்.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், FM ரெயின்போ 103. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் இன்று இடம்பெறுவது பிரதம மந்திரி நுண்ணுணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள் முறைப்படுத்தும் திட்டம். நம் நாட்டில் ஏராளமான மக்கள் வீட்டிலேயே ஊறுகாய், அப்பளம், மசாலா பொடிகள், தின்பண்டங்கள், பழச்சாறு, ஜாம், ஊட்டச்சத்து உணவுகள் போன்ற பல வகையான பொருட்களை தயாரித்து விற்பனை செய்து வருகிறார்கள். ஆனால் தரமான இயந்திரங்கள் இல்லாமை, நிதி வசதி குறைவு, தரச்சான்றிதழ் பெறுவதில் சிரமம், சந்தைப்படுத்தல் வசதிகள் இல்லாமை போன்ற காரணங்களால் அவர்கள் தொழிலை பெரிய அளவில் வளர்க்க முடியாமல் இருக்கிறது. இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் 2020 இந்திய அரசு பிரதம மந்திரி நுண்ணுணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள் முறைப்படுத்தும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் சிறிய அளவில் உணவு பதப்படுத்தும் தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்களை ஒழுங்குபடுத்தி அவர்களின் தொழிலை நவீனப்படுத்தி வருமானத்தை அதிகரிப்பதாகும். இந்த திட்டத்தின் மூலம் புதிய இயந்திரங்கள் வாங்குதல், தொழிற்சாலையை மேம்படுத்துதல், சுகாதார மற்றும் தரநிலைகளை பின்பற்றுதல், பேக்கிங் வசதிகளை மேம்படுத்துதல் போன்ற பணிகளுக்கு நிதியுதவி வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் மிக முக்கியமான சிறப்பம்சம் என்னவென்றால், தகுதியுள்ள தனிநபர் தொழில் முனைவோருக்கு திட்ட செலவில் 35% வரை மானியம், அதிகபட்சமாக 10,00,000 ரூபாய் வரை வழங்கப்படுகிறது. மீதமுள்ள தொகையை பயனாளி மற்றும் வங்கிக் கடன் மூலம் பெறலாம். மேலும் இந்த திட்டம் பண உதவி மட்டுமில்லாமல் தொழில் முனைவோருக்கு தேவையான பல்வேறு பயிற்சிகளையும் வழங்குகிறது. தொழில் மேலாண்மை, தரமான உற்பத்தி, சுகாதார நடைமுறைகள், உணவு பாதுகாப்பு விதிமுறைகள், சந்தைப்படுத்துதல், டிஜிட்டல் விற்பனை, இணையவழி வணிகம் போன்ற துறைகளிலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் மற்றொரு சிறப்பு ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட், அதாவது ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு என்ற அணுகுமுறையாகும். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சிறப்பான ஒரு உணவுப் பொருளை அடையாளம் கண்டு அந்த பொருளை உற்பத்தி செய்பவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. இதன் மூலம் அந்த மாவட்டத்தின் பாரம்பரிய உணவுப் பொருட்களுக்கு தேசிய மற்றும் சர்வதேச சந்தைகளில் புதிய வாய்ப்புகள் உருவாகின்றன. பெண்கள் சுய உதவிக் குழுக்கள், விவசாய உற்பத்தியாளர் அமைப்புகள், கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் சிறிய உணவு பதப்படுத்தும் தொழிலில் ஈடுபட்டுள்ள அனைவரும் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைய முடியும். இன்று மக்கள் ஆரோக்கியமான, தரமான, பாதுகாப்பான உணவுப் பொருட்களை அதிகம் விரும்புகிறார்கள். எனவே நமது பாரம்பரிய உணவுகளை நவீன முறையில் தயாரித்து சந்தைப்படுத்தினால் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் நல்ல வரவேற்பை பெற முடியும். அதற்கு பிரதம மந்திரி நுண்ணுணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள் முறைப்படுத்தும் திட்டம் ஒரு சிறந்த வாய்ப்பாக அமைகிறது. இத்திட்டத்தில் சேர விண்ணப்பதாரர்கள் 18 மேற்பட்டவர்களாகவும், நிறுவனத்திற்கு சொந்தக்காரர்களாகவும், 10+ பணியாளர்களை கொண்டவர்களாகவும் இருக்க வேண்டும். ஆர்வமுள்ள தனி நபர்கள் அதிகாரப்பூர்வ PMFME MOFPI இணையதளம்

0: வழியாக உதவிக்கு விண்ணப்பிக்கலாம். அல்லது அருகிலுள்ள மாவட்ட தொழில் மையம், வேளாண்மை மற்றும் உணவு பதப்படுத்துதல் தொடர்பான அலுவலகங்கள் அல்லது வங்கிகளை அணுகி இந்த திட்டம் குறித்து விரிவாக அறிந்து கொள்ளலாம். சிறிய முயற்சி, சரியான வழிகாட்டுதல், அரசின் ஆதரவு, இந்த மூன்றும் சேர்ந்தால் ஒரு சிறிய தொழிலிலும் பெரிய வெற்றியை அடைய முடியும் என்பதற்கு உதாரணமாக விளங்குகிறது பிரதம மந்திரி நுண்ணுணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள் முறைப்படுத்தும் திட்டம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.
1: இனி தொடர்வது திரையிசை.

நேர்களை, நீங்கள் கேட்டு ரசித்த அந்த பாடல் சங்கர் மகாதேவன் மற்றும் சுஜாதா பாடியது படம் தூள். நினைவூட்டுகிறோம் நேர்களை, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் மகளிர் சந்திக்கும் உடல்நலம் சார்ந்த மகளிர் நலன் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் மகப்பேறு மருத்துவர் பிளஸ்ஸி அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேர்களே. திரை இசை நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் பாடல் இது படம் ஆனந்தம்.

0: மத்திய அரசின் மகத்தான திட்டங்களோடு திரைக்கான நிகழ்ச்சியை கேட்டு ரசித்தோம். நேர்களே, தினமும் காலை மணி 6:55 சரண் மருத்துவமனையின் நலமே விளைக.
1: KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் July 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெற உள்ளது.
2: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
1: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
2: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418877411.
3: புத்தக பிரியர்களே, உங்களுக்காகவே வந்தாச்சு கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026.
4: July 17 முதல் 26 வரை காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை கொடிசியா தொழிற்காட்சி வளாகத்தில் நடைபெற உள்ளது.
3: 300,000 அதிகமான புத்தகங்கள், 400,000 அதிகமான ஸ்டால்கள், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் அண்ட் காம்படிஷன் இடம்பெற உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். வாசிப்பை கொண்டாடுவோம்.
0: இனி கேட்கலாம்

0: எஃப் எம் ரெயின்போ 103 கோவையில் நாம் கேட்டு பயன்பெறவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்ப்புறத்திலே. இன்றைய ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் மகளிர் சந்திக்கும் உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் மகப்பேறு மருத்துவர் பிளஸி அவர்கள்.
1: வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க?
2: வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நானும் நலமா இருக்கேன் டாக்டர். இன்ற நிகழ்ச்சியில மகளிர் நலன் சார்ந்த நிறைய தகவல்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். உங்களை பற்றி ஒரு அறிமுகமும் எங்களுடைய நேருக்காக பகிர்ந்துக்கங்க.
2: மருத்துவர் பிளஸி வில்சன், மகப்பேறு மற்றும் மகளிர் நல மருத்துவரா இருக்கிறேன். கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் பிராக்டிஸ் ரெண்டும் சேர்த்து பண்ணிட்டு இருக்கிறேன். கடந்த 8 வருஷமா இந்த பணியை தொடர்ந்து செய்துட்டு இருக்கிறேன். கரண்டா இப்ப கோயம்புத்தூர்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னோட அனுபவத்தை வச்சு இந்த மகளிருக்கான எந்த விதமான ஆலோசனை என்ன கொடுக்க முடியும் என்னன்றது இந்த நிகழ்ச்சி மூலமா உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன்.
1: 20 வயதுல இருந்து 60 வயது இருக்கிறவங்க வரைக்கும் சொல்லலாம். இதுல அவங்க முக்கியமா அவங்களுடைய உடல்நலத்தை

0: பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய விஷயங்களா என்னென்னலாம் கவனிக்க வேண்டியது இருக்கும்?
1: காமனா இந்த 20 வயதுல இருந்து 65 வயது வரைக்கும் இருக்கிறாங்கன்னா நமக்கு ஜென்ரலா அவ்வளவு பிரிக்கிறதை விட நம்மளோட யங்கர் ஏஜ் குரூப் பிளஸ் வந்துட்டு ப்ரீ மெனபாசல் போஸ்ட் மெனபாசல் சொல்லுவாங்க. சோ இந்த வகையா நமக்கு வந்து 3 விதமா பெண்களோட சேஞ்சஸ் வந்து லைஃப் சேஞ்சஸ் வந்துட்டு பிரிக்க முடியும். அதுல முதல்ல நம்ம இனிஷியல் டேஸ் ஆஃப் ஒரு ஃபீமேல் லைஃப் நம்ம வந்துட்டு ஒரு 20 to 35 பார்த்தோம்னா மோஸ்ட் காமனா நம்மளோட ஓபிடியில பாக்குறோம்னா அங்க வர்றது மென்ஸ்ட்ரல் இர்ரெகுலாரிட்டிஸ் தான். பீரியட் சம்பந்தமான பிரச்சனை, வெள்ளப்படுறதுக்கான பிரச்சனை, யூரினரி இன்ஃபெக்ஷன் பிளஸ் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனா இருக்கலாம், இல்ல நமக்கு வந்துட்டு மார்பகம் சம்பந்தமா தொந்தரவா இருக்கலாம். சோ அவங்களுக்கு வந்துட்டு முதல்ல எது வந்துட்டு நார்மல், எது வந்துட்டு எந்த சேஞ்ச் நமக்கு இருந்தா அது அப்நார்மல்ன்றது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சோ இனிஷியலா பீரியட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காமனா வந்து நமக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸா இருக்கு, இர்ரெகுலர் பீரியட்ஸா இருக்குன்ட்டு நிறைய பேர், ஆனா நமக்கு வந்து எது நார்மல் எது இர்ரெகுலர்ன்றது அவங்களுக்கு தெரியறது இல்ல. சோ இப்ப நமக்கு பீரியட்ஸ் வர்றதே வந்து இப்ப 2 days முன்னாடி ஆயிடுச்சு, 2 days பின்னாடி ஆயிடுச்சு அப்படின்னாலுமே வந்து இந்த வயதினர் வந்து நமக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் டைரக்டா மெடிக்கல் அட்டென்ஷன் வராங்க. அது ஆக்சுவலி இர்ரெகுலர் பீரியட்ஸ் கிடையாது, நமக்கு வந்து இப்ப ஒரு பீரியட் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து இப்ப 24 days மேலதான் அடுத்த பீரியட்ஸ் ஆகுறாங்க அப்படின்னா அது ரெகுலர் தான். இப்ப நெக்ஸ்ட் பீரியட்ஸுக்கு வந்துட்டு இப்ப 30 days சைக்கிள் இருக்கிறாங்க அப்படின்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் 38 days வரைக்கும் நம்ம நெக்ஸ்ட் பீரியட்ஸ்க்கு வெயிட் பண்ணலாம். சோ அதுக்கு அந்த 8 days வந்து டிலே ஆகுறது வந்து இர்ரெகுலர் கிடையாது. ஆவரேஜா ஒரு 24 days to 38 days வந்து நமக்கு கேப் இருக்கு அப்படின்னா அது நார்மல் பீரியட். சோ இது பீரியட் சம்பந்தமா. அதே மாதிரி சில பேர் வந்து என்ன ஆகுதுன்னா இப்போ 8 நாளைக்கு மேல ப்ளீடிங் ஆகுது அப்படின்னா அது வந்துட்டு அப்நார்மலா ஜாஸ்தியா போற உதிரப்போக்கு. சோ அதுவே நார்மல் ஆகும். சோ 8 days ஆச்சு, இன்னும் 10 days ஆகுது, இன்னும் 2 days நின்றோம்னு சொல்லிட்டு வீட்லயே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி வெயிட் பண்றதுனால அவங்களுக்கு இருக்கிற பிளட் தான் ஜாஸ்தியா லாஸ் ஆகுமே தவிர பீரியட்ஸ் அப்ரப்டா நிக்க போறது இல்ல. சோ அதுல அவங்களுக்கு கவனம் தேவை. இப்ப நம்மளோட பீரியட்ஸ் 1 வாரத்தை தாண்டி போகுது அப்படின்னா உடனே அவங்க மெடிக்கல் அட்டென்ஷனுக்கு கண்டிப்பா வரணும். நெக்ஸ்ட் விஷயம் வந்துட்டு நமக்கு வெள்ளப்படுற தொந்தரவு. சோ வெள்ளப்படுற தொந்தரவு பார்த்தோம்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்மளோட ஏஐயா இருக்கட்டும், சாட்ஜிபிடியா இருக்கட்டும், சோ அவங்களுக்கு வந்து மெடிக்கல் எவிடன்சஸ் வந்து கையிலேயே இருக்கிறதுனால சின்னதா ஒரு டிஸ்சார்ஜ் ஆகுது, வெள்ளப்படுற தொந்தரவு இருக்கிற உடனே ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் மெடிக்கல்ஸ்ல போறாங்க, டேப்லெட் வாங்கி சாப்பிடுறாங்க, ஏதாவது லோக்கலா அப்ளை பண்ணிக்கிறாங்க. இதனால தேவையில்லாத இன்ஃபெக்ஷன், தேவையில்லாம இருக்கிற இன்ஃபெக்ஷனை எக்ஸாஜரேட் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலா நமக்கு எது அப்நார்மல்னு அதுல தெரியணும். நார்மலாவே நமக்கு வந்து பெண்ணுறுப்புல வாயில எப்படி நமக்கு உமிழ்நீர் இருக்குதோ அதே மாதிரி பொண்ணுறுப்புல வந்துட்டு ஒரு நீர் மாதிரி ஒரு படலம் இருந்துட்டேதான் இருக்கு. சோ இப்ப அரௌண்ட் அவங்களுக்கு பீரியட்ஸ் டைம்ல ஒரு 5 days முன்னாடி 5 days பின்னாடி அந்த உமிழ்நீர் மாதிரியே இருக்கிறது ஜாஸ்தி ஆகுதுன்னா அது அப்நார்மல் கிடையாது, அது நார்மலா ஆகிற டிஸ்சார்ஜ். அது ஆகணும், அதுதான் வந்து நார்மல் ஹார்மோனல் சேஞ்ச். சோ அதுக்காண்டி நம்ம மெடிக்கல்ஸ்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே இது போஸ்ட் மென்ஸ்ட்ரேஷன் 2 weeks தாண்டி அவங்களுக்கு அரௌண்ட் ஓவலேஷன் சொல்லுவாங்க, அந்த முட்டை வெடிச்சு வெளியே வர்றதுதான் அந்த ஓவலேஷன் டைம். சோ அந்த டைமும் அந்த உமிழ்நீர் மாதிரி நமக்கு அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் எக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்பவுமே நமக்கு அதை ட்ரீட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. என்னன்னா ஃப்ரீக்வெண்டா இந்த ஏஜ் குரூப்ல இருக்கிற விமன் வந்து அப்நார்மலா இருக்கு, நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, மெடிக்கல் அட்டென்ஷன் வந்தா கூட நம்ம வந்து அது நார்மலா இல்லையான்றத சொல்லலாம். அவங்க டைரக்டாவே தேவையில்லாத ஆன்டிபயோட்டிக், தேவையில்லாம ஆன்டிஃபங்கல் ட்ரக்ஸ் எடுத்துக்கிறாங்க. இப்படி இருந்துச்சுன்னா நமக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க தேவையில்லை. இதே இது அந்த வெள்ளப்படுற தொந்தரவு, தயிர் மாதிரி திரு திருண்டு வராப்புல இருக்கு, பொண்ணுறுப்புல அரிப்பு இருக்கு, எரிச்சல் இருக்கு, நாற்று அடிக்கிறாப்புல இருக்கு, உங்களுக்கு எக்ஸஸா உங்களோட அண்டர் கார்மெண்ட்ஸோ இல்ல வந்து இன்ஸ்கர்ட்டோ வெட் ஆகிற அளவுக்கு நமக்கு டிஸ்சார்ஜ் ஜாஸ்தியா இருக்கு, அது கலர் சேஞ்ச் ஆகி நமக்கு ஒரு கிரீனிஷா எல்லோயிஷா இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அப்ப அது ஒரு வெஜைனல் இன்ஃபெக்ஷன். அந்த டைம் என்ன பண்ணிக்கிறாங்க, வீட்டுல அம்மா சொன்னாங்க பாட்டி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தண்ணியில மஞ்சள் பொடி போட்டு நமக்கு அந்த இடத்துல ஊத்தி ஊத்தி கொடுக்கறாங்க. அதனால எந்த பலனும் கிடையாது. நமக்கு எப்ப தேவையோ அப்ப ட்ரீட் பண்ண மாட்டேன்றாங்க, எப்ப தேவையில்லையோ அந்த டைம் எக்ஸ்ட்ரா ட்ரீட் பண்ணிக்கிறாங்க. இது பிகாஸ் ஆஃப் இந்த சாட் ஜிபிடி அண்ட் ஏஐனால நமக்கு வந்தது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் இந்த ஏஜ் குரூப்ல காமனா இருக்கும். சோ யூரினரி இன்ஃபெக்ஷன் மோஸ்டா இப்ப ஒர்க்கிங் விமனா இருக்கட்டும் இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கட்டும், பெண்களுக்கு வந்து அடிக்கடி யூரின் அடக்கி வைக்கிற பழக்கம் ஜாஸ்தியா இருக்கு. ஆனா யூரினரி இன்ஃபெக்ஷன் பார்த்தோம்னா மேல விட ஃபீமேலுக்கு தான் நம்மளோட டெண்டன்சியே ஜாஸ்தியா இருக்கும், இன்ஃபெக்ஷன் ஆகிற டெண்டன்சி. சோ இவங்க அடக்கி வச்சு வச்சு ப்ராப்பரா டைம்ல வந்து யூரின் பாஸ் பண்ணல அப்படின்னா அதுவே நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிளஸ் நம்ம மென்ஸ்ட்ரேட் பண்றோம், பிளஸ் அந்த வெஜைனல் ஹைஜீன் வந்து அவங்க கிளீனா வச்சுக்கல அப்படின்னாலும் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வெஜைனல் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் நமக்கு அது யூரினரி இன்ஃபெக்ஷனா

0: வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு. எப்பவுமே நமக்கு யூரின் பாஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு விதின் ஒரு 10 minutes நம்ம யூரின் பாஸ் பண்ற மாதிரி பாத்துக்கணும். பிளஸ் நம்மளோட பொண்ணுறுப்ப வந்து நீட்டா வச்சுக்கிற மாதிரி இருக்கணும். மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் பார்த்தோம்னா போஸ்ட் மென்ஸ்ட்ரேஷன் இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த மென்ஸ்ட்ரல் ஹைஜீன்ன்றத ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிருக்க மாட்டாங்க. சோ மென்ஸ்ட்ரல் ஹைஜீன்னா என்ன பண்ணிக்கலாம்? சோ நமக்கு எல்லாருக்குமே வந்து பொண்ணுறுப்புல முடிகள் இருக்கிறது ரொம்ப வளர்ற நார்மல் தான். சோ பிரையர் டு மென்ஸ்ட்ரேஷன் நம்ம அந்த ரோமங்களை கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கலாம். மென்ஸ்ட்ரேஷன் டைம்ல வந்து நிறைய தண்ணி குடிக்கணும், ஏன்னா அதிகமா பிளட் ஃப்ளோ ஆகும், டீஹைட்ரேட் ஆகும். சோ நிறைய தண்ணி குடிச்சு அடிக்கடி யூரின் பாஸ் பண்ற மாதிரி பாத்துக்கணும். வித்இன் 4 to 6 hours நம்ம பேட்ஸ் சேஞ்ச் பண்ற மாதிரி வச்சுக்கணும். சில பேர் வந்து நமக்கு பேட் நான் வெட் ஆகல, இன்னும் கொஞ்சம் ட்ரையா தான் இருக்குன்னு சொல்லிட்டு மார்னிங் வச்ச பேட் ஆபீஸ் முடிச்சு ஈவினிங் வர வரைக்கும் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி வச்சுட்டா அதுவே நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும். வெஜினல் இன்ஃபெக்ஷனா இருக்கட்டும், நமக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆகுறதுக்கான. சோ பேட் வந்து கரெக்டான ஃப்ரீக்வன்சில சேஞ்ச் பண்ணணும், கரெக்டா டிஸ்போஸ் பண்ற மாதிரி பாத்துக்கணும். பிரைவேட் பார்த்தா நல்லா அந்த டைம்ல வந்து ஃப்ளஷ் ஆஃப் வாட்டர் விட்டு அந்த லிப்ஸ் எல்லாம் நல்லா கிளீன் பண்ற அளவுக்கு வாஷ் பண்ற மாதிரி பாத்துக்கணும். நீராகாரம் நிறைய குடிக்கிற மாதிரி பாத்துக்கணும். பிரையர் டு பீரியட்ஸ் நல்ல வெஜினல் பார்ட் வந்து பெரிநீல் ஏரியாவை நல்ல கிளீனா ட்ரிம் பண்ணி வச்சுக்கணும். இது மூணாவது நமக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ்.
1: மேலும் சில தகவல்கள் உங்ககிட்ட நாங்க கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்னதாக ஒரு பாடல் கேட்போமா?

0: FM ரெயின்போ 103 கோவையில் நாம் கேட்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் மகளிர் சந்திக்கும் உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் மகப்பேறு மருத்துவர் பிளஸ்ஸி அவர்கள்.
1: டாக்டர், இன்றைய நிகழ்ச்சியில மகளிர் நலன் சார்ந்த நிறைய தகவல் நீங்க ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்க. அதுல வந்து இந்த பீரியட்ஸ் பத்தி நீங்க பேசிருந்தீங்க. பீரியட்ஸ் பத்தி பேசும்போது ஒரு 7 நாளைக்கு மேல தொடர்ந்து வந்து ப்ளீடிங் ஆகுதுன்னா உடனடியே டாக்டர் பார்க்க வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. சில பேருக்கு வந்து பாத்தோம்னா ஒரு 2 மாதம் 3 மாதம் கழித்து கூட ப்ளீடிங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த பீரியட்ஸ் வந்து ரொம்ப நாள் தள்ளி போகுது. இதற்கான காரணங்கள் என்ன மாதிரி இருக்கு?
2: இப்ப நமக்கு 2 மாசம் பீரியட்ஸ் ஆகாம இருக்கு அப்படின்னா அதுவும் நம்ம வந்து அந்த வயதை வச்சுதான் வரப்படுத்தணும். அவங்க 2 மந்த்ஸா பீரியட்ஸ் ஆகல, அவங்க அரௌண்ட் வந்து 30 இயர்ஸா இருக்கிறாங்க, 45 வயசுக்கு மேற்பட்டவங்களா இருக்கிறாங்க அப்படின்னா நமக்கு அந்த மெனோபாஸ்ன்னு சொல்றது 45 to 52 இயர்ஸ். அப்படின்னா நிரந்தரமா நம்மளோட மாதவிடாய் நிறுத்துற டைம் தான் மெனோபாஸ்ன்னு சொல்லுவோம். சோ அந்த ஏஜ் குரூப் நமக்கு வந்து 2 மந்த்ஸ் பீரியட்ஸ் ஆகல அப்படின்னா நம்ம ஒரு ஸ்கேன் எடுத்து பாக்குறோம், அது நார்மலா தான் இருக்கு, பிளட் டெஸ்ட் பண்றோம், அது மெனோபாஸல் ரேஞ்ச்ல இருக்கு அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. ஆனா மெனோபாஸ்ன்றது நமக்கு ஒரு 12 மந்த்ஸ் வரைக்கும் நமக்கு பீரியட்ஸ் ஆகாம இருந்தாதான் நம்ம வந்து இவங்க மெனோபாஸ் அட்டைன் பண்ணிட்டாங்கன்னு சர்டிஃபை பண்ண முடியும். சோ 20 to 45 வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப 2 மந்த்ஸா பீரியட்ஸ் வரல அப்படின்னா யூஸ்வலா அவங்களோட முன்னாடி சைக்கிள்ஸ் எப்படி இருந்துச்சு நம்ம பார்க்கணும். சில பேருக்கு வந்து பீரியட்ஸ் இயற்கையாவே 2 மந்த்ஸ் ஒன்ஸ் தான் ஆகிறவங்களா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு எந்த தொந்தரவும் பண்ணாம இருந்துச்சுன்னா அவங்க எந்த மெடிக்கல் ஹெல்ப்பும் எடுத்திருக்க மாட்டாங்க, அது அப்படியே தான் மெயின்டைன் ஆகிறாப்ல இருக்கும். சோ சப்போஸ் ரெகுலரா 30 டேஸ் ஒன்ஸ் பிளீட் ஆகிறவங்க 2 மந்த்ஸ் பிளீட் ஆகல அப்படின்னா நமக்கு அவங்களுக்கு ஹார்மோனல் இம்பாலன்ஸ் ஒரு பெரிய விஷயமா இருக்கலாம். சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், சேஞ்ச் ஆஃப் என்வரன்மெண்ட், அவங்களோட ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர், சடன் லாஸ் ஆஃப் வெயிட், சடன் வெயிட் கெயின் ஆயிருக்கலாம், ப்ராப்பர் நைட் ஸ்லீப் இல்லாம இருந்திருக்கலாம், ரீசெண்டா ஏதாவது எக்ஸாம்ஸ் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி. சோ இதெல்லாம் தான் நம்மளோட ஹார்மோனல் இம்பாலன்ஸுக்கான ரீசன். தைராய்டு ஹார்மோன் அப்நார்மலிட்டியா இருக்கலாம், ப்ரொலாக்டின் லெவல் அப்நார்மலா இருக்கலாம், சோ பிளட் அவங்களுக்கு கம்மியா இருக்கலாம். சோ இல்ல ரீசெண்டா வந்து ஒரு கிரானிக் இல்னஸ்னால அவங்க அஃபெக்ட் ஆயிருக்கிறாங்க. இப்ப கிரானிக் இல்னஸ்னா சடனா ஏதாவது டிபியா இருக்கலாம், இல்ல வந்து ஏதாவது கிட்னி தொந்தரவு, டயாலிசிஸ் போறாங்க, இந்த மாதிரி ஒரு கிரானிக் இல்னஸ் ஏதோ வந்து அவங்களுக்கு இந்த கர்ப்பப்பை சம்பந்தமா இல்லாம வேற ஏதாவது ஒரு மூலமா இப்ப கிரானிக்கா ஒரு அஃபெக்ட் ஆயிட்டாங்கன்னா அந்த இல்னஸ் கூட அவங்கள வந்து பீரியட்ஸ பாதிக்கலாம். சோ இது எதுவுமே இல்ல, நம்ம ப்ராப்பரா வந்து ஹிஸ்டரி கேட்கும் போது இது எல்லாமே நம்ம ரோல் அவுட் பண்ணிக்கலாம், இது எல்லாமே நம்ம நார்மலா இருக்கு, எந்த ஒரு ரீசனும் இல்ல அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்கேன் பார்க்கும் போது கர்ப்பப்பையில ஏதாவது தொந்தரவு இருக்கா, இல்ல வந்து செனமுட்டப்பை அதாவது ஓவரீஸ்ல ஏதாவது நீர்க்கட்டிகளோ இல்ல வேற ஏதாவது சிஸ்டிக் லீஷன்ஸோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கணும்.
1: இப்போ வந்து ப்ளீடிங் வந்து ரொம்ப அதிகமா போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தீங்க, அதே வந்து அவங்களுக்கு ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து ரொம்ப அதிகமான ப்ளீடிங் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா?
2: 2 மந்த்ஸ் ப்ளீடிங் ஆகாம நமக்கு திருப்பி வர்ற பீரியட்ஸ் வந்துட்டு நார்மலா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு, இல்ல அதுவே ஹெவியா போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா இப்ப 2 மந்த்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு பீரியட்ஸ் வராததுக்கான ரீசன் ப்ராப்பரா இப்ப ப்ரொஜெஸ்ட்ரான் சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் சொல்லுவோம், அந்த ஹார்மோன் ப்ராப்பரா வந்துட்டு அவங்களுக்கு வேலை செய்யல. பேசிக்கலி எவ்ரிதிங் கம்மிங் டு இன் டு தட் ஹார்மோனல் இம்பேலன்ஸ். சோ அந்த இம்பேலன்ஸ்னால இப்ப அந்த ஹார்மோன் கம்மியானதுனால இப்ப வேற எந்த ரீசனும் இல்லாம ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான் ரீசனா இருந்துச்சு. பர்டிகுலர் ஹார்மோன் டெபிஷியன்சினாலதான் அவங்களுக்கு அந்த வந்து ப்ளீடிங் ஆகாம இப்ப ஓவர் ஃபுளோ ப்ளீடிங் ஆகுது அப்படின்னா அந்த ப்ளீடிங் எக்ஸஸா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ப்ளீடிங் வந்து நமக்கு 2 மந்த்ஸா வராம இப்ப வந்தாலும் இப்ப ரெகுலரா ஆகிற ப்ளீடிங்குமே நமக்கு வந்து இப்ப யூஸ்வலி 3 to 4 டேஸ் எல்லாருக்கும் கொஞ்சம்

0: ஜாஸ்தியா இருக்கும். சோ அதுக்கப்புறம் படிப்படியா கம்மியாகி உங்களோட பேட் யூசேஜும் சரி ப்ளீடிங்கோட ஃப்ளோவுமே கம்மியாயிரும். நார்மலா எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும். 4 days வந்து இப்ப 2 to 3 days இல்ல 4 days இனிஷியல் ஜாஸ்தியாகவும் அதுக்கப்புறம் படிப்படி கம்மியா இருக்கும். சோ இப்படி கம்மி ஆகும் போது 7 days வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ப்ளீடிங் ஸ்டாப் ஆகுறதுக்கு. ஆனா கம்மி கம்மி ஆகிற ப்ளீடிங் 7 days தாண்டியும் உங்களுக்கு போகுது, இல்ல நீங்க 7th day இப்ப 2nd day பேட் சேஞ்ச் பண்ற அளவுக்கு ஹெவியா ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அவ்வளவு ப்ளீடிங் ஆக விடக்கூடாது, அப்போ உடனே நம்ம மெடிக்கல் அட்டென்ஷன் எடுத்துக்கணும்.
1: ஓகே டாக்டர், இன்றைய நிகழ்ச்சியில மகளிர் நலன் சார்ந்த தகவல்கள் எங்களுக்காக நீங்க ரொம்ப அழகா தெளிவா பொறுமையா அறிமுக சொல்லிட்டு இருக்கீங்க. மேலும் சில தகவல்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்னதாக ஒரு பாடல் கேட்போமா?

0: இளையதிலே நிகழ்ச்சியில் மகளிர் சந்திக்கும் உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் மகப்பேறு மருத்துவர் பிளஸ்ஸி அவர்கள்.
1: டாக்டர், இன்றைய நிகழ்ச்சியில மகளிர் நலன்ல இந்த மாதவிடாய் பிரச்சனைகள் பத்தி நீங்க நிறைய தகவல்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணிருக்கீங்க. இப்ப நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். எங்களுடைய நேயர்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்காங்க, ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. அவர்களுக்கு இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவாய் முத்தாய்ப்பாய் நீங்கள் சொல்லக்கூடிய தகவல் என்னவாக இருக்கும்?
2: சோ, பெண்களை பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா சின்ன ஒரு சிம்டம்ஸையும் நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுவோம். பிளீடிங்கே வந்து ரொம்ப சிவியர் ஆகி அவங்களுக்கு தலை சுத்து மயக்கம் வரலன்னா பெண்கள் வந்து ஹாஸ்பிட்டல் பக்கத்திலே வர்றது கிடையாது. அதே மாதிரி ரொம்ப இப்ப இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கட்டும், ரொம்ப அடிவேறு வலி ஃபீவர் ஆகிற அளவுக்கு வீட்டுலதான் இருப்பாங்க. நமக்கு டைரக்டா சின்னதா இருக்கும் போதே நம்ம வந்துட்டு ஒரு மெடிக்கல் ஹெல்ப்க்கு வர்றது கிடையாது. அது ஏன்னா அவங்க இப்ப ஒர்க்கிங் விமனா இருக்கட்டும், ஃபேமிலி பாத்துக்கிறவங்களா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எப்பவுமே அவங்களுக்கு கெரியரா இருக்கு, இல்ல நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்காங்க, அவங்களோட சொந்த ஹெல்த்துக்கு வந்துட்டு லாஸ்ட் ப்ரையாரிட்டி தான் கொடுப்பாங்க. எப்ப அவங்களோட ஒர்க் அவங்களால பண்ண முடியல, ஃபேமிலி மெம்பர்ஸோட ஹெல்த் பாத்துக்க முடியலையோ, அந்த
3: டைம்
2: அவங்களோட ஹெல்த் பாதிக்கப்பட்டிருக்கிறதே உணர்வாங்க, அப்ப வருவாங்க. அந்த
3: டைம் வரும்போது
2: ரொம்ப பிளீட் ஆகி
3: அளவுகளும் சேலம் மாவட்டம் சங்கரி துர்க் 5 சென்டிமீட்டர், சேலம் 3 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, நீலகிரி மாவட்டம் ஹாரிசான், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்குனா சோலையாறு, மதுரை மாவட்டம் மேட்டுப்பட்டி பார்வூர், நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம், வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, உபாசி, காவேரி பாக்கம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர்
2: சிறிதா இருக்கும், நம்மளோட பாதிப்பும் கம்மியா இருக்கும். சீக்கிரமா
3: வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், மதுரை மேல்கூடலூர், உடலூர் பசார், குமாரபாளையம், பெரியாறு, தேனி மாவட்டம் தேக்கடி, ராமநாதபுரம் மாவட்டம் தோண்டி, நடுவட்டம்,
1: மகளிர் நலன் சார்ந்த நிறைய தகவல்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணிருக்கீங்க. மேலும் சில தகவல்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இன்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சி நாளை மதியம் 2:30 ஊர் பொறுத்தலை நிகழ்ச்சியில் வரும் என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து மகிழ்ச்சியோடு விடைபெறுகிறோம்.
0: FM Rainbow 103 கோவையில் நாம் இதுவரை கேட்டு பயன்பெற்ற இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் மகளிர் சந்திக்கும் உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து விளக்கம் தந்தவர் கோயம்புத்தூர் மகப்பேறு மருத்துவர் பிளஸ்ஸி அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு ஜி விஜயகுமார், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

நேர்களே, இன்றிரவு 7:32 ஏறும் நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தடிமர பயன்பாட்டில் ரோஸ்வுட் எனும் தலைப்பில் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். நேரம் 2:59. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாம்லா. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக இரு அவைகளின் நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அவையின் கண்ணியத்தை காக்கும் வகையில் பணியாற்ற வேண்டும் என்று மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் ஆக்கப்பூர்வமாக நடைபெறுவது நாட்டின் வளர்ச்சிக்கு உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். செஸ் விளையாட்டுப் போட்டியில் இளைய தலைமுறையினர் ஆர்வத்துடன் பங்கேற்று நாட்டிற்கு பெருமை சேர்த்திட வேண்டும் என்றும் இதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழக அரசு வழங்கும் என்றும் முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தமிழகத்தில் சிறு குறு தொழில்துறை சார்பில் வருவாயை பெருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருப்பது கண்டனத்திற்குரியது என்று அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். மின்வாரியத்தில் ஊழல் முறைகேடுகள் நடைபெறுவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. மின் கணக்கீட்டு முறையில் குறைபாடுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனை களைய தேவையான நடவடிக்கைகளை மின்வாரியம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமமுக கூறியுள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜோர்டனின் அம்மானில் நடைபெற்ற ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் இரண்டு வெள்ளி நான்கு வெண்கல பதக்கங்களை வென்றது. கொழும்பில் இன்று தொடங்கிய இலங்கைக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா முதல் இன்னிங்ஸில் மூன்று விக்கெட் இழப்புக்கு 122 ரன் எடுத்திருந்த நிலையில் மழை காரணமாக ஆட்டம் தடைபட்டுள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டி கனடாவில் இன்று தொடங்குகிறது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி எஸ்டோனியாவில் இன்று தொடங்கியது. ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கிப் போட்டி மஸ்கட்டில் இன்று தொடங்கியது. சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியின் நான்காவது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி இரண்டாவது இடத்தில் உள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மைல் மார்க் சம்பாரவையின் இதர தயாரிப்புகள் முழுமையான கோதுமை மாவு, கடலை மாவு, உருட்டு உளுந்து. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: புத்தக பிரியர்களே, உங்களுக்காகவே வந்தாச்சு கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026.
2: ஜூலை 17 முதல் 26 வரை காலை 10 முதல் 8 வரை கொடிசியா தொழிற்காட்சி வளாகத்தில் நடைபெற உள்ளது.
1: 300,000+ அதிகமான புத்தகங்கள், 400+ அதிகமான ஸ்டால்கள், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் அண்ட் காம்படிஷன் இடம்பெற உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். வாசிப்பை கொண்டாடுவோம்.
3: குட் ஆஃப்டர்நூன் எல்லாருக்கும். நேரம் 3:02 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கிராமபோனும் 103 நிகழ்ச்சியில் இணைய போறோம். நீங்க உங்களுடைய விருப்பமான பாடல்களை எல்லாம் பழைய பாடல்களாக கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கால் பண்ணுங்க. 0422 அப்படிங்கிற கோட் நம்பர் போட்டுக்கோங்க. 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கூப்பிடலாம். அப்படி இல்லாட்டி 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் இணைய போற முதல் நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம். எங்களை அன்பு சகோதரிக்கு அன்பான வணக்கம். நான் கேரளா மாநிலம் குறிஞ்சாம்பாறை இருந்து உங்கள் சகோதரன் சைஃபுதீன்.
3: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
4: எனக்கு சித்தி என்ற படத்தில்
3: சுடுவதென்ன. நம்ம பாடல் கேட்டே ரசிச்சிடலாம். நன்றி நன்றி.

0: நேயர்களே, தினமும் காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையில் நலமே விழைக.
1: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் ஜூலை 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெற உள்ளது.
2: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
1: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
2: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418887411.
3: நேரம் 3:10 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் கிராமபோனும் 103 நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். அருமையான கோல்டன் ஹிட்ஸ் பாடல்கள் எல்லாம் உங்க விருப்பமாக கேட்டு கஷ்டே இருக்கோம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேரில் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
4: ஹலோ, வணக்கங்க. நான் திருப்பூர் காவல் காலேஜ்ல இருந்து அம்பிகா பேசுறேன்.
3: அம்பிகா மேம் சொல்லுங்க, என்ன

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள்.

0: மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேரம் 3:15 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கிராமபோனும் 103 நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். அருமையான பழைய பாடல்கள் எல்லாம் உங்க விருப்பமாக கேட்டு ரசிச்சுட்டே இருக்கோம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: கோயம்புத்தூர் கவுண்டமலத்திலிருந்து குபேந்தர் மேடம்.
1: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
2: பழமா பாசமரத்திலிருந்து இழந்த பழம் செக்க சிவந்த பழம்
1: கேட்டு பாடல் வருது, கேட்டு ரசிக்கலாம். நன்றி.

0: நேரம் 3:18 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கிராம போனும் 103 நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். அருமையான பழைய பாடல்கள் எல்லாம் உங்க விருப்பமாக கேட்டு கழிச்சுட்டே இருக்கோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்
1: சோதரிக்கும் நேயர்களுக்கும் மதிய வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோங்க சார். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: அரியலூர் மாவட்டம் வாரியங்கவல் NS கொளஞ்சிநாதன்.
0: கொளஞ்சிநாதன் சார், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு திருவிழா இடப்படத்துல இருந்து பாத்தால் பசுமரம் படுத்து விட்டால் நெடுமரம்
0: அந்த
1: விறகு விறகுன்னு வரும் வரி வாய்ப்பு கொடுத்தது. நன்றி மேம்.
0: பாடல் கேட்டு கசிக்கலாம். நன்றி.

0: நேரம் 3:22 நிமிடம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கிராம போனும் 103 நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். யார்
1: பேசுறீங்க?
0: வசந்தி சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: கைதி கண்ணாயத்துல இருந்து சுண்டெலிக்கும் சுண்டெலிக்கும் பெருமாள்.
0: நீங்க கேட்ட பாடல் வருது, கேட்டு ரசிக்கலாம். நன்றி.
1: ரொம்ப நன்றிங்க.

0: நேயர்களே, தினமும் காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.
1: புத்தக பிரியர்களே, உங்களுக்காகவே வந்தாச்சு கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026.
2: ஜூலை 17 முதல் 26 வரை காலை 10 முதல் இரவு 8 வரை கொடிசியா தொழிற்காட்சி வளாகத்தில் நடைபெற உள்ளது.
1: 300,000+ அதிகமான புத்தகங்கள், 400+ அதிகமான ஸ்டால்கள், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் அண்ட் காம்படிஷன் இடம்பெற உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். வாசிப்பை கொண்டாடுவோம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேரம் 3:26. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல கிராம போனும் 103 நிகழ்ச்சியினுடைய நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவான நேயர் என்ன பாடல் கேட்கிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க, என்ன பாடல் வேணும்?
2: திருப்பூர்ல இருந்து ஆறு பேசுறேங்க.
1: என்ன பாடல் வேணும்?
2: படம் வந்து பாதை கணக்கீங்க, பூஜைக்கு வந்த மலரே பாட்டு.
1: பாடல் கேட்டு ரசிக்கலாம். நன்றி. கிராம போனும் 103 நிகழ்ச்சியிலிருந்து சைன் ஆஃப் பண்றது நான் ஆர்ஷே தமிழ். நன்றி நேயர்களே.

0: டிஸ்ட்ரிக்ட். தேங்க்யூ.
1: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.
2: நேரம் 3:59. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்திச் சுருக்கம்.
3: நேரம் 4:00. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
4: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக இரு அவைகளின் நடவடிக்கைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அவையின் கண்ணியத்தை காக்கும் வகையில் பணியாற்ற வேண்டும் என்று மாநிலங்கள் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் ஆக்கப்பூர்வமாக நிறுவது நாட்டின் வளர்ச்சிக்கு உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் நீர்வளத்துறையின் செயல்பாடுகள் குறித்து இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் சிறு குறு தொழில்துறை சார்பில் வருவாயை பெருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருப்பது கண்டனத்திற்குரியது என்று அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். மின்வாரியத்தில் ஊழல் முறைகேடுகள் நடைபெறுவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. மின் கணக்கீட்டு முறையில் குறைபாடுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனை களைய தேவையான நடவடிக்கைகளை மின்வாரியம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமமுக கூறியுள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜோர்டனின் அம்மானில் நடைபெற்ற ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெள்ளி 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. கொழும்பில் இன்று தொடங்கிய இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 152 ரன் எடுத்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டி கனடாவில் இன்று தொடங்குகிறது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி சீனாவின் ஹாங்ஷுவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் 36 பேர் இதில் பங்கேற்கின்றனர். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டி மஸ்கட்டில் இன்று தொடங்கியது. சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியின் 4வது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி 2வது இடத்தில் உள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
5: என்றும் நீங்கள்
2: குட் ஈவினிங் எல்லாருக்கும். நேரம் 4:00. எங்களுடைய நிமிடம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM மயக்கும் மாலை நிகழ்ச்சியில் இணைய போறோம். நம்ம நிகழ்ச்சியில அழகான பியூட்டிஃபுல்லான அமேசிங்கான சாங்ஸோட நிகழ்ச்சியில இணையிறது. ஆர்ஜே தமிழ் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக வருஷம் 16 திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடியது. இசை இளையராஜா, பாடலாசிரியர் வாலி.

0: புத்தக பிரியர்களே, உங்களுக்காகவே வந்தாச்சு கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026.
1: ஜூலை 17 முதல் 26 தேதி வரை காலை 10 முதல் இரவு 8 வரை கொடிசியா தொழிற்காட்சி வளாகத்தில் நடைபெற உள்ளது.
0: 300,000 அதிகமான புத்தகங்கள், 400 அதிகமான ஸ்டால்கள், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் அண்ட் காம்படிஷன் இடம்பெற உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். வாசிப்பை கொண்டாடுவோம்.

0: விட்டு ஊர் வந்து திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு கஷ்டம். இளையராஜா இசையமைத்து பாடியது பாடலாசிரியர் கங்கை அமரன்.
1: KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் July 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெற உள்ளது.
2: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
1: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
2: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418887411.
0: நேரம் 4 மணி 12 நிமிடம் ஆயிடுச்சு. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல மயக்கும் மாலை நிகழ்ச்சியில அமேசிங்கான பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் வந்து கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக மைதிலி என்னை காதலி திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலை இசையமைத்து எழுதியவர் டி ராஜேந்தர்.

எங்க ஒரு பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு கழிச்சோம். மனு மற்றும் கே எஸ் சித்ரா வாய்ஸில், இசை இளையராஜா, பாடல் ஆசிரியர் கங்கை அமரன். நேரம் 4:23 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல் மயக்கும் மாலை நிகழ்ச்சியில் அமேசிங்கான பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் எல்லாம் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக நான் அடிமை இல்லை திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடியது, இசை விஜயானந்த், பாடலாசிரியர் வாலி. ஸ்டே டியூன் டு ஆகாஷ்வாணி 103 FM.

0: குருசிஷ்யன் படத்திலிருந்து பாடல் கேட்டு கழிச்சோம். எஸ்பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா வாய்ஸ்ல, இளையராஜா மியூசிக்ல, பாடலாசிரியர் வாலினுடைய வரிகள்ல.
1: புத்தக பிரியர்களே, உங்களுக்காகவே வந்தாச்சு கொடிசியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026.
2: ஜூலை 17 முதல் 26 தேதி வரை காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை கொடிசியா தொழிற்காட்சி வளாகத்தில் நடைபெற உள்ளது.
1: 300,000+ அதிகமான புத்தகங்கள், 400+ அதிகமான ஸ்டால்கள், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் அண்ட் காம்படிஷன் இடம்பெற உள்ளன. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். வாசிப்பை கொண்டாடுவோம்.
0: நேரம் 4:33 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல மயக்கும் மாலை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். அமேசிங்கான பாடல்கள் எல்லாம் கேட்டு கழிச்சிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக நடிகன் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி வாய்ஸ்ல, இளையராஜா மியூசிக்ல, பாடலாசிரியர் புலமை பித்தன் வரிகளில் பாடல் கேட்டு கழிச்சிக்கலாம்.

தர்மம் வெல்லும் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு கஷ்டம். எஸ் பி பாலசுப்ரமணியம், கே சித்ரா பாடியது. இசையில் ஏகாச்சா, பாடல் ஆசிரியர் கங்கை அமரன். நேரம் 4:43. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல மயக்கும் மாலை நிகழ்ச்சியில் அருமையான பாடல்கள் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக நாயகன் திரைப்படத்திலிருந்து மனோ, கே எஸ் சித்ரா பாடியது. இசையில் ஏகாச்சா, பாடல் ஆசிரியர் வாலி.

0: KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் ஜூலை 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெற உள்ளது.
1: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
0: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
1: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418878741.

0: அவ்வளவுதானா? இப்ப பாரு.
1: சரிதான்,
0: மேல பாடு.
1: நீயும் பதில் சொல்லு கேட்டு.
0: ஓஹோ,
1: பரவாயில்லையே.
0: ஏய், பேச்ச மாத்தாத, பாட்டப்படி
1: மாமா.

சோலியம்மா படத்திலிருந்து அருமையான பாடல் கேட்டுகள். ஷோ எஸ் பி பாலசுப்ரமணியம், கே சித்ரா பாடியது, இசை தேவா, பாடலாசிரியர் கஸ்தூரி ராஜா. நேரம் 4:53 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM மயக்கும் மாலை நிகழ்ச்சியில் அருமையான பாடல்கள் எல்லாம் கேட்டு கச்சிட்டே இருக்கோம். நிகழ்ச்சியினுடைய நிகழ்வான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. வேலைக்காரன் திரைப்படத்திலிருந்து மனோ கே எஸ் சித்ரா பாடியது, இசை இளையராஜா, பாடலாசிரியர் மு மேத்தா.

நேரம் 4:59 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இதுவரைக்கும் மயக்கும் மாலை நிகழ்ச்சியில அமேசிங்கான சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணீங்க. நிகழ்ச்சியிலிருந்து சைன் ஆஃப் பண்றது நான் ஆர்ஷே தமிழ். நன்றி நேயர்களே. நேரம் 4:59. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷாம்லா. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக இரு அவைகளின் நடவடிக்கைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அவையின் கண்ணியத்தை காக்கும் வகையில் பணியாற்ற வேண்டும் என்று மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் ஆக்கப்பூர்வமாக நடைபெறுவது நாட்டின் வளர்ச்சிக்கு உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் நீர்வளத்துறையின் செயல்பாடுகள் குறித்து இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருப்பது கண்டனத்திற்குரியது என்று அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை வழங்க மறுக்கும் கர்நாடக அரசின் செயல் கண்டனத்திற்குரியது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மின் கணக்கீட்டு முறையில் குறைபாடுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனை களைய தேவையான நடவடிக்கைகளை மின்வாரியம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமமுக கூறியுள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜோர்டனின் அம்மானில் நடைபெற்ற ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் இரண்டு வெள்ளி நான்கு வெண்கலப் பதக்கங்களை வென்றது. கொழும்பில் இன்று தொடங்கிய இலங்கைக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை மூன்று விக்கெட் இழப்பிற்கு 204 ரன் எடுத்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டி கனடாவில் இன்று தொடங்குகிறது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி சீனாவின் ஹாங்ஷுவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் 36 பேர் இதில் பங்கேற்கின்றனர். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டி மஸ்கட்டில் இன்று தொடங்கியது. சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியின் நான்காவது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி இரண்டாவது இடத்தில் உள்ளார். ஒலன்பட்டார் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் முதலாவது தகுதிச்சுற்று ஆட்டங்களில் இந்தியாவின் சத்தக் ஆர்யா மற்றும் யஷாந்த் மாலிக் வெற்றி பெற்றனர்.

0: நேரும் சாயங்காலம் 5:02 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் சித்திரை செவ்வானம். ஒவ்வொரு நாளும் இந்த ஈவினிங் 5 to 6 அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு மோட்டிவேஷனா இன்ஸ்பைரிங்கா வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசுவோம். ஒரு கெஸ்ட் வந்து வரவழைச்சு அவருடைய அனுபவங்களை வந்து கேட்டு நம்ம வந்து பூஸ்ட் பேத்திக்குவோம். சோ இன்னைக்கும் கூட ஒரு யங்கஸ்ட் ஒரு அச்சீவர் அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய அரங்கத்துக்கு வந்திருக்காங்க. சோ நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பேசி பகரப்போறோம் அப்படின்ற நம்பிக்கையோட கௌதம் ரகுநாதன் வந்து வெல்கம் பண்றோம். சோ குட் ஈவினிங் பிரதர்.
1: குட் ஈவினிங் பிரதர், எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்.
0: எஸ் ஹோப் எல்லாருமே நல்லா இருப்போம் இருக்கணும். ஸோ நீங்க யாரு அப்படின்றத வந்து நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்களும் ஒரு சின்னதா கௌதம் ரகுநாதன் யார் அப்படிங்கறத ஒரு சுருக்கமா சொல்லுங்களேன்.
1: என்னோட நேம் கௌதம் ரகுநாதன். நான் டீம் ஷாடோகை கராட்டே அகாடமியோட பிரசிடென்ட் அண்ட் டைரக்டரா இருக்கேன். அண்ட் உலக கராத்தே மற்றும் ஆசிய கராத்தையோட இந்திய குழுவின் நடுவராகவும் இருக்கேன் நான். ஸோ இதுதான் என்னோட கராத்தி குவாலிஃபிகேஷன். அண்ட் எஜுகேஷன்ல நான் ஏரோனாட்டிக்ஸ் முடிச்சிருக்கேன்.
0: ஸோ இந்த பக்கம் ஏரோனாட்டிக்கல் இந்த பக்கம் கராத்தி, இது எப்படி வந்து எந்த இடத்துல வந்து லைட்டா டிவைட் ஆச்சு?
1: பிரதர், கராத்திங்கிறது என்னோட உயிர் மூச்சு மாதிரி. ஸோ எல்லாரும் சொல்ற மாதிரி எஜுகேஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்னோட அப்பா என்ன சொல்றேன்னா, போத் கேம் அண்ட் ஆஸ் வெல் அஸ் எஜுகேஷன் ரெண்டுமே ஈக்குவலாக கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ அந்த பாத்தில் நான் எஜுகேஷன் சூஸ் பண்ணது வந்து ஏரோனாட்டிக். எனக்கு ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணும், இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கிறது என்னோட ஆசை. ஸோ அதனால நான் ஏரோனாட்டிக்ஸ் எடுத்து நான் படித்தேன். அண்ட் கால சூழ்நிலைகள் கராத்தே மறுபடியும் என்னை விடலை. இதுலேயும் நான் இந்திய நாட்டுக்காக மாணவர்களை உருவாக்கி இந்திய கொடி பெட்ரோல் வீசி பறக்கிறதுக்குண்டான வேலைகளை நாங்க செஞ்சுட்டு இருக்கோம்.
0: எஸ், நாட்டு மக்களுக்காக வந்து ஒரு ஏர்ஃபோர்ஸ் அப்படின்றத தாண்டி இண்டிவிஜுவலாவும் செல்ஃப் டிஃபென்ஸ், அதுவுமே மக்களை பாதுகாக்கிற ஒரு விஷயம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: சோ ரெண்டுமே வந்து பரலா தான் இருக்கு, பட் என்ன ப்ரொஃபஷன் தான் கொஞ்சம் வேற வேற. பட் கராத்தே வந்து எப்ப இருந்து ஆரம்பிச்சீங்க, எப்படி அப்பாவே மேபி இன்ஸ்பைர் பண்ணிட்டாரு உங்களை?
1: ஆமா பிரதர், ஏன்னா கராத்தே வந்து நான் அப்பாவை பார்த்துதான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா நார்மலி என்னோட அப்பா கராத்தி ஆசிரியர் அவரு. ஸோ அவரோட அந்த பாடி லாங்குவேஜ், அவர் நடந்துக்கூடிய முறைகள் வந்து எனக்கு கராத்தி மேல ஒரு பற்று வர ஆரம்பிச்சது. ஸோ அவரை பார்த்து என்னோட 2 வயசுலேருந்து நான் கராத்தி ஸ்டார்ட் பண்ணேன்.
0: ஓகே,
1: அந்த 2 வயசுல கராத்தி மேல ஆர்வம் வந்து ஃபர்ஸ்ட் நான் ட்ரெடிஷ்னல் கராட்டேங்கிற முறையை வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ ட்ரெடிஷ்னல் கராட்டே முறைன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் செல்ஃப் டிஃபென்ஸ் பர்பஸ்க்காகவும் நம்மளோட உடல் மற்றும் மனதை வந்து வலிமைப்படுத்துறதுக்காக நம்ம கற்றுக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதுதான் நான் ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணேன். அண்ட் ஃபியூச்சர்ல வந்து கராத்தேல ஒரு ஸ்போர்ட் இருக்குங்கிறத நான் அதுக்கப்புறம் என்னோட ஆசிரியர் மூலமா நான் தெரிஞ்சிட்டேன். ஸோ அந்த ஸ்போர்ட்ல நம்ம சைன் பண்ணோங்கிறது எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தது அந்த அந்த சூழ்நிலையில. ஸோ

0: அந்த டைம்ல சப் ஜூனியர் கேட்டகரியில இருந்து என்னோட ஸ்போர்ட்ஸ் கரியரை கராட்டில ஸ்டார்ட் பண்ணேன் நான். ஸோ அந்த டைம்ல ஏஐகேஎஃப்னு சொல்லுவாங்க, ஆல் இண்டியா கராட்டே ஃபெடரேஷன் சொல்லிட்டு, அந்த ஃபெடரேஷனுக்கு வந்து நான் தமிழ்நாடு டீம்ல இருந்து செலக்ட் ஆகி சப் ஜூனியர் கேடட், ஜூனியர், அண்டர் 21 அண்ட் சீனியர் கேட்டகரியில தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணி நான் விளையாண்டுருக்கேன். அண்ட் அதே மாதிரி ஒரு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் 2006 கிரீஸ்ல நடந்த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ல இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணி நான் டேக் பார்ட் பண்ணியிருக்கேங்க அங்கே.
1: ஓகே, பட் இப்போ முன்னிருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா விளையாட போகாத ஒழுங்காக உட்காந்து படி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காலகட்டத்துக்கு மேலே வந்து எஸ் ரைட் அதையும் பண்ணட்டுமே அப்படின்னு ஒரு வந்தது. இப்போ வந்து எதில் குழந்தைங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அதை வந்து உங்களுடைய கோவித் ஃப்ளோ நீங்கள் வந்து அதிகமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி அப்பா ஒரு இன்ஸ்பைர் பண்ணதுனாலையும் அவரோட கைடன்ஸ் இருந்தாலும் நீங்க இவ்வளவு தூரம் போக முடிஞ்சது.
0: கண்டிப்பா
1: இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஸ்போர்ட்ஸ் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்னா இருக்கு உங்களுடைய பார்வையில? ஏன்னா முக்கியம் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா அவருக்கு ரொம்ப ஏஜ்லாம் இல்லை, இவ்வளவு வந்து பக்குவமா பேசுறதுனால ரொம்ப ஏஜ் பர்சன் நினைச்சிடாதீங்க. அவரோட ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல நினைக்கிறேன்,
0: கண்டிப்பா
1: ஜஸ்ட் 32 மட்டும்தான், ஒரு யங் அச்சீவர் நம்ம கூட இருக்காரு. ஸோ நீங்க இப்போ இந்த ஸ்போர்ட்ஸை வந்து எப்படி பாக்குறீங்க?

0: உங்களுடைய பார்வையில், ஏன்னா முக்கியம் ஒரு ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா, அவருக்கு ரொம்ப ஏஜ்லாம் இல்லை, இவ்வளோ வந்து பக்குவமாக பேசுறதுனால ரொம்ப ஏஜ் பர்சன் நினைச்சிடாதீங்க. அவரோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம் நினைக்கிறேன்,
1: கண்டிப்பாக
0: ஜஸ்ட் 32 மட்டும்தான், ஒரு யங் அச்சீவர் நம்ம கூட இருக்காரு. ஸோ நீங்கள் இப்போ இந்த ஸ்போர்ட்ஸை வந்து எப்படி பார்க்குறீங்க, இதுக்குரிய முக்கியத்துவம் எப்படி இருக்குது?
1: பிரதர், இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சொசைட்டியில் எல்லா பேரண்ட்டுமே வந்து ஸ்போர்ட்டை வந்து எஜுகேஷன் கீக்குள்ளே நினைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அதை எல்லா பேரண்ட்டுக்குமே நான் தேங்க் பண்ணுவேன். நாட் ஓன்லி கராட்டே, எல்லா ஸ்போர்ட்டுக்குமே வந்து போத் மேல் அண்ட் ஃபீமேலில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாகவே அவங்க புஷ் பண்ணி அனுப்புகிறாங்க. அதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட், இந்தியா கவர்மெண்ட் வந்து எல்லா ஸ்போர்ட் பிளேயருக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க.
0: சூப்பர்.
1: செகண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட் வந்து ஒரு ஹியூமன் பீயிங் வந்து எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கணுங்கிறத சொல்லித்தரும். லைஃப்ல வந்து நமக்கு போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டு சூழ்நிலையும் நம்ம கிராஸ் பண்ணி தான் வரோம். ஸோ இந்த ஸ்போர்ட், நாட் ஓன்லி கராட்டே, எல்லா ஸ்போர்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வின் அண்ட் லூஸ் ரெண்டையுமே வந்து நமக்கு கற்றுத்தருது. ஸோ அதனால எஜுகேஷனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சொசைட்டியில் நம்ம எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்கணுங்கிற ஒரு விஷயத்தை கற்றுத்தருது. ஆனால் ஸ்போர்ட்டுங்கிற ஒரு விஷயத்த லைஃப்ல என்ன சேலஞ்ச் வந்தாலும் எவ்வளோ நம்ம அதை எடுத்து ஃபேஸ் பண்ணுறோங்கிறது கற்றுத்தரும். ஸோ பேரண்ட் வந்து இப்போ இருக்கக்கூடிய பெற்றோர்கள் எல்லாருமே அதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸ்போர்ட் இஸ் மச் மேண்டட்டரி ஃபார் ஆல் த கிட்ஸ்ன்னு அவங்க நினைக்கிறாங்க. எல்லா ஸ்போர்ட்லேயுமே இப்போ ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கலந்துக்கு வைக்கிறாங்க.
0: எஸ், ஸோ வந்து ஒரு வேர்ல்டு, அது என்ன சொன்னீங்க,
1: வேர்ல்டு கராட்டே ஃபெடரேஷன்
0: பார்த்தீங்களா. ஸோ இந்த அளவுக்கு வந்து உலகத்தரம் வாய்ந்த ஒரு ஸ்போர்ட்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடங்களுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய கட்டாயமான முக்கியமான பொறுப்பில் நம்ம இருக்கோம்.
1: கண்டிப்பாக
0: இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பெற்றோருக்கு அந்த முக்கியத்துவம் பொறுப்பு அது என்னென்று புரியுது. இது ஸ்கூலில் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சம் கைண்ட் ஆஃப் பார்ட்டாக வந்து கொடுத்துட்றாங்க.
1: கண்டிப்பாக.
0: பட் இதை தாண்டி அவங்க அடுத்த லெவலில் போகிறதுக்கு வந்து நிறைய சப்போர்ட்ஸ் எந்த மாதிரி இருக்குது எல்லா ஸ்போர்ட்ஸ்க்கும் குறிப்பாக இந்த ஸ்போர்ட்?
1: எஸ் எஸ் ஷூர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மெட்ரிக் அண்ட் சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்இ அண்ட் சிஐசிஎஸ்இ இந்த மாதிரி சிலபஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கேம் மேட்சஸில் கராட்டே வந்து ஒரு அப்ரூவ்ட் கேமாக இருக்கு.
0: ஓகே.
1: மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைகளோட பங்களிப்பு வந்து இதில் கம்மியாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு இனிஷியேட் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் வீக்கு. எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா மேண்டட்டரி கராட்டே அண்ட் சிலமம் ப்ரோக்ராம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க செல்ஃப் டிஃபென்ஸ் பர்பஸ்க்காக. அது வந்து ஒரு 3 மந்த் பார்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா என்னோட ஓன் கருத்து என்னன்னா இதை வந்து ஒரு 3 மந்த் ப்ரோக்ராமாக இல்லாமல் ஒரு 12 மந்த் ப்ரோக்ராமாக, இது ஒரு மேண்டட்டரி ப்ரோக்ராமாக எப்படி பிரைவேட் ஸ்கூல்ஸில் ஒரு கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டின்னு வச்சிருக்காங்க, அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் நம்ம இது கொடுத்தோம்னா கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைகள் வந்து இந்த ஸ்கூல் கேம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய SGFI மேட்ச்ல கராத்தியில் அவங்க பங்களிப்பாங்க. அவங்க டேக் பார்ட் பண்ணிக்கும் போது அவங்களோட நல்லொழுக்கம் அந்த இடத்துல மேன்மைப்படுதுங்க. ஏன்னா இப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கரண்ட்ல வந்து ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி கொண்டுட்டு வரணுங்கிறது தான் நம்மளோட இலக்கா இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது யங்ஸ்டர்ஸோட மைண்ட் செட் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ்ல நம்ம
0: டிவியேஷன் கம்மியாகும்
1: கண்டிப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு குட் ப்ராசஸா இருக்கும்னு என்னோட கருத்து.
0: எஸ், இல்லை ரொம்பவே கரெக்டாக தான் சொல்றீங்க. ஏன்னா எல்லா இடத்துக்கும் அது போகணும்,
1: கண்டிப்பா
0: அது ஈக்குவலா இருக்கணும் அப்படின்றதான். எஸ், இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை ஒரு யங் அச்சீவர்ட் இருந்து கேட்டு பெற போறீங்க, கேட்டு ரசிக்க போறோம். தொடர்ந்து பேசலாம் பாலுக்கு பிறகு. கேளுங்க ரசிங்க, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க திருச்சி வனம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்காரு கௌதம் ரகுநாதன்.

0: தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விலக ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேட்க தவறாதீர்கள். 5:14 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேர்கள் கேட்டு ரசிட்டு இருக்கீங்க. சித்திரச்சவனம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில செல்ஃப் டிஃபென்ஸ் கோச் அப்படின்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லலாம். நம்மளோட பேசிட்டு இருக்காரு கௌதம் ரகுநாதன் அவர்கள். சோ நிறைய விஷயங்கள் பேசுறாரு, நிறைய வெற்றிகளை தொட்டிருக்காரு. ரீசெண்டா கூட ஒரு சக்சஸ் பாயிண்ட் வந்திருக்கீங்க, ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சது. நேர்களுக்கு அது என்னன்றத சொல்லிடலாம்.
1: இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா வியட்நாமில் நடந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கராட்டே சாம்பியன்ஷிப்புக்கு இந்தியாவிலேருந்து தேர்வான நடுவர் குழுவில் தமிழ்நாட்டிலேருந்து நானும் போயிருந்தேங்க.
0: கிரேட், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
1: அந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் வந்து பார்த்தீங்கன்னா 13 நாடுகள் கலந்துக்குவாங்க. அதில் இந்திய நடுவராக நம்ம அங்கேருந்து அந்த நாட்டுக்கு யார் சாம்பியனுங்கிறத நம்ம தேர்ந்தெடுக்கணும். அந்த தகுதி வந்து எனக்கு கராத்தே அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தது. ஸோ நம்ம நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணி அந்த இடத்துல இருக்கும்போது இன்னும் நம்ம கண்ணியத்தோட ஒரு ப்ராப்பர் டீசன்சியோட நம்ம அங்கே பிஹேவ் பண்ணுங்கிற ஒரு விஷயம் எனக்கு மைண்டில் ரொம்ப அணித்தரமாக இருந்ததுங்க.
0: எஸ், பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடிலாம் ஸ்போர்ட்ஸ்க்குள்ளே போயிட்டோம்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும்.
1: கண்டிப்பாக,
0: அதாவது தொட முடியாத இடத்துல வந்து நல்ல திறமை மூலமாக கூட அந்த இடத்து தொட முடியாத வாய்ப்பு கிடைக்கும்.
1: கண்டிப்பாக.
0: ஆனால் ஸ்போர்ட்ஸ் கோட்டான்றதுக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ்னா அதை வின் பண்ணால் ஒரு பிளேயராக மட்டும்தான் இந்த பொசிஷன் பண்ண முடியுன்றது இல்லாமல் அதுலேயும் கூட ரிட்டன் எக்ஸாம் எக்ஸாம்ஸ் எழுதி ஒரு முக்கியமான பொறுப்பு அந்த துறையிலே அந்த விளையாட்டுத் துறையில முக்கியமான பொறுப்பும் வைக்க முடியும்.
1: கண்டிப்பாக.
0: ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் ரீச் பண்ணியிருக்கீங்க. ஏன் ஒரு பிளேயராக மட்டுமே போகாமல் இந்த இடத்துல ஒரு நடுவராகவும் போகணுங்கிற எண்ணம் எப்படி வந்துச்சு உங்களுக்கு?
1: பிரதர், என்னோட டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கராட்டே வந்து அந்த அளவுக்கு பிரபலம் இல்ல நம்மளோட இந்தியாலயும் சரி தமிழ்நாட்டிலயும் சரி. அதே மாதிரி கராத்தேக்கு ப்ராப்பரான ஒரு ரெகக்னேஷன் எங்களுக்கு கிடைக்கல நான் ஒரு பிளேயரா இருக்கும்போது.
0: ஓகே.
1: ஸோ ஆனா நான் அப்படியே கராத்தே விட்டுற முடியாது. ஏன்னா என்ன ஏரோநாட்டிக்ஸ் படிக்க வச்சது வந்து பாத்தீங்கன்னா கராத்தே சர்டிபிகேட் தான்.
0: ஓகே, ஸ்போர்ட்ஸ் கோட்டா.
1: ஆமாங்க. 2008 வந்து நான் சவுத் ஏசியன் மேட்ச் வந்து இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணி நான் கலந்துகிட்டேன். அதுல வந்து நான் சில்வர் மெடல் வின் பண்ணேன். ஸோ அது அந்த சர்டிபிகேட் வந்து எனக்கு காலேஜ் ஜாயின்

0: போது ரொம்ப சப்போர்ட்டிவ் இருந்தது. ஸோ மேனேஜ்மெண்ட்டில் எனக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா கொடுத்தாங்க. ஸோ அந்த 3 இயர்ஸ் வந்து எனக்கு ஃபீஸ் கன்செஷன் கிடைச்சிது. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இருந்தது. ஆனால் நான் யோசிக்கும் போது அந்த டைமில் என்னுடைய ஏஜ் கிராஸ் ஆயிடுச்சு. 2016 என்னோட தந்தை தவறிட்டார். ஸோ என்னோட தந்தை தான் எனக்கு கோச்சாக இருந்தாங்க. அவரை கோச்சாக உட்கார்ந்து ஒரு இடத்துல பார்த்துட்டு என்னால் இன்னொருத்தரை கோச்சாக பார்க்க முடியல. ஸோ அதனால என்னோட பிளேயர் கேரியர் வந்து நான் டிராப் அவுட் பண்ணிட்டு கராத்தியில் இன்னும் வேற என்ன ப்ராப்பரான ஒரு வே இருக்குங்கிறத நான் அந்த இடத்துல யோசிக்க ஆரம்பித்தேன். ஸோ அந்த விஷயத்த நான் பார்க்கும்போது தான் ஓகே, நடுவருங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு ப்ராப்பரான பிளேயரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சக்தியான ஒரு பவரான ஒரு இடம். அந்த இடத்த நம்ம வந்து கரெக்டாக சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்குண்டான தேர்வுகள்லாம் நான் அட்டன் பண்ணேன். ஃபர்ஸ்ட் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா மொரோக்கோ நாட்டில் நடந்தது.
1: மொரோக்கோ?
0: ஆமாங்க.
1: இது இங்கே பாட்டில் தாங்க கேட்டுருக்கோம்.
0: ஆப்பிரிக்கா கான்டினென்ட்ல இருக்கு.
1: ஓகே.
0: ஸோ அந்த கான்டினென்ட்ல ஃபர்ஸ்ட் தேர்வு நாங்கள் அப்பியர் ஆனேன். ஆனால் அது அன்சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. ஏன்னா என்னோட ஏஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப அந்த இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கணும். பட் அட் எனி காஸ்ட் அது ஒரு வேர்ல்ட் ஸ்டேஜுங்கள, அது வேர்ல்ட் எக்ஸாமினேஷன் அது. ஸோ அந்த தேர்வில் தோல்வி அடைஞ்சேன். மறுபடியும் நான் ரிட்டன் நான் இந்தியா வந்தேன். ஆனால் என்னோட அந்த கராத்தே கனவு, என்னோட ட்ரீம், அந்த ஸ்பேஸ்க்கு ரீச் ஆகணுங்கிற அந்த ட்ரீம் வந்து என்னை விடலை. மறுபடியும் நெக்ஸ்ட் இயரே வந்து ஸ்பெயினுக்கு அப்பியர் பண்ணேன். அண்ட் ஸ்பெயின் நாட்டில் போய் ஒரு 25 நாள் அங்கே தங்கிங்க. நமக்கு இந்தியாவுக்காக நம்ம வேர்ல்ட் கராட்டே ஃபெடரேஷனுங்கிற அந்த ஜட்ஜுங்கிற லைசன்ஸ் நம்ம எடுத்துகிட்டு வரணும்னு அந்த தேர்வு அங்கே அட்டன் பண்ணேன். அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட்ஸில் என்னோட மார்க் வந்து 10. ஸோ அகெயின் நான் வந்தேன். அண்ட் மறுபடியும் நான் நெக்ஸ்ட் இயர் விடல. தேர்ட் டைம் ட்ரை பண்ணி ஃபுஜைரா துபாயில் நடந்த எக்ஸாம்ல வந்து பாஸ் பண்ணிட்டேன். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா
1: பழைய படங்கள்லாம் பாத்திருக்கீங்களா, அதுல வந்து 1, 2, 3 அடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பி அந்த மாதிரி.
0: மேபி கராத்தேக்குன்னு அது உட்பட்ட ஒரு செயலாட்டு இருக்குங்க.
1: மேபி இருக்கலாம்ல,
0: தலைவர் ரஜினிகாந்த் கூட 2 அடி 3 அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் ரிட்டர்ன் கொடுத்தாரு.
1: ஸோ அந்த மாதிரி.
0: ஸோ லைஃப்ல எனக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. ஆனா என்னோட மென்டர் வந்து TSK தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் கராட்டியோட செக்ரட்டரியா போயிருக்காங்க, மாஸ்டர் அல்தாஃப் ஆலம் சொல்லிட்டு. அவங்க வந்து என்ன எம்மால வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை விடல. நான் இத்தனை டைம் அட்டெம்ட் ஆனாலும் அவர் வந்து நீ ட்ரை பண்ண விடாத அப்படின்னு சொல்லி எனக்கு பூஸ்டப்பா இருந்தாங்க. ரெண்டாவது என்னோட ஃபேமிலிஸ், என்னோட ஃபேமிலியில இருக்கக்கூடிய நபர்கள், என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் வந்து மாஸ்டர் நீங்க விடாதீங்க, ட்ரை பண்ணுங்க, நல்ல சப்போர்ட்டிவா இருந்தாங்க. ஸோ அந்த தேர்ட் டைம் நான் சக்சஸ் பண்ணி வரும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்ததுங்க. அந்த பெருமைங்கிற விட எனக்கு என்ன ஒரு ரெஸ்பான்சிபிள் இருந்ததுன்னா, நம்ம கையிலிருந்து நீ செலக்ட் ஆகக்கூடிய பிளேயர் வந்து யாரும் வந்து தவறா சொல்லிடக்கூடாது. அவன் வந்து பாலிடிக்ஸ்ல ஜெயிச்சு வந்தான், ரெக்கமெண்டேஷன்ல ஜெயிச்சு வந்தாங்கிறது இருக்கக்கூடாது. பியூர் டேலண்ட்ல ஜெயிச்சு வந்தாங்கிற ஒரு பிளேயரை தான் நம்ம இந்த நாட்டுக்கோ வெளிநாட்டில் போய் நம்ம சூஸ் பண்ணி கொடுத்தாலும் அந்த மாதிரி பிளேயர்ஸை தான் நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்கணுங்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை அந்த பேட்ச் வாங்கும் போது நான் எடுத்துக்கிட்டேங்க.
1: இதெல்லாம் பெரிய விஷயம். ஏன்னா நம்ம கடந்து வந்த பாதையில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்போம், நிறைய இடங்களில் வந்து அதோட தடைகளாக இருந்திருக்கும். அதை வந்து இனி வரக்கூடியவங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது வந்து அது சொல்லுவாங்க இல்லையா, நம்ம அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன மாதிரி தான்.
0: கண்டிப்பாக
1: வருங்காலம் எதிர்காலம் எப்பவுமே வந்து இளைஞர் கையில் அப்படின்றது. உங்களை வந்து இந்த இடத்துல இவ்வளோ பெரிய விஷயங்கள் வார்த்தைகள்லாம் கேட்கும்போது ரொம்பவே வந்து சந்தோஷமா, எங்களுக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஏன்னா உங்களை கூடவே இருந்து பாக்குறாங்க, அப்போ நீங்க பார்த்து பெரிய இன்ஸ்பயர் ஆயிருக்கீங்க. உங்களுடைய மாணவர்கள், உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை வந்து பார்க்கும்போது எப்படி எடுத்துக்குவாங்க இந்த சக்சஸ் எல்லாம் பார்க்கும்போது?
0: நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் என்ன ஃபீட் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ராக்டிக்கலா நான் ஃபீட் பண்ணக்கூடிய விஷயங்கிறது வந்து அந்த கராட்டே கேம்ல அவங்க வின் பண்றதா மட்டும் இருக்கும். ஆனா நான் தியரட்டிக்கலா நிறைய என்னோட மாணவர்களுக்கு நான் ஃபீட் பண்றேன். என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கராத்தே கத்துக்கூடிய மாணவன் எந்த நாட்டுல கத்துக்கிட்டாலும் ஃபர்ஸ்ட் அவன் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சக மனிதன் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். இப்போ இருக்கக்கூடிய சமுதாயத்துல நம்ம யாரும் நிறைய இடத்துல மிஸ் ஆகுறது என்னன்னா, ஈக்குவல் ஹியூமன் பீயிங் ரெஸ்பெக்ட் வந்து மிஸ் ஆகுது. அந்த மார்ஷல் ஆர்டிஸ்டுக்கு வந்து என்ன இருக்கணும்னா, ஈக்குவல் ஹியூமன் பீயிங் வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ண கத்துக்கணுங்க. அவங்க மேபி டோன் ரைஸ் பண்ணி பேசலாம், இல்ல அமைதியா பேசலாம், இல்ல ஃப்ரெண்ட்லியா பேசலாம். நம்ம ரிசீவர் சைட்ல இருக்கிறவங்க திருப்பி நம்ம அன்பதா கொடுக்கணுங்கிற விஷயத்த நான் சொல்லி கொடுத்துருக்கேன் என்னோட மாணவர்களுக்கு. ஏன்னா இப்போ மக்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா, கராத்தே பாக்ஸிங்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ரொம்ப கரடுமுரடா இருப்பாங்க அப்படிங்கறத சொல்லுவாங்க. உங்களுக்கு நீங்க என்ன பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும்,
1: நேர்ல பாத்துருந்தா நம்மளுடைய நேர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். சப்பியா பப்ளியா ஒரு கிட்டத்தட்ட ஒரு குட்டி ஹீரோ மாதிரி இருக்காருங்க.
0: சோ நான் என்னன்னா, நம்ம வந்து மக்களுக்கு நம்ம என்ன விஷயத்த சொல்லித்தரங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. சோ நம்ம என்ன

0: விதைக்கிறோமோ அதை தான் ஃபியூச்சருக்கும் வருங்க. நம்ம
1: கண்டிப்பா
0: அன்பை
1: கண்டிப்பா.
0: விதைச்சோம்னா திருப்பி அன்பு தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இனி வரக்கூடிய சொசைட்டி வந்து எல்லா மக்களையும் நம்ம ஈக்குவலாக ரெஸ்பெக்ட் பண்ணுங்கிறது என்னோட மாணவர்களுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூவர்ட்ஸ் நேஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி, நாட்டுப்பற்றுங்கிறது இப்போ நம்மளோட மக்கள் மத்தியில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறத எனக்கு ஃபீல் ஆகுது. அது சின்ன ஒரு எக்ஸாம்பிளில் சொல்லிடுறேனுங்களேன், அது வந்து லைட்டாக பூமராக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னென்னா ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே முடிஞ்சு நான் ஒரு ஒரு ஸ்கூலில் என்னை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தாங்க. இண்டிபெண்டன்ஸ் டே முடிஞ்சு வெளியில் வந்தேன், அங்கே பேரண்ட்ஸ்லாம் அந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணாங்க. நேஷனல் ஃப்ளாக் கீழே கிடக்குது, அவங்க அதை எடுத்து வைக்கணுங்கிற கூட அவங்களுக்கு அந்த இடத்துல தோணலை. ஸோ அந்த நேஷனல் ஃப்ளாகை பார்த்துட்டே நடந்து போகிறாங்க, நேஷனல் ஃப்ளாகு மேலே நடந்து போகிறாங்க. ஒரு பிளேயருக்கு தான் தெரியும், ஒரு பிளேயர் ஆர்மி அண்ட் போலீஸ் அஃபீஷியல்ஸ்க்கு தான் தெரியும் அந்த நேஷனல் ஃப்ளாகை நம்ம ஒரு ஹைட்டில் பறக்க வைக்கிறதுக்கு என்ன கஷ்டப்படுறோன்னு. ஒரு ஏஷியன் கேம்ஸில் போய் நாங்கள் வின் பண்ணிங்க, கோல்டு மெடல் ஸ்டாண்டில் நாங்கள் நின்னோம்னா தான் நம்மளோட நேஷனல் ஃப்ளாக் வந்து சென்டராக பறக்கும், நம்மளோட நேஷனல் ஆந்தம் அங்கே பாடும். ஸோ அதுக்காக நாங்கள் அவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுக்கும்போது அந்த இடத்துல எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ நம்ம மக்கள் மத்தியில் இந்த நாட்டுப்பற்று வந்து இன்னும் வளரணும்னு நான் நினைக்கிறேன். யார் வேணாலும் நம்மளை ஆளட்டும், ஆனால் நம்ம இங்கிருந்து இந்த மண்ணில் விளையக்கூடிய விஷயத்த தான் நம்ம சாப்பிட்றோம், இந்த ஊரில் இருக்கக்கூடிய காற்றை தான் நம்ம சுவாசிக்கிறோம். ஸோ நம்மளோட நாட்டுக்கு நம்ம பற்றோட இருக்கணுங்கிறது நான் கேட்டுக்கிறேன் எல்லாத்துக்கும் ஒரு ரெக்வஸ்ட்.
1: எனக்கு இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ட்ரெண்ட் செட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கோம், ரொம்ப ஃபார்வர்டா. பட் ஒரு நிமிஷம் நில்லுங்க, லிசன் மீ லிசன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் பண்றதுன்றது நிறைய பேர் சொல்றது இல்லை, சொன்னாலும் அதுக்குண்டான டைம் கொடுக்கறதில்ல. பட் உங்களை மாதிரி நிறைய வெற்றியாளர்கள் அதை சொல்லும் போது கண்டிப்பா அது கவனிக்கப்படும், நீங்க கவலையே படாதீங்க. ஏன்னா சொல்லுவாங்கல்ல, ஒரு வார்த்தை சொல்றதுக்கு ஒரு இடம் தேவைப்படும் அப்படின்னு. இப்ப இனிமாரி உங்களை மாதிரி ஆட்கள் ஒரு சின்ன வயசுலயே வந்து பெரிய சக்சஸ் மீட் பண்ணி அந்த இடத்துல இருந்து அதை சொல்லும் போது, எஸ் ரைட், இதெல்லாம் இருந்ததுனாலதான் அது பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள். சோ கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நிகழ்வாகவும் இருக்கு. பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். 5:23 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நேர்கள் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க சித்திரச்சிவனம். கண்டிப்பா இன்னைக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் நினைக்கிறேன், கேட்டு என்ஜாய் பண்ணுங்க, ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும். நம்மளோட பேசிட்டு இருக்காரு கௌதம் ரகுநாதன், பாடலுக்கு பிறகு பேசலாம்.
2: இஷ்டத்துக்கு அப்பப்ப மாத்திட்டே இருப்பேன், அது கப்சிப்பன்னு கேட்டு ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு ஏதாவது அடாவடி தலை பண்ண நினைச்ச உன்னை கண்ட துண்டமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன். ஹொக்கோம் டைகர் கா ஹொக்கோம்.

0: 5:27 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க சித்திரை சிவனம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஒரு யங் அச்சீவர் இருக்காரு. சோ வந்து நடுவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எதுல அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கராத்தே அந்த கேம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்டா வந்து நாங்கள் இறுதி சுற்று பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆனோம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரியான கேம்ல வந்து இப்போ பிளாஸ்ட்னு ஒரு மூவி வந்தது. சோ இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு துறைக்கு ஒரு விளையாட்டுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் இப்போ நிறைய இடங்கள்ல வந்து அதை முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு நம்ம கராத்தே ஸ்டார்ட் பண்ணோம் இல்ல ஒரு கேம் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா எந்த ஏஜ்ல இருந்து பண்ணா அது இன்னும் பெர்ஃபெக்டா அவங்க கத்துக்கிறது கரெக்டான டைம் இருக்கும்.
1: பிரதர், நம்ம 3 இயர்ஸ்ல இருந்தே ஒரு மேல் கிட் ஆகட்டும் சரிங்க, ஃபீமேல் கிட் ஆகட்டும் சரி, 3 வயசுல இருந்தே கராத்தே பயிற்சி பழக ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஏன்னா அந்த ஏஜ்ல இருந்து அவங்களோட மொபிலிட்டி வந்து நம்ம ட்ரெயின் பண்ணும் போது இன்னும் அவங்க அடல்ட் ஏஜ் தொடரும் போது எங்களுக்கு ஈஸியா இருக்கும். கோச் ஆன எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் பண்றதுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஆனா பேரண்ட்ஸ் வந்து பெட்டர் ஒரு அகாடமியா சூஸ் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நேம் சேக்குக்கு வந்து ஒரு 3 இயர்ஸ் கண்டினியூ பண்ணதுக்கு அப்புறம் அந்த 3 இயர்ஸ் எண்ட்லயே வந்து பிளாக் பெல்ட் இஷ்யூ பண்ணக்கூடிய அகாடமிஸ் இருக்காங்க. நான் என்னன்னா ஒரு பேரண்ட் வந்து கராட்டில ஜாயின் பண்ணும் போது அந்த அகாடமி பத்தி தரோவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவங்க என்ன டைப் ஆஃப் கராட்டே எடுக்கிறாங்க. ஏன்னா 3 வயசு குழந்தைக்கு ஸ்போர்ட்ஸ் கராட்டே தேவையில்லை. 3 வயசு குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா பேசிக் அந்த போன் அண்ட் மசில் க்ரோத்துக்குண்டான எக்ஸசைஸ் நம்ம கொடுக்கணும். அது போக ஃபன் டைப் ஆஃப் கராட்டையும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா விளையாட்டு முறையான கராத்தையை தான் நம்ம கொடுக்கணும். அவங்களுக்கு நீங்க ட்ரெடிஷ்னலா சொல்லும் போது புரியாது. சோ அந்த மாதிரி ஃபார்மேஷன்ல இப்போ நிறைய அகாடமிஸ் அந்த மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ சூஸ் பண்றது பெட்டரா சூஸ் பண்ணாங்கன்னா மாணவர்களும் நல்ல பாத்துல டிராவல் பண்ணுவாங்க.
0: ஓகே, இந்த கராத்தே அப்படின்னு தொடரும்போது இந்த சிலம்பம் இன்னும் சில விஷயங்கள் அது தொடர்புடையதா இருக்கு. நிறைய பேர் வந்து அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. நீங்க அந்த மாதிரி எப்படி அதெல்லாம் சேர்ந்து?
1: ஆமா, இப்ப நம்மளோட அகாடமி, இப்ப என்னோட அகாடமில வந்து பாத்தீங்கன்னா நான் 4 டைப் ஆஃப் ஆர்ட் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ரெண்டாவது, என்னோட அகாடமியில வந்து எல்லா ஃபீமேல் கிட்ஸுக்குமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து நம்ம கராட்டே, சிலம்பம், செல்ஃப் டிஃபென்ஸ், கிராவ் மாக் இதெல்லாம் நம்ம எடுத்துட்டு இருக்கோம்.
0: ஏன் பசங்களா பார்த்தவங்களுக்கு போகமா தெரியலையா?
1: இல்ல, பெண் குழந்தைகளுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டி இப்போ நம்ம நாட்டுல கொஞ்சம் கம்மியாயிட்டு வந்துட்டு இருக்கு. அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கணும். சோ எல்லா வீட்டு பெண்களையும் வந்து நம்ம வீட்டு பெண்களா நம்ம நினைச்சோன்னு இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நடக்காது. சோ நான் என்ன நினைக்கிறேன்னா எல்லா பெண் குழந்தைகளுமே என்னோட குழந்தைய நான் நினைச்சு அவங்களுக்கு கராத்தே பயிற்சி, சிலமம் பயிற்சி, ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டி, செல்ஃப் டிஃபென்ஸ் அவேர்னஸ் இது எல்லாமே வந்து நாங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கொடுத்துட்டு இருக்கோம். பசங்களுக்குமே மேல் கிட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஃபீஸ் எல்லாம் கிடையாது. 150 ரூபீஸ் தான் ஃபீஸ். நாங்க வந்து பெரிய ஃபீஸ் வச்சு அவங்களுக்கு நாங்க ட்ரெயின் பண்றது கிடையாது. ஒன்ஸ் அவங்க பிளேயர் ஆகும்போது அவங்க பேரண்ட் கிட்ட நாங்க கிளியரா சொல்லிடுவோம். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் கராட்டில டிராவல் பண்ணும்போது அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஏரியா. லைக் ஒரே டைம்ல அவங்க அச்சீவ் பண்ண முடியாது. அவங்க ஒரு நேஷனல்ஸ்ல ஜெயிக்கணும், ஸ்டேட்ல ஜெயிக்கணும்னா அதுக்கு முன்னாடி அவங்க நிறைய பிரைவேட் மேட்சஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி தன்னை வந்து அந்த ஃபீல்டுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கணும். எடுத்தோன்னா நம்ம வந்து ஒரு மெடலிஸ்ட் ஆக முடியாதுங்க. சோ அதை வந்து நாங்க பேரண்ட்டுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி தான் இந்த ஸ்போர்ட்ஸ் கராட்டைக்குள்ள நம்ம கொண்டு வருவோம். சோ இதுதான் ப்ராசஸ்ங்க.
0: சோ எல்லா விளையாட்டு துறையிலுமே இல்ல எல்லா துறையிலும் வந்து பாத்தீங்கன்னா ஆணுக்கு பெண் வந்து இப்ப சரிசம் அப்படின்ற விஷயம் வந்துருச்சு
1: கண்டிப்பா.
0: பட் சம் கிரேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ்லயோ இல்ல எதுலயோ வந்து பாத்தீங்கன்னா சில ஃபிளக்சுவேஷன் இருக்கு அவங்களுக்காக. பட் கேர்ள்ஸ்க்கு நீங்க கொடுக்குற ஒரு கோச் கொடுக்கும் போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு இன்னும் அதை மேம்படுத்துறதுக்கு உதவுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: இப்போ கேர்ள்ஸ்க்கு இயல்பாவே வந்து பாத்தீங்கன்னா பிளெக்சிபிலிட்டி ரொம்ப அதிகம்ங்க. டு பி ஃபிராங்க், என்ன சொல்லணும்னா இந்தியால யாரும் பண்ணாத ஒரு விஷயத்த லாஸ்ட் மந்த் வந்து நம்ம இந்தியன் பிளேயர் அலிஷா சௌத்ரின்னு சொல்லி ஹரியானா பிளேயர் வந்து ஏசியன் கராட்டே மேட்ச் இந்தியாக்காக விளையாண்டுங்க, கோல்டு மெடல் வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவங்க வர செப்டம்பர் அக்டோபர்ல நடக்கக்கூடிய ஏசியன் கேம்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் ஆயிருக்காங்க. சோ அது வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் டு வின் ஏசியன் கோல்டு மெடலிஸ்ட். அது வந்து நம்ம பசங்கனால கூட அந்த சைடு ரீச் பண்ண முடியல. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா டு பி ஃபிராங்க் வந்து ஃபீமேல்

0: அத்லீட்ஸ் எல்லாம் வந்து டாப் நாச்ல இருக்காங்க. ஒரு கேம் எடுத்து அது சின்சியரா கான்சென்ட்ரேட் பண்ணி கொண்டு வராங்க. ஸோ கேர்ள்ஸ் சில்ட்ரனுக்குன்னு வந்து ப்ராக்டிஸ் விதத்துல நம்ம சேஞ்ச் பண்ணாலுமே அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை.
1: இல்லை எனக்கும் அதே மாதிரி கொடுங்க அப்படின்னு கேட்டு.
0: ஆமா ஆமா ஆமாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏன் சார் பாய்ஸ் தான் டென் புஷ்அப்ஸ் பண்ணுமா, நாங்க பண்ண மாட்டோமா? அவங்க அதாவது நம்ம சொல்ற மாதிரி சிங்கப்பெண் சொல்லுவாங்கல்ல
1: அந்த மாதிரி.
0: ஆமாங்க, அவங்க அந்த இடத்த விட்டு தரதில்லை. ஸோ பேரண்ட்டும் அதுக்கு நல்ல மோட்டிவேஷன் இருக்கு. பேரண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா முன்ன மாதிரி இல்லை, குழந்தைகளை வந்து கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க தனியா ஒதுக்காம அவங்கள வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா இந்த காம்பேக்ட் ஸ்போர்ட்டுக்கு வந்து நிறைய பேரண்ட் சூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அடிதுடி விளையாட்டுங்களே இது, பாக்ஸிங் அண்ட் கராட்டிலாம் வந்து பாத்தீங்கன்னா காம்பேக்ட் ஸ்போர்ட். ஸோ அதுக்குள்ள பேரண்ட்ஸ் அனுப்புறதுங்கிறது பெரிய விஷயம். ஸோ இப்போ வந்து நிறைய பேரண்ட்ஸ் அதை சூஸ் பண்ணி அனுப்புறாங்க, குழந்தைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பேட்டில் ஃபீல்டை வந்து ஃபேஸ் பண்ணணும், அப்போதான் லைஃபுக்கு அது பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த காம்பேக்ட் ஸ்போர்ட்ங்கிறது ஒரு ரியல் டைம் பேட்டில் ஃபீல்ட் மாதிரி, நீங்க ஒன் ஆன் ஒன் வந்து ஃபேஸ் பண்ணணும். அந்த டைம்ல ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட்ஸ்ல நீங்க கிக் பண்ணும், பஞ்ச் பண்ணும், ஸ்கோர் எடுக்கணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது. ஸோ இதுல வந்து மைண்ட் அண்ட் மசில் மெமரி அது ரொம்ப
1: இம்பார்ட்டன்ட். நம்ம ஆனர் வரதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம், வந்து ஒரு ஏஜ் குரூப்ல இருந்து வந்து அவங்களுக்கு அவங்களே ரெடி ஆகிவாங்க. கண்டிப்பா ஒரு களத்துக்கு போட்டா டக்குன்னு நம்ம அறியாமலே வந்து இமை மூடுதோ, அது மாதிரி ஒரு ஹைட்டோ வெயிட்டோ
0: கண்டிப்பா
1: இல்ல வந்து மேல் அண்ட் ஃபீமேல் என்னவா இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய மைண்டும் ரெடி ஆகும். பட் இப்ப ரீசெண்டா நம்ம டீம்ல ஏதோ கேர்ள்ஸ் அச்சீவ் பண்ண ஒரு ஹை லெவல் அச்சீவ்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா?
0: இருக்குங்க. 2022 to 2026 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்னோட டீம்ல வந்து மாஸ்டர் சிவரஞ்சனின்னு சொல்லிட்டுங்க, அவங்க வந்து ஈரோடு சென்னிமலை வில்லேஜ் சார்ந்தவங்க. இந்தியன் டீம்ல இது வரைக்கும் சவுத் ஏசியன் ரெப்ரசென்ட் பண்ணது தமிழ்நாட்டில் யாரும் இல்லை. ஸோ என்னோட டீம்ல இருந்து சிவரஞ்சினி, இந்துஸ்ரீ அண்ட் தக்ஷணியங்கிற அந்த மூணு பெண்மணிகள் வந்து 2022 ஸ்ரீலங்காவில் நடந்த சவுத் ஏசியன் கராட்டே சாம்பியன்ஷிப்ல இந்தியா அண்ட் தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணி சில்வர் மெடல் வின் பண்ணிட்டு வந்தாங்க. அதுல இன்னும் இம்பார்ட்டன்டா சொல்லணும்னா, அந்த சிவரஞ்சனிங்கிற பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல ஹாம்ஸ்டிங் டயரா இருந்தது ஃபைனல்ஸ் மேட்ச் அப்ப. ஏன்னா டீம் கத்தாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஒரு இமேஜினரி ஃபைட், ஒரு செட் ஆஃப் 62 மூமெண்ட்ஸ் இருக்கும், அதை முடிச்சுட்டு அந்த 62 மூமெண்ட்ஸோட மீனிங் என்னன்னு நடுவர் முன்னாடி நம்ம ஒரு ஃபைட்டிங் காம்பினேஷன்ல செஞ்சு காட்டணும். அடிக்க வருவாங்க, நம்ம லாக் பண்ணி த்ரோ பண்ணி காட்டணும், கீழே விழுகணும். சோ இந்த மாதிரி இருக்குங்க. சோ அந்த பொண்ணு அந்த ஹாம்ஸ்ட்ரிங் டயரோடைய அந்த எக்ஸ்பிளனேஷனையும் செஞ்சு காட்டி இந்தியா நாட்டுக்காக வந்து சில்வர் மெடல் வின் பண்ணிட்டு வந்தாங்க.
1: சூப்பர்.
0: அது கோல்டு மெடல் வந்து ஒரு 2.0.2 வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த இன்ஜுரிங்க, ஏன்னா அதுக்கு முன்னாடிதான் அவங்க வந்து நேஷனல்ஸ் கிளியர் பண்ணிட்டு வராங்க. ஸோ தொடர்ந்து கண்டினியூஸ் ஃபிளைட்டு வித்தவுட் ரெஸ்ட்டு அங்க போய் மறுபடியும் மேட்சுங்கும் போது அவங்களால அது பெர்ஃபார்ம் பண்ண முடியல. இருந்தாலும் அவங்க சம்ஹவ் ஹேண்டில் பண்ணி சில்வர் மெடல் வந்துட்டாங்க.
1: நீங்க சொன்ன மாதிரி பேசிக்கா கேர்ள்ஸுக்கு வந்து பிளெக்சிபிலிட்டும் கிடையாது, பேசிக்கா வில் பவர் இருக்கு,
0: கண்டிப்பா
1: நிறையவே இருக்கு. இல்லைன்னா இப்படி ஒரு விஷயத்த வந்து டக்குன்னு ஃபெட் போயிடுவாங்க, பட் ஆனா அதை புடிச்சு பண்ணிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி ஒரு கேமுக்குள்ள வரும்போது பாத்தீங்கன்னா ஹெல்த் எவ்வளவு முக்கியமோ அது அளவுக்கு மைண்ட் செட் ரொம்ப முக்கியம்.
0: உண்மைதான், உண்மைதான்.
1: சோ அதுதான் நீங்க அழகா ப்ரிப்பேர் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. சோ இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய போஸ்ட்டுக்கு போகும்போது, நிறைய ஒரு முக்கியமான இடத்துக்கு போகும்போது அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருக்கு? அது சில இடங்கள்ல வந்து என்ன நமக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கு, நம்ம எப்படி மேனேஜ் பண்ண போறோம் அப்படின்னு நீங்க நினைச்சது உண்டா?
0: நீங்க இல்ல, நான் கண்டிப்பா ஒவ்வொரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட தான் நான் ஒர்க் பண்றேன். ஏன்னா நமக்கு ஒரு சின்ன வயசுல ஒரு பெரிய பவர் கிடைக்குதுங்கிறத அதை நம்ம ரொம்ப ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா எல்லாருக்குமே அந்த ஈஸியான ஸ்டேஜ் நமக்கு கிடைச்சிடாது. நமக்கு அந்த ஸ்டேஜ் கிடைக்குதுன்னா ஃபர்ஸ்ட் அந்த கலை நமக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். சோ எனக்கு அந்த கராத்தே அந்த ஸ்டேஜ் கொடுத்துருக்கு. ஆமா. சோ ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பார்சியாலிட்டி நிறைய நம்ம கட் பண்ணோம் நம்மளோட இந்தியா, மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ்நாட்டில். நம்ம நம்ம வளர்னாலும் பரவாயில்ல, நம்மளை சார்ந்திருக்கவங்க வளரணும்னு நம்ம ஃபர்ஸ்ட் நினைக்கணும்.
1: இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, பாசிபிலிட்டிஸ் எவ்வளவு இருக்குன்னு தெரியல.
0: ஏன்னா நீங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா மற்ற கண்ட்ரில, மற்ற கண்ட்ரின்னு நான் ஸ்பெசிஃபைடா ஒரு கண்ட்ரி மட்டும் நான் சொல்லல, எல்லாருமே அவங்கவுங்க யங் பிளேயர்ஸை கைப்பிடிச்சு மேலே தூக்கி விடுறாங்க
1: கண்டிப்பாங்க.
0: ஸோ இங்கே நம்ம தமிழ்நாடு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நான் வந்து பிளேயராக இருந்த டைமில் அது இல்லை. நான் எல்லா கேம்ஸையும் நான் குறிப்பிட்டு சொல்ல
1: முடியும்,
0: என்னோட கேமில் அது இல்லை. ஸோ நான் என்ன என் கேமில் வந்து நெகட்டிவாக ஃபீல் பண்ணணும், என்னோட காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பவரில் இருக்கக்கூடிய காலத்தில் யங் பிளேயர்ஸ் அதை ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோட அகாடமி பிளேயர்ஸ்ன்னு மட்டும் இல்லைங்க, நீங்கள் மற்ற அகாடமியில் கராத்தியில் வந்து நீங்கள் மற்ற அகாடமியில் என்னோட நேம் சொல்லி கேட்டீங்கனாலும் அவர் நடுநிலையாக தான் இருப்பார்.

0: சொல்லுவாங்க. ஏன்னா நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு டேலண்ட் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை லிஃப்ட் பண்ணுங்கிறத நான் நினைக்கிறேன். சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா அருண் பிரபாகரன் சொல்லிட்டு இந்தியாக்காக நிறையா சவுத் ஏஷியன் விளையாண்டுருக்காரு. அவர் வந்து ஒரு ஏழ்மையான ஃபேமிலியிலேருந்து வந்தவர் தான். இன்னும் வந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35 வயசு ஆச்சு. அவர் இன்னும் கராத்தே பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி சென்னையில் செல்வகுமார்னு சொல்லிட்டு அவர் வேற அகாடமி வேற அகாடமியோட மாஸ்டராகவும் இருக்காங்க. ஆனால் இன்னும் கேம், அவருக்கு 42 வயசு ஆச்சுங்க. சோ 42 வயசுல இன்னும் கராத்தே காம்பெக் ஸ்போர்ட் பண்றதுங்கிறது பெரிய விஷயம். சோ எல்லாருமே நான் வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு என்ன பூஸ்ட் அப் பண்ண முடியுமோ அது நான் என்னோட எனக்கு கொடுத்துருக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டியில இருந்து நான் ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கேன்.
1: நீங்க பேசுற வேர்ட்ஸ்ல இருந்து அது கரெக்டா ஜட்மெண்டா கொடுத்துட்டு நான் நம்புறேன். ஏன்னா நீங்க உங்களுக்கு தெரியும் சொன்னீங்கல்ல, ஒரு இடம் வந்து சாதாரணமா கிடைச்சது கிடையாது, அந்த இடத்த நம்ம கரெக்டா வேல்யூ பண்ண அப்படின்னு. கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு 42 வயசுல இல்ல ஒரு 35 ஏஜ்ல வந்து விளையாடக்கூடியவங்களுக்கும் அது கரெக்டா போய் சேரும் நான் நம்புறேன்.
0: கண்டிப்பா.
1: ஏன்னா இவங்களுக்கே அது ஒரு விஷயம் புரியணும்னு நினைக்கும் போது உங்களுடைய ஜூனியர்ஸுக்கு இல்ல உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணது எங்களால புரிஞ்சுக்க முடியுது. சோ தொடர்ந்து நம்ம பேச போறோம் நம்மளுடைய நிகழ்ச்சியில. இன்னைக்கு ஒரு பெரிய யங் அச்சீவரை வந்து பேசிட்டு இருக்கோம். கௌதம் ரகுநாதன் நம்மளோட இருக்காரு, த கராத்தே ஜட்ஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தொடர்ந்து பாலுக்கு பிறகு பேசலாம். கேளுங்க ரசிங்க.

0: ஆனரில் கொஞ்சம் ஆஃப் ஏரில் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். 5:42 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நம்ம நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் பேசி பகிர்ந்துட்டு இருக்காரு ஒரு யங் அச்சீவர். பட் பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு கௌதம் ரகுநாதன் நம்மளோட இருக்காரு. எஸ் ஒரு 2 வயசுல ஆரம்பிச்ச ஒரு விளையாட்டா ஆரம்பிச்சிங்களோ இல்ல வந்து அப்பா கொடுத்த ஒரு சீரியஸ்னால ஒரு இம்பாக்டா ஆரம்பிச்சிங்களோ, பட் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்த தொட்டிருக்கோம். உங்களால நிறைய நல்ல பிளேயர்ஸ் வந்து உருவாயிட்டு இருக்காங்க, அது வேர்ல்டு வைட் அது நிறைய இடங்கள இப்ப பார்க்க முடியுது. இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி ஒரு எங்கேஜ்ல பாக்கும்போது எங்கேயாவது ஓவர் குவாலிஃபைடோ அப்படி நீங்களோ இல்ல வந்து இந்த சொசைட்டியோ இல்ல எங்கேயாவது அதுக்கான விஷயங்கள் நீங்க ஃபேஸ் பண்ணது உண்டா? நான் சொல்றது பெரிய நல்ல விஷயங்களா சொல்றேன்.
1: கண்டிப்பாங்க. என்ன ஓவர் குவாலிஃபைடுங்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல எனக்கு நடந்திருக்கு. ஆனா அந்த இடத்துல வந்து என்னன்னா என்னை நானே சில இடத்துல கம்மி பண்ணி காட்டிக்குவேன் நான்.
0: அப்படி
1: எப்படின்னாங்க நம்ம அந்த இடத்துல உங்களுக்கு இப்ப உங்களுக்கு கராட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட அளவுக்கு நார்மல் சிவிலியனுக்கு வந்து தெரியாது. கராத்தில வந்து இந்த டைரக்ஷன்ஸ்ல நம்ம டிராவல் பண்ணலாங்கிறது உங்களுக்கு தெரியாது. இப்ப நான் ஏசியன் ஜட்ஜுன்னு சொன்னா ஓ அப்படியா அப்படின்னு விட்டுருவாங்க. அதுக்கு நம்ம என்ன எஃபர்ட் போட்டிருக்குன்னு தெரியாது. இப்ப நீங்க வந்து மீடியா சைட்ல இருக்கங்க டீம் பிரதர், உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கேமுக்கு எவ்வளோ அந்த பிளேயர் ஆகட்டும் சரி அந்த ஜட்ஜ் ஆகட்டும் சரி என்ன எஃபர்ட்ஸ் போடுறாங்கன்னு தெரியும். ஏசியன் ஜட்ஜ் ஆகுறதுன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பார்ட் ஆஃப் ரூல்ஸ் வந்து நம்ம தனித்தனியா பிரிச்சு படிக்கணும். கிட்டத்தட்ட நீங்க அந்த ரூல் புக் பாத்தீங்கன்னா நம்ம லா ஃப்ரேம் புக் மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி அந்த விதத்துல நம்ம கிராஸ் பண்ணி வரணும். சோ நீ இன்னொரு விஷயம் சிம்பிளா சொல்லணும்னா புரியாத மக்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றது ஸ்டாப் பண்ணிட்டேன்.
0: சிம்பிள்.
1: ஆமா
0: ஆமா முடிஞ்சது. ஏன்னா அவங்களுக்கு நம்ம என்ன சொன்னாலும் அது ஏத்தக்கூடிய மனப்பக்கம் உங்களுக்கு இருக்கு.
1: கண்டிப்பா கண்டிப்பாங்க.
0: எஸ் ஆனா இந்த மாதிரி விளையாட்டு துறைகள்ல வரக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களும் வந்து பாத்தீங்க ஒரு கட்டத்துல வந்து எங்கேயாவது ஸ்டக் ஆயிடுவாங்க.
1: ஆமா.
0: ஏன்னா நம்மளுடைய உலகமே இல்ல நம்மளுடைய மனித மனமே எப்படி அப்படின்னா ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு வச்சுட்டே வரும். இதுக்குள்ள டிராவல் ஆக போறோம் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற ஒரு கோலை வச்சுதான் உள்ள போறோம். பட் ஆனா ஸ்போர்ட் அப்படின்றது அப்படி கிடையாது.
1: கண்டிப்பா
0: ஒரு 2 வயசுல ஆரம்பிச்ச விஷயம் எங்கேயோ போய் நின்று இருக்கு. அதுல என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படிங்கறது யாரு டீச் பண்றா? இப்ப நீங்க ஒரு இடத்த தொட்டுட்டீங்க, நீங்க உங்க ஜூனியர் சொல்லி தரீங்க, நீங்க இருந்த பிரியில நிறைய இல்லைன்னு சொன்னீங்க, அதை எப்படி தேடக்கூடிய வாய்ப்பு எப்படி கிடைச்சது?
1: இப்போ மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கராத்தே அகாடமிஸ்ல இப்ப ப்ராப்பர் அகாடமியில இருக்கக்கூடிய ஆசிரியரே கராத்தில இருக்கக்கூடிய குட்ஸ் அண்ட் பேட்ஸ் வந்து டைரக்டா இப்ப சொல்லிடுறாங்க. பேரண்டோட டிராவல் வந்து ஸ்பாயில் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரதர் ஒரு ஒரு சிங்கிள் ருபி ஏர்ன் பண்றது ரொம்ப ரிஸ்க். சோ பேரண்டோட ஒவ்வொரு உழைப்பையும் நம்ம வேஸ்ட் பண்ணிருக்கூடாது. ரெண்டாவது ஸ்கூல்ஸ் எங்களை நம்பி கொடுக்கக்கூடிய டைமை நாங்க வேஸ்ட் பண்ணிருக்கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம். அதனால ஒன்ஸ் நாங்க ஸ்கூல் கேம்பஸ்குள்ள போகும்போதே அந்த கரஸ்பாண்ட் ஆகட்டும் பர்டிகுலர் பிரின்சிபல் ஆகட்டும் அந்த குழந்தையோட டிராவல் ஜேர்னி கராட்டில எப்படி இருக்குங்கறத நாங்க பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். சோ இதுதான் மேம் இப்படிதான் இருக்கும். நீங்க ஒலிம்பிக்ஸ கான்சென்ட்ரேட் பண்ண வேணா ஏசியன் கேம்ஸ கான்சென்ட்ரேட் பண்ண வேணா பேசிக் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் லெவல்ல வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணட்டும். ஏன்னா பெரிய டாஸ்க் நம்ம சின்ன வயசுலயே கொடுக்க கூடாதுங்க. ஒலிம்பிக் போய் உங்க குழந்தை விளையாடுவாங்கிறது தப்பு. உங்க குழந்தை ஸ்கூல் கேம் நேஷனல்ஸ் விளையாடுவாங்கிறதா நம்ம ஃபர்ஸ்ட் டாஸ்கா கொடுக்கணும். ஏன்னா அவங்க நீங்க ஒலிம்பிக்ங்கிற ஒரு விஷயத்த கொடுத்தா அந்த ஒலிம்பிக் ஸ்டாண்ட்ல நம்ம போய் நிக்கணும்னாவே அவங்க டாப் 50 ரேங்க்ஸ்ல வரணுங்க. டாப் 50 ரேங்க்ஸ்ல அந்த ஒரு அத்லெட் வரக்கு பல கோடி வருஷம் ஆகும். இப்போ ஒரு 13 வயசுல ஒரு குழந்தை ஜேர்னி ஆரம்பிக்குதுன்னா 23 வயசு வரைக்கும் அவங்க ட்ரெயின் பண்ணிட்டு அதை அந்த எல்லா அபிஷியல் கேம்ஸ் கராட்டே பிரீமியர் லீக் 1 சொல்லுவாங்க, கராட்டே சீரியஸ் 1 சொல்லுவாங்க. இப்ப பேட்மிண்டன் எப்படி ரேங்கிங் மேட்சஸ் இருக்குங்க, அந்த மாதிரி கராட்டேலயே ரேங்கிங் மேட்சஸ் இருக்கு. சோ ஒலிம்பிக் நம்ம போய் விளையாடணும்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பிளேயர் வந்து WKF ரேங்கிங்ல டாப் 50 ரேங்க்ல வந்திருக்கணுங்க, அப்பதான் போய் அவங்க ஒலிம்பிக்ல விளையாட முடியும். சோ இதுதான் ப்ரொசீஜருங்க.

0: நாங்கள் அந்த பெரிய டாஸ்க்கு வந்து பேரண்ட்டுக்கு காட்டுறது கிடையாது. ஃபஸ்ட்டு ஸ்கூல் கேம் மேட்சஸில் நேஷ்னல்ஸில் உங்கள் குழந்தை விளையாண்டா தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்தந்த சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கேம் மெடலிஸ்ட்க்கு கோல்டு மெடலிஸ்ட்க்கு வந்து 2 லாக் அமௌண்ட் தராங்க. சில்வர் மெடலிஸ்ட் அண்ட் பிரான்ஸ் மெடலிஸ்ட்க்கு 1,50,000 இந்த மாதிரிலாம் ப்ரைஸ் அவார்டு வந்து கொடுக்குறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். மற்ற ஸ்டேட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஃப்ராங்காக சொல்லணுன்னா அவங்க லேண்டே கொடுக்குறாங்க. 2 சென்ட்ஸ் அண்ட் 3 சென்ட்ஸ் மாதிரி ஒரு எம்டி கிரவுண்டு வந்து பிளேயர்ஸுக்கு கொடுக்குறாங்க. ஸோ நம்ம இப்போ இருக்கக்கூடிய நியூ கவர்மெண்ட் வந்து இனி ஸ்போர்ட்டுக்கு நிறைய இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ராதவர்ஜுனா சார் வந்து நிறைய இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. இனி கராத்தேக்கு உண்டான ஒரு ஒரு குட் ஸ்கோப்பு இருக்கும்னு சொல்லி நாங்கள் கராத்தே டீம்லேருந்து நம்புகிறோம். ஏன்னா ஒரு குட் விஷன் தெரியுது. இப்போது ஸ்போர்ட் படி நான் சொல்கிறேங்க, ஒரு ஒரு ரெக்குயர்மெண்ட் நாங்கள் வச்சோம்னா உடனே நடந்திருக்கு. நிறைய ஸ்போர்ட் பர்சன்ஸ்க்கு நிறைய ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டுக்கு நடந்திருக்கு. நாங்கள் இது கராத்தேக்கும் நாங்கள் அதை நடக்கணும்னு சொல்லி இந்த ஆனார் மூலமா நான் ஒரு ரெக்வஸ்ட் ஸ்போர்ட்ஸ்
1: கண்டிப்பாக. ஏன்னா ஒரு இடத்துக்கு ஒரு வெற்றிக்கு நம்ம நெருங்கி போகிறோம் அப்படின்னா அதுவுமே நம்மளை வந்து பிளஸ் பண்ண செய்யும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா அதை நீங்களும் ப்ராக்டிக்கலாக லைஃப்பில் பார்த்துருக்கீங்க.
0: கண்டிப்பாக.
1: ஸோ ஒரு விளையாட்டு எடுத்துக்கிட்டோன்னா அது விளையாடுறது மட்டும் இல்லை, ஒரு ஹை லெவலில் வந்து மீட் பண்ணுறது மட்டும் இல்லை, அதில் இருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய இருக்கு.
0: ஆமாம்,
1: இந்த மாதிரி ஒரு கோச்சாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஜட்ஜாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய
0: ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. கண்டிப்பாக.
1: நீங்க இது இல்லாம என்னோட கோல் இது அப்படின்னு ஒரு 3 இயர்ஸ்க்கோ 5 இயர்ஸ்க்கோ நீங்க ஏதாவது செட் பண்ணி வச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி ஏதாவது இருக்கா உங்களுக்கு?
0: இப்போ கரண்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நான் இப்போ வேர்ல்ட் கராடே ஃபெடரேஷன் அண்ட் ஏசியன் கராடே ஃபெடரேஷன் ஜட்ஜ் எல்லாம் எழுதி கம்ப்ளீட் பண்ணிருக்கேங்க.
1: ஓகே.
0: இதுல வந்து ரேங்கிங் சிஸ்டம் இருக்குங்க. நம்ம அதிகமா நம்ம அபிஷியேட் பண்ண பண்ண வேர்ல்ட் கராடே ஃபெடரேஷனோட ஜட்ஜ் லிஸ்ட்லயும் ஏசியன் கராடே ஃபெடரேஷன் ஜட்ஜ் லிஸ்ட்லயும் நம்ம ஒவ்வொரு ரேங்கா அப்வைஸ் நம்ம வளர்ந்து வருவோம். ஸோ இதில் வந்து ஒவ்வொரு விஷயமா கம்ப்ளீட் பண்ணணுங்கிறது என்னோட ஆசை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பிளேயர்னாச்சும் அட்லீஸ்ட் இனி ஃபியூச்சரில் வரக்கூடிய ஏசியன் கேம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும்னு என்னோட கனவுங்க. என்னன்னா தமிழ்நாடு பிளேயரில் வந்து அந்த தேசிய கொடி இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும்.
1: எஸ்.
0: ஏன்னா இங்கே வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் வேல்யூ ரொம்ப அதிகம், தமிழ்நாட்டு மண்ணுக்கு வந்து ட்ரெடிஷ்னல் வேல்யூ அதிகம். ஸோ என்னன்னா மற்ற பிளேயர்ஸும் அந்த கொடியை ஏந்தி நிற்கும் போது நமக்கு பெருமையா இருக்குங்க. இருந்தாலும் நம்ம பிறந்து வளர்ந்து
1: சின்ன ஒரு செல்ஃபிஷ் வேணும் தான்.
0: அதனால நம்ம பிளேயர் யாராச்சும் ஒருத்தர் வந்து அந்த இடத்த ரீச் பண்ணணுங்கிறது எனக்கு ரொம்ப ஆசைங்க.
1: ஸோ நீங்க இந்த மாதிரி நம்ம சரௌண்டிங்ஸ்குள்ளேயே எடுத்துக்கோங்களேன், திருப்பூரன் கோயம்புத்தூருக்குள்ளே எடுத்துக்கோங்களேன், நீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப நுணுக்கமா பார்ப்பீங்க? இவங்க கிட்ட இது இருந்ததுன்னா எஸ் இன்னொரு நல்ல ட்ரெயின் பண்ணணும் இது வந்துருவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன?
0: மெயினா கோயம்புத்தூர் அண்ட் திருப்பூர் பீப்புள் ஈரோடு ஆகட்டும்ங்க, இவங்க கிட்ட வந்து டிசிப்ளின் ரொம்ப அதிகங்க. பிளேயர்ஸ் கிட்ட வந்து அந்த டிசிப்ளின் அதிகம். ஈவன் நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்டை, லைக் என்னோட ஸ்டூடெண்ட்ஸுமே நிறைய பேர் அந்த பார்ட் டைம் ஜாபுக்கு போறாங்க. அவங்களோட கேமை அப்லிஃப்ட் பண்றதுக்காக தான். அவங்களோட எண்ணம் வந்து பாருங்க, அவங்க அப்பாவுக்கு வந்து இந்த இயர்ல இந்த வயசுல இருந்தே எந்த சுமையும் கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனோட கேமோட சொந்த செலவுக்கு வந்து அவன் பார்ட் டைம் ஜாபுக்கு போய் அதுல வரக்கூடிய இன்கம் அவனோட கேமுக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க.
1: சூப்பர்.
0: ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ரொம்ப கொஞ்சம் எஃபிஷியண்டாகவே பார்க்குறாங்க. எனக்கு என்னென்னா யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த லவ் இந்த மாதிரி விஷயத்தில் இருக்கும்போது தான், நீங்கள் அப்படியே கேட்டீங்க எந்த டைமில் பசங்க வந்து இந்த கேமை விடுறாங்கன்னு சொல்லி, இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ராக்ஷனில் தான் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் பிரச்சனை அதை வந்து ஃபேஸ் பண்ண முடியாமல் தான் விடுறாங்க. ஸோ எல்லா யங்ஸ்டர்ஸுக்கு நான் வச்சுக்கக்கூடிய என்ன ரெக்வஸ்ட்னா, உங்களோட லவ்வர் வந்து சப்போஸ் ஒரு அத்லெட்டாக இருந்தாங்கன்னா ஆப்போசிட் ஜெண்டர் வந்து கொஞ்சம் அதை ப்ரமோட் பண்ணுங்க. உங்களால் முடிஞ்சா அந்த அந்த அத்லெட் வந்து கூட இருந்து நீங்கள் அவங்கள அப்லிஃப்ட் பண்ணி கொண்டு வாங்க. இல்லை உங்களால் அந்த ரிலேஷன்ஷிப் கேரி ஆன் பண்ண முடியாதுன்னா அதை அங்கேயே ட்ராப் அவுட் பண்ணிட்டு அவரை வந்து அவரோட கேமை கான்சன்ட்ரேட் பண்ணி.
1: இப்போ தான் நம்ம வயசுக்கு ஏற்ற மாதிரி பேசுறாரு. ஏன்னா ஒரு மோட்டிவேஷன் அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்துலயும் தேவைப்படுது, குறிப்பா கூட இருக்கிறவங்ககிட்ட வந்து அதிகமா தேவைப்படுது அப்படின்ற விஷயம் தான். சோ தொடர்ந்தும் பேசலாம். 5:50 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நீங்கள் கேட்டு வச்சுட்டு இருக்கீங்க சித்திரச்சவனம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் பேசி பகிர்ந்துட்டு இருக்காரு ரொம்ப அழகா கௌதம் ரகுநாதன் அவர்கள். பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில் விளம்பரம்.
2: KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் July 31 ஞாயிறு தவிர காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெற உள்ளது.
3: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டிக் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
2: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
3: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418888741.

0: 5:56 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேயர்கள் கேட்டு வச்சுட்டு இருக்கீங்க சித்திரச்சவானம். நேயர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பும் கூட, தினமும் காலை 8:00 சைபாலி நின்று ஒரு தகவல் கேட்க தவறாதீர்கள். 5:57 நேர்கள் இதுவரை கேட்டுட்டு இருந்தது சித்திரச்சவானத்தில். ஒரு முக்கியமான ஒரு இன்னைக்கு ஒரு ஸ்பீச் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு யங் ஏஜ்ல வந்து அது வெற்றியை சூடும் போது பாத்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன சந்தோஷங்கள், நிறைய விஷயங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி, நிறைய விஷயங்கள் வந்து நமக்குன்னு உண்டான ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அதையெல்லாம் உடச்சு ஃபேமிலிக்கு உண்டான ஸ்பேஸ் எல்லாம் உடச்சு ஒரு இடத்துக்கு நம்ம போக வேண்டிய விஷயம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு வெற்றியாளர்னா ஒவ்வொரு இடத்துல வரும்போது அதை நீங்க எப்படி அதை ஃபீல் பண்றீங்க? நிறைய சாக்ரிஃபைஸிங் கிடைச்ச சக்சஸ் பாப்பீங்களா இல்ல அது எப்படி?
1: இது என்னோட ஒர்க் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் என்னோட ஒர்க் வந்து டுவோர்ட்ஸ் நேஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டியா தான் நான் நினைக்கிறேன். எப்படி ஒரு ஆர்மி ஆபீசருக்கு பார்டர்ல இருந்து நம்ம நாட்டை பாதுகாக்கக்கூடிய பெருமை இருக்கோ, எப்படி போலீஸ் ஆஃபீஸருக்கு நாட்டுக்குள்ள இருந்து நாடை சுத்தமாக பார்த்துக்கிறதுக்கு ஒரு பெருமை இருக்கோ, அதே மாதிரி என்னோட துறையில் மாணவர்களை அடுத்து வரக்கூடிய ஃபியூச்சர் ஜெனரேஷன் ஆஃப் இந்தியா வந்து ஸ்ட்ராங்காக கொண்டுட்டு வரக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோம். ஸோ இந்த கராதே மூலிமா ஒரு ஸ்போர்ட்டரை மட்டும் நம்ம கொண்டுட்டு வராமல் ஒரு பெட்டர் ஹியூமனையும் நம்ம கிரியேட் பண்ண முடியுமே. ஏன்னா கராட்டே ஃபர்ஸ்ட் சொல்லித்தரது என்னன்னா வே ஆஃப் லைஃப், த ரெஸ்பெக்ட் தான் சொல்லித்தருது. ஸோ நீ ஜாப்பனீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இயல்பாகவே அவங்க எங்கே இருக்கிறதுக்கு காரணம் என்ன ரீசன்னா அவங்க வே ஆஃப் லைஃப் வந்து அவங்க ஒவ்வொரு மார்ஷல் ஆர்ட் கூட மிக்ஸ் பண்ணி தான் எடுத்துட்டு வராங்க. ஸோ என்னோட கராத்தே இந்த ஒர்க்கை வந்து நான் ட்ரூவோட்ஸ் நேஷன் ரெஸ்பான்சிபிலிட்டியாக தான் நான் எடுத்துக்கிறேன். இன்னுமே நான் என்னோட நான் ஸ்கூல்ஸ்ல எல்லாம் கிளாஸஸ் எடுக்க போகும்போது நான் மாணவர்களுக்கு அதான் நான் சொல்கிறேன், உங்களோட வீட்டை நீங்க பாதுகாக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கனாவே நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடு சேஃபா இருந்தாவே நாடு சேஃபா இருக்கும். ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட்.
0: கரெக்ட். ஆனா நிறைய இடங்களை வந்து உங்களையே ஒரு மாணவராக தான் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும், அந்த மாதிரி இருக்கும். பட் நிகழ்ச்சியோட நிறைவில் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய யங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கட்டும் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு 3 விஷயங்கள்.
1: ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிக்ஷன், மொபைல் அடிக்ஷன் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கு எல்லா யங்ஸ்டர்ஸுக்குமே அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே. அந்த மொபைலுங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க அடிக்ட் ஆகாம உங்களுக்குள்ள ஒரு பார்ட்டா அந்த மொபைல் இருந்தா ஓகே, ஒரு டைம் ஸ்பேன் ஒரு டைம் ஸ்பேஸ் எடுத்துக்கோங்க. 1 hour தான் நான் இதை யூஸ் பண்ணுங்கிறத உங்களுக்குள்ளே ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டா அது அந்த செல்ஃப் கண்ட்ரோல் வந்து நாட் ஓன்லி மொபைல் எல்லா விஷயத்துலயுமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். செகண்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எல்டர் ரெஸ்பெக்ட், எல்டர்லி ரெஸ்பெக்ட் வந்து இப்ப நிறைய இடத்துல கம்மியா இருக்கு. ஈவன் வந்து நம்ம பஸ்ல போகும்போது பெரியவங்க நிக்கிறாங்கன்னா நம்ம உட்காந்துருக்கோம், கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்கோம், அவங்க நம்மளோட கால் அவங்க மேல படுதுங்கிறது கூட தெரிய மாட்டேது. இதுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்லிக்கிறேன். நான் ஜப்பான்ல வந்து ஒரு மேட்சுக்கு டிராவல் பண்ணும்போது நம்மளோட இந்தியாலேருந்து வந்துருக்கூடிய ஒரு வயசான ஒரு பேரண்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜப்பான்ல அந்த மெட்ரோ ட்ரெயின்ல அவரோட காலை தூக்கி அந்த சீட் மேல வச்சுட்டாங்க. ஸோ ஒரு ஒரு ஒரு ஜூனியர் ஒரு ஒரு 16 வயசுல இருக்கக்கூடிய ஒரு பையன் வந்து சார் நீங்க உங்களோட காலை வந்து என்னோட லேப் மேல என்னோட தொட மேல வச்சுக்கோங்க, என்னோட கண்ட்ரி ப்ராப்பர்ட்டி வந்து அழுகு பண்ணாதீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அது வந்து ரொம்ப இம்ப்ரெசிங்கா இருந்ததுங்க. அது வந்து ஒரு நாட்டோட பொருளுக்கே அந்த மாதிரி இருக்குன்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களை நம்ம ஈக்குவலா ரெஸ்பெக்ட் பண்ணோம், இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் வந்து உணவு பழக்கம், உணவு பழக்கங்கிற விஷயம் வந்து வயசு இருக்கும்போது எல்லா விஷயத்தையும் நம்ம ப்ராப்பரா சாப்பிடணுங்கிறது தான் இயல்பான விஷயம். ஆனா அதை நல்லதா பார்த்து சூஸ் பண்ணி நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே சாப்பிடணும். ஏன்னா இப்போ நம்மளோட முன்னோர்கள் சாப்பிட்ட ஃபுட்ஸ் எல்லாம் பெட்டரா இருந்தது, நம்ம சாப்பிட்றதுலாம் கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ நம்ம பெட்டர் ஃபுட்ஸ் சூஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா லைஃப் லாங் நம்ம ஆக்டிவா இருக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
0: எஸ் ரைட். ஸோ இந்த ஒரு மணி நேரமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுடைய சக்சஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்படி இந்த நேஷனை பாக்குறீங்க, நேஷன் எப்படி இப்போ உங்களை பாக்குது அப்படின்ற அளவுக்கு வந்து நம்ம நிறைய விஷயம் பேசிருக்கோம். ஸோ தொடர்ந்து உங்களுடைய வெற்றிகள் வந்து ஈடேறணும். நீங்க சொல்ற அந்த ரேங்கிங் வைஸ் கூட பாத்தீங்க அப்படின்னா டாப் ரேஞ்ச்ல பண்ணிக்கணும், நாங்களாம் சொல்லி பெரும்பட்டுக்கணும், பாத்தீங்களா எங்காலே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கணும். ஸோ தொடர்ந்து உங்க வெற்றிகள் பெற எஃப்எம் ரெயின்போ 103.3 வயசு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்.
1: தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ. தேங்க்யூ சோ மச். ஜெய் ஹிந்த்.
0: ஓகே, எஸ். ஸோ இது வரைக்கும் நிகழ்ச்சி தொகுப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டாரு கௌதம் ரகுநாதன், செல்ஃப் டிஃபென்ஸ் கோச், நிறைய நிறைய வெற்றிகளை வந்து அடைஞ்சிருக்காரு. ஸோ இன்னும் கூட நிறைய நல்ல வாய்ப்புகள் கிடைச்சதுன்னா மீண்டும் ஒரு டைம் சந்திப்போம் சொல்லி நிகழ்ச்சியில் வந்து விடைபெறுவது நான் உங்கள் சிவா.

நேரம் 6 மணி 5 நிமிடம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேயர்கள் இனி கேட்கலாம் இன்னைக்கும் நாளைக்கும் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நம்ம எஃப்எம்ல வரப்போகுது அப்படிங்கறது. நேர்லே இன்று இரவு 7:32 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தனிமர பயன்பாட்டில் ரோஸ்வுட் எனும் தலைப்பில் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். இன்றிரவு 9:15 மயிலிறகு நிகழ்ச்சியில் காவிய பாடல்களின் தொகுப்பு. நேரிலே நாளை காலை 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில் சாய்வு நாற்காலி மூத்த

நிகழ்ச்சிக்கான நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற வேளாண் இணை இயக்குநர் சபா நடேசன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நாளை மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் மகளிர் சந்திக்கும் உடல் நலம் சார்ந்த மகளிர் நலன் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் மகப்பேறு மருத்துவர் பிளஸி அவர்கள். நாளை மதியம் 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. முன்னதாக 3:00 கிராமபோனும் 103 நேயர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை மாலை 5:02 சித்திரை செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை 7:32 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் தேக்கு சாகுபடியில் பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாட்டு முறைகள் என்ற தலைப்பில் தகவல்கள் தருகிறார் கோயம்புத்தூர் வனமரபியல் மற்றும் மரப்பெருக்க நிறுவனத்தின் விஞ்ஞானி முனைவர் ஏ கார்த்திகேயன் அவர்கள். நாளை 10:00 மனதோடு ரெயின்போ.

முன்னதாக 3 மணிக்கு கிராமபோனும் 103 நேயர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை மாலை 5:02 சித்திரை செவ்வானம் கதைகள் வழியே தெலுங்குகள் நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை 7:32 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் தேக்கு சாகுபடியில் பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாட்டு முறைகள் என்ற தலைப்பில் தகவல்கள் தருகிறார் கோயம்புத்தூர் வனமரபியல் மற்றும் மரப்பெருக்க நிறுவனத்தின் விஞ்ஞானி முனைவர் ஏ கார்த்திகேயன் அவர்கள். நாளை 10:00 மனதோடு ரெயின்போ. நெல்லி, இன்னைக்கும் நாளைக்கும் நம்மளுடைய எஃப்எம்ல என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வரப்போகுது அப்படிங்கிற அந்த ஹைலைட்ஸ் கேட்டீங்க. கண்டிப்பா நம்மளுடைய நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே மறக்காம கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நேரம் 6:07 நிமிடம் ஆகாஷணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல பூச்செண்டு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் இது உங்களுக்காக.

ஜென்டில்மேன் படத்திலிருந்து அருமையான பாடல் கேட்டு கஷ்டம். எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா பாடியது, இசை வி குமார், பாடலாசிரியர் வாலி. நேரம் 6:12 நிமிடமா அகாஷவாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல பூச்செண்டு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம வந்து வெதர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சென்னை மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கிற வானிலை நிலவரம், கோயம்புத்தூர் மற்றும் கோயம்புத்தூரை சுற்றியுள்ள மாவட்டங்களில் எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது. கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்சமாக 23 டிகிரி செல்சியஸாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. சேலத்தில் 33 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 24 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. ஈரோட்டில் 34 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 25 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. திருப்பூரில் 33 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 24 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. ஊட்டியில் 22 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 16 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. பாலக்காட்டில் 29 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 24 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. சென்னை மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருந்த வானிலை நிலவரம் கேட்டோம். கோயம்புத்தூர் மற்றும் கோயம்புத்தூரை சுற்றியுள்ள மாவட்டங்களில் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு.

சூதாட்டம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு கழிச்சோம். பி சுஷீலா பாடியது, இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடலாசிரியர் கண்ணதாசன். நேரம் 6:16 நிமிடம், ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல பூச்செண்டை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இப்போ நம்ம கோயம்புத்தூர்ல டிராஃபிக் எந்தெந்த ஏரியாலலாம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். டிராஃபிக் பொறுத்த வரைக்கும் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட் அந்த பகுதிகளில் வாகனங்கள் ஸ்லோ மூவிங்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ராஜா ஸ்ட்ரீட், மரக்கடை, அவினாஷி ரோட் சில பகுதிகளில் வாகனங்கள் ஸ்லோ மூவிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக சிவானந்தா காலனி இந்த பகுதிகளிலையும் வாகனங்கள் ஸ்லோ மூவிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிராஃபிக் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு டிராஃபிக் அப்டேட்டோட நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் இது உங்களுக்காக.

கங்கை அமரன். நேரம் 6:21 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல பூச்செண்டு நிகழ்ச்சியில் இருந்திருக்கோம். நேர்களே, உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் என்ன அப்படின்னா, 6:40 நமக்கு வந்து டீ கடை ஷோ இருக்கு இல்லையா, அந்த ஷோவில் வந்து நீங்கள் உங்களுடைய வியூஸ் எல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். எப்படின்னா, நம்ம வந்து ஒரு டாபிக் கொடுப்போம் இல்லையா, அது வந்து ரொம்ப ஃபன்னியான விஷயமா இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், அதை வந்து நீங்கள் வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணலாம். போர் அடித்தாலும் நீங்கள் விடாமல் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக பண்ணக்கூடிய வேலை என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து நமக்கு கால் பண்ணி பேசலாம். 0422 அப்படிங்கிற கோட் நம்பர் போட்டுக்கோங்க. 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கூப்பிடலாம். அப்படி இல்லாட்டி 2317046 அப்படின்னு நம்பருக்கு கூப்பிடலாம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் கூப்பிடுங்க.

இந்த நாட்டிலே இன்னொரு ராஜாதான். கேட்டது கிடைத்தது கோடிக்கணக்கில், போட்டது முளைத்தது கொத்து கொத்தை பூத்தது. நான் இந்த நாட்டிலே இன்னொரு ராஜாதான்.

0: நேரம் 6:26 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல பூச்செண்டை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம்.
1: மனச்சின் மலை புண்பட செய்தது யாரோ, அது யாரோ

0: சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். டி எம் சவுந்தரராஜன் வாணி ஜெயராம் பாடியது. இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடலாசிரியர் வாலி. நேரம் 6:28, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் இதுவரைக்கும் பூச்செண்டு நிகழ்ச்சியில் இணைந்த அருமையான பாடல் எல்லாம் கேட்டு கழிச்சிங்க. நிகழ்ச்சியிலிருந்து சைன் ஆஃப் பண்றது நான் ஆர்ஜே தமிழ். நன்றி நேயர்களே. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: கேட்டீர்கள்.

0: விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
1: மூத்த மருமகளே, இது உனக்கு.
2: இதுக்கு இப்ப என்ன அவசரம்?
1: அட அம்மா சின்னவளே, இது உனக்கு. அப்புறம் இது என் பேத்திக்கு.
3: ஆனா பாட்டி, அப்போ உங்களுக்கு
4: எல்லாமே நான் பேங்க், டாக்கர், பிக்ஸட் டெபாசிட் எல்லாத்துக்கும் அவங்களதான் நாமினி ஆக்கி இருக்கேன். நாளைக்கு நான் இல்லாதப்ப பணம் இவங்களுக்கு சுலபமா கிடைக்கும்.
1: நல்ல வார்த்தையா பேசுங்க. சும்மா
5: ஆர்பிஐ சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷாமலா. தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மேகதாது அணை விவகாரம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் விரிவாக ஆலோசனை மேற்கொண்டார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற தாவேக்கா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. இன்று மாநிலங்களவை கூடியதும் புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். இதனையடுத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் தேர்வு முறைகேடு பிரச்சினையை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் 6 முறை ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையிலும் இதே பிரச்சினையை எழுப்பி எதிர்க்கட்சி

0: கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் 6 முறை ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இன்று மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், குறிப்பாக பெண் குழந்தைகள் கல்வி பயில்வது அதிகரித்துள்ளதாக கூறினார். பள்ளிகளின் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் 13,000-க்கும் மேற்பட்ட பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் செயல்பட்டு வருவதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் கூறினார். மேகதாது அணை விவகாரம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று விரிவாக ஆலோசனை மேற்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை கர்நாடக அரசு திறந்து விடாதது குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு நிர்மல்குமார், சட்ட வல்லுநர்கள் மற்றும் உயரதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். இன்று சென்னையில் இந்த வாணிபக் கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்ற பின்னர் அவர் இந்த ஆய்வினை மேற்கொண்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பொது விநியோக திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து அமைச்சர் விரிவாக கேட்டறிந்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மாநில அரசு வழங்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். இன்று சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: 2036 வந்து விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த 1.5 trillion அச்சீவ்மெண்ட் பண்றதுதான். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாவட்ட தொழில் மையம் மூலமா பெனிஃபிஷரிஸை போய் பார்த்து விசிட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்தராக அவங்களுக்கு அது தேவைப்படக்கூடிய எக்ஸ்பென்ஷனுக்காகவும் அவங்க கிட்ட அவங்களோட கிரீவன்சஸை கேட்டு ஃபர்தராக அதோட டெவலப்மெண்ட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் செக் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம அந்த 1.5 trillion அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது மைக்ரோ லெவலில் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸாவோ இல்லை மீடியம் ஸ்கேலாக போகும்போது தான் அந்த அச்சீவ்மெண்ட் வந்து நம்ம அடைய முடியும். இப்போ வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 100 billion US dollar மட்டும் தான் நம்ம அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து ஒரு 450 to 500 billion அச்சீவ்மெண்ட் கொண்டு வரும்போது தான் ஏன்னா நம்மளோட கான்ட்ரிபியூஷன் வந்து ஜிடிபியில் வந்து 30% எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட் வந்து மேஜர் ரோல் பிளே பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட் தான். ஸோ இந்தியா லெவலில் செகண்ட் பிளேஸில் நம்ம இருக்கிறோம். ஸோ அது வரக்கூடிய காலங்களில் இன்னும் டெவலப்மெண்ட் பண்ணி அது ஃபர்ஸ்ட் பிளேஸ் வர்றதுக்கு நம்ம அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக முன்னெடுக்கும்.
0: திமுகவைச் சேர்ந்த விளாத்திக்குளம் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது என்று அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஆட்சியின் தவறுகளை சுட்டிக்காட்டும் திமுகவைச் சேர்ந்தவர்களை தாவேக அரசு கைது செய்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இது ஜனநாயக பண்புகளுக்கு எதிரானது என்றும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை வழங்க மறுக்கும் கர்நாடக அரசின் செயல் கண்டனத்திற்குரியது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உச்சநீதிமன்ற உத்தரவினை மீறி கர்நாடக அரசு இதுபோன்று செயல்படுவது ஏற்புடையது அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டம் நாளை மறுநாள் புதுதில்லியில் நடைபெறவுள்ளதாக வெளியான செய்திகளை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கூட்டத்தில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீதிமன்றங்களில் சாட்சியம் அளிக்க ஆஜராகும்போது முறையான சீருடை அணிந்து செல்லவில்லை என்றால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறையினருக்கு சுற்றறிக்கை அனுப்புமாறு சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறை தலைவருக்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம், திரு செந்தில்குமார் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இந்த சுற்றறிக்கையை 4 வாரங்களுக்குள் அனுப்ப வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் சார்பில் இலவச பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருவதாக காஞ்சிபுரத்தில் உள்ள அந்த மையத்தின் இயக்குநர் திரு உமாபதி கூறியுள்ளார்.

0: இன்று இம்மையத்தில் ஓட்டுநர் பயிற்சி முகாம் தொடக்க விழாவில் பங்கேற்ற பின்னர் எமது செய்தியாளரிடம் அவர் பேசினார்.
1: இந்த பயிற்சி மையம் கிராமப்புற பெண்கள் இளைஞர்களுக்கு இலவசமாக பயிற்சி அளிக்கப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்றைய தினம் LMV பயிற்சி இலவசமாக வழங்கப்படுகிறது. இதில் ஆண்கள் பெண்கள் இருபாலருக்கும் சேர்த்து 30 நபர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த பயிற்சியில் அவர்களுக்கு லைசன்ஸ் எடுத்துக் கொடுக்கப்படுகிறது LMV வெஹிக்கிளுக்கு. அதோடு அவர்களுக்கு பேட்ச் எடுத்து கொடுத்து அவர்கள் சுயமாக தொழில் தொடங்குவதற்காக வங்கிகள் மூலமாக முத்ரா கடன், PMGP கடன் போன்ற கடன்களை அவர்களை பெற்று தொழில்களை உடனடியாக தொடங்குவதற்கு இந்த பயிற்சி மையம் முயற்சி எடுத்து செய்து கொண்டிருக்கிறது. வரும் புதன்கிழமை அன்று கைவினை கலைஞர்கள் செய்கின்ற கைவினை பயிற்சியாக பெண்களுக்கு அந்த ஆரி ஒர்க் பயிற்சி 30 நாட்கள் பயிற்சி இலவசமாக வழங்கப்பட இருக்கிறது.
0: இந்த பயிற்சியில் பங்கேற்பது தங்களுக்கு பெரிதும் பலனளிக்கும் என்று பயனாளிகள் தெரிவித்தனர்.
2: என் பேர் கனிமொழி. இந்தியன் பேங்க் மூலமா டிரைவிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதுல வந்து 30 பேர் இருக்கும். 30 பேர்ல வந்து 15 பேர் லேடிஸ் இருக்கும். ஜென்ஸ் மட்டுமே வந்து டிரைவிங் போயிட்டு அவங்க தொழில் தொடங்கலாம் அப்படின்றதுல நாங்க லேடிஸும் வந்து சுய வேலை வாய்ப்பு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கலந்துட்டு இருக்கோம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்தியன் பேங்க்குக்கும் நம் மத்திய அரசுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.
3: என்னுடைய பேரு நரேஷ். இந்தியன் பேங்க்ல டிரைவிங் கிளாஸ் வந்துட்டு இருக்கேன். 1 month கோர்ஸ். டிரைவிங் லைசன்ஸ் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாம பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. மத்திய அரசுக்கும் சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப நன்றி.
0: மாவட்ட செய்திகள். தென்காசியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் இன்று தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான மருத்துவ முகாமினை ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் இன்று பார்வையிட்டார். தூத்துக்குடியில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற பனிமய மாதா பேராலய திருவிழாவை முன்னிட்டு அடுத்த மாதம் 5ஆம் தேதி அம்மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாய் நாச்சிகேத் பட்ராஜு தங்கப்பதக்கத்தையும் கார்த்திக் ரூபா சுஹாஸ் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். உலகக்கோப்பை ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டி கனடாவில் இன்று தொடங்குகிறது. இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 180க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். இந்தியாவின் சார்பில் அனாஹத் சிங், ருத்ராஜ் சிங், அனிகா துபே, சான்வி கலாங்கி ஆகியோர் மகளிர் பிரிவிலும் ஆரியவீர் தேவன், யுஷா நஃபீஸ், குர்வீர் சிங், பூரவ் ரம்பியா ஆகியோர் ஆடவர் பிரிவிலும் இப்போட்டியில் பங்கேற்கின்றனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி சீனாவின் ஹாங்ஷுவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் மனுபாக்கர், இளவேனில் வாலறிவன் உட்பட 36 பேர் இதில் பங்கேற்கின்றனர். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டி மஸ்கட்டில் இன்று தொடங்கியது. சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியின் 4வது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி 2வது இடத்தில் உள்ளார். உலன்பட்டார் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் 1வது தகுதிச் சுற்று ஆட்டங்களில் இந்தியாவின் ஷர்தக் ஆர்யா மற்றும் யஷாந்த் மாலிக் வெற்றி பெற்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன. பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக கூறியுள்ளது. மேகதாது அணை விவகார அமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் விரிவாக ஆலோசனை மேற்கொண்டார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

குட் ஈவினிங் எல்லாருக்கும். நேரம் 6:40 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல டீ கடை ஷோக்கு உங்களை எல்லாரும் வெல்கம் பண்றேன். என்ன அப்படின்னா, இன்னைக்கு டீ கடை ஷோவில் நம்ம என்ன விஷயம் பேச போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே ஒரு ஹேபிட் இருக்கும் பார்த்துக்கோங்களேன், போர் அடித்தாலும் விடாமல் திரும்ப திரும்ப ரிப்பீட் மோடில் அதையே பண்ணிகிட்ருப்பாங்க. என்ன அப்படின்னா, ஒரு தியேட்டருக்கே போகிறோம் அப்படின்னா அதே ஸ்நாக்ஸ் தான் வாங்குவாங்க. பாப்கார்னா பாப்கார்ன் அது மட்டும்தான் வாங்குவாங்க. எல்லாம் நிறைய ஆப்ஷன் இருக்கும், ஆனாலும் நாங்கள் அதெல்லாம் வாங்க மாட்டோம், எங்களுக்கு இதுதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிருப்பாங்க இல்லையா. இப்போ ஒரு படமே பார்க்கணும் அப்படின்னா எடுத்து தேடி தேடி தேடி ஆல்ரெடி பார்த்த படத்தையே திருப்பி பார்ப்பாங்க. அதே மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் போறோன்னா சாப்பிட்ட ஃபுட்டையே திரும்ப திரும்ப ஆர்டர் பண்ணுவாங்க. பிரியாணி அப்படின்னா எனக்கு பிரியாணி தான் பிடிக்கும், எத்தனை ஆப்ஷன் இருந்தாலும் நான் பிரியாணி தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி உங்களுடைய வியூஸ் எல்லாம் நீங்கள் வந்து பகிர்ந்து

எல்லாம் 0422 அப்படிங்கிற கோட் நம்பர் போட்டுக்கோங்க. 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருந்திருக்கும். போர் அடித்தாலும் யார் என்னை பற்றி என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, எனக்கு பிடிச்சது நான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கால் பண்ணுங்க. நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக டியூட் படத்திலிருந்து.

நேர்களே, இன்னைக்கு 4 மணிக்கு மயக்கும் மாலை நிகழ்ச்சியில் எல்லாரும் ரொம்ப அருமையாக பாடல் கேட்டு கழிச்சிங்க. நம்ம நிகழ்ச்சியில் 4 மணிக்கு ஒளிபரப்பப்பட்ட அந்த நிகழ்ச்சியில் சோலையம்மா படத்தினுடைய பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி அவங்க பாடியிருந்தாங்க. தவறுதலாக கே.எஸ். சித்ரா அப்படின்னு சொன்னதுக்கு நேயர்கள் மன்னிக்கணும். நேரம் 6:46 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல டீ கடை நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன பேச போகிறோம் அப்படின்னா, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, போர் அடித்தாலும் விடாமல் திரும்ப திரும்ப ரிப்பீட் மோடில் நான் வந்து இந்த மாதிரிலாம் செய்வேங்க, சேம் ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறது என்ன, சேம் அந்த படத்தை பார்க்குறது என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் வேலைகள் நீங்கள் என்னென்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு

இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேசலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்களா? வணக்கம். ஓகே, ஓகே. நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள் நீங்க வந்து தயங்காம கால் பண்ணுங்க. 0422 அப்படிங்கிற கோட் நம்பர் போட்டுக்கோங்க. 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. போர் அடிச்சாலும் யார் என்னை பத்தி என்ன நினைச்சாலும் பரவாயில்லைங்க, நான் வந்து எனக்கு பிடிச்ச அந்த விஷயத்த திரும்ப திரும்ப அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு. நீங்க பண்ணக்கூடிய வேலைகள் என்ன அப்படிங்கறத ரொம்ப ஃபன்னியாகவும் இருக்கலாம், இல்ல சீரியஸாவும் இருக்கலாம், எப்படியா வேணா இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு கால் பண்ணுங்க. திரும்பவும் நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 0422 அப்படிங்கிற கோட் நம்பர் போட்டுக்கோங்க. 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேசலாம். வணக்கம். ஓகே, சூப்பர். கண்டிப்பாக நேயர்களுக்கு நம்மளுடைய ஷோனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கண்டிப்பாக தெரியும். நீங்கள் வந்து ரேடியோ வால்யூம் இவ்வளோ அதிகமாக வச்சிங்கன்னா நம்ம வந்து தெளிவாக பேசவும் முடியாது, அதுக்கப்புறமா வந்து இப்படி தான் லைன் கட் ஆகி போயிடும். அதனால் கால் பண்ணும்போது சிக்னல் இருக்கிற இடமா பார்த்து நின்று கால் பண்ணுங்கள். அப்புறம் கண்டிப்பாக ரேடியோ வால்யூமை கம்மியாக வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாடல் வரப்போகுது, எல்லோரும் மறக்காமல் கால் பண்ணுங்கள். நம்ம பாடலுக்கு அப்புறமா நம்மளுடைய வியூஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.

0: ഗോഡ് പടത്തിലിരുന്ന് രമ്യാന പാടൽ കേട്ട് കച്ചു. ആകാശവാണി കോയമ്പത്തൂർ 103 FM-ல டீ கடை நிகழ்ச்சியில இன்னைக்கு எந்த டாபிக்ல பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, போர் அடிச்சாலும் விடாம திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா செய்யக்கூடிய வேலை என்ன அப்படின்னு தான் கேட்டிருந்தோம். நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். வணக்கம்.
1: பிடிவாதமா
0: வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா பிரேயர் பண்ணிட்டு இருப்பீங்க
1: அப்படிதானே?
0: ஓகே, அருமையா பேசுனீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு, நன்றி. அடுத்த நேயர் என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம்.
2: வணக்கம். பெருமாநல்லூர் குமார் சங்கரேஸ்வரன்.
0: குமார் சார் சொல்லுங்க, போர் அடிச்சாலும் திரும்ப திரும்ப நீங்க பண்ணக்கூடிய வேலை என்னது?
2: அதாவது எனக்கு வந்து எங்க நண்பர்கள் கூட அல்லது உறவினர்கள் கூட மத்தவங்களோட உட்கார்ந்து ஜாலியா பேசிட்டு இருக்கிறது ரொம்ப பிடிக்குங்க.
0: ஓகே,
2: அது போர் அடிச்சாலுமே ரொம்ப போர் அடிக்காம நான் உட்கார்ந்து பேசிட்டு இப்ப எவ்வளவு நேரம் ஆனாலும்
0: போர் அடிச்சாலும் போர் அடிக்காம பேசுவீங்க. ஓகே, அது எப்படி பேசுவீங்க? ஓகே, எப்படி பேசுவீங்க அப்படின்னு கேட்ட உடனே சைலண்ட் ஆயிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப அருமையா பேசுனீங்க, வாழ்த்துக்கள்.
2: நன்றி, நன்றி.
0: அடுத்த நேரம் என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. உங்களுடைய பேக்ரவுண்ட் நாய்ஸ் மட்டும் கேக்குது, நீங்க பேச மாட்டேங்கிறீங்க. ஓகே, சூப்பர். என்ன விஷயம் அப்படின்னா, நீங்க கண்டிப்பா கால் பண்ணும்போது சிக்னல் இருக்கிற இடமா பார்த்து நின்று கால் பண்ணுங்க. அப்பதான் நீங்க என்ன பேசுறீங்க அப்படிங்கறது எல்லாருக்கும் தெளிவா கேட்கும். மறக்காம கால் பண்ணுங்க. நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 0422 கோட் நம்பர் போட்டுட்டு 2316312 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி 2317046 அப்படிங்கிற நம்பருக்கும் கால் பண்ணலாம். வாட்ஸ்அப்லயும் நீங்க வந்து இந்த டாபிக் சம்பந்தமா வந்து நிறைய விஷயங்கள் போட்டிருக்கீங்க, கண்டிப்பா நம்ம டைம் இருந்தா படிக்கலாம். ஓகே, இப்போ ஒரு நேயர் வராங்க, பேசலாம். வணக்கம். ஓகே, நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்கலாம். அதுக்கப்புறமா நம்ம டீ கடை நிகழ்ச்சியில் நம்ம டாபிக் கொடுத்துருந்தோம் இல்லையா, ரிப்பீட்டடாக என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் ரிப்பீட்டடாக இப்போ கால் தான் கட் ஆகிட்டுருக்கு. ஓகே, அதனால் நம்ம இப்போ பாடல் கேட்டு கண்டினியூ பண்ணலாம்.
3: சலம்பல சலம்பல அடியே கங்கம்மா, வெறுப்புல சிரிக்கிற ஹனியே.
4: ஏய், என்னடா கண்ணு கலங்குது ஆனா வாய் சிரிக்குது?
3: லவ் ஃபெயிலியர் மச்சான்.
4: அச்சச்சா
3: பைலா, இப்ப நான் சோகமா தானடா பாடணும்?
4: சோகம் உனக்கு மட்டும்தான், எங்களுக்கு இல்ல. நீ நல்லா வைபப்படு.

0: நேர்களே, தினமும் காலை மணி 8:50 சைபாலின் என்று ஒரு தகவல். நேரம் 6:57 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல டீ கடை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இப்போ தான் வந்து ஆர்ஜே சிவா டீ குடிச்சிட்டு வந்திருக்காரு. அதனால் அவர்கிட்டயும் நம்மளோட டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்ல போறாருன்னு கேட்போம். சிவா, நீங்கள் வந்து போர் அடித்தாலும் திரும்ப திரும்ப பண்ணுற விஷயம் என்னது?
1: ஃப்ரீக்வெண்டா பண்றதா இருந்தா சாங்ஸ் நிறைய கேட்போம். அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மூட் கிரியேட் ஆயிடுச்சு, அந்த கேட்ட சாங்ஸே திருப்பி கேட்டுட்டே இருப்போம்.
0: கரெக்ட்.
1: சோ அந்த மாதிரிதான் நம்மளுடைய நினைவுக்கு வந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த பதிவு பண்றோம். ரிப்பீட்டடா வந்து நீங்க அதிகமா பண்ணக்கூடிய ஒரு பழக்க வழக்கமா இருக்கலாம், இல்ல ஒரு சாப்பாடா இருக்கலாம், இல்ல ஒரு சாங்கா இருக்கலாம், வாட் எவர், அது நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு ஷேர் பண்ண சொல்லியிருந்தோம். சோ அதுக்கான நம்பர்ஸ் என்னன்னா,
0: நம்பர் சொல்லியாச்சு, இருந்தாலும் இந்த ஒரு தடவை சொல்லிடலாம். 0422 அப்படிங்கிற கோட் நம்பர் போட்டுக்கோங்க. 2316312 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி 2317046 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணலாம். இப்போ நம்ம கூட ஒரு நேயர் இருக்காங்க, பேசிடுவோமா? வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ஹலோ
0: ஹலோ மட்டும் தான் கேக்குது, சொல்லுங்க யார் பேசுறீங்க?
2: ஹலோ, மோகன் பேசுறேன், வாகரே மலை.
0: ஓகே மோகன், சொல்லுங்க, நீங்க ரிப்பீட்டடா பண்ணக்கூடிய விஷயம் என்னது?
2: நாங்க வந்து டெய்லரிங்க.
1: அதனால தச்சு துணியே தச்சிட்டு
2: இருக்கீங்களா? நல்ல பத்து பேர் தச்சிட்டே இருப்பாங்க.
0: ஓகே.
2: பார்த்தாதுக்கு உங்க எப்பம் வேற, நான் தெளிவா இங்க வாடு நம்மளுது.
1: அதுக்கு விடாம கேட்டிட்டே
2: இருக்கீங்களா? எல்லாரும் வந்து நான் என்ன உங்களை கூட இவ்வளவு தெளிவா பாடுது அப்படின்னு நீங்க வந்து பாட்டு கேட்காம ஒத்துட்டு போக மாட்டாங்க.
0: ஓ, அங்க வரவங்களெல்லாம் அங்க வரவங்களெல்லாம் பாட்டு போட்டு என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்காரு சார்.
2: ஆமாங்க மேடம்.
1: தேங்க்ஸ் ஃபார் காலிங்.
0: தேங்க் யூ சார்.
2: நன்றி.
0: அடுத்த நேயர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டலாமா? சிவா கேளுங்க நீங்க.
3: மேடம் குடும்பமா இருக்கீங்க? மேடம்
1: மேடம் பிளஸ் ஆர் ரெண்டு பேர் இருக்கோம். யார் எங்க இருந்துங்க?
3: கேக்குதுங்களா?
0: கேக்குது.
1: கேக்குதுங்க. உங்களுக்கு கேக்குதுங்களா?
0: கொஞ்சம்
1: பேசுறீங்க.
4: ஹலோ வணக்கம், ரங்கசாமி பரமேஸ்வரன் பேசிட்டுங்க.
1: ரங்கசாமி நீங்க சொல்லுங்க, திரும்ப திரும்ப பண்ணக்கூடிய விஷயம் என்ன?
4: எனக்கு டென்ஷன் ஆனாக்க சைக்கிள் எடுத்துட்டு தொண்டாம் தொகுதியில் போறோம். சைக்கிள் எடுத்துட்டு தொண்டாம் மதுரை போயிட்டு வந்தோம். 4-8 கிலோமீட்டர்.
1: இதை நீங்க திரும்ப திரும்ப பண்ற விஷயமா?
4: ஐயோ ஆமாங்க.
0: வீட்டுல யாராவது ஏதாவது சொன்னா அவ்வளவுதான், சைக்கிள் எடுத்துட்டு சார் கிளம்பிடுவாரு.
1: ஆமாங்க,
4: எனக்கு 35 வருஷமா சைக்கிள் ஓட்டிக்கிறேங்க.
1: 35 வருஷம்.
4: ஆமாங்க, கொஞ்சம் நல்லா இருக்கு உடம்புங்க.
1: பட் அதுக்காக நீங்க அடிக்க அதிகமா சைக்கிள் ஓட்டுறத பார்த்து அடிக்க டென்ஷன் ஆகி போல இருக்கு. அதை கொஞ்சம் குறைச்சுக்கணும். ஓகேவா?

0: பரவாயில்லைங்க, தொண்டாத்திரம் பர்மிஷன் கொடுங்க. ரொம்ப நன்றிங்க, வணக்கம்.
1: நன்றி நன்றி நன்றி.
2: ஒரு தாழ்மையான வேண்டுகோள் கேள்வி நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க அடிக்கடி ரிப்பீட்டடா பண்ணக்கூடிய பழக்க வழக்கமா இருக்கலாம், உணவா இருக்கலாம், இல்ல சாங்கா இருக்கலாம், வாட் எவர் நீங்க ரிப்பீட் மூட்ல பண்ணுவீங்க இல்லையா, அது என்ன விஷயம் பண்றீங்கன்னா கேட்டுட்டு இருக்கோம். நானும் அண்ட் தமிழ் வந்து அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க, சொல்லுங்க.
1: ஓகே, அடுத்த நேர் அடுத்த நேயர் வந்து இல்ல, அதனால அடுத்த நேயரும் வந்துட்டாங்க. வணக்கம்.
3: ஹலோ, பொள்ளாச்சி சரவணகுமார் பேசுறேங்க.
2: சரவணகுமார் சொல்லுங்க, நீங்க ரிப்பீட் மூட்ல பண்ணக்கூடிய விஷயம் என்ன?
1: எல்லாருமே வந்து ரிப்பீட்டடான விஷயங்களெல்லாம் ஷேர் பண்ண சொன்னதுக்கு இட்லி சாப்பிடுவேன், சைக்கிள் ஓட்டுவேன் அப்படின்லாம் சூப்பராக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பாட்டுக்கு அப்புறமா நம்ம வந்து தொடர்ந்து பேசலாம்.

நேயர்களே, தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. நேரம் 7:06 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM டீ கடை நிகழ்ச்சியில இன்னைக்கு போர் அடிச்சாலும் விடாம திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுவோம்.

0: அந்த மாதிரி வேலைலாம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம், அந்த டாபிக் கேட்டிருந்தோம். நிறைய நேயர்கள் வந்து பதில்கள் வந்து சொல்லிட்டே இருந்தாங்க. வணக்கம்.
1: வணக்கம் சொல்லுமா, ரேணுகா பேசுறேன், ஒத்துக்கல் மண்டபத்தில் இருந்து.
0: ரேணுகா
1: நான் பேசுறப்பா
0: ரொம்ப சந்தோஷம்.
1: நான் போர் அடிச்சது ரிப்பீட்டா செய்யறது சமையல் வேலைமா, யாரு என்ன கேட்டாலும் தொடர்ச்சியா செஞ்சு
2: கொடுப்பேன்.
1: ஆமா தங்கம்.
2: என்னமா ரொம்ப ஃபேவரட்டா செய்யற விஷயம் என்ன?
1: எல்லா வேலையும் செய்வப்பா.
2: ஓகே, சோ ஸ்வீட்ல.
0: சோ ஸ்வீட். ஓகே ரைட். ஓகே அடுத்து.
1: ஓகே தங்க, தேங்க் யூ.
2: நம்ம நிமிஷம் கூட அடுத்து நேயர் யாரனு பார்த்தலாமா?
0: அடுத்து நேயர் வணக்கம்.
3: வணக்கம் சார் மேடம்.
0: வணக்கம்
2: சார் மேடம். யார் எங்க இருந்தீங்க?
3: மேடம் சார் சிவா சார், நல்லா இருக்கீங்களா?
2: ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க?
3: எடக்காடு நகரம் சார், நீலகிரி மாவட்டம்.

0: பார்த்துலாமா?
1: அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சார். மேடம்
1: வணக்கம்.
0: சார் மேடம், யார் எங்க இருந்தீங்க?
2: மேடம் சார், சிவா சார், நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க?
2: இடக்காடு நகரம் சார், நீலகிரி மாவட்டம்.
1: நீலகிரியில இருந்து கூப்பிடுறாங்க.
0: ஓகே.
2: ஆமாங்க சார், நீலகிரி மாவட்டம் இடக்காடு ரங்கநாதன்.
0: ரங்கநாதன் சொல்லுங்க. நீங்க ரிப்பீட்டடா பண்ணக்கூடிய விஷயம் என்ன?
2: ஹலோ சார்,
0: கேக்குதுங்களா
2: சார்? பிரதமரும் நல்லா இருக்குங்க சார்.
0: ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நீங்க ரிப்பீட்டடா பண்ணக்கூடிய விஷயம் என்ன? மறுபடியும் மறுபடியும்
2: நீங்க சார் தொடர்ந்து கேட்டுறாங்க சார்.
0: அவ்வளவுதான், அவர் ரிப்பீட்டடா பண்ணக்கூடிய விஷயம் நினைக்கிறேன். சரி,
1: ஓகே. அவரோட லைன்லயும் டிஸ்டர்பன்ஸா இருந்தது, பரவாயில்ல. இருந்தாலும் நீலகிரில இருந்து நமக்கு கூப்பிட்டிருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க. யார் எங்க இருந்து?
3: மேட்டுப்பாளையத்துல நவீன் பேசுறேங்க.
0: நவீன் சொல்லுங்க, நீங்க மீண்டும் மீண்டும் அதாவது ரிப்பீட்டட் மூட்ல பண்ணக்கூடிய பழக்க வழக்கமா இல்ல சாப்பாடோ அந்த மாதிரி எந்த விஷயம் பண்ணுவீங்க?
1: என்ன சொல்றீங்க?
0: என்ன என்ன சொல்றீங்க?
3: என்னங்க?
1: அடுத்த நேயர் வணக்கம். ஓகே, அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம். தேவராஜபுரம் சுகம் ராஜா இருவருக்கும்
1: வணக்கம் சார். நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க?
0: ரிபீட்டடா
4: நான் காலையில் எழுந்த உடனே இரவு வரைக்கும் வானொலி கேட்பது எனக்கு அலாதி பிரியம். அப்புறம் பாத்தீங்கன்னா அதை சத்தமா வச்சு கேட்பது அதை விட அலாதி பிரியம். தேர்வு எழுதும் நேரங்கள்ல இருந்து அப்ப வந்து சத்தம் மிக குறைஞ்ச அளவு வச்சு கேட்பேன், மாணவர்களுக்கு இடையூறு இல்லாம இருப்பதற்காக. மற்ற நேரங்களில் வந்து எனக்கு பிடிச்சது சத்தமா வச்சு கேக்குறதா ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
1: சத்தமா வச்சு கேட்டு எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணிருவீங்களோ?
4: நல்ல வாய்ப்புக்கு இருவருக்கும் வணக்கம். வணக்கம்.
0: ஓகே, சூப்பர், தேங்க் யூ.
1: அடுத்த நேர என்ன சொல்றாங்கன்னு
5: கேட்டலாம். ஹலோ,
1: வணக்கம்.
5: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க? வணக்கம்.
5: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
1: பாபு சார், நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன ரிப்பீட்டடான வேலை செய்வீங்க?
5: ரிப்பீட்டடா பண்படுறதுல வந்து பண்பலைக்கு போற கடிதம் எழுதுவோம் மேடம். பண்பலைக்கு வந்து விமர்சன கடிதமும் பாட்டு காட்டு கடிதம் எழுதுறது, அப்புறம் பண்பலையில பேசுறேன் மேடம்.
1: ஓகே, லைன் வந்து கிளியரா இல்ல, இருந்தாலும் பரவாயில்ல. கடிதம் எழுதுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ரிப்பீட்டடா அதை தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
6: நான் தென் பொன்மடியில இருந்து தேனா மணிகண்டன் பேசுறேன் மேடம். இருக்கீங்களா?
0: மணிகண்டன் சொல்லுங்க, நீங்க ரிப்பீட்டடா பண்ணக்கூடிய விஷயம் என்ன
6: சார்? ரிப்பீட்டடா என்னங்க சார்? இந்த சாப்பாடு விஷயத்துல தாங்க சார். என்ன பண்ணாலும் இந்த தாளிச்சு சாப்பாடு பண்ணி கொடுத்துட்டா டெய்லி சாப்பிட்டே இருப்பேங்க. அது வீட்டுல பிரச்சனை வருதுங்க. ஆமா, அது எவ்வளவு தாளிச்சாலும் பிரச்சனை இல்லைங்க, சாப்பிட்டுக்கலாம். அதுதான் ரிப்பீட்டட் வேலைங்க என்னோடது.
0: நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியா சாப்பிடுங்க. ஓகே,
6: நன்றிங்க. நன்றி, நன்றி.
0: சோ நம்ம நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யாரு, அவர் என்ன சொல்ல போறாங்க கேக்கலாம். சோ நீங்க நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா ரிப்பீட்டட் மோட்ல நீங்க பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்றத கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த நேயர்
7: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம். யார் எங்க இருந்தீங்க?
7: ஹலோ, சாந்தி செல்லப்பன், சோன வாய்க்கால் பழத்துல இருந்து பேசுறேங்க.
0: சாந்திமா, நல்லா இருக்கீங்களா?
7: நான் வந்து சமையல் ஏதாவது திடீர்னு ஏதாவது செய்யணும்னு அடிக்கடி புளிச்சாதம் செய்வேன்.
1: உங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் ரியாக்ட் பண்ணுவாங்க.
7: அம்மா அம்மா அடுப்படி போனாலே புளிச்சாதம் தான் அப்படிம்பாங்க. அதனால என்னன்னே தெரியாது, அது அடிக்கடி அதேதான் எனக்கு செய்ய தோணும்.
1: அடிக்கடி அதுதான் செய்ய தோணுமா உங்களுக்கு?
0: ஓகே,
7: ரிபீட் ஆயிட்டே இருக்கும்.
1: ரிபீட்டடா,
0: தேங்க் யூ மா, தொடர்ந்து அதையே செய்யுங்க, நல்லா செய்யுங்க.
1: அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
8: வணக்கம் வணக்கம். நான் சாய்பாபா காலனி கேக்கே போறேன். நான் டெய்லர் பேசுறேன்.
1: சொல்லுங்க, நீங்க என்ன ரிப்பீட்டடா பண்ணுவீங்க?
8: ரிப்பீட்டட்னா நம்மளுடைய தொழில் வந்து டெய்லரிங். 1985 இருந்து தொழில் இதே டெய்லர் வேலைதான். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏதாவது இந்த
1: கடை
8: மெயினா வந்து அதிகமா குடிக்கிறது வழக்கம்.
1: யாரு என்ன சொன்னாலும்
8: அது வந்து ஒத்துறாருங்க. சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா சாயங்கால நேரத்துல ஏதாவது இந்த பொட்டி கடையில போயிட்டு இந்த கடலை பொறுப்பி சாப்பிட ஆரம்பிச்சாச்சுன்னா ரெகுலரா எந்தெந்த கடைக்கு போனாலும் கடலை பொறுப்பு ரெண்டு ரெண்டு கடலை பொறுப்பு வாங்கி அப்படி பாரு. அது ஒரு பழக்கங்கள் இப்படி ஆயிருது. சில நேரங்களில் கண்ட ஒரு வீட்டுல சத்தம் போடுவாங்க.
0: இதுக்கு இப்பதான் கரெக்டா ஆன்சர் கிடைச்சிருக்கு நினைக்கிறேன். கால் பண்ணதுக்கு. நம்ம நிகழ்ச்சியில நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ரிப்பீட்டடா பண்ணக்கூடிய விஷயம், அதாவது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா ரொம்ப படிச்சதை படிச்சுட்டு இருப்பீங்க, பாட்டு கேட்டு கேட்டுட்டு இருப்பீங்க, அந்த மாதிரி. ஓகே, ரைட். சோ நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாக.
1: ஓகே, இவ்வளவு நேரம் எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பரா வந்து இந்த டாபிக்ல வந்து பேசிட்டு இருந்தாங்க. டீ கடையில நம்ம ஷோ பேர் வச்சாலும் வச்சோம், நிறைய பேர் வந்து ஃபுட் பத்தி தான்

0: நிறைய பேசினாங்க.
1: சாப்பாடு தான், சோறு தான் சார் முக்கியம்
0: முக்கியம்,
1: அப்படிங்கிற மாதிரி
0: சாப்பாடு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. எல்லா நேயர்களுமே இன்னைக்கு அருமையா இந்த டாபிக்ல பேசுனீங்க. நிகழ்ச்சியில இருந்து சைன் ஆஃப் பண்றது நான் ஆர்ஜே தமிழ்,
1: நான் ஆர்ஜே சிவா.

ആകാശവാണി. செய்திகൾ വാസിപ്പവർ ചിത്ര ബാലസുബ്രഹ്മണ്യൻ. തലപ്പു ചെയ്തികൾ: മോൾഡോവാവുടനാണ് നല്ലുറവു വലുപ്പെടുത്തപ്പെടും എന്ന് കുടിയரசுத் തലവർ திருமதி ദ്രൗപദി മുർമു കൂറിയുള്ളാർ. நாடாளுமன்றத்தின் மாண்பை காக்கும் வகையில் உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டிருக்கிறார். எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை திட்டம் உரிய ஆய்வுகளுக்கு பின் படிப்படியாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் மழை வெள்ளத்தால் 2 குழந்தைகள் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லிந்தோய் சான்பம் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மால்டோவாவுடனான நல்லுறவு வலுப்படுத்தப்படும் என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக மால்டோவா சென்றுள்ள அவர் அந்நாட்டு அதிபர் திருமதி மயா சந்துவுடன் நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். இந்திய குடியரசுத் தலைவர் மால்டோவாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்வது இதுவே முதல் முறை என அவர் குறிப்பிட்டார். வர்த்தகத்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதென இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவில் பொருளாதார ஒத்துழைப்பு முக்கிய பங்கு வகித்து வருவதாகவும் திருமதி திரௌபதி முர்மு கூறினார். இதனைத் தொடர்ந்து இந்தியா மால்டோவா வர்த்தக அமைப்பு கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். மால்டோவாவில் உள்ள தொழில் நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு இந்த கூட்டத்தில் அழைப்பு விடுத்தார். நாடாளுமன்றத்தின் மாண்பை காக்கும் வகையில் உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியதை அடுத்து மாநிலங்களவையில் இதனை தெரிவித்த அவர் அமளி காரணமாக அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்படுவது ஏற்புடையதல்ல என கூறினார். 19 அமர்வுகளை கொண்ட இந்த கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமாக அமையும் என்றும் திரு சி பி

0: ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்தார். அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதப் பிரிவுகளுக்கான பாடங்களில் மாணவர் சேர்க்கை அதிகரித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் இணையதளத்தில் வெளியிட்டுள்ள கட்டுரையையும் பகிர்ந்திருக்கிறார். இதில் பெண்களின் பங்களிப்பு 44% அதிகரித்துள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தற்போது இந்த பாடப்பிரிவுகளில் மாணவர் சேர்க்கை 1 கோடியை தாண்டியுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விமானத்துறையில் ஒத்துழைப்பதற்கான வாய்ப்புகள் குறித்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு அப்துல்லா பின் தோக் அல் மாரியுடன் விவாதித்ததாக சிவில் விமான போக்குவரத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியிருக்கிறார். இன்று புதுதில்லியில் நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பராமரிப்பு, பழுதுபார்ப்பில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பேச்சுக்களில் இடம்பெற்றதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு கூறியிருக்கிறார். தில்லியில் போராட்டம் நடத்தி வருபவர்களின் பிரதிநிதிகளுடன் மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா பேச்சு நடத்தினார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இன்று காலை 11:50 முதல் இந்த பேச்சுக்கள் நடைபெற்றதாக கூறினார். தங்களது கோரிக்கைகள் தொடர்பான மனுவினை 4:00 அளவில் அவர்கள் தம்மிடம் சமர்ப்பித்ததாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். போராட்டக்காரர்கள் தங்களது போராட்டத்தை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் திரு ஜே பி நட்டா கேட்டுக்கொண்டார். தில்லியில் போராட்டத்தில் ஈடுபட்ட திரு அபிஜித் திப்கே கைது செய்யப்பட்டதாக வெளியான தகவல்கள் தவறானவை என காவல்துறை தெளிவுபடுத்தியுள்ளது. இதற்கிடையே சமூக வலைதளங்களில் அவர் கைது செய்யப்பட்டதாக வெளியான தகவல்களை அடுத்து தில்லி காவல்துறை இந்த விளக்கத்தை அளித்திருக்கிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை திட்டம் உரிய ஆய்வுகளுக்கு பின் படிப்படியாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக பெட்ரோலியத்துறை இணை அமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியிருக்கிறார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட ஆலோசனை மற்றும் ஆய்வுகளின் விவரங்களை பட்டியலிட்டார். இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு 1,66,000 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் வெளியான அச்சங்கள் குறித்து உரிய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு சுரேஷ் கோபி கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
2: செய்திகளை தொடர்வது ஷாம்லா. உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி கட்சிகள் பிரிவினை அரசியலில் ஈடுபடுவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று பாரபங்கியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். முந்தைய காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி அரசுகள் வளர்ச்சியில் கவனம் செலுத்தவில்லை என்றும் அவர் குறை கூறினார். பிஜேபி அரசு பொறுப்பேற்ற பின்னர்தான் உத்தரப்பிரதேசத்தின் வளர்ச்சி உறுதி செய்யப்பட்டதாகவும் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார். மத்திய பிரதேச சட்டப்பேரவையில் பொது சிவில் சட்ட மசோதா இன்று தாக்கல் செய்யப்பட்டது. உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கௌதம் டெத்வால் எதிர்க்கட்சியினரின் பலத்த எதிர்ப்பிற்கிடையே இந்த மசோதாவை தாக்கல் செய்தார். இந்த மசோதாவோடு இதர 13 மசோதாக்களும் தாக்கல் செய்யப்பட்டன. திரிபுரா காவல்துறை தலைவர் திரு அனுராக் தமது அலுவலகத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்தார். அவரது உடல் உடற்கூராய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். லடாக்கில் 2 பாலத்திட்டப் பணிகளுக்கு துணைநிலை ஆளுநர் திரு வி கே சக்சேனா இன்று அடிக்கல் நாட்டினார். நுப்ரா மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் இத்திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியதாக லடாக் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சிறப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சியாச்சென் ஆற்றின் குறுக்கே கட்டப்படவுள்ள இந்த மேம்பாலங்கள் மூலம் சுமூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமப் பகுதிகளுக்கான பயண நேரம் குறையும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிக்கிமில் கட்டுமான பணி நடைபெற்று வந்த சுரங்கம் இடிந்து விழுந்ததில் தொழிலாளர்கள் பலர் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கியிருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. நாஞ்சி மாவட்டத்திற்கு உட்பட்ட சமர்தங்கில் இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மீட்புப் பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். பிரிட்டன் பிரதமராக திரு ஆண்டி

0: வான்ஹம் இன்று பதவியேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய அவர், பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு தமது அரசு உயர் முன்னுரிமை அளிக்கும் என்று கூறினார். சிங்கப்பூர் அமைச்சர் திரு ஃபைசல் இப்ராஹிம் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பெண் ஒருவருடன் இணையம் வாயிலாக நடத்திய உரையாடல் குறித்து வெளியான தகவலை அடுத்து அவர் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் சீனாவைச் சேர்ந்த 3 பேர் உட்பட 10 பேர் உயிரிழந்தனர். மாஸ்கோவை குறிவைத்து இந்த ட்ரோன் தாக்குதலை யுக்ரைன் நடத்தியதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தானில் மழை வெள்ளத்தால் 2 குழந்தைகள் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். கைபர் பக்துன்க்வா மாகாணத்திற்கு உட்பட்ட பகுதியில் பெய்த கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லிந்தோய் சனம்பம் தங்கப்பதக்கம் வென்றார். ஜோர்டனின் அம்மானில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 63 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா 1 தங்கம், 2 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தினி தேசிங்கு வெள்ளிப்பதக்கம் வென்றார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 100 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் குஷாக்ரா ஹோஜா சதமடித்தார். கொழும்பில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 3 விக்கெட் இழப்பிற்கு 253 ரன் எடுத்துள்ளது. குஷாக்ரா ஹோஜா 103 ரன்னுடனும் மனால் சௌஹான் 55 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். உலகக்கோப்பை ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டி கனடாவில் இன்று தொடங்குகிறது. இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 180க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். இந்தியாவின் சார்பில் அனாஹத் சிங், ருத்ரா சிங், அனிகா துபே, சான்வி கலாங்கி ஆகியோர் மகளிர் பிரிவிலும், ஆரியவீர் தேவன், யுஷா நஃபீஸ், குர்வீர் சிங், பூரவ் ரம்பியா ஆகியோர் ஆடவர் பிரிவிலும் இப்போட்டியில் பங்கேற்கின்றனர். ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாய் நாச்சிகேத் பட்ராஜு தங்கப்பதக்கத்தையும் கார்த்திக் ரூபா சுஹாஸ் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி சீனாவின் ஹாங்ஷுவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் மனுபாக்கர், இளவேனில் வாலறிவன் உட்பட 36 பேர் இதில் பங்கேற்கின்றனர். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டி மஸ்கட்டில் இன்று தொடங்கியது. சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டியின் 4வது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி 2வது இடத்தில் உள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மால்டோவாவுடனான நல்லுறவு வலுப்படுத்தப்படும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தின் மாண்பை காக்கும் வகையில் உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என்று மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை திட்டம் உரிய ஆய்வுகளுக்கு பின் படிப்படியாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் மழை வெள்ளத்தால் 2 குழந்தைகள் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லிந்தோய் சனம்பம் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இனி தொடர்வது அறிவிப்புகள். ஈரோடு மாவட்ட மஞ்சள் சாகுபடியாளர்களே, ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் இன்றைய மஞ்சள் விலை விவரம். 1 குவிண்டாலுக்கானது பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மஞ்சள் தனி விரலி அதிகபட்சமாக 19,589 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 12,669 ரூபாய்க்கும் பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மஞ்சள் தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 17,566 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 12,119 ரூபாய்க்கும் ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மஞ்சள் தனி விரலி அதிகபட்சமாக 19,779 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 12,967 ரூபாய்க்கும் ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மஞ்சள் தனி கிழங்கு அதிகபட்சமாக 17,632 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 11,569 ரூபாய்க்கும் ஈரோடு கூட்டுறவு விற்பனை சங்கம் மஞ்சள் தனி விரலி அதிகபட்சமாக 19,369 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 16,011 ரூபாய்க்கும் ஈரோடு கூட்டுறவு விற்பனை சங்கம் மஞ்சள் தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 17,519 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 15,765 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனை ஆராய்ந்து அறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். இனி சத்தியமங்கலம் பூ மார்க்கெட் விலை நிலவரம் கிலோ 1க்கானது. மல்லிகை அதிகபட்சமாக 520 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக

₹400க்கும் முல்லை அதிகபட்சமாக ₹140க்கும் குறைந்தபட்சமாக ₹120க்கும் காக்கடா அதிகபட்சமாக ₹150க்கும் குறைந்தபட்சமாக ₹130க்கும் செண்டு அதிகபட்சமாக ₹60க்கும் குறைந்தபட்சமாக ₹10க்கும் கோழிக்கொண்டை அதிகபட்சம் ₹100 குறைந்தபட்சம் ₹42 ஜாதி முல்லை அதிகபட்சம் ₹500 குறைந்தபட்சம் ₹400 கனகாம்பரம் ₹600 அரளி ₹150 துளசி ₹50 செவ்வந்தி ₹320 சத்தியமங்கலம் பூ மார்க்கெட் விலை நிலவரம் ஒரு படிக்கானது. மல்லிகை அதிகபட்சமாக ₹130க்கும் குறைந்தபட்சமாக ₹100க்கும் முல்லை ₹35க்கும் குறைந்தபட்சமாக ₹30க்கும் காக்கடா அதிகபட்சம் ₹30 குறைந்தபட்சம் ₹26 ஜாதி முல்லை அதிகபட்சம் ₹100 குறைந்தபட்சம் ₹80 விலை விற்பனை செய்யப்பட்டுள்ளது. இனி தொடர்வது வானிலை அறிக்கை. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 31°C முதல் 33°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 21°C முதல் 23°C ஆகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70% முதல் 80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50% முதல் 60% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 12 முதல் 16 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். இடி மின்னல் மற்றும் சுழல் காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலுள்ள வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுக்கவும். மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசான தூறல் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 12 முதல் 16 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மழை பெய்யக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை மண் ஈரப்பதத்தினை பொறுத்து அளிக்க வேண்டும். லேசான மழை மட்டுமே எதிர்பார்க்கப்படுவதால் நெல் நடவினை தொடரலாம். மண் ஈரத்தினை பயன்படுத்தி இரவை மற்றும் மானாவாரியில் பயிரிடப்பட்ட பாசிப்பயிறு மற்றும் உளுந்து பயிர்கள் 1 சதுர அடியில் 33 செடிகள் இருக்குமாறு படுவாசி விதைப்பு செய்யவும். மழையுடன் காற்றின் வேகமும் 16 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் களி உபயோகித்து முட்டுக் கொடுக்கவும். நேர்கள் இதுவரை கேட்டது அறிவிப்புகள்.

0: வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்குபவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சி 21வது எபிசோட்ல போன வாரத்தினுடைய தொடர்ச்சியா ரோஸ்வுட் மரத்தினுடைய தொழில்நுட்பங்கள் அதை பத்தின நிறைய தகவல்கள் உங்களுக்காக பார்த்திபன் சார் சொல்ல போறாரு, வாங்க கேக்கலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். ரோஸ்வுட் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். மரநாளே தேக்குக்கு முன்னாடி சரி அப்புறம் சரி ரோஸ்வுட் மேல எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும். அதற்கு காரணம் என்னன்னா இந்த ரோஸ்வுடைய மரத்தின் தன்மை. அந்த கலரே பாத்தீங்கன்னா அவ்வளவு பியூட்டிஃபுல்லா அழகா இருக்குன்னு டெக்கரேட்டிவா இருக்கணும். ரெண்டாவது கொஞ்சம் அரோமேட்டிக்கா இருக்கணும். மரம் அறுத்தாலே அந்த ஸ்மெல்லே வந்து ரோஸ்வுட் வந்து ஒரு இருக்கும். டைனிங் டேபிள் வந்து ரோஸ்வுட்ல செஞ்சா நல்லா இருக்குன்றது நிறைய பேர் டைனிங் டேபிள் ரோஸ்வுட்லயே உட்காந்து சாப்பிடற ஆளுங்களாம் நிறைய பேர். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஹைலி பிரைஸ்டு ஹைலி டெக்கரேட்டிவ் ஒரு அரோமேட்டிக் ட்ரீ. இதுல ஏதாவது பூச்சி நோய் மேலாண்மை இருக்காசனா பெரிய பூச்சி இல்ல. இது முடிக்க குறிப்பா தமிழகம் தென் மாநிலங்களில் பெரிய பூச்சிகள்லாம் பார்க்கல, பெரிய பூச்சிகள்லாம் இல்ல. சில இடத்துல குறிப்பா எங்கெங்கெல்லாம் நீர் தேங்கல் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் வேரழுகள் நோட்டீஸ் பண்றோம். அது எவ்வளவுன்னா ஒரு 2 ஆண்டுகளுக்கு உள்ளதான். 2 ஆண்டுகளை தாண்டிச்சுன்னா அப்புறம் பிரச்சனை இருக்காது. அந்த 2 ஆண்டுகளுக்குள்ளதான் இந்த வேரழுகள் நோய் வருது, வேர் கரையான் வருது. இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா கிரப் ஒயிட் கிரப் என்று அழைப்பார்கள், அது பெரிய இந்த காண்டாமிருக வண்டோட கிரப் ஒயிட் கலர். அது மாதிரி கூட ரோஸ்வுட்டுக்காக வர்றதில்லை, ஆனா எங்கெங்கெல்லாம் நிலத்து இருக்கோ அது ரோஸ்வுட் பட்டையும் எடுக்க ஆரம்பிக்கிறது. அப்ப என்ன ஆகும், இதெல்லாம் நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணணும். நான் அதுக்காக இதை சொன்னதுனால சீரியஸா நினைச்சுக்க, இது அங்கொன்னும் இங்கொன்றதா தான் நம்ம பார்த்துட்டு கொண்டிருக்க மொழிய. இதை வந்து ஒரு சீரியஸ் பெஸ்ஸாவோ சீரியஸ் நோயாகவோ ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படக்கூடிய நோயாகவோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய பூச்சியாகவோ இந்த மரத்துல இதுபடியே தென்படவில்லை. சோ அந்த வகையில் மொத்தமா அந்த என்டையர் வேளாண் காடுகளுடைய தோப்பு வந்து ஹைஜீனிக், நல்ல உழவு ஓட்டி களையெடுத்து நீர் மேலாண்மை உர மேலாண்மை எல்லாவற்றும் நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம உரம் அடுத்த ஸ்டேஜ் எப்ப கொடுக்குன்னு சொல்லல. ஆண்டுக்கு ஒரு முறை நல்ல காய்ந்த தொழுகுரம் 2 கிலோல இருந்து 5 கிலோ ஒரு மரத்தை சுத்தி போட்டுட்டு இருக்கணும். உரம் பொறுத்தளவு மரத்துடைய வளர்ச்சியை பொறுத்தளவு ஏற்கனவே பேசல் அப்ளிகேஷன் 50 கிராம் யூரியா இல்லன்னா டிஏபி படைச்சனும். முதல் 3 to 5 ஆண்டுகளுக்கு டிஏபியே ஆண்டுக்கு 2 முறை ஒரு 50 to 100 கிராம் ஒரு மரத்திற்கு என்று கணக்கிட்டு இதை நீங்க அப்ளை பண்ணிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் 5 ஆண்டுகளுக்கு மேலாக மரம் வந்து எங்கெங்கெல்லாம் நம்ம சுற்றளவு பெருமன் வர ஆரம்பிக்க போதோ அந்த இடத்துல வரப்பதான் நம்ம காம்ப்ளெக்ஸ் ஹைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் மூணையும் போட்டுக்கலாம். சில இடத்துல மைக்ரோநியூட்ரியன்ஸ் கம்மியா இருக்கும், அப்போ வந்து மைக்ரோநியூட்ரியன் மினரல் மிக்சரை வந்து ஒரு மரத்திற்கு ஒரு குறைந்தபட்சம் 25 கிராம் 50 கிராம் சுத்தி போட்டு வச்சுக்கலாம். ஏன் சொல்றேன்னா வேளாண்மை பண்றதுனால நிலம் பயன்படுத்தப்பட்டு விட்டது. மரத்திற்கு தேவையான நியூட்ரியன்ஸ் ஊட்டச்சத்துக்களை நம்ம கொடுக்க வேண்டிய வாய்ப்புகள் உருவாக்க வேண்டும். அந்த உருவாக்க பண்றப்படுத்த என்ன ஆகும், மரம் நன்றாக வளர்ந்து நாம் நினைக்கக்கூடிய உயரத்தையும் நாம் நினைக்கக்கூடிய அந்த சுற்றளவையும் உடைந்து நம்ம என்ன வருமானம் நினைக்கிறோமோ எந்த பருமன் மரம் வேணும்னு நினைக்கிறோமோ 1 அடி சுற்றளவு 2 அடி சுற்றளவு 3 அடி சுற்றளவு இதையெல்லாம் வளர்ந்து அதன் மூலமாக வருமானத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி தடிமரங்களுக்கு என்ன இதுன்னா மரம் சுற்றளவு பெருக பெருக அதனுடைய இந்த வாலிப்பு என்று அழைப்பார்கள், அதாவது ஸ்ட்ரெயிட் அண்ட் சிலிண்ட்ரிக்கல். ஒரு மரம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும், ஒரு 20-25 அடி மரம் கோணல் இல்லாம இருக்கணும், கிளைகள் இல்லாம இருக்கணும், நாட்ஸ் இல்லாம இருக்கணும், அதே உருண்டியா இருக்கணும். அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும், மரத்துக்கு வேல்யூ ஜாஸ்தி ஆகும், மரத்துடைய பர்ச்சேஸ் வேல்யூ ஜாஸ்தி ஆகும். அதனாலதான் இது எல்லாம்

எப்படின்னா மரத்துடைய வளர்ப்பு முறைகள். அப்படி வளர்க்கும் பட்சத்தில் உண்மையிலேயே இந்த மரம் வந்து வேளாண் காடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும். ஏன்னா இது போல பார்த்துட்டோம், இப்ப இந்த மரம் எப்பொழுது அறுவடை செய்யலாம், 3.5 சுற்றளவுக்கு மேலதான் அறுவடை. அதற்கு முன்னாடி நம்ம அறுவடை பண்ண வேணாம். இப்ப பாத்தீங்கன்னா 24 இன்ச்சுக்கு மேல சொல்லிட்டு இருந்தோம், அதாவது தேக்கு மகாகனி எல்லாம் பாக்குறப்ப இந்த மரத்தை பொறுத்தளவு நீங்க 36 இன்ச்சுக்கு மேல இருந்தா தான் இதுக்கு நல்ல வேல்யூ இருக்கும். ஏன்னா இந்த மரத்தை நான் இருக்க சொல்லியிருக்கேன், மரத்துடைய பலகை லென்த்து அகலம் அதிகமாக அதிகமாகத்தான் குவாலிட்டி அந்த டெக்கரேட்டிவ் உட்டோட ரெசிப்ரோகேஷன் நமக்கு தெரியும். அப்ப என்ன ஆகும், மரம் வந்து பெருசா இருந்தா தான் மார்க்கெட் நல்லா இருக்கும். அதனால 36 இன்ச்சு ஏற்கனவே 3.5 சுற்றளவுக்கு மேல இருந்தா தான் இந்த மரத்திற்கு நல்ல மார்க்கெட் இருக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஏற்கனவே குறைந்தபட்சம் 1 டன் 1 லட்சத்துக்கு மேல போக ஆரம்பிச்சிருக்கு. அது என்ன ஆகும், ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு மேல ஆனாதான் இந்த மரம் நன்றாக வளர்ந்து நல்ல உறுதித்தன்மையை கொடுக்கும். இந்த மரத்தோட உட் குவாலிட்டி டென்சிட்டி பாத்தீங்கன்னா அடர் வந்து நல்லா ஹைலி டென்ஸ். ஹைலி டென்ஸ் எவ்வளவு, 0.8, அதாவது 850 kg/m³. ஒரு கியூபிக் மீட்டர் மரத்தை எடுத்தோம்னா 850 கிலோ இருக்கும். நல்ல வெயிட்டா இருக்கும், ஹெவி வெயிட்டா இருக்கும், தூக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஹெவி வெயிட்டா இருக்கனால்தான் இந்த டியூரபிலிட்டி ஆஃப் த வுட் வந்து பாத்தீங்கன்னா நல்ல அதிக காலங்கள் இருக்கும். டியூரபிலிட்டி இரண்டாம் வந்து டைமென்ஷனல் ஸ்டெபிலிட்டி ஆங்கிலத்தை சொல்லுவோம். சில மரங்கள்லாம் மழை காலத்துல பாத்தீங்கன்னா எரிக்கிறோம், வெயில் காலத்துல லூசா இருக்கும். அந்த மாதிரி இல்லாம ஒரு தடவை மரத்தை காய வச்சு பதப்படுத்திட்டோம்னா இருக்கிற 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் இருந்தாலும் இந்த மரம் அப்படியே இருந்து பயனளிக்கக்கூடிய. அதனால தான் ரோஸ் வுட் வந்து ப்ரிஃபர்டா இருக்கு. இதனுடைய பயனை பத்தி நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், ரோஸ் வுட் வந்து வேளாண் காடுகளுக்கு ஏத்தது எல்லாம் சொல்லியாச்சு, எல்லாமே மேனேஜ்மெண்ட்ல பார்த்தாச்சு. இது எதுக்கு பயன்படுகிறது, ஃபர்னிச்சர், குவாலிட்டி ஃபர்னிச்சர், ஹை வேல்யூ ஃபர்னிச்சர்ஸ், பேனலிங், அதாவது இன்னைக்கு எல்லாம் இன்டீரியர் டெக்கரேஷன் நிறைய வருது, அந்த உட் பேனல்ஸ் இருந்தாங்கள அல்ல, ரோஸ் வுட் பேனலிங் வந்து வெளிநாடுகள்லாம் நல்ல ஒரு பெரிய டிமாண்ட் இருக்கு. ரோஸ் வுட் பேனலிங், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இந்த கிட்டார் பேஸ் இருக்குல்ல, நிறைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பண்றாங்க, டூல் ஹேண்டில்ஸ் நிறைய பண்றாங்க, இந்த வேஸ்ட்டை வச்சு. அதுல இலை இருக்குல்ல, இலை வந்து நல்ல புரோட்டீன், புரோட்டீன் இருக்குன்னா என்ன ஆடு மாடுகளுக்கு தீவனமாக பயன்படும். இது எல்லாம் மீறி இந்த மரம் வந்து ஒரு நைட்ரஜன் ஃபிக்சிங் ட்ரீ, தலைச்சத்தை நிலைநிறுத்தக்கூடியது. ஆனா என்னாகும், மண் வளம் மேம்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆகையால் இந்த மரம் இந்தியன் ரோஸ் வுட் என்று அழைக்கக்கூடிய டால்பஜியா லாட்டிஃபோலியா சயின்டிபிக் நேம், தமிழில் ஈட்டி என்று அழைக்கக்கூடிய மரம் உண்மையிலே வேளாண் காடுகளுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டில் நிலவும் தட்பமண்டல பகுதிகளுக்கு ஒரு ஏற்ற மரம். இந்த மரத்தை வேளாண் காடுகளில் பன் பிளான்டிங் நிலைக்கூடிய வரப்போரமாகவோ அல்லது பண்ணைக்காடுகளாகவோ தோப்புகளாகவும் அல்லது வேளாண் காடுகளாகவும் வளர்த்து விவசாய பெருங்குடி மக்கள் இந்த தடிமரம் சார்ந்த ரோஸ் என்றழைக்கக்கூடிய மரத்தின் மூலமாக தடிமரம் சார்ந்த வேளாண் காடுகளுடைய பரப்பளவை அதிகப்படுத்தி அதன் மூலமாக மண் வளத்தையும் மலை வளத்தையும் பாதுகாத்து உங்களுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்ளலாம் என்று இந்த தருணத்தில் கூறிக்கொண்டு, ரோஸ் வுட் ஒரு மிகச்சிறந்த மரம் வேளாண் காடுகளுக்கு குறிப்பாக தமிழகத்தில் நிறுவும் தட்பவெப்பநில சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஏற்ற மரம், அந்த மரங்களை நல்ல குவாலிட்டி மரங்களை தருவித்து அதனை தங்களுடைய நிலங்களில் பயன்படுத்தி அதன் மூலமாக விவசாயிகள் பயன்படலாம்.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 ஒலிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
1: 9940903835
0: அல்லது
1: 8220469549
0: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
1: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 10663185288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான UTR எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
0: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்குபவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.
1: ஆல் இண்டியா ரேடியோ எஃப்எம் 103 வளம் தரும் வேளாண் காடுகள் என்ற தொழில்நுட்பம் சார்ந்த தகவல் களஞ்சியத்தை பல்வேறு விதமான எபிசோட்ல பார்த்து கொண்டு வருகிறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா, கடந்த சில வாரங்களாகவே நம்ம தடிமரங்களை பற்றி தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். குறிப்பாக தேக்கில் ஆரம்பிச்சோம், மகாகனியில் ஆரம்பிச்சோம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஈட்டி மரத்துல வந்து நிறுத்தோம், ஈட்டி மரத்தை முடிச்சிருக்கோம். இப்ப இந்த ஈட்டியிலே சென்ற வாரம் நாம் பார்த்தது பாத்தீங்கன்னா ஈஸ்ட் இண்டியன் ரோஸ் வுட். இப்ப இதுலயே இந்தியாலேயே இன்னொரு ரோஸ் வுட் இருக்கு, அது பாத்தீங்கன்னா டால்பர்ஜியா சிசு என்று அழைப்பார்கள். சென்ற வாரம் நாம் பார்த்தது பாத்தீங்கன்னா டால்பர்ஜியா லாட்டிஃபோலியா, டால்பர்ஜியா சிசு. இது ரெண்டுக்கு என்ன சார்னா, அது வந்து இந்த கலர்ல தான் வித்தியாசம், குரோத்ல வித்தியாசம், வுட்டோட வேல்யூல வித்தியாசம். இது வந்து ஒரு தடிமரம் தான், அதாவது டால்பர்ஜியா சிசுவும் ஒரு தடிமரம். குறிப்பா வடநாட்டில் போய் பாத்தீங்கன்னா பீகார், பஞ்சாப், ஹரியானா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் பாத்தீங்கன்னா இந்த டால்பர்ஜியா சிசு தான் நிறைய வளர்க்கப்படுகிறது, கமர்சியலாவே தடிமரமாக பயன்படுத்தப்படுகிறது. ஏன் இந்த மரத்தை வந்து நம்ம ஊர்ல இன்ட்ரெஸ்டா இருக்குன்னா, தமிழகத்தில் நிலவும் தட்பவெப்ப மண்டலுக்கு ஏற்ற மாதிரி வளரக்கூடிய மரங்கள்ல சிசு மரமும் ஒன்று. தமிழகத்தில் உள்ள தட்பவெப்ப மண்டல சூழலுக்கு ஏற்ற மாதிரி நன்றாக வளரக்கூடிய மரங்களில், வேகமாக வளரக்கூடிய மரங்களில் தனி மரங்களில் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியன் ரோஸ் வுட் என்று அழைக்கக்கூடிய, சிஷாம் என்று அழைக்கக்கூடிய, தமிழில் சிசு மரம், டால்பர்ஜியா சிசு. இந்த மரம் வேகமாக வளரக்கூடியது. இதுல என்ன அட்வான்டேஜ், இந்த மரம் நல்ல மணற்பாங்கான பகுதிகளுக்கு ஏற்ற மரம், அதாவது அலுவியம் சாயில், ரிவர்பெட் சாயில், எங்கெங்கெல்லாம் ஆற்று படுகை இருக்கோ அதற்கெல்லாம் ஏற்ற மண், எங்க மண் வந்து சலைன் சாயில் என்று அழைப்பார்கள், இந்த உப்பு தன்மையெல்லாம் கொஞ்சம் கூட இருக்கும் அந்த இடத்துல அது வளரக்கூடிய மரம். ரெண்டாவது லேட்டரடிக் சாயில், அனைத்து விதமான லேட்டரடிக், அதாவது ஹெவி சாயிலையும் வளரக்கூடிய மரம். இந்த மரத்தோட என்னன்னா, நல்ல பாதுகாப்பா நல்ல மேனேஜ்மெண்ட் பண்ணி வளர்க்கலைன்னா இந்த மரம் வந்து குறுக்கடா வளரும், வளைஞ்சி நெளிஞ்சி வந்துட்டு இருக்கும்.

சோ இது நேராக வளரக்கூடிய மரமா இருந்துச்சுன்னா உண்மையிலே இந்த மரம் தடி மரத்திற்கு நல்லது, லோ காஸ்ட், ஈஸியா வளரக்கூடிய மரம், வேகமாக வளரக்கூடிய மரம். அப்ப என்ன, நம்ம ரோஸ் வுட் மாதிரி காஸ்ட்லியா இருக்காது ஆனா வேகமா வளரக்கூடிய அந்த மரம் எல்லாம் நம்ம என்ன பார்த்தோம், 25-30 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் வளர்த்த முடியும். இது என்னன்னா 5 ஆண்டுகளே விடலாம், 50% வெட்டிடலாம். இன்னைக்கு என்னன்னா தடிமரத்தின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. தமிழகத்துல மட்டும் ஏறக்குறைய குறைந்தபட்சம் ஒரு 30-35 லட்சம் டன் மரம் தேவைப்படுகிறது. அசான் 2023-24 இந்த 2 ஆண்டுகள் இன்னும் கொஞ்சம் கூடி இருக்கும், மரத்தின் தேவை கூடிக்கொண்டே இருக்கிறது. ஆனா என்ன ஆகுது, தடிமரங்களும் பூரா இப்ப வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு வருது. நம்ம வாங்குற எல்லா மரமே பாத்தீங்கன்னா இம்போர்ட்டட் ட்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா நம்ம ஊர்ல இதை விட நல்ல குவாலிட்டி மரங்களா இருக்கு. ஏன்னா இந்த மரம்லாம் பாத்தீங்கன்னா நல்ல டென்சிட்டி, ஏற்கனவே 700-800 kg/m³ நல்ல அடல் டென்சிட்டி. டென்சிட்டி கூட இருந்தா என்ன ஆகும், ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், பூச்சி வராது, கரையா வராது. அப்ப என்ன ஆகும், நல்ல தடிமனா இருக்கும் மரம், வந்து நல்ல பாதுகாப்பா இருக்கும், வேகமா வளரக்கூடிய மரம், பாதுகாப்பான மரம், அதிக நடத்தி உள்ள மரம், நம்மூரை தாயகமா கொண்டது, தலைச்சத்தை நிறைவேற்றக்கூடியது. இந்த மரம் வேகமா வளர்றதுனால அனைத்து விதமான மண்கண்ணுகளுக்கும் ஏற்ற மரம். அப்ப இந்த மாதிரி மரங்களை வேளாண்மைகளை கொண்டு செல்ல பட்சத்தில் என்ன ஆகும், விவசாய நிலம் வந்து உற்பத்தி சார்ந்த நிலமாக மாற்றப்படும், விவசாயிகளுக்கு கூடுதல் வருவாய் பெறக்கூடிய வாய்ப்புகள் வேளாண் காடுகள் மூலமாக உருவாக்கும். அதற்காகத்தான் இந்த வாரம் நாம் பார்க்க போது பாத்தீங்கன்னா சிசு என்று அழைக்கக்கூடிய டால்பஜியா சிசு மரம். இது வந்து ஒரு ரோஸ் வுட்லயே ஒரு ரகம். அது எப்படி நார்த் இந்தியன் ரோஸ் வுட் ஏன் அப்படி அழைக்கப்படுகிறது என்றால், இது வட இந்தியாவில மிகப்பெரிய அளவில் வளர்க்கப்பட்டு வருகிறது. தென்னிந்தியாவுக்கு இது ஏற்ற மரம், குறிப்பா தமிழகத்திற்கு ஏற்ற மரமாக மாறும். ஏன்னா இங்கு நிலவக்கூடிய தட்பவெப்ப மண்டல சூழ்நிலைகள் அனைத்துமே இந்த மரம் வளரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குகிறது. வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சியிலேயும் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாவே சிசு என்று அழைக்கக்கூடிய குளோனல் ரகங்களை கண்டறிந்து அதை வந்து நல்லா வளர்த்து அந்த வளர்ப்பு முறைகளை கண்டறிந்து வேகமாக வளரக்கூடியது. இதெல்லாம் மீறி இது பல்பயன் மரம், ஒரு 3-4 ஆண்டுகள் வெட்டினீங்கன்னா காகித மரத்துக்கு போயிடும். அதே 3-4 ஆண்டுகள் போனீங்கன்னா இது எங்க போயிடும், இந்த என்ஜினியர் உட் ப்ராடக்ட்ஸ் என்று அழைப்பார்கள், அதாவது பார்ட்டிகல் போர்ட்ஸ், MDF, அதற்கு பயன்படும். இதெல்லாம் மீறி ஒரு 4500 கிலோகலரிசிக்கு மேல இது வந்து எரிசக்தி கொண்டது. அப்ப என்ன ஆகும், சின்ன வயசுல இந்த மரம் வந்து எரிசக்தி பயன்பாட்டுக்கு மாற்றக்கூடியது. ஆனா நம்ம வந்து தடிமரத்தை பத்தி பாக்குறதுனால தடிமரத்துடைய கழிவுகள் நன்கு வளர்ந்த மரத்துல ஒரு 60-70% மரம் தடிமரத்திற்கு போகும், மிச்சம் 30% மரம் எங்க போகணும், இந்த தொழிற்சாலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் இந்த மரத்திற்கு கூடுதல் அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா வேக நீங்க விவசாயிகள் நினைத்தா இந்த மரத்தை வந்து குறுகிய கால பயிரா நடலாம், நடுத்தர கால பயிரா நடலாம், நெடுங்கால பயிரா நடலாம். அப்ப என்ன ஆகும், நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி இந்த மரத்தை வளர்க்கக்கூடிய வாய்ப்பு இந்த மரத்துல இருக்கு. இது மத்த மரங்களை பெருசா இருக்காது, அதான் இதுடைய அட்வான்டேஜ். அந்தனாலதான் இந்த மரம் வந்து ஒரு சிக்னிபிகன்ஸா இருக்கு. இந்த மரம் இந்தியாவை தாயமாக கொண்டது, குறிப்பா இந்த ஏசியன் ரீஜியன்ஸ், இங்க இருந்துதான் மற்ற நாடுகளுக்கு எடுத்து செல்லப்பட்டது. இந்தியாவில குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு ஹிமாலயன்ஸ், லோயர் ஹிமாலயன் டிராக்ஸ்ல ஆரம்பிச்சு அப்படியே சென்ட்ரல் இந்தியா முடிக்க, மத்திய இந்தியா முடிக்க இது வளர்ந்து தென்னிந்தியாவுக்கு இது வர ஆரம்பிச்சிருச்சு. இயற்கையாகவும் இருக்கு, செயற்கையா நிறைய தோட்டங்கள் உருவாக்கப்பட்டு வருகிறது. அது குறிப்பா கர்நாடகா தமிழ்நாடுல பாத்தீங்கன்னா கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரோட் சைட்ல நடக்கூடிய மரங்கள் பாத்தீங்கன்னா, நீங்க தருமபுரி கிருஷ்ணகிரி ரோட்ல பாத்தீங்கன்னா 2 பக்கம் பாத்தீங்கன்னா இந்த சிசு மரம் தான் நிறைய நடப்பட்டு இருக்கும். இதுல என்ன எவர் கிரீனாவும் இருக்கும், இந்த மரம் வருடம் முழுதும் பசுமையாகவே இருக்கும். அதனால தான் இந்த மரம் ஹெவியாக இருக்கும். அப்ப நேராக வளரக்கூடிய மரம், ஸ்ட்ரைட் அண்ட் சிலிண்ட்ரிகளாகவும் போயிட்டு இருக்கும். எங்கெங்கெல்லாம் மேனேஜ் பண்ணுமோ அங்கெல்லாம் இந்த ஸ்ட்ரைட்டா வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால தான் இந்த மரம் ப்ரிஃபர்டா எடுத்து செல்லப்படுகிறது. சார், இந்த மரத்தை எடுத்தாச்சு, இது அடுத்து வேளாண்களுக்கு எப்படி எடுத்துட்டு போகலாம், ஏற்கனவே சின்ன மாதிரி தான் இந்த மரம் வந்து நம்ம வந்து தடிமரத்திற்கு நடுதுனால ஏறக்குறைய 6 அடிக்கு 6 அடியில் ஆரம்பிச்சு அடர் நடவு, 1200 மரங்கள் ஒரு ஏக்கருக்கு நட்டு ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு 50% மரத்தை கழிச்சிடணும். கழிச்சிட்டு அந்த மரங்கள் பூரா காகித குழுக்கோ இல்லாட்டினா இன்ஜினியர் உட் ப்ராடக்ட்ஸ், பார்ட்டிகல் போர்டு இல்லாட்டி MDF இல்லாட்டினா எரிபொருளுக்காக கொடுத்துடலாம், நல்ல மார்க்கெட் இருக்கு இன்னைக்கு. அடுத்த ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், அடுத்த 50% மரத்தை கழிச்சிடணும். அப்ப என்ன ஆகும், மிச்ச மரங்களும் அதுவும் எதுக்கு போகும், நான் சொன்ன மாதிரி இந்த 3 விதமான தொழில்நுட்பங்களுக்கு போய் இடைக்கால வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து இருக்கக்கூடிய ஒரு 200 மரங்கள்ல மட்டும் என்ன பண்ணும், நன்க மரம் நேர்த்தி பண்ணணும், கிளைகளை பூரா வெட்டி. இந்த கிளைகளை வெட்டுறது வந்து இந்த மரத்தை பொறுத்தளவு 1ஆம் ஆண்டுலேருந்தே பண்ணணும். ஏன்னா இந்த மரத்துல நிறைய பக்க கிளைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால கிளை மேலாண்மை வந்து பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பதான் இந்த மரம் வந்து நம்முடைய தடி மரத்திற்கு பயன்படுத்ததாக இருக்கும். இந்த மரத்தை பொறுத்தளவு 1/3 பகுதி தடிமரமா இருந்தாலே இந்த மரத்துக்கு வேல்யூ இருக்கும். ஏன்னா மிச்சம் 2 பகுதி என்ன ஆகும், மத்த தொழிற்சாலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால மத்த மரத்துல எல்லாம் 50% ஆஃப் த ட்ரீஸ் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கும்னு சொல்லுவேன். இந்த மரத்தை பொறுத்தளவு அட்லீஸ்ட் நமக்கு குறைந்தபட்சம் 3 மீட்டர் ஸ்ட்ரைட்டா இருந்தாலே போதும் தடி மரத்துக்கு போயிடும். மிச்சம் பூரா மத்த தொழிற்சாலைகளுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கலாம், அதுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மரம் வந்து என்னன்னா விவசாயிகளுக்கு ஒரு குறுகிய கால பயிராக இருக்கும், நடுத்தர கால பயிரா இருக்கும், நெடுங்கால பயிரா இருக்கும், பல்பயன் வேளாண்களுக்கு இது மிகச்சிறந்த மரமாக இருக்கும். அதனால தான் இந்த சிசு மரம் ஒரு தடிமரமாக அறிமுகப்படுத்துறோம், ஆனா இது ஒரு பல்பயன் மரம், இதை எடுத்து செல்லலாம். இப்ப 1200 மரம்

0: சொல்லி நமக்கு மரத்தை கழிச்சதெல்லாம் பார்த்தாச்சு, கிளை மேலாண்மை பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இதற்கு தேவையான உரங்கள் ஆண்டுக்கு ஒரு முறை, நான் ஏற்கனவே பல பதிவுகளை சொன்னாலும் மரம்னால ஆண்டுக்கு ஒரு முறை நீங்க நல்ல உலர்ந்த எரு மாட்டுச்சாணம் இருக்குல்ல, நல்ல உலர்ந்த ஒரு மரத்திற்கு 2 கிலோ இருந்து 5 கிலோ முடிக்க போட்டு நல்ல உழவு விடலாம் இல்லையா. ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் 4 to 5 டன் போட்டு நல்ல உழவு ஓட்டி விட்டோம்னா இந்த மண் வளம் பாதுகாக்கப்படும். எங்கெங்கெல்லாம் சிறு விவசாயிகள் ஊடு பயிர் பண்ண நினைக்கிறீங்களோ, நீங்க என்ன ஊடு பயிர், அது சீரியல்ஸாக இருக்கட்டும், பல்சஸாக, அத வேளாண் பயிர்களாகட்டும், தோட்டக்கலை பயிர்களாகட்டும், நெடுங்கால பயிர்களாகட்டும், எதுனாலும் சரி அதற்கேத்த மாதிரி இடைவெளி. எங்கெங்கெல்லாம் ஊடு பயிர் வந்து ஒரு மேண்டேட்டரியா இருக்கோ அங்க குறைந்தபட்சம் 12 அடியும் அதிகபட்சம் 24 அடியும் இடைவெளி விட்டுட்டு நம்ம எல்லா விதமான ஊடு பயிர்களையும் எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த மரம் வந்து ஓரளவுக்கு ட்ரவுட்டை தாங்கும், அதாவது தண்ணி இல்லாட்டினாலும் மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய, ஆனா நீர் மேலாண்மை குறைந்தபட்சம் அவசியம். அப்பதான் நம்ம இந்த எக்கனாமிக் ரிட்டர்ன்ஸ் பொருளாதார ரீதியாக நம்ம வருமானத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த மரத்தின் மூலமாக ஏற்படும். அதனாலதான் டால்பஜியா சிசு வந்து ஒரு மிகப்பெரிய இந்த மரங்களிலிருந்து வேகமாக வளர்ந்து வேளாண் காடுகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையும் இந்த மரம். இந்த மரம் எதற்கு பயன்படுகிறதுனா சொல்லி, நல்ல மல்டிபிள் டிம்பர் ஸ்பீசிஸ், நீங்க சின்ன டோர்ல ஆரம்பிச்சு சட்டம் விட்டம் பர்னிச்சர்ஸ் எல்லாம் ஹரியானா மாநிலங்கள்லாம் போய் பாத்தீங்கன்னா, ஹரியானா பஞ்சாப்ல எல்லாம் ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ல இந்த சிசு மரத்திலிருந்து தான் பர்னிச்சரே பண்ணிருப்பாங்க. வீடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கிராமத்துல இதெல்லாம் பண்ணிருப்பாங்க. நம்ம ஊர்ல வீடுகள்ல பாத்தீங்கன்னா வேப்ப மரத்துல அந்த காலத்துல பண்ணி வச்சிருப்பாங்க. எக்ஸாக்ட் அதே மாதிரி இந்த மரம் நல்ல பயன்படக்கூடிய மரம். இரண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு மினிமல் சீசனிங், அதாவது சீசனிங் மரத்தை வந்து ட்ரை பண்ணிட்டோம் வச்சுங்க, இந்த ட்ரை பண்ண மரம் வந்து ஆல்மோஸ்ட் அனைத்து விதமான கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரிக்கும் பயன்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரினா உங்களுக்கு அது வீட்டு சாமான்களா இருக்கட்டும், தொழிற்சாலை சாமான்களாகட்டும், பேனலிங் ஆகட்டும், இது அனைத்துக்குமே இந்த மரம் மிகப்பெரிய பயனை அளித்துக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தொழிற்சாலைகளுக்கு எல்லாமே இன்னைக்கு என்ன தேவைப்படுகிறது, மரம் வந்து அதிக வேகமாக வளரக்கூடிய மரம் அதிக அளவுல கிடைக்கணும், அதற்கு இந்த மரம் மிகப்பெரிய வாய்ப்பாக அமையும். அதனாலதான் இது வந்து இந்த ரோஸ்வுட்லயே நார்த் இந்தியன் ரோஸ்வுட்ன்றதுக்கு ஒரு பிராண்ட் பண்ணி இதுதான் வந்து இன்னைக்கு இந்தியா பூரா இன்னைக்கு பிரபலமாக வளர்க்கப்பட்டு வருகிறது. ஏன் சொல்றேன்னா, இது வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய தட்பவெப்ப மண்டல சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நமக்குள்ளே மண் வளம், நமக்குடைய மலை வளம், சுற்றுச்சூழல் வளம், இவை அனைத்துக்குமே இந்த மரம் நன்றாக வளரக்கூடியது. அதனாலதான் இதை வந்து அடநடவு ஆட நடலாம், இல்லன்னா சிறு விவசாயிகள் எனக்கு அடநடவே நட முடியாது, வரப்போற மட்டும்னா வரப்போடத்திற்கு இந்த மரம் மிகச்சிறந்த மரம். ஒரு குறைந்தபட்சம் 6 அடியிலிருந்து 8 அடி மரத்திற்கு மரம் இடைவெளி விட்டுட்டு ஃபார்மை சுத்தி நட்டலாம், தோட்டத்தை சுத்தி நட்டோம்னா என்ன ஆகும், குறைந்தபட்சம் ஒரு 100-120 மரத்துல இருந்து அதிகபட்சமா 200-250 மரம் முடிக்க நடலாம். இது என்னன்னா மரத்தை பூரா வெட்டி விட்டு இந்த இலையை பூரா ஆடு மாடுகளுக்கு தீவனமாக போயிடும். நல்ல மரத்தை கழிச்சு விட்டீங்கன்னா இந்த மரம் குறைந்தபட்சம் ஒரு 25 மீட்டர் உயரத்துக்கு போகும். நம்ம 25 அடிக்கு மரத்தை மேலாண்மை கழிச்சு விட்டீங்கன்னா இந்த மரம் ஸ்ட்ரைட்டாக வளர்ந்து அதன் மூலம் வருமானத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த மரத்தை ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மரம் வந்து நல்ல ஃபயர்வுட்டு எரிபொருளுக்கு பயன்படுத்தக்கூடியது. இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு 5000-6000 ரூபாய்க்கு வருது, கலர்விக்கு வழி 4500 மேல தாண்டும். ரெண்டாவது, இந்த மரம் வந்து ஒட்டுப்பலகைக்காகாது பட் என்ஜினியர் உட் ப்ராடக்ட்ஸ், குறிப்பா வந்து பார்ட்டிகல் போர்டு மற்றும் MDF போர்டு, இதற்கு தேவையான மரங்கள் வந்து குறைந்தபட்சம் 6000 ரூபாயிலிருந்து இந்த மரம் விற்பனைக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தடிமரன்று போறப்ப குறைந்தபட்சம் 10,000 அதிகபட்சம் 15,000 ரூபாய் மரத்தோட சுற்றளவுக்கு ஏற்ற மாதிரி, இது வந்து 24 இன்ச்சுக்கு மேல சுற்றளவு இருந்தா தமிழகத்தில் எடுக்கப்படுகிறது. இது ஏன் சொல்றேன்னா, இப்படி இந்த மரத்தை வளர்க்கும் பட்சத்தில் உண்மையிலேயே இந்த மரம் வந்து வேளாண் காடுகள் எல்லாமே என்ன நினைக்கிறாங்க, சவுக்கு தைலம் மட்டும் தான் மரம் நினைச்சிட்டு இருக்காங்க, கிடையாது. ஒரு 25 வகையான மரங்கள் வந்து வேளாண் காடுகளுக்கு உகந்த மரம் இன்றைக்கு மார்க்கெட்ல விற்பனை செய்யக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி உள்ளது. மரத்தின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கு. அதனால தான் நம்ம இந்த எபிசோட எப்படி கொண்டு போறோம், இது வளம் தரும் வேளாண் காடுகள், எப்படி வளம் தரும், தடிமரம் மூலம், ஒட்டுப்பலகை மூலம், காகித குழுமம், இது மூலம் ஒவ்வொரு எபிசோட நம்ம பார்க்கும் பட்சத்தில் இந்த ஒரு தகவல் களஞ்சியமாவே இது வந்து இந்த எபிசோடு வந்து உங்களுக்கு மாறும். அதற்காகத்தான் நம்ம பல்வேறு விதமான மரங்களை பத்தி நம்ம அறிமுகப்படுத்தி வருகிறோம். இது எல்லாம் மாதிரி பண்ணைகளை உருவாக்கி அதன் மூலமா இது எல்லாருமே வெட்டுப்பாளைய வனக்குழுக்கு வந்து மரங்களை பார்க்கலாம். எல்லா வகையான மரங்களும் தோப்புகளாக உருவாக்கி இருக்கிறோம், நிறைய மாதிரி பண்ணைகளை உருவாக்கி இருக்கிறோம். அந்த வகையில் உண்மையிலேயே இந்த மரம் டால்பஜியா சிசு வேளாண் காடுகளுக்கு ஏற்ற மரம். குறுகிய காலத்தில் நான் இருக்க சொன்ன மாதிரிதான் பயனுக்கேற்ற மாதிரி இந்த மரத்தை அறுவடை செய்யலாம். தடிமரம் என்று அழைக்கும் பொழுது குறைந்தபட்சம் 12 ஆண்டுகள் அதிகபட்சம் 18-20 ஆண்டுகள் இந்த மரத்தை வளர்த்து குறைந்தபட்சம் 24 இன்ச் சுற்றளவு இருக்கும் பட்சத்தில் இந்த மரம் நன்றாக வளர்ந்து அதன் மூலமாக விவசாயிகளுக்கு நல்ல பயனை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்று கூறி மீண்டும் ஒரு முறை ஒரு நல்ல தகவல் களஞ்சியத்துடன் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நேர்களை, இன்னைக்கு தடிமரங்கள் வரிசையில தேக்கு மகாகனியை தொடர்ந்து ரோஸ்வுட் மரத்தை பத்தின அத்தனை தகவல்களையும் பார்த்திபன் சார் சொல்ல கேட்டோம். மறுபடியும் அடுத்த வாரம் இன்னொரு தலைப்பு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க. வேளாண்

நாடுகள் சார்ந்த நிறைய தகவல்கள் இந்த நிகழ்ச்சியில புதையல் மாதிரி இருக்கு. அப்படியே நீங்க ஒவ்வொரு வாரமும் தோண்ட தோண்ட புது புது தகவல்களா வந்துட்டு இருக்கு. சோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம கேளுங்க. ஸ்டே டியூன் வித் எஃப்எம் 103 கோயம்புத்தூர். வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்கியவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு என் பானுரேகா. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் ஷாமளா. அறிவியல் தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணித பிரிவுகளுக்கான பாடங்களில் மாணவர் சேர்க்கை அதிகரித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் இணையதளத்தில் வெளியிட்டுள்ள கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். இதில் பெண்களின் பங்களிப்பு 44% அதிகரித்துள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தற்போது இந்த பாடப்பிரிவுகளில் மாணவர் சேர்க்கை 1 கோடியை தாண்டியுள்ளதாகவும் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். வழக்கறிஞர் சட்டத்திருத்த வரைவு மசோதா தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்கள் கருத்துக்களை தெரிவிக்குமாறு மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இந்த வரைவு மசோதா பார் கவுன்சிலுடன் இணைந்து தயாரிக்கப்பட்டுள்ளதாக சட்டத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது தொடர்பாக பொதுமக்களும் வழக்கறிஞர்களும் வரும் 31ஆம் தேதி பிற்பகல் 3 மணி வரை கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பார் கவுன்சில் இணையதளத்தில் இந்த வரைவு மசோதா வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேகதாது அணை விவகாரம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று விரிவாக ஆலோசனை மேற்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை கர்நாடக அரசு திறந்து விடாதது குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு நிர்மல்குமார், சட்ட வல்லுநர்கள் மற்றும் உயரதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். இன்று சென்னையில் இந்த வாணிபக் கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்ற பின்னர் அவர் இந்த ஆய்வினை மேற்கொண்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பொது விநியோக திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து அமைச்சர் விரிவாக கேட்டறிந்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திமுகவைச் சேர்ந்த விளாத்திக்குளம் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது என்று அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஆட்சியின் தவறுகளை சுட்டிக்காட்டும் திமுக

0: திமுகவைச் சேர்ந்தவர்களை தாவேக அரசு கைது செய்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இது ஜனநாயக பண்புகளுக்கு எதிரானது என்றும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை வழங்க மறுக்கும் கர்நாடக அரசின் செயல் கண்டனத்திற்குரியது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உச்சநீதிமன்ற உத்தரவினை மீறி கர்நாடக அரசு இதுபோன்று செயல்படுவது ஏற்புடையதல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டம் நாளை மறுநாள் புதுதில்லியில் நடைபெறவுள்ளதாக வெளியான செய்திகளை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கூட்டத்தில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். மின்சார வாரியத்தில் ஒப்பந்த தொழிலாளர்களாக 25 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றுவோரை தாவேக அரசு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட போதிலும் இவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படாமல் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நீதிமன்றங்களில் சாட்சியம் அளிக்க ஆஜராகும்போது முறையான சீருடை அணிந்து செல்லவில்லை என்றால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறையினருக்கு சுற்றறிக்கை அனுப்புமாறு சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறை தலைவருக்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம் திரு செந்தில்குமார் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இந்த சுற்றறிக்கையை 4 வாரங்களுக்குள் அனுப்ப வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆசிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லிந்தோய் சனம்பம் தங்கப்பதக்கம் வென்றார். ஜோர்டனின் அம்மானில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 63 கிலோ இடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெள்ளி 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தினிதி தேசிங்கு வெள்ளிப்பதக்கம் வென்றார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 100 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் குஷாக்ரா ஓஜா சதமடித்தார். கொழும்பில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 3 விக்கெட் இழப்பிற்கு 253 ரன் எடுத்துள்ளது. குஷாக்ரா ஓஜா 103 ரன்னுடனும் மனால் சௌஹான் 55 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். உலகக்கோப்பை ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டி கனடாவில் இன்று தொடங்குகிறது. இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 180க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். இந்தியாவின் சார்பில் அனாஹத் சிங், ருத்ரா சிங், அனிகா துபே, சான்வி கலாங்கி ஆகியோர் மகளிர் பிரிவிலும் ஆரியவீர் தேவன், யுஷா நஃபீஸ், குர்வீர் சிங், பூரவ் ரம்பீரா ஆகியோர் ஆடவர் பிரிவிலும் இப்போட்டியில் பங்கேற்கின்றனர். ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாய் நாச்சிகேத் பட்ராஜு தங்கப்பதக்கத்தையும் கார்த்திக் ரூபா சுஹாஸ் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி சீனாவின் ஹாங்ஷுவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் மனுபாக்கர், இளவேனில் வாலறிவன் உட்பட 36 பேர் இதில் பங்கேற்கின்றனர். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டி மஸ்கட்டில் இன்று தொடங்கியது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: Good evening, Chennai. A warm welcome to everyone tuned in to the lovely radio sets. Good evening, Chennai. Good evening, Puducherry. And good evening, Coimbatore. You are tuned in with me, RJ Ani, live from the studios of Akashwani, Chennai on 101.4 Rainbow, Chennai and 102.8 FM, Puducherry and 103 Coimbatore. Time for Western music until 9 p.m. happens to be a request show. So you want to make a request, listen to a song of your choice. All you need to do is pick up your mobiles and dial in the numbers 044-298-60038 and 044-295-20554. Time for the first song to go on air is going to be Bryan Adams singing away Summer of 69.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நீர்கள் அனைவருக்கும் உற்சாகமான சந்தோஷமான இதமான இனிமையான இரவு வணக்கம். நீர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM மயிலிறகு. காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்களின் தொகுப்பாய் நிகழ்ச்சியில் வரக்கூடிய ஒவ்வொரு பாடலும் ஒரு மாயசையும் நீங்க கேட்டு ரசிக்க போறீங்க. எஸ், தேனினும் இனிய தவிட்டாத இசைப்பாடல்கள் ஒவ்வொன்றும் நம்ம காதுக்கு இசையூட்டும். நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் பணக்கார குடும்பம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம். பாடலை TM சவுந்தரராஜன், பி சுசிலா பாடியிருக்காங்க. பாடலுக்கான இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடலாசிரியர் கண்ணதாசன். பாட்டு கேளுங்களேன், ஒரு விஷயம் சொல்றேன்.

இதுவரை நீங்கள் பார்த்த பார்வை இதற்காகத்தானா? இப்படி என்று சொல்லியிருந்தால் தனியே வருவேனா அப்படின்னு சுசிலாம் இந்த பக்கம் பாட, டிஎம்எஸ்ஸும் வந்து ரொம்ப அழகாக வந்து இந்த பாடலை வந்து கொண்டு போயிருப்பார் அப்படின்னு சொல்லலாம். பட் இதில் குறிப்பாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னவா இருந்தது அப்படின்னா, மூணாவது சரணத்தில் அம்மம்மா இது கொடுமை நான் அறியாது இருந்த புதுமை, அம்மம்மா இது கொடுமை அப்படின்னு மறுபடியும் பாடிட்டு நான் அறியாது இருந்த ஹஹான்னு ஒரு லைட்டாக சிரிப்பு சிரிப்பாங்க. நீங்கள் இனிமேலாவது கவனிச்சு பாருங்கள், முன்னாடி கவனிச்சு கூட தெரிஞ்சிருக்கும், மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவருடைய இசையில் பாடக்கூடிய பாடகர்கள் பாடகிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ரோவைஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் கொடுப்பாராம். அது பண்ணுங்கள், அது நல்லாயிருக்கும், இப்படி பண்ணி பாருங்களேன் அப்படின்னு இவர் கொஞ்சம் எடுத்து கொடுப்பாராம். இதிலிருந்து வெளிவந்த எஸ்பி பாலசுமி அவர்களுடைய நிறைய பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை உணர முடியும். இந்த சிரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாயங்கள் கட்டுவாங்க, அந்த பாடலோட அது எக்ஸ்ட்ரா ஃபிட் மாதிரி இருக்கும், ஆனால் கேட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். அதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் இசைப்பரல் கொடுத்த ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லும் ஸோ இந்த பாடலை அதை குறிப்பாக சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நல்லா இருந்ததில் கேட்கறதுக்கு இந்த மாதிரி இன்னும் நிறைய பாடல்கள் நம்ம நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்துட்ருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் விடிவெள்ளி திரைப்படத்திற்காக 1960 வெளிவந்தது. இந்த பாடலுக்கான இசை ஏ எம் ராஜா, பாடலை பாடியிருக்கிறது ஏ எம் ராஜா அண்ட் பி சுசிலா, பாடலாசிரியர் கண்ணதாசன். இந்த பாட்டை கேட்டு நிறைய பேருக்கு ரொம்ப நாள் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், கேளுங்களேன்.

காலம் கடந்தால் என்ன, கருத்தை விட்டு நீங்காத இன்னிசை பாடல்கள். நம்ம இதயத்தோட பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியும் மயிலருக்கு நல்ல ஒரு பாடலை கேட்டு மகிழ்ந்தோம்ல. இடை கையிரண்டில் ஆடும், சிறு கண்ணிரண்டு மூடும், உயிர் தன்னை நீங்கிய ஆசையில் தாவியோடுது. அதாவது இந்த லவ்னு ஒரு ஃபீல் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து எல்லாருமே வந்து விரோதிடுவாங்க, காதலன் காதலியே தவிர. அந்தி நேரம் வந்தாலே காதல் வேகம் உண்டாகும், பெற்ற தாயை கண்டபோதும் நெஞ்சில் கோபம் உண்டாகும், பிறர் பார்த்து விட்டாலும் பெண்மை நாணம் கொண்டாடும், அதை பார்க்க பார்க்க காளி நெஞ்சில் போதை உண்டாகும். சொல்லாடலுக்கு வந்து உதாரணமே நம்மளுடைய கவிஞர்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நிறைய நிறைய எழுத்து பணிகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய வார்த்தை ஜலங்கள் அழகாக தூவி அந்த மீட்டருக்குள்ளே அடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப அழகாக வந்து கொடுத்துருப்பாங்க. 9:27, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நேர்கள் கேட்டு ரசி மகிழ்ந்துட்டு இருக்கீங்க மயிலர்கால. நம்ம நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் அது கேளுங்க ரசிங்க.

0: மைல் மார்க் சம்பாரவையின் இதர தயாரிப்புகள் முழுமையான கோதுமை மாவு, கடலை மாவு, உருட்டு உளுந்து. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் சன்ஸ், கோவை.
1: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேரம் 9:32. தினமும் காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நிலைமை விளைக கேட்க தவறாதீர்கள். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேர்கள் கேட்டு ரசி மகிழ்ந்துட்டு இருக்கீங்க. மயிலரகால நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய ஒவ்வொரு பாடலுமே கொஞ்சம் ரேர் சாங்ஸா, அதுவும் கேட்க நல்லா இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்றீங்கன்னா எல்லா பேருமே நம்மளுடைய மயிலரகே சாரும். நம்ம நிகழ்ச்சியில கேட்கக்கூடிய அடுத்த பாடல் இடம்பெற்றிருக்கும் திரைப்படம் என்ன தெரியுமா? திருடாதே. இந்த திரைப்படத்தில் இருந்து பாடலாம் கேட்க போறோம். இந்த பாடலை பாடியிருக்கிறது பிபி ஸ்ரீனிவாஸ் அண்ட் கே ஜமுனாராணி, பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை எஸ் எம் சுப்பையா நாயுடு. நம்ம நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் கேளுங்க ரசிங்க.

0: தனமு இங்க நடக்குமா, தொட்டு தேத துடிக்கலாமா, துடுத்து தனமு இங்க நடக்குமா, ரகசியம் இருக்கு
1: அதுக்குள்ள உனக்கு அவசரம் எதுக்கு,
0: டிங்டாங் டிங்டாங் ரகசியம் இருக்கு
1: அதுக்குள்ள உனக்கு அவசரம் எதுக்கு,
0: நிறுத்தம்மா.

0: ஆளும் பெண்ணும் சேர்ந்து கிட்டு ஆடுறாங்க டான்ஸ். அழுக்கத்த வேகம் போட்டா அடிக்கலாம் சான்ஸ்.
1: சாங் மேன் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுங்க. ஐயோ செம ஜாலி, செம எனர்ஜிக்கா இருந்தது. கண்ணும் கண்ணும் பேசுது, அது காதல் பாட்டு பாடுது, ஆணும் பெண்ணும் சேர்ந்துக்கிட்டு ஆடுறாங்க டான்ஸ், ஆளுக்கேற்ற வேஷம் போட்டா அடிக்கலாம் சான்ஸ். புரிஞ்சுதா? ஆளுக்கு ஏத்த மாதிரி வேஷம் போட்டுட்டா அடிக்கலாம் சான்ஸ். நிலைமையை பார்த்து சூழ்நிலை பார்த்து புரிஞ்சுக்கமா அப்படின்னு சூசுகமா ரெண்டே வரியில சொல்லிட்டாரு. செம ஸ்மார்ட்ல 9:37 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேர்கள் கேட்டு சந்தோஷமா என்ன மாதிரி என்ஜாய் பண்றீங்க? ஏன்னா இது மாதிரி இருக்கு மயிலிறகே வந்து இவ்வளோ பெப்பியாக இவ்வளோ வந்து அப்படியே கலகலகலாம் ஆக்கிட்டாங்க. ஸோ நிறைய சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக ரொம்ப மெனக்கட்டில் எடுத்து பண்ணியிருக்காங்க. பட் அப்போவே இவ்வளோ விஷயங்கள் ரேப்லாம் இருக்குங்க உள்ள, கேட்டிருப்பீங்கள, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நம்ம இன்னும் அதுலேருந்து மேலே வேலை நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த பாடல் கொஞ்சம் தெய்வீகமாக போயிடலாமா? ஓகே ரைட், சாந்தி நிலையம் படத்துலேருந்து சாந்தி சாந்தி அப்படின்னு மன அமைதிக்காக ஒரு பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.

0: சாந்தி நிலையம் திரைப்படத்திற்காக இந்த பாடலை பாடியது பி. சுசிலா. பாடலுக்கான இசை எம். எஸ். விஸ்வநாதன். பாடலாசிரியர் கண்ணதாசன். நேரம் 9:41.
1: KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் July 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெற உள்ளது.
2: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
1: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
2: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418887411.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேர்கள் கேட்டு ரசு சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா மயிலர்கால நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் இடம்பெற்றிருக்கும் திரைப்படம் என்ன தெரியுமா? கார்த்திகை தீபம். இந்த பாடலை பாடியிருக்கிறது டி எம் சவுந்தரராஜன். பாடலுக்கான இசை ஆர். சுதர்சனம். பாடலாசிரியர் ஆலங்குடி சோமன். நம்ம நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் அது கேளுங்க ரசிங்க.

எது எதையும் யோசிச்சுட்டு இருப்போம்ல, அப்போல்லாம் இப்படி தான் தோணும், என்ன பறவை சிறகடித்து விண்ணில் பறக்கின்றதா, நம்ம தாட்ஸ்லாம் அங்கேயோ பறந்துட்டு இருக்கோம், அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம கண்ணில் வந்து தூக்கம் வர மறுக்குதா அப்படின்னு ரொம்ப அழகான பாடலை கேட்டு மகிழ்ந்த நேரம் வந்து 9:45. நேர்கள் கேட்டு ரசிச்சு மகிழ்ந்துட்டு இருக்கீங்க மயிலரகால. நம்ம நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடலு கேளுங்க ரசிங்க.

பிபி ஸ்ரீனிவாஸ் பி சுசிலா பாடியது. அவரோட வாய்ஸ் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருந்ததுல. தோல் கண்டின் தோலே கண்டின் அப்படின்ற அந்த பர்டிகுலர் இடத்துல வந்து இன்னுமே ஸோ ஸ்வீட், நம்மளாம் பண்ண முடியாதுப்பா. பட்டு வரிகளும் கூட ரொம்ப சிம்பிளாக பட் அழகாக இருந்தது. செண்டு வண்ண சிட்டு சின்ன முல்லை மொட்டு குங்கும போட்டு கொஞ்சம் நெஞ்சை தொட்டு. அந்த இஞ்சு வண்ணம் கண்ணம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், இட்டு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே அது க்யூட்டாக இருக்கும், அது மீட்டருக்குள்ளே ரொம்ப அழகாக வந்து உட்காரும். ஸோ நல்ல ஒரு பாடல் கேட்டிருக்கோம் இதய கமலம் திரைப்படத்திற்காக. பிபி ஸ்ரீனிவாஸ் பி சுசிலா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை கேவி மகாதேவன். நம்ம நிகழ்ச்சியில் நாம கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் பார்த்திபன் கனவு திரைப்படத்திற்காக கேளுங்கரசிங்க.

9:54 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இது மயிலிறகு. நம்ம நிகழ்ச்சியில கேட்க வரக்கூடிய அடுத்த பாடல் தாயும் மகளும் திரைப்படத்திற்காக பிசிசில குழுவினர் பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை பி.எஸ். திவாகர்.

0: நேரம் இரவு 10 மணி. நீர்கள் கேட்டது வளர்பிறை படத்துக்காக நிகழ்ச்சியுடன் நிறைவு பாடலா. டி எம் சவுந்தரராஜன் பி சுஜிலா பாடின பாடல் கேட்டோம். பாடலாசிரியர் கண்ணதாசன், பாடலுக்கான இசை கே வி மகாதேவன். நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்து மகிழ்ந்தது மயிலிறகு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM மயிலிறகு. நிறைய நல்ல பாடல் கேட்டு ரசித்து போன்ற நினைவோட நிகழ்ச்சியில இப்போ அடுத்து முடிச்சு வச்சுட்டு மனதோடு ரெயின்போக்குள்ள உள்ள வரும். அப்படியே கண்டினியூஸா டிராவல் ஆகும்போது பாத்தீங்க அப்படின்னா மனதோட ரெயின்போ வந்து நேர்வுமாக நிகழ்ச்சி வலம் வரும். இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு கேட்கலாம். குறிப்பா 1981 இருந்து 1992 வரைக்கும் கூட இந்த இடைக்கால பாடலை கேட்டு ரசிப்பீங்கன்ற நம்பிக்கையோட, குறிப்பா இன்னும் இந்த பாடலாம் கேட்டு எவ்வளவு நாளாச்சு தெரியுமா, அந்த மாதிரியான பாடலை கேளு ரசிங்க. நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய முதல் நேயர் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்க இருந்துங்க?
1: பேரன் மாநகர் ராஜேஷ்.
0: ராஜேஷ் சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு உனக்காகவே வாழ்கிறேன் திரைப்படம் இருக்கு இல்லையா,
0: உனக்காகவே வாழ்கிறேன்.
1: ஆமா, இந்த படத்துல கண்கள் ரெண்டும் அப்படின்னு ஒரு பாட்டு மலேசியா வாசுதேவன் ஜானகி பாடுவாங்க.
0: ஓகே,
1: கண்கள் ரெண்டும் சொந்தம் சொல்ல அப்படின்னு ஒரு பாட்டு
0: பாடல் வருது கேளுங்க.
1: அந்த பாட்டு போட்டுருங்க.
0: ஓகே, தேங்க்யூ.

0: மனதோடு ரெயின்போ கேட்டுட்டு இருக்கீங்க. 10:07 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல எஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கான நிகழ்ச்சி. நீங்க வந்து நம்ம நிகழ்ச்சியில இருந்து கலந்துகிட்டு பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 0422 அப்படின்ற கோடோட 23-16-312 அப்படின்ற எண்ணுக்கோ அல்லது 23-17-046 அப்படின்ற எண்ணுக்கோ பயன்படுத்தலாம். ஒரு வேலை லைன் கிடைக்கல கோச்சு கூடாது, ஏன்னா நோக்கோ வி ஆர் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்க அப்படின்னா வரக்கூடிய அடுத்த நேரம். வணக்கம்.
1: வணக்கம் சிவா சார், நான் பீடமளி வாசிச்சேன். நல்லா இருக்குங்களா சார்?
0: நல்லா இருக்கேன், சொல்லுங்க என்ன பாட்டு வேணும்?
1: சிகரம் படத்துல அகரம் இப்போ சிகரம் மாச்சு பாடல் சார்.
0: பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.
1: நன்றி சார், நன்றி.

0: நேரம் 10:12 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க மனதோட ரெயின்போ. நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்க இருந்துங்க?
1: கோயம்புத்தூர்ல இருந்து சார்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: நிலத்திறந்த கதையில இருந்து ஒரு சனம்
0: பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.

0: 10 மணி 18 நிமிஷம், ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM ல நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இது மனதோட ரெயின்போ. நம்ம நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க?
1: சேரன் மாநகர்ல இருந்து ராஜேஸ்வரி.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு மனிதனின் மறுபக்கம் படத்துல சித்ரா பாடின சந்தோஷம் என்று சந்தோஷம் பாட்டு
0: பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.

0: 10:23 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேயர்கள் கேட்டு வச்சுட்டு இருக்கீங்க. மனதோடு ரெயின்போ நேயர்வர்க்கமாக கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்கள் பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கங்க, சொல்லுங்க.
1: எஸ்ஐஎச்எஸ் காலனியில இருந்து பரிமலா.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: மௌனம் சம்மதத்திலிருந்து கல்யாண தேமிலா. இந்த பாட்டு
0: பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேரம் 10:28. தினமும் காலை மணி 6:30 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் நேர்கள் கேட்டு ரசிச்சிருக்கீங்க மனதோடு ரெயின்போ நிகழ்ச்சியில். நேரூர்மா கோயம்புத்தூர் மாவட்ட நேர்கள் பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சியில் நேரூர்மாக கேட்டிருக்காங்க வாட்ஸ்அப் வழியா, யாரது உஷா ரவிக்குமார் வடவழியிலிருந்து அவங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேளுங்க ரசிங்க.

0: 10:34 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேயர்கள் கேட்டு ரசிச்சிருக்கீங்க மனதோட ரெயின்போ. நேரூர் பவான் இந்த நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்க இருந்துங்க?
1: கருமத்தம்பட்டி வினோபாளர் வெள்ளிங்கிரி பேசுங்க சார்.
0: சொல்லுங்க வெள்ளிங்கிரி, என்ன பாட்டு வேணும்?
1: இன்னைக்கு கிழக்கு வாசல் படத்துல பச்சை மலர் பூ கொடுங்க. வணக்கம்.

0: 10:39 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல நீங்கள் கேட்டு வச்சிருக்கீங்க மனதோட ரெயின்போ நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் சார், இனிமையான இரவு. வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து?
1: மோகன்குமார் சார், பனகாட்சி விவாவில இருந்து பேசுறேன். முதல் மரியாதை தரத்துல இருந்து வெட்டி வீடு வாசம்
0: பாட்டு வருது கேளுங்க.
1: நன்றி நன்றி.

0: மனசுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கறது எவ்வளோ சந்தோஷமான விஷயம் இல்லை. எஸ், மனதோட ரெயின்போல நிகழ்ச்சியுடைய நிறைவு நேர் நினைக்கிறேன். வணக்கம், யார் எங்க இருந்து?
1: வணக்கம் சார், அன்னூர்லேருந்து பத்ரானு சார். நல்லா இருக்கிறீங்களா சார்?
0: நல்லா இருக்கீங்க, சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: மூன்றாம் வீட்லேருந்து ஏதோ ஒரு நல்ல பாட்டாக போடுங்க சார்.
0: பாட்டு வருது, கேளுங்க ரசிங்க.
1: ஓகே சார், நன்றிங்க சார்.

மஞ்சச்சவா பழக.

நேர்கள் இதுவரை கேட்டது ஆகாஷ்வாணி கோயம் 103.3 எஃப்எம்ல. எஸ், மனதோட ரெயின்போ நிகழ்ச்சியோட அடுத்ததாக நாளைய நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்புகள் தொடர்ந்து வானிலை அறிக்கை. நாளை காலை 6 மணிக்கு காலை தென்றல் நிகழ்ச்சியில் குரலும் விளக்கமும். டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரல் எண் 84 அதிகாரம் விருந்தோம்பல். தொடர்ந்து சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் ஜி சேதுராமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன், ஜிக்கி, எஸ் எம் யூசப், எஸ் ஜானகி, கே பி சுந்தராம்பாள், பி சுசீலா ஆகியோர் பாடியிருக்கும் பக்தி பாடலை கேட்கலாம். நாளை காலை 6:30 நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைக, காலை 7 மணிக்கு வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் திரையிசை அந்நாளின் சிறப்பை சொல்லும் இன்று இடம்பெறும், 7:30 முன் செல்லடா மனிதவள மேம்பாட்டு அலுவலர் மணிவண்ணன் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். தொடர்ந்து வானிலை அறிக்கை சேவை செய்திகள், 7:40 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல் கேட்கலாம், காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை ரெயின்போ வைப்ஸ், காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள், 9 மணிக்கு இது உங்கள் சாய்ஸ் நேயர் விருப்பம், 10 மணிக்கு போவோமா ஊர்வலம், 10:30 கவிதையும் கானமும், முற்பகல் 11:02 இன்றைய நேயர், 11:30 வண்ணப்பூக்களில் சாய்வு நாற்காலி, மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற வேளாண் இணை இயக்குநர் சபா நடேசன் அவர்களுடன் நேர்முகம் பகுதி 1, நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா. நண்பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம், 12:50 தொடர்ந்து வசந்த இல்லம் கேட்கலாம், 1 மணிக்கு லஞ்ச் டைம், 1:55 வானிலை அறிக்கை, 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகளை தொடர்ந்து 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி, 2:30 ஊர்புறத்திலே மகளிர் சந்திக்கும் உடல்நலம் சார்ந்த மகளிர் நலன் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் மகப்பேறு மருத்துவர் பிளஸி அவர்கள். பிற்பகல் 3:02 கிராம போனும் 103 நேயர் விருப்பம், 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பர நிகழ்ச்சி, மாலை 4 மணிக்கு பிளாஸ்ட் ஃப்ரம் த பாஸ்ட், 5 மணிக்கு சித்திரச்சவனம் கதைகள் வழிய திருக்குறள், 6 மணிக்கு பூச்செண்டு பக்தி இசை, 6:30 மாநில செய்தியில் தொடர்ந்து 6:40 டீ கடை நீர்கள் பங்கேற்கும் சிறப்பு நிகழ்ச்சி, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 ஃபிஃபா வேர்ல்டு கப் ஃபுட்பால் 2026 பற்றிய தினசரி கண்ணோட்டம், 7:32 ஏறுமூறும் தேக்கு சாகுபடியில் பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாட்டு முறைகள் என்ற தலைப்பில் தகவல்கள் தருகிறார் கோயம்புத்தூர் வன மரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவனத்தின் விஞ்ஞானி முனைவர் ஏ கார்த்திகேயன் அவர்கள், 8:05 வெஸ்டர்ன் மியூசிக், 9:15 மயிலருகு காலத்தை வென்றிருக்கும் காவிய பாடலின் தொகுப்பு, 10:00 மனதோடு ரெயின்போ, 11:00 முதல் காலை 5:53 வரை நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். தொடர்ந்து வானிலை அறிக்கை, கோயம்புத்தூரில் இன்று அதிகபட்சமாக வெப்பநிலை 31°C குறைந்தபட்சமாக 24°C, திருப்பூரில் இன்று அதிகபட்சமாக வெப்பநிலை 33°C குறைந்தபட்சமாக 24°C, ஈரோட்டில் இன்று அதிகபட்சமாக வெப்பநிலை 34°C குறைந்தபட்சமாக 26°C, சேலத்தில் இன்று அதிகபட்சமாக வெப்பநிலை 33°C குறைந்தபட்சமாக 24°C, ஊட்டியில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை 22°C குறைந்தபட்சமாக 16°C, பாலக்காட்டில் இன்று அதிகபட்சமாக வெப்பநிலை 29°C குறைந்தபட்சமாக 24°C. நேரம் 10:59 தொடர்ந்து நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக இருக்கலாம்.

பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று இரவு பண்பலை 101.4 தரைவழி ஒலிபரப்பு இரவு 11 மணி முதல் காலை 5:54 வரை இராது. நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

என்னுள்ள தாமரை செந்தேன் சுவைக்கராணிவா.

0: பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று இரவு பண்பலை 101.4 தரைவழி ஒலிபரப்பு இரவு 11 மணி முதல் காலை 5:54 வரை.
1: நேரம் 11 மணி 1 நிமிடம் கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேளையில் இணைஞ்சிருக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே ராஜா. இந்த நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி எஃப்எம் 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோவை எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளில்

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

நேரம் 11 மணி ஒரு நிமிடம் கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேளையில் இணைஞ்சிருக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில நான் உங்கள் ஆர்ஜே ராஜா. இந்த நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி எஃப்எம் 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோவை எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளில் இனிமையான இந்த இரவு வேளையில அருமையான பாடல்களை தான் வந்து இந்த மனசு மயங்கும் நிகழ்ச்சியில நம்ம கேட்க போறோம். அந்த வரிசையில முதல் பாடலாக வருகிறது அன்பே ஆறுயிரே திரைப்படத்திற்காக மதுஸ்ரீ மற்றும் நரேஷ் ஐயர் குரல்ல, வாலியின் வரிகள்ல, ஏ ஆர் ரஹ்மானின் அற்புதமான இசையில. கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே, இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

இல்ல எஸ் வருடும் அளவுக்கு தான் இந்த நம்ம பாடல்லாம் இருக்க போகுது. நிகழ்ச்சியில் அடுத்தது வரக்கூடிய பாடல் கோ திரைப்படத்திற்காக ஸ்ரீராம் பார்த்தசாரதி மற்றும் பாம்பே ஜெயஸ்ரீ குரல்ல, பா விஜயின் வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜ் நட்டகாசமான இசையில. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது விவித் பாரதி தமிழ் FM 102.3 வித் மீ ஆர்ஜே ராஜா.

0: இரவு நேரங்களில் அருமையான பாடல்களை கேட்குறதே தனி சுகம்தாங்க. நம்ம ட்ராவலில் இருக்கும் போதும் சரி, தூங்க போகும்போதும் சரி, தூங்கிட்டு இருக்கும் போதும் சரி, இந்த மாதிரியான மெல்லிசை பாடல்களை கேட்டுக்கிட்டே நம்ம தூங்கும்போது அது ஒரு இனிமையான ஒரு உணர்வை கொடுக்கும். அதேமாரி ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரியான இதமான பாடல்களை கேட்கும் போது அது ஒரு மாதிரியான சுகமான உணர்வுகளை கொடுக்கும். எஸ், மனசு மயங்கும் நிகழ்ச்சியில நம்ம அடுத்ததாக கேட்க போற பாடல் கற்றது தமிழ் திரைப்படத்திற்காக இளையராஜா குரல்ல, நாமத்துக்குமார் வரிகள்ல, யுவன் சங்கர் ராஜாவின் இசையில அருமையான பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: என் வாழ்க்கையில வந்தது 3 லெட்டர். எனக்கு தெரியும்,
2: வாரத்துக்கு 3 நாளாவது குழி அந்த சாக்ஸ் துவைச்சு போடு, நகம் கிடைக்காத.

0: வந்துருச்சு நினைக்கிறேன், எங்க இறங்கணும்?
1: நேரம் 11:20 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேலையில தான் அணிஞ்சிருக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில மனசை மயக்கக்கூடிய அந்த பாடல்களை தான் இங்க கேட்டுட்டு இருக்கீங்க. அருமையான இந்த இரவு வேலையில இனிமையான பாடல்கள் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காதல் திரைப்படத்திற்காக ஹரிச்சரன் குரல்ல, நா முத்துக்குமார் வரிகள்ல, ஜோஷ்வா ஸ்ரீதர் இசையில. கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.

நேரம் 11:32 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேளையில இறுதியா நம்ம கேட்ட பாடல் அங்காடி தெரு திரைப்படத்திற்காக பென்னிதயாள் மற்றும் ஹம்சிகா குரல்ல நாமத்துக்குமார் வரிகள்ல ஜி வி பிரகாஷ்குமாரின் இசையில.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் 96 திரைப்படத்திற்காக சின்மயி ஸ்ரீபாதா மற்றும் பிரதீப் குமார் குரல்ல, உமாதேவி வரிகள்ல, கோவிந்த் வசந்தா இசையில. கேட்டு இணைந்தீர்கள், இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

நிகழ்ச்சியில அடுத்ததாக வரக்கூடிய பாடல் 7G ரெயின்போ காலனி திரைப்படத்திற்காக ஸ்ரேயா கோஷல் குரல்ல, நாமத்துக்குமார் வரிகள்ல, யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில.

நேரம் 11:46 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேளையில் இணைஞ்சிருக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில நிகழ்ச்சியில நிறைவாக கேட்ட பாடல் கபாலி திரைப்படத்திற்காக அனந்து குழுவினர் குரல்ல, உமாதேவி வரிகள்ல, சந்தோஷ் நாராயணன் இசையில. நிகழ்ச்சியில் அடுத்ததாக குக்கு திரைப்படத்திற்காக RR மற்றும் திவ்ய ரமணி குரல்ல, யுகபாரதி வரிகள்ல, சந்தோஷ் நாராயணன் இசையில கேட்கலாம். இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் FM 102.3 வித் மீ RJ ராஜா.

நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியில நிறைவா கேட்ட பாடல் புதுப்பேட்டை திரைப்படத்திற்காக. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கும்கி திரைப்படத்திலிருந்து ஹரிச்சரன் குரல்ல, யுகபாரதி வரிகள்ல டி இமானுடைய இசையில.

நேயர்களே, நேரம் நள்ளிரவு 12 மணி. ஆகாஷ்வாணி எமது ஒலிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 102.3 விவித் பாரதி அலைவரிசையில் தரைவழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒலிபரப்பு காலை 5:54 மணிக்கு ஒலிபரப்பாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

மனம் கொண்டவள் பால் மனம் கண்டாள் பொங்கிடும் தாய்மையில் சேயுடன் நின்றாள் மனம் கொண்டவள் பால் மனம் கண்டாள் பொங்கிடும் தாய்மையில்

உன் பெண்கள் எல்லாம் அழகழகா படிக்கிறப்பா, அச்சடித்த காகிதத்தை அடுக்கடுக்கா சுமக்கிறப்பா.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

விஜயங்களை

0: very nerve.
1: Tadarina, tadarina, tadarina, tadarina, tadarina.

சின்ன கண்ணன் அழைக்கிறான் ராதையை பூங்கோதையை அவள் மனம் கொண்ட ரகசிய ராஜத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்க

0: இதனை கேட்டதாரு இங்கு வந்ததாரு
1: பாஞ்சாலி பாஞ்சாலி
2: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ அவர் என்ன

உங்கள் ஊதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த வானத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம். உங்கள் ஊதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த வானத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம்.

அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை. அன்பில் விளைந்த உறவு ஒரு

இந்த பிரிவை தாங்குமோ என் மனம், ஒரு நூலில் ஆடுகின்ற ஊஞ்சல் போன்றதடி நாடும் மாறுகின்ற உன் மனம், எனக்கென்று கூறின்றது எவள் என்று தெரிந்தது.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

வம்ப பேசும், அட உண்மை சொல்ல கூசும், போடும் நூறு வேஷம், தினம் போய்ய சொல்லி ஏசும். ஊரு வம்ப பேசும், அட உண்மை சொல்ல கூசும், போடும் நூறு வேஷம், தினம் போய்ய சொல்லி ஏசும். எல்லா டாங்கு டாங்கு, அட என்ன புங்க போங்கு, ஏண்டி அம்மா இந்த ராங்கு, நல்லா இல்ல போக்கு, நான் சொன்னேன் பொறு பாக்கு, எத்தல குள் கொட்ட பாக்கு. ராணி அம்மா மனசு வச்சா நன்மை உண்டாகும், நல்ல பேச்ச கேட்கல நான் வீடு ரெண்டு.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேரம் 4 மணி, இணைந்திருக்கிறோம் திரைசையில் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் முதலாவதாக அதிசய திருடன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் மற்றும் குழுவினர் குரலில் தஞ்சை என் ராமையா தாஸ் வரிகளில் எஸ் தட்சிணாமூர்த்தி இசையில்

நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் ஜகத்குரு ஆதிசங்கரர் என்ற திரைப்படத்திற்காக திரிபுர சுந்தரி என்று தொடங்கும் பாடல். கே.ஜே. யேசுதாஸ் குரலில், கண்ணதாசன் வரிகளில், வி. தட்சிணாமூர்த்தியின் இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ்ப்பண்பலை 102.3.

0: நேரம் 4:10. இனி கேட்கலாம் பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இன்று அரியத்தூர் ஏ டி பஞ்சாட்சரம் அவர்கள்

களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். மேல்சானாங்குப்பம் ஜி முனுசுவாமி அவர்கள் தவில். கஜபதனா என்று தொடங்கும் ஸ்ரீரஞ்சனி ராகத்தில் அமைந்த பாபநாசம் சிவன் பாடல். ஆதிதாளம்

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் அரியத்தூர் ஏ டி பஞ்சாட்சரம் அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து சரசாங்கி ராகத்தில் அமைந்த திருப்பதி மலை என்று தொடங்கும் எம் எம் தண்டபாணி தேசிகர் கீர்த்தனை ஆதித்தாளம்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 5 மணி. இனி கேட்கலாம் அருள்மணி மாலை. தெய்வீக ராகத்தில் முதலாவதாக ஸ்ரீ ஸ்கந்தகுரு கவசம்.

தாய் கணபதி தாளினையை கருத்தினில் வைத்திட்டேன் அச்சம் தீர்த்தென்னை ரட்சித்திடுவீரே. ஸ்கந்தாசரணம் ஸ்கந்தாசரணம் சரவண பவ குகாசரணம் சரணம் குரு குகாசரணம் குருபதாசரணம் சரணம்.

நீ பரபிரம்மம் என்றனையே உலகெங்கும் உள்ளது ஒரு பொருள் அன்பேதான். உள்ளுயிராகி இருப்பதும் அன்பென்பாய் அன்பே குமரன் அன்பே ஸ்கந்தன். அன்பே ஓமெனும் அருள் மந்திரம் என்றாய் அன்பை உலகிலே.

உதட்டினையும் தான் உமாசுதன் காக்கட்டும், நாக்கை நன்முருகன் நயமுடன் காக்கட்டும், பற்களை கந்தன் பலம் கொண்டு காக்கட்டும், கழுத்தை ஸ்கந்தன் கைகளால் காக்கட்டும், தோள்களிரண்டையும் தூயவேல் காக்கட்டும், கைகள் விரல்களை கா

கட்டி குஹ்யலிங்கம் நவையுடை குதத்தோடு இடுப்பை முழங்காலை இணையான கால்களையும் புறங்கால் விரல்களையும் பொருந்து முகர் அனைத்தையுமே உரோமத்வாரமெல்லாம் உமைபாலா ரட்சிப்பாய். தோல் ரத்தம் மஜ்ஜையையும் மாம்சம் என்பு மேதசையும் அருமுகவா காத்திடுவீர் அமரர் தலைவா காத்திடுவீர். என் அகங்காரமுமகற்றி அறிவொழியாயிருந்தும் முருகா.

பாரெலாம் சிறப்புறவே ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் என்றும் க்ளௌம் சௌம் நமகவென்று சேர்த்திடடா நாள்தோறும் ஓமிருந்து நமக வரை ஒன்றாக சேர்த்திடடா ஒன்றாக கூட்டியுமே உள்ளத்திலே இருத்தி ஒரு மனத்தோடு நீ உருவையும் ஏத்திடடா முருகனின் மூலம் இது முழுமனத்தோடேத்திட்டால் மும்மலமகன்று விடும் முக்தியும் தன் கையில் உண்டாம் முக்தியை வேண்டியுமே யக்திக்கும் செல்ல வேண்டாம் முருகன் இருப்பிடமே முக்தித்தலமாகும் அப்பா ஹிருதயத்தில் முருகனை இருத்திவிடு இக்கணமே இக்கணமே மூலமந்திரம் ஏத்திவிடு ஏத்திவிடு மூலமதை ஏத்துவோர்க்கு காலபயம் இல்லையடா காலனை நீ ஜெயிக்க கந்தனை பற்றிடதா சொன்னபடி செய்தால் சுப்பிரமணிய குருநாதன் தன்னொழி பெருஞ்சுடராய் உன்னுள்ளே தானிருப்பான் ஜெகமாயை ஜெயித்திடவே செப்பினே.

எத்திடடா முருகனின் மூலமிது முழுமனத்தோடெத்திட்டால் மும்மலமகன்று விடும் முக்தியுந்தன் கையில் உண்டாம் முக்தியை வேண்டியுமே எத்திக்கும் செல்ல வேண்டாம். முருகன் இருப்பிடமே முக்தித்தலமாகும் அப்பா ஹிருதயத்தில் முருகனை இருத்திவிடு இக்கணமே இக்கணமே மூலமந்திரம் ஏத்திவிடு ஏத்திவிடு மூலமதை ஏத்துவோர்க்கு காலபயம் இல்லையடா காலனை நீ ஜெயிக்க கந்தனை பற்றிடடா சொன்னபடி செய்தார்.

வாய் மனமே ஜென்மம் கடைத்தேற ஜபித்திடுவாய் கோடியுமே. வேதாந்த ரகசியமும் வெளியாகும் உன்னுள்ளே வேத சூட்குமத்தை விரைவாக பற்றிடலாம். சுப்பிரமணிய குரு ஜோதியாயுள் தோன்றிடுவான் அருட்பெருஞ்சோதியான ஆறுமுக சுவாமியுமே. அந்தர்முகமிருந்து ஆற்ற

ஆயிரம் வந்து சிவசக்தியும் தந்தருள்வாய். இடகலை பிங்கலை ஏதும் அறிந்திலேன் நான், இந்திரியமடக்கி இருந்து மறிகிறேன் நான், மனதை அடக்க

துன்பத்தை இரு விழியால் விரட்டிடுவாய், ஆசை பேய்களை அறவே நசிக்கிடுவாய். அகந்தை பிசாசை அழித்து ஒழித்திடடாமே, அருளாம் உன்னருளில் முருகாயிருத்திடுவாய். கண்கண்ட தெய்வமே கலியுக வரதனே, ஆறுமுகமான குரோ அறிந்திட்டேன் உன் மகிமை. இக்கணமே வருவாய் என்

சித்தர்களால் புடை சூழ்ந்த குமரகுரு கொல்லி மல்ந்திட்ட ஸ்கந்த குருநாதா. கள்ளம் கபடமற்ற வெள்ளையுள்ளம் அருள் வீரே கற்றவர்களோடு என்னை களிப்புறச் செய்திடுமே. உலகெங்கும் நிறைந்திருந்தும் கந்த குரு உள்ள இடம் ஸ்கந்தகிரி என்பதை நான்

சுப்பிரமணிய ஜோதியே பேரின்ப மகிழ்ச்சியையும் பெருகிடச் செய்திடப்பா. பரமானந்த மதில் என மறக்க பாலிப்பாய் மால்மருகா வள்ளி மணவாளா ஸ்கந்தகுரோ. சிவகுமராவும் கோயில் ஸ்கந்தகிரி என்றுணந்தேன் ஜோதி பிழம்பான

தந்து ஆட்கொண்டாய் தமிழகத்தை கலியுக வரதன் என்று கலக முனி உனை புகழ்ந்தார். ஔவைக்கு அருள் செய்த அருமுகவா ஸ்கந்த குரு ஒழுக்கமொழு கருணையையும்

புறமும் ஒரு முருகனையே காண்பேன். அங்கிங்கே நாதபடி எங்குமே முருகனப்பா. முருகன் இலாவிட்டால் முவ்வுலகமேதப்பா. அப்பப்பா முருகனின் அருளே உலகமப்பா. அருளெல்லாம் முருகன், அன்பெல்லாம் முருகன். ஸ்தாவர ஜங்கமாய் ஸ்கந்தனாய் அருவுருவாய் முருகனாய் முதல்வனாயானவன் ஸ்கந்தகுரு. ஸ்கந்தாசிரமம் இருக்கும் ஸ்கந்தகுரு அடிபற்றி சரணம் அடைந்தவர்கள் சாயுஜ்யம் பெற்றிடுவர் சத்தியம் சொல்கின்றேன் சந்த்.

நீராடி நீரு பூசி கந்த குரு கவச மோதி கந்தகிரி ஏறி விட்டால் முந்தை வினை எல்லாம் கந்தன் நகற்றிடுவன் நிந்தைகள் நீங்கிவிடும் நிஷ்டையுமே கைகூடும். கன்னிமார் ஓடை நீரை கைகளிலே நீ எடுத்து கந்தன் என்ற மந்திரத்தை கண்மூடியுருவேத்தி உச்சியிலும் தெளித்து உட்கொண்டு விட்டிட்டால் சித்தமலமகன்று சித்த சுத்தியும் கொடுக்கும். கன்னிமார் தேவிகளை கன்னிமார் ஓடையிலே கண்டு வழிபட்டு கந்தகிரி ஏறிடுவீர். கந்தகிரி ஏறி ஞான கந்தகுரு கவசமிதை பாரா.

இணைந்திருக்கிறோம் அருள்மணிமானையின் தெய்வீக ராகத்தில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஸ்ரீ சுப்பிரமணியாஷ்டகம்.